0: பொறுக்கி போடுங்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் ஒன்று.
1: லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரத்தின் 8 வசனம்.
2: அப்பொழுது அவர் பேதுருவையும் யோ

0: பானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார்.
1: கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக அவரோடு கூட பந்து இருந்தவர்களுக்கு, பந்து இருக்கிறவர்களுக்கு அதுக்கு முன்னும் பின்னுமாய் அவர் செய்ய சொன்ன மூன்று காரியங்களை நாம் ஆரம்பித்தோம். அதில் ஒரு முதல் காரியத்தை மாத்திரமே தியானித்தோம். இப்பொழுது அடுத்த ரெண்டு காரியத்தையும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அவர் ஆயத்தம் பண்ண சொன்னார். அந்த செய்தி முடித்து போய் திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது அந்த வார்த்தை எனக்குள்ளே பேசி கொண்டே இருந்தது. ஆயத்தம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை உள்ளே பேசி கொண்டே இருந்தது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சில காரியங்களை முக்கியமாய் நம்மிடத்தில் ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் இருந்த போது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு மீண்டும் இடைபட ஆரம்பித்தார். நல்லா கவனிக்கணும். ஆமென். தேவன் நமக்கு பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி தருகிறார். நாட்கள் பொல்லாததா இருக்கிறது. காலத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். கிருபையின் காலம் இருந்தாலும் கிருபையின் வாசல் அடைபடுகிற அந்த விளிம்புல, அந்த அந்த கடைசி நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். தேசமெல்லாம் ஏதோ இனி ஒரு யுத்தம் வந்தால் அது மிகப்பெரிய யுத்தமாக இருக்கும். இதுவரை நடந்த யுத்தங்களை போல் அல்ல, இன்னும் மிகப்பெரிய யுத்தமாக இருக்கும் என எல்லாரும் பயப்படுகிறார்கள். எனவே தான் போர் மேகம் மூழும் போது மற்ற நாடுகள் எல்லாம் வந்து சமரசம் பேச அவர்கள் எல்லாம் துடிக்க காரணம் என்ன? இனி ஒரு யுத்தம் வந்தால், ஆமென், இனி ஒரு யுத்தம் வருமானால் அதிலே உண்டாகிற அழிவு, அது யார் பிடிச்சாலும் யார் நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதால் எவ்வளோ யுத்தம் மேக மூழ்கிற சூழ்நிலை வந்தும் எல்லாரும் சமரசம் பேச சமாதானம் பண்ண தான் தீவிரிக்கிறார்கள். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ வருகை சமீபமாக இருக்கும் போது தேசம் யுத்தத்துக்காய் மற்ற காரியங்களுக்காய் ஒருபுறம் ஆயத்தமாக சபை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? சபை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஒரு காலத்தில் பாரம்பரிய கட்டில் இருந்தவர்களாய் இருந்த நம்மை, தேவனற்றவர்களாய் இருந்தவர்களாய் இருந்த நம்மை தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து அவரோடு கூட இணைத்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆராதிக்கிறார். நாள்பட இன்றைய பெந்தேகோஸ்தை ஆராதனையும் ஏதோ ஒரு சடங்கு மாதிரி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனா வந்து கூடி ஆராதிக்கணும், மற்றபடி போயிடணும். ஆமே, மற்ற நாட்கள்லாம் டைம் இருந்தால் வரணும், இல்லைன்னா போயிடணும். ஏதோ மற்றவர்கள் பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள் எப்படி செய்கிறார்களோ அதே போல இன்று ஆவிக்குரிய நிலையும் மாறி இருக்கிறது என்கிற ஒரு வேதனையான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வேதனையோடு கண்டிப்போடு எச்சரிக்கிறார். உன் நிலையை நீ அறிந்து நீ ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்காக தேவனை சபையிலே சேர்த்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். ஏன் தேவன் சபையிலே கொண்டு வருகிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அவர் நம்மை இரட்சித்ததை மறந்து விடுகிறோம். அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து விடுகிறோம். பல நேரத்தில் நாம் அவருடையவர்கள் என்பதையே மறந்து விடுகிறோம். தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பாடல் மூலமாய் வார்த்தை மூலமாய் தட்டி தட்டி சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்க அவருடையவன், நீ அவருடையவள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு எண்ணம் எங்கேயோ இருக்கும், என்ன, நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்கிற எண்ணம். மற்ற நாட்களிலே அந்த எண்ணம் கம்ப்ளீட்டா இல்லாமலே போகிறது. சபையே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசியாதவர்களுக்கு இந்த வார்த்தை பைத்தியம் போல தோணலாம், ஆனால் காத்திருக்கிற சபைக்கு இந்த வார்த்தை ஓ மிக பெரிய பலனாயிருக்கும். என்ன பலன்? கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். ஆண்டவர் இப்பெல்லாம் வந்துடாதீங்க ஆண்டவர், இடத்துக்கு இப்போதான் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே. இப்பெல்லாம் இப்போதான் ஆண்டவர் எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி பிள்ளைக்கு சீட்டு போட்டிருக்கோம் ஆண்டவர். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாவது காலேஜுக்கு போட்டோம். பிரேசலா ஆண்டவரே. எப்போ வருவீர் என்னேசுவே, ஏங்கி உள்ள மும்மை தேடுதே. இது நம்முடைய துடிப்பாய் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி ஆவியானவர் கிருபை செய்வாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. எதை ஆயத்தப்படுத்த வேண்டும்? தெரிந்த வசனங்கள் தான் வாசியுங்கள். ஆம், ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முக்கியம், அநேகம் இருந்தாலும் ரெண்டு காரியம் ஆவியானவர் சிந்தையில் வைத்த ரெண்டு காரியம். அதில் ஒரு காரியத்தை இன்று, ஒரு காரியம் தான் என்று சொல்ல முடியும், ஒரு காரியத்தை இன்றும், இன்னொரு காரியத்தை கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரம் இல்லை என்றால் இன்னொரு நாளுமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள்.
0: கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்.
1: கர்த்தருக்கு வழியை
0: ஆயத்தப்படுத்துங்கள்.
1: எதை ஆயத்தப்படுத்தணுமா? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, எதை ஆயத்தப்படுத்தணும்? வழியை ஆயத்தப்படுத்தணும். அது எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? எனக்கு பாதை உருவாக்கினது அவர். எஸ், அவர் தான் உருவாக்கி தந்தார், அவர் தான் பாதை காட்டி தந்தார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து தருகிறவர், நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறவர், கரடானவைகளை சமமாக்கினவர். நாம் நடக்கும்படிக்கு தேவன் நமக்கு செவ்வையான பாதையை காண்பித்து நமக்கென்று போட்டு அதிலே நடத்துகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று. இது யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையா இருந்தாலும், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு அன்பாய் சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஆயத்தப்படுத்த? ஒண்ணுமே புரியலையே. ஆமென், நல்ல கவனிங்க. சொல்லுகிற வார்த்தை கரெக்டா 40 நிமிஷம் இருக்கிறது. 40 நிமிஷத்துக்குள்ள நான் சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? ஏசாயா 62வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 62:10,
0: வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள்,
1: பாதையை உயர்த்துங்கள்,
0: உயர்த்துங்கள்,
1: உயர்த்துங்கள்,
0: அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள்,
1: அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஆயத்தப்படுத்த? நீ செல்ல வேண்டிய பாதையை உன் கண்ணுக்கு முன்னாக வைத்து பார், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடு, அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடு. ஏன் கற்கள் நீக்கப்பட வேண்டும்? ஏன் கல் அகற்றப்பட வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசியுங்கள். 11வது அதிகாரம் 39வது வசனம்,
0: இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார்.
1: இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். எதற்காக சொன்னார்? அந்த சம்பவம் என்ன சம்பவம்? லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். கல்லறைக்குள் வைத்து அந்த கல்லறை ஒரு கல்லினால் மூடப்படுகிறது. இயேசு 4 நாட்கள் கழித்து வருகிறார். 4 நாட்கள் கழித்து வந்த பிறகு ஆண்டவர் மார்த்தாள் அழுவதை பார்க்கிறாள், மரியாள் அழுவதை பார்க்கிறாள், யூதர்கள் அழுவதை பார்த்து அவரும் அழுதார். பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார். பெரிய ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நல்ல கவனி சபையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஒரு வல்லமையான செயலை செய்ய போகிறார். அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன காரியம்? அதுக்கு தடையா இருக்கிற கல்லை பொறுக்கி போடு. இந்த கல்லை நீ அகற்றினால், கல் அகற்றப்பட்ட அடுத்து என்ன நடக்கிறது? அவருடைய அழுகை நிறுத்தப்படுகிறது. எப்படி அழுகை நிறுத்தப்படுகிறது? கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். வருடக்கணக்கில் அழுது கொண்டிருக்கிற சபையே, வருடக்கணக்கில் அழுது கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இன்று உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், வழியை ஆயத்தப்படுத்து. எப்படி ஆயத்தப்படுத்தணும்? அதற்கு தடையா இருக்கிற கல்லை பாதையில் நின்று விலக்கி போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது அடுத்தது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்போ, எனக்குள் எழும்பிச்சு, என்ன? ஆண்டவரே, இனிர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே மகதலேனா மரியாளும், இயேசுவின் தாயாக இருந்த மரியாளும், மற்ற ஸ்திரீகள் சில ஸ்திரீகளுமாக புறப்பட்டு அந்த கல்லறையின் இடத்தில் அதிகாலையில் வரும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி இருந்துச்சே. என்ன கேள்வி? யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி போடுவான் என்று. அவர்கள் கிட்ட வந்து பார்த்தபோது அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். இந்த கேள்வி மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்கிறது, ஆனால் இதற்குள் இது எப்படி புரட்டப்பட்டது என்பதற்கு பதில் ஆமென் பிரைஸ் தி லார்ட் மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. எப்படி புரட்டப்பட்டது? ஒரு தூதன் அதை தள்ளி அதற்கு மேலே உட்கார்ந்திருந்தார். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒன்றை நல்ல கவனியுங்கள், நம்மால் அகற்ற முடியாத கற்கள் இருக்கிறது, நம்மால் அகற்ற முடிந்த கற்கள் இருக்கிறது. நம்மால் அகற்ற முடியாத கற்களை, நம்மால் அகற்ற முடியாத கல்லை அவர் தூதனை அனுப்பி அதை நமக்காய் செய்வார். ஆமே, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி உன் வழியை செவ்வைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார். நம்மால் அகற்ற முடியாத கல்லை அவர் தூதனை அனுப்பி அகற்றுவார், ஆனால் நம்மால் அகற்ற முடிந்த கல்லை அவர் நம்மிடத்தில் தான் அகற்ற சொல்லுவார். இதை செஞ்சீங்களே ஆண்டவரே, இதுவும் செய்யக்கூடாது, இது நீ தான் செய்யணும். இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர், என்னால் அகற்ற முடியாத கற்கள் இருந்துச்சு, அது அவர் அகற்றினதுனால தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். இனி நான் இங்கே நிற்பது மாத்திரமல்ல என்னுடைய பிரதானம், நான் அங்கே நிற்கணும். அங்கே நிற்கணும்னா என்னால் அகற்ற முடியக்கூடிய சில கற்கள் இருக்கிறது, அதை நான் அகற்றாமல் என்னால் அங்கே போய் நிற்க முடியாது. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்குள்ள ஏறுது? நீ இங்கே வர காரணம், நீங்களும் நானும் இங்கே நிற்க காரணம், நம்மால் அகற்ற முடியாத சில கற்கள் அகற்றப்பட்டதுனால. நம்ம இங்கே நிற்கிறதோட திருப்தி அல்ல, அங்கே நிற்கணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தர் வரப்போகிறார். நீ ஆயத்தம் பண்ணினாலும் ஆயத்தம் பண்ணாட்டாலும் அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார். சபையே, கர்த்தருடைய வருகை எந்த அளவுக்கு வருகை குறித்த எண்ணம் சபையை விட்டு மங்கிவிட்டதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகை வேகமாக இருக்கு. கடைசி கால கர்த்தருடைய கர்த்தர் வரப்போகிறார் என்பதன் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? வருகை குறித்த எண்ணமே போயிடும். நீங்கள் கையும் தூக்கண்டாம், காலம் தூக்கண்டாம், நீங்களே உங்களை கேட்டு பார்த்தா தெரியும். வருகை குறித்த எண்ணம் பிரதானமாக இருக்கிறதா, நித்தியமானதை குறித்த எண்ணம் அதிகமாக இருக்கிறதா, அநித்தியமானதை குறித்த எண்ணம் அதிகமாக இருக்கிறதான் பார்த்தாலே தெரியும். இம்மைக்குரிய காரியங்களை குறித்த எண்ணம் நம்ம மேலே ஜாஸ்தியாக இருக்க ரீசன் என்னென்னா, வருகை குறித்த எண்ணம் நமக்கு கம்ப்ளீட் அவுட் ஆயிட்டு. அன்னைக்கெல்லாம் எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தல பாதத்தில் வச்சிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்போ வேணாலும் வருவார், எப்போ வேணாலும் வருவார். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சொத்து வாங்கணும், இந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. போதும், எனக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அது போதும், என்ன தந்தாரோ அது போதும். கொஞ்சமாக இருந்தாலும் நிறையவாக இருந்தாலும் ஒரு நிறைவு இருந்துச்சு, ஒரு திருப்தி இருந்துச்சு. காரணம், அவர்களுடைய ஃபோக்கஸ் அநித்தியமானவைகளுக்கு மேலே இல்லை, அவர்களுடைய ஃபோக்கஸ் நித்தியமானவைகளுக்கு மேலே இருந்துச்சு. கர்த்தர் எச்சரிக்கை சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தையே சொல்லி ஆக வேண்டும். சபையே, நல்ல கேள், கவனமாக கேள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமே. மத்தேயு 24 சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டல்லவா இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பூகம்பங்களை கேள்விப்படுகிறீர்கள். அக்கிரம மிகுதியில் அன்பு தணிந்து போகும், தணிந்து கொள்ளவா? ஒரு சகோதரன் சகோதரியை சகோதரியை போல பார்க்காமல் எவ்வளவு பாவமான செயலை செய்கிறான். ஒரு தகப்பன் பிள்ளையை பிள்ளையை போல பார்க்காமல் எவ்வளவு பாவமான செயலை செய்கிறான். அக்கிரமம் மிகுதியானதுனால் அல்லவா இந்த அன்பெல்லாம் தணிந்து போனது. ஆமே. காரணம் என்ன? இது எதை வெளிப்படுத்துகிறது? இது எதை காண்பிக்கிறது? என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சத்தத்தை அறிந்தும் சித்தத்தை அறிந்தும் சத்தத்தை கேட்டும் நீ கைவிடப்படுவாயானால் நம்மை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே கிடையாது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அவர் ஒரு கல்லை அகற்றினதுனால் இன்னைக்கு நாம் நிற்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற, நீ ஆயத்தப்படுத்து. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீ பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாகுங்கிறார். கல்ல ஏன் கல்ல பொறுக்கணும்? நல்ல கவனிங்க. ஒரு பாதையில் நாம் செல்லும்படி தேவன் போட்ட பாதையில் கற்கள் இருக்குமானால் இந்த கற்கள் மூணு காரியத்தை செய்யும். கற்களால் உண்டாகிற விளைவுகள். ஒன்று, காயப்படுத்தும். காயப்படுத்தும். ஆசையா ஓடுவோம், காலை கிழிச்சிரும். மூணு காரியத்தை, மூணு கற்களை நம்ம பொறுக்கி போடணும் கத்திரிடத்துல போக. மூணு காரியத்தை நீங்க உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க வரேன். கல்லுனால் உண்டாகிற மூணு காரியம். ஒன்று, காயப்படுத்தும். ரெண்டு, வேகத்தை குறைக்கும். மனம் எத்திர தூரத்தில் சரீரம் எத்தாது. ஏன்னா அந்த கற்கள் வந்து நம்முடைய ஸ்பீடை குறைக்கும். இந்த காரில் டிரைவ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்க, பார்த்தா தெரியும். இந்த நிரப்பான சமமான ரோட்டில் வந்து எவ்வளோ பெரிய வண்டியும் கண்ணு மூடி துறக்கக்குள்ளே ஸ்பீடாக போகும். ஸோ இந்த மலையிலெல்லாம் ஏறும்போது பார்த்துருக்கீங்களா, நிறைய கற்கள் கிடக்கும். கற்கள் வந்து வேகத்தை அப்படி குறைச்சிரும். கீழே 1 hour 100 kilometers இந்த ஆண்டுவாங்க. ஆனால் கற்கள் நிறைந்த பகுதியில் 1 hour சில இடத்துல 2 kilometers கூட தாண்ட முடியாது, 5 kilometers கூட தாண்ட முடியாது, 10 kilometers கூட தாண்ட முடியாது. கற்கள் காயத்தை கொடுக்கும், கற்கள் வேகத்தை குறைக்கும். இந்த வேகம் குறையிறது நல்லது தானே. இந்த வேகம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள சோர்வு வந்துடும். ஏன்னா பிரயாசம் அதிகமாக இருக்கும், பிரயாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பிரயாசப்பட்டோம், நான் எத்த வேண்டிய தூரத்தில் இன்னும் போகலையே, இன்னும் இங்கே தான் நிற்கிறேனா, அது ஆட்டோமேட்டிக்காக சோர்வு வந்துடும். சோர்வு வந்துட்டாலே அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். கற்கள் என்ன உண்டாக்கும்? கற்கள் காயத்தை உண்டாக்கும், கற்கள் வேகத்தை குறைக்கும். மூன்றாவது, கற்கள் இடறி விழ பண்ணும். இந்த மூன்று காரியங்களை கொஞ்சம் டீட்டெயில் 1:30 தான் இருக்கு. நான் உங்கள் மத்தியில் பேசி இந்த கற்களை பொறுக்கி போடுங்கள், இந்த கற்களை பொறுக்கி போடுங்கள். இல்லை என்றால் காயம் உண்டாகும், சோர்வு உண்டாகும், இடறி விழுந்துடும். நீ விழுவதற்காயல்ல தேவன் உன்னை கொண்டு வந்தது. வழுவாதபடி நம்மை காத்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்தவே கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே கடைசி சுட்டு ரத்தமும் எனக்காய் சிந்தினார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. முதலாவது, காயப்படுத்தும் கல். இந்த காயப்படுத்தும் கல்லை பொறுக்கி போடணும். எரேமியா 30:12 வாசியுங்கள். எரேமியா 30:12
0: கர்த்தர் சொல்லுகிறது
1: என்னவென்றால்,
0: உன்
1: புண் ஆறாததாயும்
0: உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது.
1: ஏன் உன் புண்ணு இன்னும் ஆறல, ஏன் உன் காயம் இன்னும் கொடிதாய் இருக்கிறது? ரீசன் என்ன? 15 வாசிங்க.
0: நொறுங்குதலினாலும்
1: உன் நொறுங்குதலினாலும்
0: உன் வேதனையின் மிகுதியினாலும்
1: உன் வேதனையின் மிகுதியினாலும்
0: நீ கூக்குரல் இடுவானே,
1: நீ கூக்குரல் இடுவானே.
0: திரளான உன் அக்கிரமத்தின்
1: திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும்
0: பலத்து போன
1: பலத்து போன
0: உன் பாவங்களின் நிமித்தமும்
1: உன் பாவங்களின் நிமித்தமும்
0: இப்படி உனக்கு செய்தே,
1: இப்படி உனக்கு செய்தே அப்படின்னு நல்லா கவனிக்கணும். அவர் வேதனையை கொடுக்கல, அவர் வேதனையை அனுமதிச்சார். எதனால? உன் புண் ஆறாததா இருக்கு, உன் காயம் கொடிதா இருக்கு. ஒரு காலத்தில் தேவசமத்தில் இருந்து போகும்போது கொஞ்சம் ஆறுதல் இருக்கு, இப்போ அதுவும் இல்லாம போயிட்டு இப்படி நான் உனக்கு செய்ய காரணம் என்ன? இந்த பாவம் என்கிற கல்லு, இந்த அக்கிரமம் என்கிற கல்லு உன் பாதையில இருக்கு. அது இருக்கிறது வரைக்கும் இந்த காயம் இருக்கும், அது இருக்கிறது வரைக்கும் இந்த வேதனை இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காய் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இனி இந்த பாதையில இனி ஒரு கல் வராமல் காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. ஆதாமே, ஏவாளே, உனக்காய் நான் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தேன். உருவாக்கி கொடுத்துட்டு என்ன சொன்னார்? இதை நீ பண்படுத்தணும், இதை நீ பயன்படுத்தணும், இதை நீ பாதுகாக்கணும். தவறிவிட்டார்கள், தவறிவிட்டார்கள், இடறி போனார்கள், காயம் உண்டானது. கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பாவம் என்கிற கற்கள் மீண்டும் அதில் விழாதபடி அது காக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்கு தான் கிருபை தரார், அதற்கு தான் பரிசுத்தாவிக்கு கீழே சபையை கொண்டு விட்டிருக்கிறார். காயப்படுத்தும் கல். மனக்காயம் இன்னும் ஆறவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, எத்தனையோ பேர்கிட்ட போய் ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, எவ்வளவு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தாச்சு, முழங்கால நின்று பைபிளை படிச்சு பார்த்தாச்சு, மயனக்காயன் ஆறவில்லை. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், இந்த கல்லை நீ பொறுக்கி போடு, மறைக்கும் உன் காயம் காயமாகவே இருக்கும். பொறுக்கி போடு, பாவம் என்கிற கல்லை அகற்று. யோவான் சுவிசேஷம் 8:11 யோவான் சுவிசேஷம் 8:11
0: அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். ஏசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை,
1: நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை,
0: நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார்.
1: இனி பாவம் செய்யாதே என்றார். நல்ல கவனிங்க. இப்போ பாவத்தினால் அவ மேல கல்லு விழ போகுது. கொஞ்ச நேரத்துல கர்த்தருக்கு முன்பாக வந்துட்டாள், கிருபையாய் கர்த்தர் மன்னித்தார், ஒரு சின்ன கல்லும் அவள் மேல் விழாதபடி அவர் ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். பாவம் இல்லாத பாதையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அவள் இதுவரை நின்ற பாதை பாவத்தின் பாதை, எனவே சுற்றிலும் கற்கள் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் கிருபையா என்ன செய்கிறார், பாவம் இல்லாத பாதையை ஆயத்தப்படுத்திட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒரு உணர்வை கொடுக்கிறார். நீ போ, இனி பாவம் செஞ்சுட்டு என்கிட்ட வா, நான் இப்படி கல்லெல்லாம் மாத்துவேன்னு சொல்லல. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லல, புதிய ஏற்பாட்டில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார். அவரால் ஆயத்தப்படுத்தப்படுகிற சபையே அன்பாய் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. அப்படின்னு அர்த்தம், இனி இந்த பாதையில் கற்கள் விழாதபடி பார்த்துக்கொள், இனி இந்த பாதையில் கல் வராதபடி பார்த்துக்கொள். ஜஸ்ட் மிஸ், நீ தப்பிட்ட, என்கிட்ட ஓடி வந்ததுனால தப்பிட்ட. சுற்றிலும் கற்கள், அத்தனை உன்னை காயப்படுத்த வேண்டிய கற்கள், ஆனால் ஒரு கல்லினால் கூட உனக்கு காயம் உண்டாகாதபடிக்கு நான் கிருபை செய்தேன் உனக்கு, நான் இந்த கற்களை எல்லாம் நீக்கிவிட்டேன். இனி உனக்கு நான் ஒரு தெளிவான பாதையை காண்பித்து தந்திருக்கிறேன், ஒரு அழகான பாதையை காண்பித்து தந்திருக்கிறேன், பாவம் இல்லாத சுவையான பாதையை உனக்கு காண்பித்து தந்திருக்கிறேன். உன்னை நான் சொல்லுகிறேன், நான் உன்னை குற்றவாளியா தீர்க்க மாட்டேன். நீ ஒன்னே ஒன்னு செய், என்ன செய்யணும், இனி பாவம் செய்யாதே. மன்னிப்பு பெற்று திரும்பி பாவம், அவர் செஞ்ச பாவம், செய்யற பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மன்னித்துட்டான்னு சொல்லிட்டு மனிதனின் கண்ணை குருடாக்கி பாதையில் கற்கள் விழும்படி பிசாசானவன் இன்றைய சபைகளை வஞ்சித்து வைத்திருக்கிறான். சபையே மோசம் போகாதே, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். காரணம், அவர் ஆரம்பத்தில் வந்தது பாவிகளை ரட்சிக்க வந்தார், இனி அவர் வரப்போகிறது பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என் பரிசுத்தவான்களை கூட்டி செல்ல நான் வரப்போகிறேன் என்கிறார். அல்லேலூயா. இன்று கிருபை நிறைந்த தேவனாய் அவரை பார்க்கிற கண்கள் நாளை எப்படி காண முடியாது? அவர் அக்னி சுவாலை போன்ற கண்களை உடையவர். ஹல்லேலூயா. உன் பாதையில் கற்கள் இருக்கிறது என்றா, இப்பொழுதே ஆண்டவரிடம் கிருபையை கேட்டு, ஆண்டவருடைய பலத்தை கேட்டு அதை அகற்று. கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தி அவன் வீட்டில் இருந்த பாகாலின் விக்கிரத்தை அகற்றின போது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கி அவனை கொண்டு மீதியானியரை முறியடித்தது போல, எந்தெந்த காரியங்களை நீ மேற்கொள்ளாமல் வேதனையோடு புலம்புலோடு காயத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாயோ, இன்று தேவனிடத்தில் கிருபையை கேட்டு அந்த கற்களை அகற்றி பா. உன்னை போல ஆமென், உன் குடும்பத்தை தேவன் ரட்சித்து ஆமென், கிதியோனை மாத்திரமல்ல, கிதியோனை கொண்டு அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலை ரட்சித்தது போல உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ரட்சித்து தேசத்தில் சிறந்திருக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாரப்படுத்திட்டே இருக்கிறார். இந்த கல் நிறைய பேருடைய பாதையில் இருக்கிறது, அநேகருடைய பாதையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கல்லினால காயம், காயத்தோடு தேவசமத்தில் வரும்போது என் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி எனக்கு காயத்தை மாட்டணும்னா இந்த பாவக்கல்ல, இனி பாவம் செய்யாதே. பிரேசலா. யோவான் சுவிசேஷம் 5:38 38 நடக்க முடியாத ஒருவன் பெதஸ்தா குளக்கரையில் இருப்பான், கர்த்தர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். அவன் சுஸ்தமாகி. ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க.
0: உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி
1: சுஸ்தமாகி
0: தன் படுக்கை எடுத்துக்கொண்டு
1: நடந்து
0: போனான்.
1: நடந்து போனான். ஓய்வு நாளா இருந்துச்சு. இப்ப யூதர்கள் வந்து கேக்குறாங்க, இதை செஞ்சது யாருன்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அடுத்த வசனம்,
0: அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
1: 13,
0: சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை,
1: எனக்கு தெரியாது என்றான். இயேசு வந்தார் பாருங்க, 14வது வசனம்,
0: அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி,
1: கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி
0: இனி பாவம் செய்யாதே.
1: நான் கொஞ்ச நேரமா இதுக்குள்ள போட்டு என் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருந்தேன். இதுல அவன் என்ன பாவம் செஞ்சான்? ரெண்டு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒன்று, இதுக்கு முன்னாடி அவன் இருந்த சூழ்நிலையில செய்ய முடியாததெல்லாம் இனி அவனுக்கு செய்ய முடியும். நீ சொஸ்தமானாய், அதிக கேடு உனக்கு இனிதான். இதுவரை மற்றவங்க தீய வழியில ஓடுனாங்க, உனக்கு ஓட முடியல. ஏன்னா உன் காலு, ஒரு 38 வருஷமா நான் இதை அனுமதிச்ச காரணம் உன் ஆத்மா வெளியேறப்பட்டது. இப்ப நீ சொஸ்தமாயிட்ட. காரணம், அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த வார்த்தையை சொல்லும் போது சபைக்கு எச்சரிக்கிற வார்த்தை, நம்முடைய பிரதிகூலங்களில் அல்ல, நம்முடைய அனுகூலங்களில் தான் நம்ம அதிக பாவம் செய்யறோம். தாழ்மையில், வெறுமையில், ஒண்ணு இல்லாமையில் ஆண்டவரே தஞ்சம் என்றிருந்த நாம், ஐஸ்வர்யம் பெருகும் போது, சுகம் உண்டாகும் போது, நாமே நம் பாதையை விசாலமாக்கி அதிக கேடுகளை வருவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா, நம்முடைய பாதையில கற்கள் விழும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அற்புதத்தை செய்த அதே தேவன் அவனை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுகிறார், அதிக கேடு உண்டாகாதபடி நீ பாவம் செய்யாதே, நீ சொஸ்தமானாய், உன்னை நான் பிள்ளையின் வரிசையில் வைத்தேன். ஆனால் நீயோ, இஸ்ரவேலர் பார்த்து எரேமியாவை கொண்டு ஆண்டவர் வேதனையோடு பேசினார். நல்ல கவனிங்க, பிரதிகூலத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்தை வெறுத்து அல்ல, எகிப்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு கேட்டது, வேதனை பொறுக்க முடியாம தான் கேட்டாங்க. வேதனை வர்றது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட எகிப்தை விட்டு வெளியே போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. நாமும் பல நேரத்தில் சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்குனது அதை வெறுத்ததால. நான் ஓப்பனாக பேசுறேன், அது முடிய, அது இருந்த பயம், பயப்படுறோம், இதுக்கே இப்படி ஆயிட்டு, நீ இதை தொட்டா இப்போ. இதெல்லாம் சபையுடைய குவாலிட்டி. தேவன் வெறுக்கிறத வெறுக்கணும், தேவன் அருவறுக்கிறத அருவறுக்கணும், தேவன் விரும்புகிறத விரும்புகிறோம். இந்த லெவல்ல என்னைக்கு வாரமோ அன்றே நம்முடைய பாதை சபையாக்கப்படும். இது எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டுனா வேண்டாம், நான் நீ சினிமா பார்க்க மாட்டேன் ரெண்டு நாள், காய்ச்சல் போயிட்டுனா. நீ சொஸ்தமானாய், தேவன் ஒரு உயர்வு தரும்போது, தேவன் ஒரு ஆசீர்வாதம் தரும்போது, தேவன் ஒரு நன்மை தரும்போது சபையை எச்சரிக்கிறார்கள். தேவன் உனக்கு தருகிற ஆசீர்வாதங்களை வைத்து நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானால் இதுவரை இருந்த கேடல்ல, உனக்கு அதிக கேடுகளை நீயே உண்டாக்குகிறாய். 38 வருஷம் இவன் நினைச்ச மாதிரிலாம் செய்ய முடியுமா? மற்றவங்க போற இடத்துல இவனுக்கு போக முடியுமா? முடியாது. அங்கே இறங்கும் இடம் அந்த இறக்கத்துக்குள்ளே நீரு. ஹல்லேலூயா. இப்ப எழுப்பி விட்டுட்டார், வாராரு. இனி நீ கேர்ஃபுல்லா இரு, இனி நீ கேர்ஃபுல்லா இரு. ஆண்டவர் ஒரு உயர்வு தரும்போது உன்னுடைய நீதியினால் அது கிடைத்ததுன்னு நினைக்காதே. தகப்பனுடைய இறக்கத்தினால் கிடைத்தது, தகப்பனுடைய இறக்கத்தினால் கிடைத்தது. தந்துட்டு சொல்றாரு, பி கேர்ஃபுல், கேர்ஃபுல்லா இரு. நம்ம எப்பங்க ஆண்டவரை தேடுறோம்? எப்பங்க நம்ம ஜெப டைம் கூடுது? நல்லா இருக்கும் போது டைம் பார்த்து ஜெபம் பண்ற நாம தான். நம்ம வீட்டில் ஒருத்தங்க வியாதியா இருக்கும் போது மணிக்கணக்கில் ஜெபம் பண்றோம், என்ன பொருத்தனை, என்ன ஃபாஸ்டிங். நீ சொஸ்தமானாய், உனக்கு அதிக கேடு உண்டாக இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் வான் பண்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நீ பாவம் செஞ்சனா, 38 வருஷமா நீ பழகின கேடல்ல, நீ பழகாத ஒரு கேடு உனக்கு வரும், இனி பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாதே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியும், மெடிடேஷன்ல ஆர்ப்பரித்தவர்கள், மெசேஜில் அமைதியாவார்கள் என தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்லுகிறதை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். எல்லா வார்த்தையும் நான் முதலாவது எனக்கு முன்பாக வைத்து தான் சபைக்கு முன்பாக வைப்பேன். ஹல்லேலூயா. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கேடு உண்டாக்காத தேவன் ஒரு வாசலை திறக்கும் போது பாவத்தை நோக்கி ஓடாத. நீ ஒத்த அடியில பாதையில விழாம வந்துட்ட, எனவே 20 அடியில பாதையில விழமாட்டேன் நினைக்காத. எல்போர்ட வச்சு ஓட்டுறவனுக்கு எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? இல்லை. எல்பில் எப்போ கலத்துனானோ அப்போ இவனுக்கு எல்லாம் கலந்துட்டு. ஆக்சிடென்ட் ஆன வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நீ சொஸ்தமானாய். அவ்வளோதான், முடிஞ்சு. ஜோமண்ண சுகம் கிடச்சி போயிட்டு. இனி ஒரு காரியம் இதில் இருக்கு. என்ன காரியம்னா, இனி பாவம் செய்யாதேன்னா இப்போ அவன் என்ன செய்திருக்கிறான்? உங்களை அவனை சொன்ன என்ன செய்திருக்கிறான் சொல்லுங்க. சொல்லு பாவம் என்ன? அவன் சொல்றான், எனக்கு நன்மையை தந்தவரை மறக்கிறது பாவம். சொஸ்தமாக்கினவரை நீ மறக்கிறாய் பல சூழ்நிலையில பாவம். அவரை மறந்து எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார், இனி பாவம் செய்யாத. உடனே அவன் என்ன சொல்ற பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க.
0: அந்த மனுஷர் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று.
1: உடனே என்ன சொல்றான்? இயேசு இயேசு இயேசு இயேசு சொன்னாடா இல்லையா? அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்றான்? அவரை எனக்கு பல மரண விளிம்பிலிருந்து நீ எழும்பல்ல, அவர் உன்னை தூக்கி விட்டா. ஆனா நீ மறந்துட்ட, நன்றி சொல்ல மறந்துட்ட. நீ விழுந்து கிடந்ததை பார்த்தவங்கள்ட்ட போய் சொல்ல மறந்துட்ட, கேட்டவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்ட. இயேசுவை அறிகிற அறிவை விட்டு விடுவது பாவம். பாவம் அது உன் பாதையில் கற்களை வறுத்து வைக்கும். அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு தான் பிதாவ உண்டான மெய்தேவன உண்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் விசுவாசி அறிகிற அறிவே நித்திய ஜீவன். யோவான் 17 இருக்கு, 2 அல்லது 3 நினைக்கிறேன். இன்னைக்கு தேவன் தந்த நன்மையெல்லாம் மறக்கிறோம். நன்மை கிடைக்கும் போது ஒரு ஸ்தோத்திரம். யார் செய்தா? யாரால இப்படி வந்திருக்கிறோம்? எதனால இப்படி வந்திருக்கிறோம்? இப்படி இவ்வளவு சூழ்நிலையை தாண்டி இன்னைக்கு நிற்க, தலை நிமிர்ந்து இருக்க காரணம் என்ன? மறக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேடு விரவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை மறக்க மறக்க மறக்க மறக்க மறக்க மறக்க நீ உனக்கு அதிக கேடுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். ஒரு தேவை வரும்போது நோக்கி பார்ப்பதும், தேவை சந்திக்கப்பட்ட பிறகு மறப்பதும் அது பாவமான செயல், அது அருவருப்பான செயல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குஷ்டரோகிங்க 10 பேர் வந்தாங்க ஆண்டவர்கிட்ட. 10 பேர் வந்துட்டு, ஆண்டவர் நீங்க போங்க, போற வழியில சுகம், இங்க போய் ஆசாரின்னு காட்டுங்கன்றாரு. இவங்க போயிட்டு போனாங்க, 10 பேருக்கு சுகம் ஆச்சு. ஒருத்தன் திரும்ப வந்தான். திரும்ப வந்து ஆண்டவர் கேட்டாரு, ஏய் 10 பேர்லடா, மீதி 9 பேர் எங்க? அப்போ இவங்க வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். நம்ம பல நேரத்தில் நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற எதிர்பார்ப்புல கை வைக்கிறோம், எதிர்பார்ப்புல கை வைக்கிறோம். போன வருஷம் கடைசி மெடிடேஷன்ல ஒன்று சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். நீ எப்பவும் தேவ சமூகத்தில் வந்து இருக்கணும்னா தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பெருசா பாரு. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடலாம், உனக்கு கொஞ்சம் கஞ்சி தான் இருக்கலாம், நீ இதையாவது எனக்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்தீரேன்னு சொல்லி பெருசா பாரு, பெருசா பாரு. அதுவும் இல்லாமல் கடந்த வாரத்தில் வேதனையான ஒரு காரியம் பேப்பர் நியூஸ் படித்தேன். ஒரு இடத்துல பிள்ளைங்க பசி தாங்க முடியாம, வீட்டில் ஆகாரம் இல்லை, வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற மண்ணை எடுத்து தின்று, மண்ணை தின்று கொஞ்ச நேரத்தில் வயிறு வலிக்க துவங்கி அந்த 2 குழந்தைகளும் பரிதாபமாய் இறந்தார்கள். எவ்வளவு வேதனையான காரியம். இது கற்காலத்தில் நடந்ததல்ல, இக்காலத்தில் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை நான் கேட்கிறேன், உன்னை என்னைக்காவது மண்ணு திண்ணையா வச்சாரு? உன்னை பட்டினி போட்டாரா? உன்னை தேவன் பாதுகாக்கவில்லையா? உனக்கு தேவன் நன்மை செய்யவில்லையா? மறந்து மறந்து மறந்து மறந்து ஏன் உனக்கு அதிக கேடு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்? பிள்ளைகளே, நீ எதிர்பார்த்த ஆகாரம் வீட்டில் இல்லாததும் பிளேட்டை தூக்கி எறிகிறது, கணக்கு கொடுக்கணும் நீ ஆண்டவருக்கு. மண்ணு தின்னு செத்து இருக்கிறாங்க பிள்ளைங்க, கணக்கு கொடுக்கணும் நீ ஆண்டவருக்கு. சாப்பாடு சாப்பிட இல்லாம மண்ணு தின்னு யோசிக்க முடியுதா? நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நெஞ்சு உடையாதா? கத்தர் செய்த நன்மையை மறந்து மறந்து உன் பாதையில கற்களை போட்டுக்கொண்டு உனக்கு நீ காயத்தை வருவித்துக் கொண்டிருக்கிறாய். கற்களை பொறுக்கி போடு, புலம்புவதை நிறுத்து, இயேசுவை அறிந்துகொள். எனக்கு நாசிலே சுவாசம் தந்திருப்பது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். எனக்கு அது செய்யல இது செய்யல, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு எப்படி ஆயிட்டு, என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறேன். என்ன குறைஞ்சு போச்சு? வஸ்திரம் இல்லையா? மானத்தை காக்க வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரா? பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறாரா? தெருவில் படுக்க வைக்கிறாரு? பெரிய கொட்டார குடிசையில படுக்க வைக்கிறார். ஏன் அதை பார்க்க பார்க்கிறாய்? இது இல்லாமல் எத்தனை பேர் போ வடசேர்ல போய் பாரு, கொஞ்சம் அங்க போய் பாரு. மேன்மையான சந்ததியாக பார்த்திருக்கிறா. உன்னுடைய நாளை இப்படி இருக்காது, உன்னுடைய நாளை விசேஷமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் பாரப்படுத்துகிறா, ஆவியானவர் பாரப்படுத்துகிறா. புலம்புவதை நீ என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்கு உன் காயம், அன்னைக்கு உன் காயம், அன்னைக்கு உன் வேதனை நிற்கும். இன்னைக்கு காலையில் பேப்பர் நியூஸ், கடன் பாரத்தில் ஒரு தொழில் அதிபர் ரெண்டு பிள்ளைங்க, நம்ம ஊர்ல நாகர்கோவில் கடன் இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? பல நேரத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்க, இப்படி விட்டாரா விட்டாரா, எப்படிங்க உங்களால தாக்கு பிடிக்க முடியுது? கூட ஒரு கரம் இருக்குங்கிறத மறந்துட்டியேப்பா, கூட ஒரு கரம் இருக்குங்கிறத மறந்துட்டியே. உனக்கு ஏன் நீ அதிக கேடு உண்டாக்கி கொள்ளுகிறாய்? யூஸ்வலா சண்டே காலில் பேப்பர் பார்க்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு என்னது அதை பார்க்கணும்னு இருந்திருக்கு. உள்ளெல்லாம் அப்படி வலி. நான் இப்படி ரொம்ப யோசிக்கிறேன், நம்ம அந்த வேதத்தை தியானிக்கிறதுனால எல்லாமே இப்போ ரொம்ப யோசிக்கிறோம். அவங்க அந்த விஷத்தை குடிக்க முன்னாடி மாறி மாறி முகத்தை பார்த்துருப்பாங்க, அப்பா பிள்ளைய பார்த்துருப்பாரு, பிள்ளை அப்பாவை பார்த்துருக்கோம். ஆசையா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியலையே. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில இருந்து ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கர்த்தர் சொல்றத சொல்லிட்டே இருக்கணும். மூணு பாயிண்ட் சொல்லணும்னு அப்படி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். ஆண்டவர் நீங்க சொல்றதை நான் சொல்லணும்ப்பா. ஹல்லேலூயா. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, பிரதர் உங்ககிட்ட பேசணும். நான் சொன்னேன் மீட்டிங் போற கொஞ்சம் கழிச்சு பேசுங்க சொல்லிட்டு திருப்பி நைட்டு கூப்பிட்டாங்க. பேசிட்டு இருந்தாங்க, இப்படி இந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் எங்களை ரட்சித்தார், எங்களை பிரித்தெடுத்தார். ரெண்டு பிள்ளைங்க மகளை கட்டி கொடுத்துட்டோம், பையனை படிக்க வச்சோம், பையன் படித்தான், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, சர்ச்சில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். வேலைக்கு போட்டோம், வேலைக்கு விட்டோம், வேலையில் ப்ரெஷர்னால கடந்த பிப்ரவரி மாதம் பையன் எங்களை விட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அதுவரை கேட்டுட்டு இருந்தனா, பையன் எங்களை விட்டு போயிட்டான், பையன் மறித்து போய்விட்டான், எதனால் இறந்துட்டான்னு ஒன்றும் தெரில அப்படின்னு சொன்னது என் இறுதியெல்லாம் உடைஞ்சிட்டு. அப்போ தான் நாங்கள் உங்கள் செய்திகளை கேட்டுட்டு இருந்தோம், உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னு தெரில, என்ன வார்த்தை கொடுக்க முடியும்? அவங்க நிற்கிற பாதை கடினமான பாதை, அந்த பாதை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாதையில் வெளியே நின்றுட்டு என்ன ஆன்சர் கொடுக்க முடியும்? கேலரியிலிருந்து சவுண்டு போடலாம், களத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. என்ன சொல்ல முடியும்? நான் அவங்க பேச பேச ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவர் என்கிட்ட ஃபோன் பண்ண வச்சிங்க? எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா ஆண்டவரே, எனக்கு இவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு கூட தெரியவில்லையா ஆண்டவரே? ஒரு வித நான் இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் பலப்படுத்தினா ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு, கேளு. அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுனாங்க. இப்போ சொன்னாங்க, எங்கள் வீடு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டை வாங்கணும். இந்த வீட்டில் எப்போவுமே துதியின் சத்தம் இருக்கும், எப்போவுமே ஜபம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பையன் இறந்து 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதம் எங்கள் வீட்டில் ஜபம் கிடையாது, எங்கள் வீட்டில் துதி கிடையாது, எங்கள் வீடு இருண்டு போயிருக்கு. சூசைட் பண்ண போனோம், நானும் என் கணவரும் சூசைட் பண்ண போகிறோம். பையன் இறந்து 30வது நாள் தற்கொலை பண்ணலாம், நம்ம மகன் இல்லாத உலகத்தில் இனி நம்ம இருக்கக்கூடாது சொல்லிட்டு தற்கொலை பண்ணணும்னு இருக்கும்போது கர்த்தர் தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஊழியக்காரனிடத்தில் பேசி அவரை அனுப்பி அவர் போய், இவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது, நேராக போய் இந்த 2 பேருடைய காலையும் பிடித்தாராம். என்ன இவர் வந்து காலை விழுறாரு, இவங்க வரல, என கொஞ்ச நேரத்தில் தற்கொலை பண்ண போகிறாங்க. காலை பிடித்தது சொல்கிறாராம், கர்த்தர் உங்களை அழிவின் விளிம்பிலிருந்து காலை தெரியல. அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் மனதுக்குள்ளே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபிக்கும் போது ஆவியானவர் வாயை திறந்து பேச வைத்தார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் ஆண்டவர் சொல்லும் போது, தாவீது இல்லை, ஆனால் தேவன் அந்த கூடாரத்தை எடுப்பித்தார். அந்த கூடாரத்தை நிலைநிறுத்த இயேசு அங்கே வந்தார். சுற்றிலும் இருந்த ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினது போல, இன்று இந்த கூடாரத்தில் உங்கள் அருமை மகன் இல்லை, ஆனால் இயேசு வருவார், இந்த கூடாரத்தை எடுப்பிப்பார். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லி வாயில கர்த்தர் வார்த்தையை போட்டு பேசினதும் நடந்தது என்ன தெரியுமா? போன்ல அந்த சைடுல இருந்து நான் எதுவுமே பெருமைக்காய் சொல்லவில்லை, கர்த்தருடைய பாதத்தை பிடித்து சொல்லுகிறேன். கர்த்தர் அறிவார். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் இந்த ஒரு வார்த்தை சொன்னதும் மறுபக்கத்தில் இருந்து போன் ரிசீவரை வச்சு கேட்டுட்டு இருந்த அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு 15 நிமிஷம் அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? நான் அவர்களுக்காக ஜெபித்து போன் வைக்கவில்லை, அவங்க எனக்காக ஜெபித்து போன் வைத்தார்கள். சபையே, பல மரண விளிம்புக்கு உன்னை தேவன் தப்புவித்து தேவன் உனக்கு தருகிற வார்த்தைகளை மறந்து மறந்து மறந்து நீ பாவம் செய்வாதே. உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது. கடைசியில் அவங்க, நான் ஜெபம் பண்ணி போன் வைக்கல, நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றை மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன். இது சொல்லணும்னு நினைக்கல, சொன்ன ஒருவேளை பெருமை வந்துடும் பயந்து நான் சொல்லல. ஆனா நீ எனக்கு கேட்கணும், நீ அறியணும், உன்னை குறித்த நீ தேவன் அறியாம இருக்கிற. 3 மாசம் துதி சத்தம் இல்லை, இப்ப அவங்களுக்கு போன வைக்க முடியல. அந்நிய பாஷை என்ன, துதி என்ன? அவங்க துதிச்சுட்டே மறுபக்கத்தில் மாம்சீகத்தில் சொல்கிறாங்க, பிரதர் தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டாரு, இனி யாருக்கு அதை நிறுத்த முடியாது, யாருக்கு நிறுத்த முடியாது. நீ மறந்துட்டு இருக்கிறியா? Praise the Lord. மறப்பது பாவம், பெரிய பாவம். இயேசுவை மறக்கிறது பாவம். நீ யார மறந்தாலும் பாவம் கிடையாது. இயேசுவை மறந்துட்டேன்னா நீ வாழ்றதுக்கு தகுதி கிடையாது.

0: சகோதர சகோதரி கேளு, நீ நன்மையை நினைக்கிறதை காட்டிலும் நன்மையை தந்த தேவனை நினைக்க ஆரம்பி. நம்ம பிரச்சனை என்ன, நன்மையை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வெற்றி தந்தா ஆண்டவர், ஒரு வெற்றி தந்தா அவ்வளோதான். அந்த வெற்றி எவ்வளோ நாள் நிற்கும், அடுத்த கிளாஸில் போகிறதோட நிற்கும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு வெற்றியை நினைப்போம், இல்லை உடனே இயேசுவை மறந்து விடுகிறோம். ஒரு உயர்வு தந்தா தேவைக்காக மட்டும் ஓடி வராத, உனக்கு அதிக கேடு உண்டாக்காத படிக்க இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். உடனே அவன் சொல்றான், இயேசு பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பவுல் தான் ஆரம்பத்தில் கேட்டார், நீங்க யார் ஆண்டவரே? எல்லாரும் இதே கேள்வியோட தான் வந்த தேவசமத்தில், நம்ம எல்லாம் அறிவில் பெருத்தவர்களா இங்க வரல, நீங்க யார் ஆண்டவரே? இயேசுவை அறிய பைபிள் காலேஜில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை அறிய பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம், இயேசுவை அறிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தால் போதும், இயேசுவின் சமூகத்தை தேடினால் போதும். ஹல்லேலூயா. காரணம், அவர் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணுகிற தேவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. அப்படி என்றால் பாவம் என்கிற கல்லை அகற்றப்படணும், எந்தெந்த காரியங்கள் தீங்கு விளைவிக்கிறதோ அதை அப்புறப்படுத்தணும். அதை அப்புறப்படுத்தவில்லை என்றால் அது நிச்சயம் காயத்தை கொடுக்கும். உன் புண் ஆறாததாக இருக்கிறது, உன் காயம் கொடியதாக இருக்கிறது. எப்படி இதை அகற்ற? அகற்றுவதற்கு வேதம் நமக்கு காண்பிக்கிற மார்க்கம் என்ன? ரோமர் 6:16 அதனுடைய 6 19 வசனத்தையும் வாசியங்கள், நம்ம ஜெபிக்கலாம். மீதி உள்ளது,
1: பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு.
0: இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கவனிங்க, இனி பாவம் செய்யாதே என் ஆண்டவர் சொல்லிட்டார். இனி நாம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? 19 வசனம்,
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை
0: அசுத்தத்திற்கும், நீங்கள் உங்கள் அவயவங்களை
1: அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும்
0: அக்கிரமத்திற்கும்
1: அடிமைகளாக
0: அடிமைகளாக
1: ஒப்பு கொடுத்தது போல
0: இப்பொழுது
1: பரிசுத்தமானதை நடப்பிக்கும்
0: படிக்கு
1: உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க.
0: அப்படின்னா என்னத்தோ? இனி நான் பாவத்தை இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், இனி நான் பரிசுத்தர நினைக்கணும். பாவத்தை பார்த்தேன், இனி நான் வேதத்தை பார்க்கணும். பாவத்தை பேசினேன், இனி பரிசுத்தரை குறித்து பேசணும். அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்தேன், சினிமா பாடலை கேட்டுட்டு இருந்தேன், இனி நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பாவம் செய்தேன் என் கைகளால், இனி நான் நற்கிரியைகளை செய்யணும். பாவத்தை பார்க்கும்படி என் கால்களால் ஓடினேன், இனி நீதிக்கு நீதியின் பாதையில் ஓடணும். அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். உன் பாதையில் இருக்கிற கற்களை பொறுக்கி போட உன் அவயவங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கு மகிமைக்காக. 1 Corinthians 6:6
1: கிரயத்திற்கு கொள்ளப்பட்ட
0: காரணம், நான் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறேன்,
1: ஆகையால் தேவனுக்கு
0: உடையவைகளாகிய
1: உங்கள் சரீரத்தினாலும்
0: உங்கள்
1: ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
0: இவைகள் எல்லாம் யாருக்கு உடையவைகள்? வராத தேவனுக்கு உடையவைகள், தேவனுக்கு உடையவைகள். நம்ம சரீரமும் ஆவியும் தேவனுக்கு உடையவைகள். சத்தமா சொல்லுங்க, நீ உன் பாதையில் இருக்கிற கற்களை பொறுக்கி போட, உன் அவயவங்கள் அத்தனையும் பாவத்துக்கு ஊழியம் செய்ய அல்ல, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடு. அப்பொழுது உன் பாதையில் இருக்கிற கற்கள் பொறுக்கி போடப்படும், வழி ஆயத்தப்படுத்தும், உன் காயம் அதன் மேல் உண்டாகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். 2 நிமிஷம் முழங்கால் போட்டு, 2 minutes.

ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, இந்த கல் இனி இருக்கணுமா வேண்டாமா என்று தீர்மானிக்கிறது. நீ செய்த நன்மையை மறக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு இன்னைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு தெளிவா பேசுறார். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆச்சு, ஆனா இயேசு யாருன்னு கேட்டா இன்னைக்கு தெரியாது. ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார் பாத்தீங்களா, அவன் சொல்றான் அவனுக்கு தெரியுங்க என்ன சொன்னான், இயேசு யாருப்பா, அவர் மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தவர். ஒன்னும் சொல்லல, நேத்து வர எனக்கு தெரியாது, நேற்று வர எனக்கு பார்வை தெரியாது, இன்னைக்கு நான் பார்க்கிறேன், அதுக்கு காரணம் இயேசு. நேத்து வர எனக்கு கண்ணு தெரியாது, இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது, அதுக்கு காரணம் இயேசு. நேற்று வரை பாவத்தில் இருக்கிறேன், இன்று நான் பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறேன், அதுக்கு காரணம் இயேசு. நேற்று வரை யாருமே என்னை ஏறிட்டு பார்க்க இல்லை, இன்று சிலர் என்னை தேடி வராங்கன்னா அதுக்கு காரணம் இயேசு. ஒரே டிரெஸ்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிரெஸ் மாத்தி போடுறேன்னா அதுக்கு காரணம் இயேசு. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் பட்டினியாய் ஒரு காலத்தில் இருந்தேன், வயித்த கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு மூணு வேளையும் சாப்பிடுறேன்னா அதுக்கு காரணம் இயேசு. சொல்ல முடியுதா? மறந்து மறந்து மறந்து போயிட்டேப்பா. கல்லெல்லாம் பாதம் உள்ள கல்லு, உன் காயத்தை பார்த்து அவர் ரசிக்கிறார் நினைக்கிறியா? இல்ல, கற்களை பாதையை உயர்த்தி கற்களை பொறுக்கி போடுங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. கர்த்தர் உன் காயத்துக்கு மருந்தாய் வந்திருக்கிறார். விட்டு கொடுப்பியா?

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 3:12-13 இரண்டு வசனத்திலே உள்ள காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 3:12 நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிறவர்கள் செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உண்மையிலே இங்கே நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிறவனே அவைகளால் பிழைப்பான் என்று எங்கு எழுதியிருக்கிறது? அடுத்தது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லியிருக்கிறாரு இங்கே பவுல். அது எங்கே எழுதியிருக்கு? இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு நாம் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் நிறைவேறியிருக்கு அப்படின்றத புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் அல்லது சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு எல்லாரும் அதை என்ன செய்கிறாங்க, அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை குறிப்பிட்டு காண்பித்து நமக்கு என்ன செய்கிறாங்க, புதிய ஏற்பாட்டின்படி ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கறது தான் நாம் தியானித்து வருகிறோம் தொடர்ச்சியாக. இன்றைய நாளிலே இந்த நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் என்று எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னாக்கா, லேவியாகரமும் 18:5 வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. லேவியாகரமும் 18. அடுத்தது இந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. உபாகமும் 21:22-23 எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம பார்ப்போம். லேவியாகவும் 18:1 பார்ப்போம். 18:5 ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என் நான் கர்த்தர். அவைகளின்படி, எவைகளின்படி? என் கட்டளைகளின்படி, என் நியாயங்களின்படி, நியமங்களின்படியும் செய்கிறவன் கை கொண்டு நடக்கிறவன் பிழைப்பான் என்று லேவியாகமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற அந்த கட்டளைகள், நியமங்கள் அல்லது நியாயப்பிரமாணங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யணும், அதை கை கொள்ளணுன்றது தான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பக்தர்களுக்கு, இஸ்ரேவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னபடி நீ கை கொண்டு நட, அப்போ உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னார். ஆனால் அவங்க நடக்கலை, அது நடக்கவும் முடியல. அது அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டமான ஒரு காரியமாக அவர்களுக்கு இருந்தது. ஒரு சிலது அவங்க கடைபிடிச்சாங்க, ஒரு சிலது அவங்க கடைபிடிக்க முடியாமல் தவறிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சாபம் வந்தது, பாவம் வந்தது, இப்படியாக அவர்கள் போராட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இதுதான் இன்னைக்கு பாருங்கள் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இதையும் சொல்லிவிட்டு இந்த கட்டளையின்படி நடங்கன்னு சொல்லிட்டு இந்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறார். அது எங்கே சொன்னார் அப்படின்னாக்கா, உபாகம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. 22-23 பாருங்கள். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவானேயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்த நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதாக. பாருங்கள், தேவனால் சபிக்கப்பட்டவன், தூக்கப்பட்டவன், மரத்திலே என்ன செய்யப்பட்டது, தூக்கி போடப்பட்டவன், தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்போ பாருங்கள், இந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, இந்த நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபங்களை எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் சாபமானார் என்று தான் இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன செஞ்சார், நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்தை இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பாவிலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதுக்கு மேலே புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நாம், நியாயப்பிரமாணத்தை பற்றி கவலையே பட தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தெல்லாம் நம்ம செய்யணும், கை கொள்ளணுன்ற அவசியமும் கிடையாது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலந்து இன்றைக்கி திருச்சபைகள் எல்லாம் இன்றைக்கி நமக்கு அந்த காரியங்களை போதிக்கிறதுனால இன்றைக்கி மக்கள் மத்தியில் பலவிதமான அலசடிப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டை பற்றி நிறையா சொல்லுவாங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தனும் விடுதலை ஆக முடியாதுன்னு சொல்கிறார். இங்கே ரோமரில் இந்த ரோமர்லேயும் கலாத்தியர்லேயும் பவுல் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 10 பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நேற்று கூட தியானித்தோம். அதாவது கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஏன், ஒரு காரியத்தை செய்யலைனாலும் அது ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயில். அந்த காலத்தில் SSLCன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ 6 இருக்கும். 6 ஒரு சப்ஜெக்டில் ஒரு இங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லையோ அல்லது வேற எதுலையோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா அவன் 6 திரும்பி என்ன செய்யணும், எழுதணும். ஆனால் அதுக்கப்புறம் 10th வந்த பிறகு தான் எந்த சப்ஜெக்டில் போச்சோ அந்த சப்ஜெக்டில் எழுத சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டு. பாருங்கள், ஒரு சப்ஜெக்டில் போனாலும் 6 ஃபெயில் தான், நீ திரும்பி புதுசாக எழுத 6 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரன் என்னன்னாக்கா அதுதான் அவர் சொல்கிறார். 10 பற்றிங்களா தெரியும், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் நிலைத்திராதவன், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன், ஒன்று செய்யாட்டாலும் அவன் போயிட்டவன், அவ்வளோதான், ஃபெயில் தான். அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து தான் இயேசு நம்மளை விடுவிக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார், மரத்திலே தூக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அந்த மரத்தில் தூக்கப்பட்ட இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, இந்த நியாயப்பிரமாணத்தினால் வந்த அந்த சாபங்கள் பாவங்கள் இதிலிருந்து என்னை மீட்க வேண்டும் என்பதற்காக நீர் மரத்திலே சாபமானீர், மரத்திலே தூக்கப்பட்டீர், எனக்காக எங்களுக்காக சாபமானீர், நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபத்திற்கு என்னை எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீர் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணுமாண்டாங்க. இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, ஆனால்தான் பவுல் சொல்கிறார், நேற்று கூட நம்ம ஞாயிறு ஆராதனையில் நம்ம தியானித்தோம், உண்மையிலே அருமையான ஒரு சப்ஜெக்ட் ஆண்டவர் கொடுத்தாரு, அதன் மூலமாக ஆண்டவர் நாம் மகிமைப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அன்பாவில் இன்றைக்கி பாருங்கள், அந்த தீமத்தியோவுக்கு எழுதின 2வது 13:14 அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருன்னு பவுல் சொல்லலை, தைரியமாக சொல்கிறார். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும், எப்படி சொல்கிறாரு, விசுவாசமும் இருக்கணும், அன்பு இருக்கணும், அதோட என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்கள், உபதேசங்கள், இந்த பவுல் சொன்ன உபதேசங்கள் நிருபத்தில் எழுதியிருக்கிறார், 11 நிருபத்தில் எழுதியிருக்கிறார். அந்த நிருபத்தில் உள்ள அந்த வசனங்கள் தான் சட்டமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள வசனத்தில் உள்ள மறைந்து கிடக்கிற அந்த சட்டங்கள் லாவை கை கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 14 வசனத்தில் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, எந்த நற்பொருள், அந்த 11 அவர் எழுதின அந்த நிருபம் தான் நற்பொருளாக நமக்கு கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு தான். அந்த 11 நிருபத்தை, ஒப்பு கொடுக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் அப்படின்றார். எதை காத்துக்கொள்ளணும், அவர் சொன்ன கட்டளைகளை. இன்னைக்கு பாருங்க, நான் நேற்று சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாய் தேவன் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை லாவை கொடுக்குறார், இப்படிலாம் சட்டம் திட்டங்கள்லாம் போட்டு இதன்படி நடக்க சொல்லுவோம் மக்கள் அப்படின்னார். அது நடக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, அதில் ஃபெயிலர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்துவை அனுப்பி என்ன செஞ்சார், அதன்படி நடக்க வச்சு அவர் என்ன செஞ்சார், பரிசுத்த பலியாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தத்துக்கு அவரை பலி கொடுத்தார். மரத்தில் சிலுவையில் அவர் என்ன செஞ்சார், பலி கொடுத்தார். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை சட்டத்திட்டங்களும் இயேசு எளிமைப்படுத்தி அவருடைய சுவிசேஷமாக அவர் உயிரோடு இருக்கிற நாளில் அவர் அறிவித்தார். அவர் வாயால் சொன்னதெல்லாம் என்னன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கடினமான அந்த சட்டத்திட்டங்களை தான் எளிமையாக்கி அதை புரிந்து கொள்ளும்படியாக அதான் சொல்கிறார். பாருங்கள், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். என்ன சொன்னார், இவன் பலியிலே பலி செலுத்தணுன்னே இருக்கிறான், இறக்கப்படலை. விபச்சார ஸ்திரியை கையுமயமாக பிடிச்சிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு, இயேசு ஆண்டவர்கிட்ட, இவன் கையுமயமாக பிடிக்கப்பட்டால் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவன் என்ன செய்யணும், கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உன்னிலே அவன் பாவம் செய்யலி, அவன் முதலாவது கல்லெறியணும்னு எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறார், பலியே இல்லை இரக்கத்தையே ஆண்டவர் விரும்புகிறேன்றார். அப்போ இவங்க பலி செலுத்துறதுக்கும் மோசேனுடைய சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கும் அவங்க ஈடுபாடாக இருந்தாங்களோஞ்சி அவனுடைய உண்மையான அர்த்தத்தையும் அதனுடைய உண்மையான கருத்தையும் புரிந்து கொள்ளவில்லை அக்காலத்து யூதர்களும் இஸ்ரவேலர்களும். அதை தான் இன்னைக்கு வந்து அவங்கள புரிய வைக்கணும்னு தான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாயால் நான்கு சுவிசேஷத்திலையும் அவர் சொல்லியிருக்கிறார். அன்பாவில், அதனால தான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிவப்பு எழுத்து பைபிளை வாங்குங்க. அதில் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவர் சொன்னதெல்லாம் சிறப்பு எழுத்தால் இருக்கும், அதுதான் முக்கியமானது. ஏன்னா நிழல், பழைய ஏற்பாடு நிழல் என்று சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாடு நிஜம் என்று சொல்லப்படுது. ஏன்னா அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் ஆண்டவராகிய இறைவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக உருவெடுத்து நம் மத்தியில் அவர் சொன்னதெல்லாம் அவருடைய சட்டத்திட்டங்கள் தான். அவர் சொன்ன சட்டத்திட்டங்களை எளிமைப்படுத்தி சொன்னார். உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, இதில் எல்லா பிரமாணமும் அடங்கியிருக்குது. மத்தேயில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மத்தேயு 7 பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயு 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் ஆகும், தீர்க்க தரிசனங்களும் ஆகும். பாருங்கள், நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எதில் அடங்கிடுச்சுன்னு ஆண்டவர் எளிமைப்படுத்தி சொல்கிறாருன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ. இப்போ அடுத்த மனுஷன் எனக்கு என்ன செய்யணும்னு விரும்புவேன், என்னை மதிக்கணும்னு விரும்புவேன், என்னை அன்பு செலுத்தணும்னு விரும்புவேன், என்னை திட்டக்கூடாதுன்னு விரும்புவேன், என்கிட்ட திருடக்கூடாதுன்னு விரும்புவேன், என்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு விரும்புவேன், என்கிட்ட நன்மை செய்யணும்னு விரும்புவேன், எனக்கு நல்லது செய்யணும்னு விரும்புவேன், எனக்கு கொடுத்து உதவணும்னு விரும்புவேன், என்னை மன்னிக்கணும்னு விரும்புவேன், இதெல்லாம் நீ அவனுக்கு செய்ய அப்படின்றார். அதுதான் அழகாக எளிமையாக சொல்கிறவர், மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், அதுவே இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா அப்படின்ற எல்லாமே அடங்கிடுச்சுன்றார். ஒரு வரியில் அடங்கிட்டார். இதை கூட அர்த்தம் புரியாமல் நம்ம இருக்கிறோம். அன்பாவளே, இந்த அர்த்தம் புரியாமல் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைகள் இருந்ததுனால்தான் பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த 11 நிருபத்தை எழுதி அவருடைய வார்த்தையின் மூலமாக, அந்த வசனத்தின் மூலமாக அந்த திருச்சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏசாண்டவர் சொன்னதையே பவுல் என்ன செய்கிறாரு, எளிமையாக்கி நம்மகிட்ட சொல்கிறார். அதுதான் நேற்று நம்ம தியானித்தோம். அதை உண்மையிலே நீங்கள் போய் யூடியூப்பில் நேற்று சண்டே சர்வீஸினுடைய செய்தியை கேளுங்க, அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எளிமைப்படுத்தி சொன்னார், ஒன்று நேசிக்கிறது போல பிறரை நேசின்றத அந்த கட்டளையை நம்ம என்ன செய்ய முடியல, கடைபிடிக்க முடியலன்றதுனால தான் இன்றைக்கி பவுல் எப்படியாக விடுதலையை பார்த்தாரு, அன்பின் பிரமாணம்னா என்ன, இன்றைக்கி ஆண்டுடைய சித்தன்னா என்ன, கவலைப்படக்கூடாது, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இன்றைக்கி, அதனால தான் அவர் வசனங்களின் சட்டத்தை என்று சொன்னார். எனக்கு உண்மையிலே அந்த வார்த்தையை 2 Timothy 1 அந்த 13 வசனத்தை தியானிக்கும் போது, என்னடா அவர் வசனத்தை வந்து சட்டம்னு சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் தான் சட்டம்னு சொல்லியிருப்போம், லா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவருடைய வசனத்தையே என்ன செய்கிறாரு, லான்னு சொல்கிறாரு. அதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா உண்மையிலே பவுல் எழுதின அந்த 11 நிருபத்தையும் அவர் எழுதின வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு சட்டமாக நாம் கடைபிடித்தோம் என்றால், கை கொண்டு இருந்தோம் என்றால், நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். அன்பாவுலே இன்றைக்கி அதுதான் சொல்கிறார், எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாராம், நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சாபத்தையும் எல்லா பாவத்தையும் நம்ம மேலேருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார், நீக்கி அவர் என்ன செஞ்சார், சாபமானார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் இப்போ எந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொன்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணும், அப்படி இல்லைன்னா பவுல் எழுதின அந்த வசனத்தில் உள்ள சட்டத்தை கை கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை அப்படின்னு சொல்கிறார். நல்ல விஷயங்களை இன்றைக்கி நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், இந்த நேரோ மைண்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவேன், அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கொள்கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு குருட்டாட்டத்தில் போகிற அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், ஒரே ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க போவாங்க. ஏதாவது அவங்க சபையில் சொல்லிக் கொடுத்து, அவங்க ட்ரெடிஷ்னலான சபையாக இருப்பாங்க, அந்த சபையில் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டு இதுதான்டா கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு எல்லாரையும் குற்றப்படுத்திக்கிட்டு எல்லாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் நரகத்து, நீங்கள்லாம் நரகத்து போவீங்க, நாங்கள் மட்டும்தான் பரலோகத்து போவோம்னு சொல்கிற அந்த கிறிஸ்தவளை பார்த்து நான் சொல்லுவேன், நிருபங்களை வாசியுங்கள். என்னன்னு சொல்லுவேன், பவுல் எழுதின நிருபங்கள், அதுலேயும் 11 நிருபத்தை நீ வாசித்தா உன் கண் திறக்கப்படும் அப்படின்னு. அன்பாலே இன்றைக்கி அதை அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காமே இன்றைக்கி ஒவ்வொன்றும் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாலே அதனால தான் சொல்கிறார், உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்து கொள்ளுங்கள்ன்றார். அப்போ எந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படினோம், எந்த திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படினோம்னா, இந்த ஆண்டவர் சொன்ன இந்த நிருபங்கள் பைபிளில் சொல்லப்பட்ட, அதனால தான் இன்றைக்கி இடம்பெற்றிருக்கிறது. அன்பாவிலே இந்த சட்டத்தை நாம் நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதை நம்ம பரிசுத்த ஆவியினாலே அந்த சட்டத்தை கை கொண்டு அதை காத்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுதான் போல் சொல்கிறார் இங்கே, அதுதான் சொல்கிறார் கலாத்தியர் 3 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நமக்காக கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன செஞ்சார், நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று. இன்றைக்கி நாம் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துனால் மீட்கப்பட்டவர், விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்று கலாத்தியரில் எழுதியிருக்கிறார். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையாக நாம் ஒப்பு கொடுப்போம், வாழ ஒப்பு கொடுப்போம், ஏசாமி சொன்ன அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், இந்த நாளிலே நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்களும் உம்முடைய திருச்சட்டத்துக்கு ஆண்டவரே அடுத்தவன் என்ன செய்யணும்னு எனக்கு நான் நினைக்கிறேனோ அதை அடுத்தவனுக்கு செய், அதுவே நியாயப்பிரமாணம் லா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க. அதை தான் பவுல் வந்து அழகாக சொன்னார், ஆண்டவரே அந்த அவருடைய ஆண்டவரே நிருபத்தில் அதையெல்லாம் நாங்கள் வாசித்து அதை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்து கீழ்ப்படிந்து நடக்கிறதெல்லாம் எங்களை மாற்றுங்க, அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை அஞ்சு விக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போ. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை மெய்ப்பராகவும் வாசலாகவும் காண்பித்து தம்முடைய ஆடுகளை குறித்து சொல்லுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அந்நியருடைய சத்தத்தை அறியாததினாலே அவைகளை விட்டு ஓடி போகுமா? அதாவது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள், மெய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் வேற எந்த சத்தத்துக்கும் செவி கொடாதபடி விலகி ஓடுமா? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி நடந்த நம்மை தேடி வந்து கண்டெடுத்து தோளில் தூக்கி வைத்து தம்முடைய மந்தையிலே சேர்த்த அந்த நல்ல மெய்ப்பராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம, கிருபை பெற்றவர்கள் நாம. இதை மறந்து விடவே கூடாது. நம்முடைய காதுகள் எந்த சத்தத்துக்கு மிகவும் பழகி இருக்கிறது, எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, எந்த சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி நாம் ஓடுகிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அதனால தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு வேண்டிய போஜனத்தை அவர் அனுதினமும் குறை வைக்காமல் தந்து கொண்டிருப்பதனால்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை ஒரு நாளும் மறக்கவும் கூடாது, இதை மறுக்கவும் முடியாது. காரணம், அவர்தான் நம்முடைய எல்லாவுமாய் இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நம்முடைய காதுகள் செவி கொடுக்கிறதா? நம்முடைய காதுகள் செவி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் அதற்கு நேராக இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தில் நாம் பழக்கப்படுவோமானால் அந்நிய சத்தத்துக்கு நாம் விலகி ஓடுகிறவர்களாக இருப்போம். அந்நிய சத்தம் என்பது அவருடைய சத்தம் அல்லாத எல்லா சத்தங்களுமே அந்நிய சத்தம். அவருடைய சத்தம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள? அவருடைய சத்தம் என்பது எல்லாம் இந்த வேதத்துக்கு ஒத்திருக்கும், இந்த வேதத்துக்கு மாறானதாக இருக்காது. அந்நிய சத்தம் என்பது இந்த வேதத்துக்கு எதிரானது, வேதத்துக்கு மாறானது. அந்த சத்தம் பல நேரங்களிலே பிறரிடத்திலிருந்து வருவதை நம்மால் கேட்க முடியும். கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்று செய்ய சொல்லியிருப்பார், அல்லது வேதம் நமக்கு ஒரு மார்க்கத்தை காண்பிக்கும் போது மற்றவர்கள் அதற்கு எதிராய் பேசுவார்கள். அந்த சத்தங்கள் எல்லாமே அந்நிய சத்தம். அதற்கு செவி கொடாதபடி விலகி ஓடுகிறவர்களாய் அந்த சத்தத்துக்கு எவ்வளவு வேணும் கவனம் செலுத்தாதபடி காணப்பட வேண்டும். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. பல நேரங்களிலே நாம் வெளியிருந்து வருகிற சத்தங்களை மாத்திரமே அந்நிய சத்தமாக எடுக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மாம்சம் ஒரு காரியத்தை சொல்லும், நம்முடைய மூளை ஒரு காரியத்தை சொல்லும், நம்முடைய மனசு ஒரு காரியத்தை சொல்லும். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், முச்செடி பற்றி எறிகிறது, அது நடுவிலே கர்த்தர் மோசையை அழைக்கிறார், மோசையோடு பேசுகிறார், மோசை அவன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு என்கிறார், அவன் கீழே போடுகிறான், அது பாம்பாய் மாறுகிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அதன் வாழைப்பிடி என்று சொல்லுகிறார். மோசை எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவன். நமக்கு தெரியும், எகிப்தில் மந்திரவாதிகள் கோலை பாம்பாய் மாற்றுகிற திறமையானவர்கள். அப்படிப்பட்ட சகல சாஸ்திரங்களையும் கற்ற மோசே கண்டிப்பாய் வாளை பிடிக்க யோசித்திருக்க மாட்டான், தலையை தான் பிடிக்க யோசித்திருப்பான். காரணம், வாளை பிடித்தால் அது திரும்பி வந்து மோசையை கொத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாம்பு கொத்தாமல் தப்புறதுக்கு தலையை பிடித்தால் கொஞ்சம் அதை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். இப்படி அவனுடைய மூளை சொல்லுகிறது, ஆனால் வார்த்தை சொல்லுகிறது வாளை பிடி என்று. இதில் எது அந்நிய சத்தம், எது அந்நிய சத்தம் தெரியுமா? இங்கே மூளை ஒன்று சொல்லுது தெரியுமா, இது அந்நிய சத்தம். வார்த்தைக்கு எதிரான சத்தம் எங்கிருந்து வந்தாலும், என் மாம்சத்திலிருந்து வந்தாலும் அது அந்நிய சத்தமே. இது தேவ பிள்ளைகள் புரிந்து உணர்ந்து இப்படிப்பட்ட அந்நிய சத்தங்களுக்கு நாம் செவி சாய்க்காமல் நம்மை கிருபையாய் அழைத்து நமக்காக ஜீவனை தந்து நம்மை மீட்ட, அந்த ஜீவன் நம்மில் பரிபூரணப்பட உயிரோடு எழுந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவோமானால், காணப்படுவோமானால், சத்துருவின் எல்லா திட்டங்களும் அவமாய் போய் தேவ திட்டம் நம்மில் பூரணமாகும். நாம் அவருக்கு மகிமையானவர்களாய் இருப்போம்
என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்நிய சத்தத்துக்கு செவிகொடாதபடி விலகி இருக்கவும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றவும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் உம்முடையவர்கள், உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலி நாடுகளுமாய் இருக்கிறோம். நல்ல தகப்பனே, அந்நிய சத்தத்துக்கு செவி கொடாமல் அவர்களை விட்டோட கர்த்தர் கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. யோகன்னஸ் பிராம்ஸ் என்பவர் ஜெர்மன் நாட்டு புகழ்பெற்ற இசையமைப்பாளர். அவர் உடல் எடை அதிகரித்ததால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். எனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு மருத்துவரை போய் பார்த்தார். மருத்துவரும் அவரை பரிசோதித்துவிட்டு அவர் சாப்பிட வேண்டிய உணவு வகைகளையும் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளையும் சொல்லி, சாப்பாட்டு விஷயத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக அவரை எச்சரித்து அனுப்பினார். ஒரு நாள் அவருடைய மருத்துவர் ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு இசையமைப்பாளர் பிராம்ஸ் சாப்பிட்டு கொண்டிருந்தார். எந்தெந்த உணவு வகைகளை சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் சொன்னாரோ அத்தனை வகைகளையும் ஆர்டர் பண்ணி தனக்கு முன்பாக வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அதை கவனித்த டாக்டர் அவரிடம் சென்று, பிராம்ஸ், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இந்த உணவு வகைகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று உறுதியாக சொன்னேனே என்றார். அதற்கு பிராம்ஸ், இன்னும் வாழப்போகும் சில வருடங்களுக்காக நான் ஏன் இப்போதே பட்டினி கிடக்க வேண்டும் என்று கேட்டார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஒரு உன்னத நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். தேவன் படைத்த இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். இதை நல்ல நிலையில் தூய்மையாக ஆரோக்கியமாக பராமரிப்பது நமது கடமை. நமது சரீரம் ஆண்டவருக்கு தேவை. நம் சரீரத்தின் மேல் தேவனே அதிகாரியாக இருக்கிறார். உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சிகரெட், மதுபானம் மற்றும் பிற போதை வஸ்துக்களை நாம் பயன்படுத்தினால் தேவன் தங்கும் ஆலயமாகிய சரீரம் தீட்டுப்படும். மேலும் தகாத உறவுகளும் தேவன் படைத்த சரீரத்தை தீட்டுப்படுத்தும். இவைகளினால் நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். அதே போல ஆரோக்கியமற்ற உணவு வகைகள் நம் சரீரத்தில் மிகப்பெரிய உடல் நலக்கேட்டை ஏற்படுத்திவிடும். ஆகவேதான் நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு உன்னத நோக்கத்தோடு தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு முன் நாம் நம் சரீரத்தை பாவ பழக்க வழக்கங்களினாலும் பெருந்தீண்டியினாலும் கெடுத்துவிடக் கூடாது. ஆகவேதான் தானியேல் ராஜபோஜனத்தினாலும் பெருந்தீண்டியினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் உள்ளத்திலே தீர்மானம் பண்ணினார். தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். தேவனுடைய நோக்கம் அவர் வாழ்வில் பரிபூர்ணமாக நிறைவேறிற்று. கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிறவைகளை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தியதால் அதை தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆம், தேவ நோக்கம் நம்மில் நிறைவேற நம் சரீரம் மிக முக்கியமானது. ஆகவே சரியான ஆகார முறைகளை பின்பற்றுவதும் உடற்பயிற்சி செய்வதும் நம் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவி செய்யும். ஆகவே தேவன் நமக்கு தந்த ஞானத்தை பயன்படுத்தி சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் பராமரிப்போம். தேவன் நம் சரீரத்தினால் மகிமைப்படட்டும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்ய போகிறார். உங்களின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்தபடியினால் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ள போகிறார். நாம் வாசித்த வசனத்தைப் போலவே பொருளுள்ள மற்றொரு வசனத்தை பார்ப்போமானால், ஏசாயாவின் புஸ்தகம் 29:22 இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்பதை பார்க்கின்றோம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். இந்த நாள் உங்களின் வெட்கத்திற்கு பதிலாக வெற்றியை தருகிற ஒரு நாளாய் இருக்கிறது. நாம் வேதத்தில் உள்ள சிலரின் முகங்களை பார்ப்போம். முதலாவதாக யோபுவின் புஸ்தகம் 42:9 கடைசி பகுதியில், அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று உள்ளது. யோபுவின் புஸ்தகம் 42:10 கர்த்தர் யோபுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இங்கு யோபுவின் முகத்தில் கர்த்தர் பார்த்தது பொறுமையை. தன் சூழ்நிலை எல்லாவற்றிலும் யோபு தேவனையே நோக்கி பார்த்து பொறுமையாயிருந்தபடியால் அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். யோபுவின் பொறுமையை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் 5:11 இதோ பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளதின்படி பொறுமையின் முகம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 25:35 அபிகாயிலை குறித்து வாசிக்கின்றோம். தாவீது கோபமாக நாபாலை கொல்லும் பொருட்டு வருகின்றான். தாவீதுக்கு எதிர்கொண்டு போகிற அபிகாயில் தாவீதின் வழி பிரயாணத்திற்கு தேவையானதை கொண்டு செல்கிறாள். அதை பெற்றுக்கொண்ட தாவீது வசனம் சொல்கிறது, அவளை பார்த்து நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ, உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்று கோபம் தணிந்தவனாய் பேசுகின்றான். இங்கு அபிகாயிலின் முகத்தில் தேவ ஞானம் விளங்கினபடியினால் தீமையை தடுத்தாள். ராஜரீக மேன்மை அவளை தேடி வந்தது. பிற்காலத்தில் தாவீது ராஜாவிற்கு மனைவியானாள். 3வதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:14 எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன் என்று கூறுகின்றான். இந்த யோசபாத் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும்போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17:1-5 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால், அவன் எல்லாவற்றிலும் தேவனையே தேடினான், கற்பனைகளின்படி நடந்தான். ஆதலால் கர்த்தர் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். அர்ப்பணிப்பும் துதியும் இருந்ததால் வெற்றி கிடைத்தது. ஏசாயாவின் புஸ்தகம் 52:14 இயேசுவின் முகம் அந்த கேடு அடைந்திருந்தது என்று வாசிக்கின்றோம். பிதா மாத்திரமே இயேசுவை நோக்கி பார்த்தார், நாம் பிழைத்து கொண்டோம். இயேசுவின் முகத்தில் பொறுமை, உத்தமம், கீழ்ப்படிதல், தாழ்மை எல்லாம் இருந்தமையால் நம்முடைய ஜெபங்களுக்கு இன்று பதில் கிடைக்கின்றது. இப்படியாக இவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார்கள். இந்த நாளில் உங்களின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் தேவனையே நோக்கி பாருங்கள், அவர் உங்களுடைய முகங்களை பிரகாசமடைய செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 2.
1: In Luke's Gospel,
2: லூக்காவின் சுவிசேஷம்,
1: we read about the birth of John the Baptist.
2: யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து வாசிக்கிறோம்.
1: Why is this given us in such great detail in chapter 1?
2: ஒன்றாம் அதிகாரத்தில் ஏன் இவ்வளவு விவரமாக சொல்ல வேண்டும்?
1: And all the Gospels speak about the ministry of John the Baptist.
2: எல்லா சுவிசேஷங்களுமே யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறது.
1: There was a reason.
2: அதற்கு ஒரு காரணம் உண்டு.
1: Why did Jesus say this was the greatest prophet from the time of Adam?
2: ஆதாமின் நாட்கள் முதற்கொண்டு இந்த யோவான் ஸ்நானகன் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்ல வேண்டும்?
1: Jesus said that because John the Baptist had a special ministry which none of the other prophets had.
2: வேற எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த ஊழியம் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு உண்டாயிருந்தது.
1: And that was to prepare the way for Jesus Christ.
2: அது என்ன ஊழியம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியம்.
1: Jesus was going to come and God sent a prophet to prepare the way for the people to receive Christ.
2: இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஜனங்கள் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பணியை தான் இந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் செய்தார்.
1: And did he succeed?
2: அதிலே அவர் வெற்றி கண்டாரா?
1: He really succeeded.
2: உண்மையாலுமே வெற்றி கண்டார்.
1: Here is one example of that.
2: அதற்கு ஒரு உதாரணம் இங்கே காணப்படுகிறது.
1: See John in John's Gospel chapter 1.
2: யோவான் 1 அதிகாரம்.
1: John was a man who preached a fiery message of repentance.
2: யோவான் மிகவும் மனந்திரும்புவதற்கு ஏதுவாக அக்கினி பிழம்பான ஒரு செய்தியை பிரசங்கித்தார்.
1: And most people wouldn't be interested in that.
2: அநேக ஜனங்களுக்கு இதிலே விருப்பம் இருக்காது.
1: But there were a few people who were interested.
2: ஆனால் சொற்பமான ஜனங்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
1: Because John the Baptist preached, repent for the kingdom of heaven is at hand.
2: பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார்.
1: Why did he preach that?
2: ஏன் அதை பிரசங்கித்தார்?
1: Because for 1500 years the message preached on earth was a kingdom of earth.
2: 1500 ஆண்டுகளாக இந்த ராஜ்யமானது உலகத்தின் ராஜ்யம் தான் என்கிற அடிப்படையில் தான் செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வந்தது.
1: You know, that's how God preached through people under the law.
2: பிரமாணத்துக்கு கீழாக இருந்த மக்களுக்கு இப்படித்தான் தேவன் பிரசங்கித்தார்.
1: That is, if you obey me, you'll get a land and you'll get health and you'll get money and you'll get so many earthly things.
2: எனக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு நிலம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று பல காரியங்கள்.
1: And you'll overcome your enemies and you won't be in debt.
2: சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள்.
1: All the earthly blessings that you can think of.
2: நீங்கள் என்னென்னலாம் பூமியினுடைய ஆசீர்வாதங்களை எண்ண முடியுமோ.
1: Many children, they'll be healthy.
2: அநேக பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள்.
1: Farms will prosper.
2: உங்களுடைய நிலங்கள் அதிலே விளைச்சல் பெருகும்.
1: If you read from Exodus to Malachi, you'll never find one promise about heaven in the Old Testament.
2: யாத்ராமம் முதல் நீங்கள் மல்கியா வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பரலோகத்தை குறித்ததான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை ஒன்று கூட இருக்காது.
1: Everything was over the earth.
2: எல்லாமே பூமிக்குரிய ரீதியிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து தான் சொல்லப்பட்டது.
1: In the Old Testament there was no promise that you will overcome Satan. You cannot overcome Satan.
2: பழையர்பாட்டிலே நீங்கள் பிசாசை மேற்கொள்வீர்கள் என்ற வாக்குத்தத்தமே இல்லை.
1: Because that is in the heavenlies.
2: ஏனென்றால் அது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள்.
1: No, you will overcome Philistines and Canaanites and all earthly people.
2: நீங்களோ பூமிக்குரிய சத்துருக்களாகிய பெலிஸ்தியர், கானானியர் போன்றவர்களை தான் மேற்கொள்வீர்கள்.
1: And you won't have any heavenly riches, but you'll have plenty of earthly riches.
2: உங்களுக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் தான் திரளாய் காணப்படுமே ஒழிய பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் காணப்படாது.
1: You won't have any spiritual children among the Indians and the Chinese and the Japanese, but you'll have plenty of earthly children among the Jews.
2: இதோ இந்தியாவிலே, ஜப்பானிலே, சீனா தேசத்திலே உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளேயே பூமிக்குரிய பிள்ளைகள் பெருகுவார்கள்.
1: Everything was earthly.
2: அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகத்தான் இருந்தது.
1: 100%.
2: 100%.
1: They were facing an earthly gospel.
2: அவர்கள் பூமிக்குரிய ஒரு சுவிசேஷத்தை தான் சந்தித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள்.
1: And John the Baptist came and said, repent.
2: யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்.
1: You know what repent means?
2: மனம் திரும்பு என்றால் என்ன அர்த்தம்?
1: In Tamil that's very clear. That means turn your mind in another direction now.
2: மனம் மனதிலே வேறொரு திசை நோக்கி திரும்புவதுதான் தமிழில் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
1: You are facing the earthly things.
2: நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை இப்பொழுது பார்த்துக்
1: கொண்டிருக்கிறீர்கள். Now the kingdom of heaven is going to be preached from now on.
2: இப்பொழுதிலிருந்து பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட போகிறது.
1: How many of you are interested in that?
2: இதிலே உங்கள் எத்தனை பேருக்கு விருப்பம்?
1: No longer earthly blessings.
2: இனிமேலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல.
1: That's why the great men under the Old Testament like David and Solomon were very rich.
2: ஆகவே தான் பூமிக்குரிய பரலோக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்ததான தாவீது சாலமோன் பூமிக்குரிய ரீதியிலே ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள்.
1: Abraham was rich.
2: ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தான்.
1: Job was rich.
2: யோபு பெரிய பணக்காரனாக இருந்தான்.
1: But the great people in this new message,
2: ஆனால் இந்த புதிய செய்தியின் கீழாக இருக்கக்கூடிய பெரிய மக்கள்,
1: were like Jesus and Paul and Peter, they were very poor.
2: இயேசு பவுல் பேதுரு இவர்களை பார்த்தால் அவர்கள் எளியவர்களாக இருந்தார்கள் அல்லது தரித்திரராக இருந்தார்கள்.
1: And the Bible says God has chosen the poor of the world rich in faith.
2: விசுவாசத்தில் ஐசுரவான்களாகும்படி இந்த பூமியிலே தரித்திரரை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
1: James chapter 2.
2: யாக்கோபு 2 அதிகாரத்தில் அந்த வசனத்தை
1: வாசிக்கிறோம். So here now in this new kingdom it is not rich in money but rich in faith.
2: இந்த புது ராஜ்யத்திலே பணத்திலே ஐஸ்வர்யம் அல்ல ஆனால் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம்.
1: Faith is like money.
2: விசுவாசம் என்பது பணத்தை போல இருக்கிறது.
1: In the Old Testament if you had plenty of money you can buy so many things.
2: பழைய ஏற்பாட்டிலே பணம் நிறைய இருந்தால் அநேக காரியங்களை வாங்கலாம்.
1: Earthly things.
2: பூமிக்குரிய காரியங்கள்.
1: Now
2: இப்பொழுது
1: if you have faith you can get a lot of heavenly things.
2: உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அநேக பரத்துக்குரிய காரியங்களை நீங்கள் வாங்கலாம்.
1: That is the gospel that is being corrupted by a lot of preachers today.
2: இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக பிரசங்கிகளாலே இவ்விதமான பிரசங்கமானது அது கெடுக்கப்பட்டு விட்டது.
1: They are mixing these two.
2: அவர்கள் இந்த இரண்டையுமே கலந்து விடுகிறார்கள்.
1: If you have faith you'll have the same old earthly things they had in the Old Testament.
2: உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் பழைய ஏற்பாட்டிலே கிடைக்கப்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.
1: That is never preached by Jesus or Paul or Peter.
2: இயேசுவோ பவுலோ பேதுரோ இப்படி பிரசங்கிக்கவில்லை.
1: And you listen to all these fellows preaching it today.
2: இன்றைக்கு பிரசங்கிக்க கூடிய இந்த மக்களை எல்லாம் கேட்டு பாருங்கள்.
1: They take half the verses from the New Testament and half from the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு பாதி வசனம் புதிய ஏற்பாட்டில இருந்து ஒரு பாதி வசனத்தை பொருத்தி பிரசங்கிப்பார்கள்.
1: But John the Baptist was very radical.
2: ஆனால் யோவான் ஸ்நானகனோ மிகவும் தீவிரமாய்
1: turn your mind away from that completely.
2: நீங்கள் இவ்விதமான காரியங்களை விட்டு முழுமையாக மனம் திரும்ப வேண்டும்.
1: So that shows that anybody whose mind is still set on money and comfort and all that can never never never understand fully the gospel of the kingdom of heaven.
2: ஆகவே இந்த பூமிக்குரிய வசதியோ சொகுசோ பணமோ இதிலே யாரோ ஒருவருடைய மனம் அதிலே தங்கி இருக்குமே என்று சொன்னால் இந்த புதிய ஏற்பாட்டு செய்தியுடைய காரியத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளவே முடியாது.
1: It's not a question of how much you earn.
2: எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்று அது ஒரு கேள்வியே அல்ல.
1: Your mind, where is your mind set?
2: ஆனால் உங்களுடைய மனமானது எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது?
1: See, a beggar earns nothing but his mind is set on money.
2: ஒரு பிச்சைக்காரன் அவன் அதிகமாய் பணம் சம்பாதிப்பதிலே அவனுடைய மனதெல்லாம் பணத்திலேயே பதிந்திருக்கிறது.
1: His mind is not set on heaven.
2: அவனுடைய மனமானது பரத்திலே பதிக்கப்படவில்லை.
1: So you can be a very poor person and be earthly minded.
2: ஆகவே நீங்கள் மிகவும் ஏழையாய் இருந்து கொண்டும் ஆனாலும் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக இருக்க முடியும்.
1: You may earn a good salary and still be heavenly minded.
2: அல்லது நீங்கள் நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டு நீங்கள் பரத்துக்குரிய பரத்திலே உங்கள் மனம் பதிக்கப்பட்டிருக்கலாம்.
1: Only you know.
2: ஆனால் அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.
1: I'll tell you something.
2: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: You can be married for 50 years your wife may still not know whether you're earthly minded or heavenly minded.
2: திருமணமாகி உங்களுக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட இன்னுமா நீங்கள் பரத்துக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா என்று உங்கள் மனைவியாலே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடினமான காரியம்.
1: What is your mind always thinking about?
2: ஆனால் உங்களுடைய மனது அடிக்கடி எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறது?
1: To think about the needs of your family, to get a better job, to provide for your family is very good.
2: உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே, குடும்பத்துக்கு போதுமான சம்பளத்தை வாங்கி கொடுக்க வேண்டுமே, இந்த தேவைகள் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டுமே என்று எண்ணுவது நல்லதுதான்.
1: I always encourage people, get the best job you can so that you can take care of your family. Sure.
2: உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக சிறந்த வேலையை தேர்வு செய்யுங்கள் என்று நான் சபை மக்களுக்கு சொல்கிறேன்.
1: But don't let your mind be set on earthly things.
2: ஆனால் உங்களுடைய மனதோ பூமிக்குரிய காரியங்களிலே நிலைத்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: Use earthly things like a servant.
2: ஒரு வேலைக்காரனை போல நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் பயன்படுத்த
1: வேண்டும். You know, like you can have a servant in your house.
2: உங்கள் வீட்டிலே வேலைக்காரன் இருக்கலாம்.
1: Money must be like that.
2: பணமும் வேலைக்காரனை போல தான் இருக்க வேண்டும்.
1: You can have 10 servants in your house.
2: உங்கள் வீட்டிலே 10 வேலைக்காரர்கள் கூட இருக்கலாம்.
1: But don't let any of them take over the house.
2: ஆனால் அந்த வேலைக்காரர்கள் யாருமே உங்கள் வீட்டையே எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: Don't let money take over your life.
2: அதே போல பணம் உங்களுடைய ஜீவனையே எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: So that is what is happening to a lot of Christians today.
2: அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
1: But if you want the pure gospel,
2: உங்களுக்கு சுத்தமான சுவிசேஷம்
1: வேண்டும். Listen to what John the Baptist said. Turn your mind around completely from that old. யோவான்
2: ஸ்நானகனுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். உங்கள் மனதை முழுமையாக திருப்புங்கள்.
1: From the kingdom of earth to now the kingdom of heaven.
2: பூமிக்குரிய ராஜ்யத்தை விட்டு இப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு திருப்ப வேண்டும்.
1: It's the heavenly things that are important now.
2: பரத்துக்குரிய காரியங்கள் தான் எனக்கு முக்கியமானது.
1: Not those earthly things.
2: பூமிக்குரிய காரியங்கள் அல்ல.
1: Just like I said earlier, the old methods of trying to preach people fear and guilt, we got to get rid of that.
2: பயத்தின் அடிப்படையிலே குற்ற உணர்வை உண்டாக்கி ஜனங்களை கீழ்ப்படிய வைக்கக்கூடிய பிரசங்கிக்கும் விதம் சொன்னேன் காலையிலே, அதிலிருந்து எங்கள் முழுமையாக விடுதலை பெற
1: வேண்டும்.
2: ஜனங்கள் எப்படியாவது தேவனுக்குரிய காரியங்களிலே மனதை வைக்க முடியாது, நீங்கள் அவர்களை மாற்றிவிடுங்கள்.
1: So John the Baptist preached like this and few people responded to him, those became his disciples.
2: ஆகவே யோவான் ஸ்நானம் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்த பொழுது வெகு சிலரே அவனுடைய சீஷராய் மாறினார்கள்.
1: You know, very few people.
2: மிக மிக சிலர் தான் இவனுடைய சீஷராய் மாறினார்கள்.
1: And you know what happened to those disciples?
2: இந்த சீஷர்களுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
1: Now see John chapter 1.
2: யோவான் 1 ஆம் அதிகாரம்.
1: When they heard, it says here in verse 35.
2: 35-ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
1: The next day John was standing with two of his disciples.
2: மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் இரண்டு பேரும் நிற்கும்போது,
1: and he saw Jesus walking by.
2: இயேசு அங்கே நடந்து போகிறதை பார்க்கிறான்.
1: And he said, there is the Lamb of God.
2: இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான்.
1: So what did these two disciples do?
2: இந்த இரண்டு சீஷர்கள் என்ன சொல்கிறார்கள்?
1: They said goodbye John, we are going with him now.
2: யோவானே டாடா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இயேசுக்கு பின்னாக செல்கிறார்கள்.
1: John didn't hold them, hey, I didn't mean you should go after him.
2: நான் அவரை பின்னாடி போவதற்காக சொல்லவில்லை என்று சொல்லி யோவான் அவர்களை கையை பிடித்து இழுக்கவில்லை.
1: He was so happy.
2: அவன் சந்தோஷமுள்ளவனாய் இருந்தார்.
1: It's a very beautiful word.
2: அருமையான ஒரு வாசகம்.
1: The disciples heard John the Baptist speak and they followed Jesus.
2: யோவான் அப்படி சொன்னதை அவர் இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
1: If the Lord does not come before I die,
2: நான் மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றால்,
1: I say that is what I want written on my tombstone.
2: என்னுடைய கல்லறையிலே இப்படித்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
1: They heard him speak and they followed Jesus.
2: இவர் பிரசங்கிக்க கேட்டார்கள், அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: They did not follow Zach Poonen, they followed Jesus.
2: அவர்கள் ஜாக் புனனை அவர்கள் பின்பற்றவில்லை, இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: You must desire that in your life.
2: உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை விரும்ப வேண்டும்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவர் பேசுவதை அவர்கள் கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: They heard her speak and they followed Jesus.
2: அவர்கள் கேட்டதை கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: You can be a sister.
2: நீங்கள் ஒரு சகோதரியா இருக்கலாம்.
1: You may not preach in a pulpit.
2: ஒரு பிரசங்க மேடையில் நின்று ஒருவேளை பிரசங்கிக்காமல் இருக்கலாம்.
1: But don't you speak to other ladies?
2: ஆனால் நீங்கள் மற்ற சகோதரர்களிடையே நீங்கள் பேசுகிறீர்கள்.
1: You speak to your neighbors, you speak to so many people, sisters, don't you?
2: பக்கத்து வீட்டுக்காரர்களிடையே பேசுகிறீர்கள், அனைவரிடத்திலே பேசுகிறீர்கள். நீங்கள் பேசுவதில்லையா?
1: In fact, some people say that the women speak more than the men.
2: சிலர் என்ன சொல்கிறார்கள், ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக பேசுகிறார்களாம்.
1: I hope when people hear you speak they will follow Jesus.
2: நீங்கள் பேசுவதை ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: Never forget this phrase, John 1:37.
2: யோவான் 1 அதிகாரம் 37 வசனத்தை ஒருக்காலும் மறந்துவிட வேண்டாம்.
1: Make it the desire of your life.
2: உங்கள் வாழ்க்கையின் வாஞ்சையாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவன் அப்படி சொன்னதை அவர் இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவை பின் சென்றார்கள்.
1: I pray that will happen every time I speak.
2: நான் பேசும்பொழுதெல்லாம் இது நடக்க வேண்டும் என்று நான் விரும்பி ஜெபிக்கிறேன். பிரசங்கத்தின் மேடையிலிருந்து மட்டுமல்ல,
1: but also in private conversation.
2: தனிப்பட்ட உரையாடல்களிலே பேசும்பொழுதும் கூட,
1: I speak to people.
2: நான் ஜனங்களிடத்திலே பேசுகிறேன்.
1: I speak to some young person.
2: சில வாலிபர்களிடத்திலே பேசுகிறேன்.
1: I hope he will hear me speak and follow Jesus better.
2: நான் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவை இன்னும் திறமையாய் பின்பற்றுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: Because I hope he sees something of Jesus in my life so that he can follow Jesus, not me.
2: என்னுடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்றை பார்க்கிறபடினாலே அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
1: That should be your longing. That's my longing.
2: இது என்னுடைய பாரமாக இருக்கிறது, உன்னுடைய பாரமாக மாற வேண்டும்.
1: With all my heart, that is my longing.
2: என்னுடைய முழு இதயத்தோடு கூட சொல்கிறேன், இதுதான் என்னுடைய விருப்பம்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவர் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: So that's how John the Baptist was so happy. Oh, some more of my disciples have gone there. Wonderful.
2: Oh, innum konjam ennude sisthal yesukku pinmatri yesukku pinnaga sendru uttarla nalladhu.
1: I had 30-40 some time ago. Now I have only got about 15.
2: Enakku idhukku munba 30-40 sisthal irundhala ippozhu 15 per dhaan irukkarargal.
1: And after some days is only 5.
2: Innum konja naatkal sendra udane 5 per dhaan irupaar.
1: Where have they gone?
2: Enge sendru uttarla?
1: They are following Jesus now.
2: Avar ellarum ippozhu yesuvai pinpatrukkarargal.
1: But one of these 4-5 people who were left.
2: ஆனால் இப்பொழுது இந்த 4-5 பேர்களிலே விட்டு போன 4-5 பேர்களில் ஒருவர்,
1: they were a bit concerned.
2: அவர்களுக்கு கொஞ்சம் உள்ளத்திலே கலக்கம் வந்து விட்டது.
1: So one of them came to John the Baptist.
2: அதிலே ஒரு சீஷர் இயேசு யோவான் ஸ்நானகத்திலே வருகிறார்.
1: In chapter 3.
2: 3rd அதிகாரம்
1: verse 26.
2: 26rd வசனம்.
1: He came to John and said,
2: யோவானிடத்திலே வந்து,
1: Rabbi,
2: ரபி,
1: that man about whom you witnessed,
2: நீ சாட்சி சொன்னீரே அந்த யோர்தானுக்கு அக்கரையிலே ஒரு இருந்தாரே.
1: He is also baptizing and a lot of people are going to him now, not to you.
2: அவரும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடத்திலே போகிறார்கள். உங்களிடத்திலே வருவதில்லையே.
1: Our group is becoming smaller.
2: இப்பொழுது நம்முடைய குழுவானது இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது.
1: And his group is becoming bigger.
2: அவருடைய குழுவோ இப்பொழுது பெரிதாகி கொண்டே போகிறது.
1: What did John say?
2: யோவான் என்ன சொன்னார்?
1: Verse 27, a man can receive nothing unless it's given him from heaven.
2: பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்கிறார்.
1: You heard me say, I'm not the Christ. I was sent before him.
2: நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் தான் சாட்சிகள்.
1: He is the bridegroom.
2: அவர்தான் மணவாளன்.
1: I am only a friend, verse 29.
2: 29th வசனத்தில் நான் அவருக்கு தோழன் தான்.
1: And you know, the bride may be talking to the friend of the bridegroom before the bride wedding starts.
2: திருமணம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாக வரைக்கும் அந்த மணவாளன் தோழனோடு கூட பேசிக்கொண்டிருப்பான்.
1: The bride is talking to a friend of the bridegroom.
2: மணவாளன் மணவாட்டினுடைய
1: சிநேகிதனத்திலே. The bride
2: மணவாட்டி மணவாளனுடைய சிநேகிதனத்திலே பேசிக்கொண்டிருப்பான்.
1: Yeah, wedding is not started yet.
2: இன்னுமாய் திருமணம் நடக்கவில்லை.
1: Here is the bride talking to the friend of the bridegroom.
2: இங்கே இப்பொழுது மணவாட்டி மணவாளனுடைய நண்பனோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்.
1: And then the bridegroom comes.
2: இப்பொழுது மணவாளன் வருகிறார்.
1: What should the bride do?
2: இப்பொழுது மணவாட்டி என்ன செய்ய வேண்டும்?
1: Because you are the bridegroom. What do you want the bride to do?
2: நீங்கள் தான் மாப்பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெண் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? மாப்பிள்ளை வரும்பொழுது பெண் என்ன செய்ய வேண்டும்?
1: My bridegroom has come. Goodbye. I'm going.
2: இப்பொழுது உங்களுடைய நண்பனிடத்திலே மாப்பிளை வந்து விட்டார், ஆகவே டாட்டா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது பெண் உங்களிடத்திலே வந்துவிட வேண்டும்.
1: But if the friend holds on to, no, don't go, I'll come here.
2: ஆனால் அந்த நண்பனோ உங்களை கையை பிடித்து விட்டு பெண் நீ போக கூடாது என்று சொல்லி பிடித்துக் கொண்டால்
1: then he is a crook, he is a deceiver.
2: அவன் அப்பொழுது ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் என்று நாம் சொல்லலாம்.
1: Some preachers are like that.
2: சில பிரசங்கியார்கள் இப்படி இருக்கிறார்கள்.
1: They don't want people to be connected to Jesus.
2: இயேசுவோடு கூட ஜனங்கள் தொடர்புடையவர்களாய் மாற வேண்டும் என்று இவர்களுக்கு விருப்பம் இல்லை.
1: Some pastors are like that.
2: சில பாஸ்டர்மார்கள் அப்படி இருக்கிறார்கள்.
1: Brother, you want to find the will of God? Come to me. I'll find God's will.
2: நீங்கள் தேவ சித்தம் கண்டுபிடிக்க வேண்டுமா? என்னிடத்திலே வாருங்கள், நான் கண்டுபிடித்து சொல்கிறேன் என்று சொல்வார்.
1: You can't go directly to Jesus.
2: நீங்கள் நேரடியாக இயேசுவினிடத்திலே போக முடியாது.
1: What a deception.
2: எவ்வளவு ஏமாற்றத்தனம்.
1: John the Baptist was not like that.
2: யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்டவராய் இல்லை.
1: He said, I'm only a friend of the bridegroom.
2: நான் மணவாளனுக்கு தோழன்.
1: The bride was talking to me.
2: மணவாட்டி என்னோடு கூட பேசிக்
1: கொண்டிருக்கிறார்.
2: எல்லாரும் அவர் பின்னாக போகிறார்கள்.
1: Praise the Lord.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Last part of verse 29, I'm so excited, my joy has become full.
2: இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று
1: 29th
2: வசனம் கடைசியிலே சொல்கிறார்.
1: I was so excited, verse 29, when I heard the bridegroom's voice.
2: மணவாளனுடைய சத்தத்தை கேட்டபொழுது நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: I was just talking to her so that she doesn't run after some other man. That's why I was talking to her till the bridegroom comes.
2: மணவாளன் வரை மறைக்கும் மணவாட்டி வேறு யார் பின்னாக போய் விட கூடாது, ஆகவே தான் நான் மணவாட்டியோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன்.
1: Now I hear the bridegroom's voice, I'm so happy. Yeah, please go.
2: இப்பொழுது மணவாளனுடைய சத்தம் கேட்கிறது, ஆகவே தயவு செய்து போங்கள்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவர் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
1: That is the best preacher, best elder brother in the whole world.
2: இவர்தான் முழு உலகத்திலேயும் சிறந்த மூப்பர், சிறந்த பிரசங்கியார்.
1: Do you want to be like that?
2: நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
1: Nobody follows you.
2: யாருமே உங்களை பின்பற்ற வேண்டாம்.
1: You know you're not popular.
2: நீங்கள் பிரபலமாகவில்லை என்றால் பரவாயில்லை.
1: You connect everybody to Jesus.
2: எல்லாரையும் இயேசுவோடு கூட தொடர்புபடுத்தி விடுகிறீர்கள்.
1: You don't want anybody to follow you.
2: யாருமே உங்களை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லை.
1: And people who are consulting you, now they have stopped consulting you, they have started going directly to Jesus. Are you excited?
2: இதுவரை உங்களையே வந்து ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், உங்களிடத்திலேயே வந்து கொண்டிருந்தார்கள், இப்போது நிறுத்தி விட்டு இயேசுவண்டை போய் விட்டார்கள், இதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமா?
1: Definitely, that means they have grown up.
2: கண்டிப்பாக அப்படி என்றால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள்.
1: Do you desire that for your flock in your churches?
2: உங்களுடைய சபைகளில் இருக்கக்கூடிய மந்தையை குறித்து இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா?
1: And he said, verse 30, he must increase and I must decrease.
2: அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று 30th வசனத்திலே சொல்கிறார்.
1: I'll tell you a little secret.
2: ஒரு சிறு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: If you want Jesus to increase in your church, you decide I must decrease.
2: இயேசு உங்கள் சபையிலே பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் சிறுக வேண்டும்.
1: I'll tell you one of the sad things I have seen in our churches.
2: நம்முடைய சபைகளிலே நான் கண்ட துக்கமான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: That there are elder brothers who don't want to decrease.
2: சில மூப்பர்கள் அவர்கள் சிறுக விரும்புவதில்லை.
1: They want to keep on increasing that everybody is only dependent on them.
2: ஒவ்வொருவரும் இவரையே சார்ந்திருக்கும்படியாய் இவரே பெருக வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: So even after many years they are still sitting there like maharajas.
2: இவ்வளவு ஆண்டுகளாகியும் அங்கே அவர்கள் மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: All the slaves sitting there.
2: அங்கே எல்லா அடிமைகளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They never want anybody else to be a maharaja because they are the only maharaja.
2: இவர்கள் ஒருவர் தான் மகாராஜாவா இருக்கிறபடினாலே வேறு எந்த மகாராஜாவும் உண்டாகி விடக் கூடாது.
1: This is the mark of an Old Testament congregation. This is not New Testament church.
2: பழைய ஏற்பாட்டு ஒரு சங்கத்துக்கு அடையாளமாக தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடையாளம் இது அல்ல.
1: Moses sat like a big maharaja.
2: மோசே அங்கே பெரிய மகாராஜா எப்போல உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
1: Was that the body of Christ?
2: அது கிறிஸ்துவின் சரீரமா? இல்லை, இல்லவே இல்லை.
1: He was a good man.
2: அவர் நல்ல மனிதர்.
1: But he did not build the church.
2: ஆனால் அவர் சபையை கட்டவில்லை.
1: He did a good Old Testament job.
2: அவர் நல்ல ஒரு பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை செய்தார்.
1: We have good brothers in our churches today exactly like Moses building an Old Testament congregation.
2: மோசே எப்படி பழைய ஏற்பாட்டு ஆலோசனை சங்கத்தை கட்டினாரோ அல்லது சபையை கட்டினாரோ அதே போல இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்?
1: They don't have the spirit of John the Baptist saying I must decrease.
2: நான் சிறுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோவான் ஸ்நானனுடைய ஆவி அவர்களுக்கு இல்லை.
1: I must become smaller and smaller and smaller and smaller as each year goes by in the church so that other people come up and up and up and up and up and up and up
2: மற்ற சகோதரர்கள் மேலே எழும்பி வரும்படியாக ஒவ்வொரு ஆண்டும் நான் அப்படியே சிறுகி சிறுகி சிறுகி போக வேண்டும் என்ற யோவான் சொன்ன இந்த ஆவி அவர்களுக்கு இல்லை.
1: That's why Jesus said in the history of the world there's never been a greater prophet than John the Baptist.
2: இந்த உலக சரித்திரத்திலே யோவான் ஸ்நானகனைப் போல பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று இயேசு அதற்காக தான் சொன்னார்.
1: That is what every father should desire for his children.
2: ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இப்படி தான் வாஞ்சிக்க வேண்டும்.
1: That they have a connection with Christ now, not following Christ because they see me.
2: அவர்கள் என்னை பார்க்கிறபடியாலே இயேசுவை பின்பற்றுவதல்ல, அவர்கள் இப்பொழுது இயேசுவோடு கூட ஒரு தொடர்பு உண்டானபடியாலே அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்.
1: But there was something that John's father, John the Baptist's father, said in Luke chapter 1.
2: லூக்கா 1 அதிகாரத்திலே யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் ஒன்றை சொன்னார்.
1: What he prophesied when this John the Baptist was going to be named and after he was birthed.
2: யோவான் ஸ்நானன் பிறந்ததற்கு பிறகு அவர் பெயரிட அவருக்கு பெயர் வைக்கும் பொழுது என்ன சொன்னார்?
1: It says here in Luke 1:67 his father was filled with the Holy Spirit.
2: லூக்கா 1 அதிகாரம் 67 வசனம் அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: and then he prophesied
2: திருக்கதரிசனமாக சொன்னார்.
1: So when you are filled with the Holy Spirit and you prophesy you can be pretty sure that is from God.
2: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு திருக்கதரிசனம் சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் முழு நிச்சயமாக நம்பலாம்.
1: And he says here concerning John the Baptist.
2: யோவான் ஸ்நானகனை குறித்து இவர் இங்கே இப்படி சொல்கிறார்.
1: Because John the Baptist was going to be the forerunner for Jesus Christ.
2: இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் வர போகிறார்.
1: And so he says,
2: ஆகவே அவர் சொல்கிறார்,
1: Praise the Lord, verse 68, who has visited us and accomplished redemption.
2: இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்கிறார்.
1: He has raised up, verse 69, a horn of salvation, that is Jesus.
2: ரட்சிப்பின் கொம்பை அவர் உண்டாக்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், அதான் இயேசு கிறிஸ்து.
1: And concerning this Jesus, all the prophets, verse 70, prophesied in the old time.
2: இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் பல தேவ பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார்கள்.
1: And verse 71, what did they prophesy?
2: என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார்கள்?
1: Salvation from all our enemies.
2: எல்லா விரோதிகளிலிருந்தும்
1: and from the hand of all who hate us. 71.
2: நம்மை பகைக்கிறவர்களுடைய எல்லா மக்களிடத்திலிருந்தும் விடுதலை. 74 வசனம்.
1: Who is the one who hates you the most?
2: நம்மை பகைக்கிற அதிகமாய் பகைக்கிறவர்கள் யார்?
1: Who?
2: யார்?
1: Satan.
2: சாத்தான்.
1: Total salvation from him.
2: அவனிடத்திலிருந்து ஒரு முற்றுமாய் காணப்படுகிற ஒரு
1: ரட்சிப்பு could not get that in the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டிலே அவளுக்கு அது கிடைக்கவில்லை.
1: They could only get salvation from the Philistines and the Canaanites.
2: பிலிஸ்தியர்கள் கானானியர்களிடத்திலிருந்து தான் அவளுக்கு விடுதலை
1: கிடைக்கும். Now from the hand of everybody who hates us.
2: ஆனால் இப்பொழுது நம்மை பகைக்கிற யாருடைய கைகளில் நின்றும் நமக்கு விடுதலை.
1: And after we are delivered verse 74 from the hand of all these enemies.
2: இந்த சத்துருக்களுடைய கைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்த பிறகு
1: verse 74
2: 74 வசனம்
1: we can now serve god without fear
2: நாம் பயமில்லாமல் இப்பொழுது அந்த தேவனுக்கு ஊழியம் பண்ண முடியும்.
1: That was the goal.
2: இதுதான் அந்த லக்கு.
1: Till now 1500 years we have served with fear.
2: இவ்வளவு ஆண்டுகளாக பயத்தோடும் அடிமைத்தனத்திலிருந்து தான் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள்.
1: If I don't pay my tithe, I'll get a curse.
2: நான் தசமபாகத்தை செலுத்தாவிட்டால் எனக்கு சாபம் வந்துவிடும்.
1: If I go around with these ornaments, I'll be punished.
2: நகையோடு கூட நான் போய் கொண்டிருந்தேன், வாழ்ந்து கொண்டிருந்தேன் சொன்னால் எனக்கு தண்டனை கிடைக்கும்.
1: Isaiah said that.
2: ஏசாயா அதை சொன்னார்.
1: And if I don't obey God, I'll get boils and itch and all that from which I cannot be healed.
2: கீழ்ப்படியாவிட்டால் குணமாக்கப்படக்கூடாத கொப்பளங்கள், பருக்கள், சொறிகள், சிரங்குகள் உண்டாகும்.
1: I'm living in fear all the time, but I'm obeying.
2: நான் எப்பொழுதுமே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன்.
1: It's like children who are afraid of a very strict father.
2: மிகவும் கண்டிப்பான ஒரு தகப்பனை பார்த்து பயப்படுகிற பிள்ளைகளை போல.
1: Beats them so hard for small disobedience.
2: சிறு கீழ்ப்படியாமைக்கும் மிகவும் கடினமாய் அடிக்கக்கூடிய தகப்பன்மார்கள்.
1: So in the evening when the father comes from work,
2: ஆகவே மாலையிலே வேலையை விட்டு தகப்பனார் திரும்பி வரும்பொழுது,
1: and they knock at the door.
2: அப்பா கதவை தட்டுகிறார்.
1: They can recognize the father's knock.
2: இப்போ அப்பா எப்படி கதவை தட்டுவாரென்று பிள்ளைகள் கண்டுபிடித்து விடுவார்கள்.
1: How loud knock. Everyone, this daddy has come.
2: பயங்கரமான ஒரு தட்டை கேட்ட உடனே அப்பா வந்து விட்டார்.
1: They started trembling.
2: எல்லாரும் நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள்.
1: Daddy says, come.
2: You welcome. உடனே வந்து விடுகிறார்.
1: Do this.
2: இதை செய்.
1: Like the military, they do immediately.
2: ராணுவத்திலே செய்கிறது போல உடனே செய்கிறார்கள்.
1: Is that the type of obedience God wants?
2: இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு தேவையா?
1: No.
2: இல்லை.
1: He is also a father.
2: அவரும் ஒரு தகப்பன்.
1: To deliver us from all fear.
2: எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறார்.
1: So that we serve him without fear.
2: பயமில்லாமல் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியா? 71 வசனம்.
1: Dear elder brothers.
2: அருமையான மூப்பர்களே.
1: Are you getting the people in your church to serve God without fear?
2: உங்கள் சபைகளில் இருக்கிறவர்கள் பயமில்லாமல் ஊழியம் செய்ய முடியா அவர்களை கொண்டு வருகிறீர்களா?
1: Remember what we said in the beginning, there is no fear in love.
2: ஆரம்பத்திலே நாம் சொன்னமே அன்பிலே பயம் இல்லை, அது ஞாபகம் இருக்கிறதா?
1: Or everybody is obedient like those trembling children in this father's house.
2: அல்லது இந்த தாப்புனருடைய வீட்டிலே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளைப் போல கீழ்ப்படிகிறார்களா?
1: Do you want a church like that?
2: இப்படிப்பட்ட சபை உங்களுக்கு தேவையா?
1: Everybody trembles out of fear of you and does what is right.
2: உங்களை பார்த்த உடனே பயம், ஆகவே நன்மையே செய்கிறார்கள்.
1: And when you are not there, they just live ungodly lives.
2: நீங்கள் அங்க இல்லாத பொழுது துன்மார்க்கமான வாழ்க்கை வாடுகிறார்கள்.
1: That's not the church.
2: அது ஒரு சபை அல்ல.
1: It's an Old Testament congregation.
2: அது ஒரு பழைய ஏற்பாட்டு கூடுகைதான்.
1: In the New Testament church, there is no fear.
2: புதிய ஏற்பாட்டு சபையிலே பயம் இல்லை.
1: Perfect love has cast out fear.
2: பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
1: And if you say, but brother Zach, our church will become worldly if we don't have fear.
2: பயம் இல்லாவிட்டால் சகோதரர் சகரியாப்பன் அவர்களே முழு உலக பிரகாரமான சபையாய் மாறிவிடும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா?
1: Then it really proves you are an Old Testament congregation.
2: ஆம், அப்படி உண்மையாலுமே உங்களுடைய கூடுகையானது பழைய ஏற்பாட்டு கூடுகைதான் என்பதை இது நிரூபித்து விட்டது.
1: How to find out whether these animals are pigs or cats?
2: இந்த மிருகங்கள் எல்லாம் பன்றிகளா பூனைகளா என்று எப்படி கண்டுபிடிப்பது?
1: Now they look clean because we have tied them with so many ropes.
2: அநேக கயிறுகளை வைத்து கட்டி இருப்பதனாலே பார்ப்பதற்கு சுத்தமாய் காணப்படுகிறது.
1: Release them.
2: கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள்.
1: No brother, if you release them, are they will all become dirty in 5 minutes they'll become dirty.
2: 5 நிமிஷம் போதும், கட்டை அவிழ்த்து விட்டால் போதும் சாக்கடைக்குள்ளே போய் குதித்து விடும், எல்லாம் அழுக்காகி விடும்.
1: Then they are definitely pigs only, not cats.
2: அப்படியானால் கண்டிப்பாக எல்லாம் பன்றிகள் தான், பூனைகள் அல்ல.
1: You have produced a church full of pigs. They look clean because you have made so many rules in that church.
2: நீங்கள் இந்த சபையிலே अनेक விதிகளை கொண்டு வந்திருக்கிறபடியாலே அவைகள் பார்ப்பதற்கு பரிசுத்தமாய் இருப்பது போல காட்சியளிக்கிறது.
1: I can give you a simple rule for keeping 100 pigs clean forever.
2: என்றென்றைக்கும் 100 பன்றிகளை சுத்தமாக வைப்பதற்கு நான் உங்களுக்கு விதிகளை கொடுக்க முடியும்.
1: Tie them all with ropes.
2: எல்லா பன்றிகளையும் கயிறால் இறுக்கி கட்டி விடுங்கள்.
1: Keep them inside one room, don't let them escape from that room.
2: எல்லாரும் ஒரே அறையிலே இருக்க முடியாய் அவர்களை அடைத்து விடுங்கள், அந்த வீட்டிலிருந்து தப்பி போக விடாதிருங்கள்.
1: You will have perfect clean pigs forever.
2: என்றென்றைக்கும் உங்களுக்கு பூரணமான சுத்தமான பன்றிகள் அங்கே தங்கி இருக்கும்.
1: Just spray some perfume on them every day, they'll smell nice also every day.
2: தினமும் சென்ட் போடுங்கள் பன்றிகளுக்கு, நல்ல வாசனை பன்றிகள்.
1: Everybody will come and say, what a nice church you have, everybody is so clean and smells nice.
2: எல்லாரும் எவ்வளவு பரிசுத்தமான சபை, நல்ல வாசனை வீசுகிறது, எவ்வளவு நன்றாக இருக்கிறார், நல்ல சபை ஆயிட்டு.
1: You got a wonderful church.
2: சகோதரரே, உங்களுக்கு அற்புதமான ஒரு சபை இருக்கிறது.
1: You really want to find out?
2: உண்மையாலுமே நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா?
1: Get rid of all those rules.
2: இப்பொழுது அந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி விடுங்கள்.
1: Open the doors.
2: கதவுகளை திறந்து விட்டு விடுங்கள்.
1: Take out the ropes.
2: கயிறுகள் எல்லாம் கழற்றி விடுங்கள்.
1: Free them.
2: சுயாதீனம் கொடுத்து விடுங்கள்.
1: Then let us see.
2: அதற்கு பிறகு நாம் பார்க்கலாம்.
1: After 1 or 2 months.
2: 1-2 மாதங்கள் கழித்து என்ன ஆகிறது என்று பார்க்கலாம்.
1: How nice they smell.
2: எவ்வளவு நல்ல வாசனை வீசுகிறதா.
1: How they behave.
2: எப்படி நடந்து கொள்கிறார்கள்,
1: how they dress,
2: எப்படி ஆடை அணிகிறார்கள்,
1: everything has become worldly,
2: எல்லாமே உலக பிரகாரமானதாய் மாறுகிறதா,
1: that proves that for 20 years you built an old covenant congregation, as soon as you release them they became pigs.
2: இந்த லௌகீகம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், 20 ஆண்டுகளாக பழைய ஏற்பாட்டு கூடையைதான் கட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள், கட்டை அவிழ்த்த உடனே அவரெல்லாம் பண்டிகளாக,
1: they were already pigs but they became manifest as pigs.
2: அவைகள் ஏற்கனவே பன்றிகளாய் தான் இருந்திருக்கிறது, இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட பன்றிகளாய் மாறிவிட்டது.
1: Now I'll tell you another thing.
2: இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்.
1: Supposing you spent even 1 or 2 years converting these pigs into cats.
2: நீங்கள் 1-2 ஆண்டுகள் செலவழித்து இந்த பன்றிகள் எல்லாம் பூனைகளாய் மாற்றி விட்டீர்கள் என்றால்,
1: what is the difference between a pig and a cat?
2: ஒரு பன்றிக்கும் ஒரு பூனைக்கும் என்ன வித்தியாசம்?
1: A cat has got an inward desire to be clean all the time.
2: எப்பொழுதே சுத்தமாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உள்ளான ஒரு அவா அந்த பூனைக்கு உண்டு.
1: Just like a pig has got an inward desire to be dirty all the time.
2: எப்பொழுதே அசிங்கமாகவே இருக்க வேண்டும் என்று உள்ளாக பன்றிக்கு காணப்படுகிற ஒரு வாஞ்சையைப் போல.
1: Great passion to be dirty, the cat has got a great passion to be clean.
2: பன்றிக்கு அசுத்தமாக வேண்டுமே என்றதன ஒரு பெரிய வாஞ்சை இருப்பது போல, பூனைக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற ஒரு பெரிய வாஞ்சை
1: இருக்கு. See, that's how pigs are. They see some filthy stuff there. Let me go and eat that.
2: அசிங்கத்தை பார்க்கிறது உடனே ஆ என்று அங்கே போகிறது பன்றிகள்.
1: That's how pigs are.
2: இப்படி தான் பன்றிகள் காணப்படுகிறது.
1: Some internet

0: கட்டப்பட்டிருக்கிறபடினாலே பரிசுத்தமாய் இருப்பது போல காட்சி அளிக்கிறது.
1: ஆனால்
0: ஒரு பூனை
1: if it sees some dirty water there,
0: அசுத்தமான தண்ணீரை பார்த்தால்,
1: or some rubbish,
0: அல்லது ஒரு குப்பையை பார்த்தால்,
1: it doesn't go near the garbage bin.
0: அது அந்த குப்பை தொட்டி பக்கமே போவதில்லை.
1: See, dogs and pigs and all will go to the garbage bin.
0: நாய்களும் பன்றிகளும் குப்பை தொட்டியை போய் கிளறி கிளறி சாப்பிடும்.
1: A cat is always trying to keep itself clean.
0: ஆனால் ஒரு பூனை எப்பொழுதே தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறது.
1: I've sometimes seen a cat licking itself.
0: நான் சில சமயத்திலே பூனைகளை பார்த்திருக்கிறேன். அது எப்பொழுது பார்த்தாலும் தன்னை உடம்பை நக்கிக் கொண்டே இருக்கும். நக்கி தூய்மையாக்கும்.
1: I look carefully. Is there any dirt there?
0: நான் கவனமாய் பார்ப்பேன். ஏதோ அழுக்கு இருக்கிறதா? இந்த பூனை இவ்வளவு துடைக்கிறதே.
1: No dirt at all.
0: நான் அழுக்கே பார்க்க முடியாது.
1: Why is it always licking itself?
0: ஆனாலும் ஏன் தன்னையே அது நக்கிக் கொண்டே இருக்கிறது?
1: Because it has a tremendous passion to be totally pure.
0: முழுமையாக சுத்தமாய் இருக்க வேண்டுமே என்றதான ஒரு அளவு கடந்த விருப்பம் அதற்கு காணப்படுகிறது.
1: It's a picture of a believer who is always judging himself.
0: எப்பொழுதுமே தன்னையே நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறதான ஒரு விசுவாசிக்கு
1: காட்சியாக
0: அவர்
1: பரிசுத்தமாயிருக்கிறார்.
0: செய்யட்டும். நீங்கள் இந்த 100 பன்றிகளை 100 பூனைகளாக மாற்றி விட்டீர்கள்.
1: Then you can take away the ropes.
0: இப்பொழுது கயிறுகளெல்லாம் நீங்க எடுத்து விடலாம்.
1: Open the doors.
0: கதவுகளை திறந்து விடலாம்.
1: Let them go for a walk.
0: இப்பொழுது அவர்கள் ஒரு வாக்கிங் போகட்டும்.
1: Okay, cats go away, come back after 1 month.
0: பூனைகளே இப்பொழுது போய் விடுங்கள், ஒரு மாதம் கழித்து திரும்பி வாருங்கள்.
1: And they all come back after 1 month.
0: ஒரு மாதம் கழித்து எல்லாம் திரும்பி வருகிறது.
1: Absolutely clean.
0: முற்றிலுமாக சுத்தமாக காணப்படுகிறது.
1: Brother, you have really built a New Testament church.
0: சகோதரரே, உண்மையாலுமே ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள்.
1: Now you ask yourself,
0: உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்,
1: what type of churches are we building?
0: நாம் எவ்விதமான சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம்?
1: Pigs which are clean, held with ropes and locked inside rooms with doors and rules and regulations.
0: விதிகள் பிரமாணங்கள்ங்கறதால கயிறுகளை கட்டப்பட்ட பன்றிகள் முற்றிலும் பூட்டப்பட்ட கதவுகள் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கிறோமா?
1: People whose lives are changed by the power of the Holy Spirit.
0: அல்லது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே வாழ்க்கை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகளை கட்டி எழுப்புறோமா?
1: Who had a baptism not only of water but of the Holy Spirit.
0: தண்ணீரினாலே மட்டுமல்ல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவளாய் இருக்கக்கூடிய மக்கள்.
1: One is a baptism of water, the other is a baptism of fire.
0: ஒன்று தண்ணீரினாலே கொடுக்கக்கூடிய ஸ்நானம், இன்னொன்று அக்கினினாலே கொடுக்கக்கூடிய ஸ்நானம்.
1: That's what John the Baptist said.
0: இதைத்தான் யோவான் ஸ்நானகர்
1: சொன்னார். I can only put you in the water, your outside will be clean.
0: நான் உங்களை தண்ணீரினாலே மட்டுமே ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், வெளிப்புறமாக நீங்கள் சுத்தமாவீர்கள்.
1: And outside you will look clean but you may still be a pig.
0: நீங்கள் வெளிப்பிரகாரமாக நீங்கள் சுத்தமாக காட்சி அளிக்கலாம், ஆனால் உள்ளேயோ பன்றிகளாகவே இருக்க முடியும்.
1: There is another who is coming after me, he'll baptize you in fire.
0: எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவரே உங்களை அக்கினினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார்.
1: You know, when they in this Kolar gold fields and all, when they dig the gold out from under the ground, 10,000 feet under the ground,
0: 10,000 அடி ஆழத்திலே காணப்படக்கூடிய தங்கங்களை எல்லாம் சுரங்கத்திலே, கோலார் தங்க சுரங்கத்திலே வெட்டி எடுக்கிறார்கள்.
1: They pull it out.
0: அந்த தங்கத்தை எடுக்கிறார்கள்.
1: You know, first of all, it is mixed with so much mud and dirt and so many things, this gold.
0: இப்பொழுது காணப்படுகிற பொன்னை போல இருக்காது, அது எவ்வளவோ மண்ணினாலேயும் மற்ற அசுத்தங்களினாலும் அது கலந்து காணப்படும்.
1: So they first put it in the water to get rid of all the dirt.
0: அந்த அழுக்குகளை நீக்குவதற்கு தண்ணீரிலே போட்டு அதை கழுவுகிறார்கள்.
1: And the outside looks clean.
0: இப்பொழுது வெளிப்புறமாக பார்க்கும்போது சுத்தமாக காட்சியளிக்கிறது.
1: Scrub it with soap and water, it is still clean.
0: சோப்பு தண்ணீரை வைத்து அவர்கள் சுத்தம் பண்ணுகிறார்கள், அது இன்னும் சுத்தமாக காணப்படுகிறது.
1: It's not pure gold.
0: ஆனாலும் அது சுத்தமான தங்கம் அல்ல.
1: Because even though the outside dirt and all is gone,
0: வெளியே காணப்படுகிற அழுக்கு போய் விட்டாலும் கூட,
1: it's mixed with some other metals and all,
0: இன்னும் பிற உலோகங்களினாலே அது கலந்து காணப்படுகிறது.
1: So they put it in the fire.
0: ஆகவே அதை அக்கினிலே, நெருப்பிலே போடுகிறார்கள்.
1: And when it's put in the fire,
0: நெருப்பிலே போடப்பட்ட உடனே
1: all those internal other metals and all melt off.
0: உள்ளே காணப்படுகிற பிற உலோகங்கள் எல்லாம் உருக ஆரம்பித்து விடுகிறது.
1: And you finally get the pure gold.
0: கடைசியாக சுத்த தங்கம் அப்படியே காணப்படுகிறது.
1: First there is the washing with water and then the cleansing by fire.
0: முதலாவது தண்ணீரினாலே கழுவப்படுதல், பிறகு அக்கினினாலே சுத்திகரிக்கப்படுதல்.
1: So if you have only been baptized in water,
0: தண்ணீரினாலே மட்டுமே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால்,
1: that only proves that you got a clean conscience, that your outside is okay.
0: அது உங்களுக்கு சுத்தமான மனசாட்சி இருக்கிறது, உங்களுடைய வெளிப்பிரகாரம் சுத்தமாக இருக்கிறது என்பதை மட்டுமே காட்டுகிறது.
1: But if you allow the Holy Spirit to baptize you in fire,
0: ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அக்கினினாலே ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால்,
1: it will change your nature inside.
0: அது உங்களுடைய உள்ளான சுபாவத்தை மாற்றிவிடும்.
1: See, many people think that, how do you know whether in the church they believe in the fullness of the Holy Spirit?

0: சபையானது பரிசுத்தாவியினுடைய நிறைவை நம்புகிறதா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
1: We are walking through a town and attending so many church services, say 20 church services.
0: ஒரு புது ஊருக்கு போகிறீர்கள், எந்த சபைக்கு போது என்று தெரியவில்லை, ஆகவே 20 சபைகள் காணப்படுகிறது, ஒவ்வொரு சபைக்காய் போகிறீர்கள்.
1: And once church, everybody sings very quietly.
0: ஒரு சபைக்கு போகிறீர்கள், அமைதியாக பாட்டு பாடுகிறார்கள்.
1: Just like it's a funeral.
0: அடக்க ஆராதனை நடக்கிறது போல அவங்களுடைய ஆராதனை காணப்படுகிறது.
1: Okay.
0: சரி.
1: You go to another church.
0: இன்னொரு சபைக்கு போகிறீர்கள்.
1: Oh, they are jumping and shouting and praying and
0: குதித்து நடனமாடி பாட்டு பாடி ஆராதிக்கிறார்கள்.
1: They even bounce on their knees. I've seen people do that.
0: நான் சில சபைகளிலே பார்த்தேன், முழங்காலிலே நின்று கொண்டு குதிப்பார்கள்.
1: I don't know how they do it, but they do it.
0: எப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது, முழங்காலில் நின்று குதிப்பார்கள்.
1: Must be many years of practice.
0: அநேக வருடங்களாக அவர்கள் அதற்கு பயிற்சி எடுத்து இருந்திருப்பார்கள் போல.
1: Shouting and yelling and
0: சத்தம் போட்டு கத்துகிறார்.
1: Then you go to another church, it's all quiet.
0: திருப்பி இன்னொரு சபைக்கு போறில் எல்லாம் அமைதியாக இருக்கிறது.
1: And you know, most people would say this.
0: அநேகர் இதை சொல்வார்கள்.
1: That these churches which make a lot of noise, those are the churches who are filled with the Holy Spirit.
0: அதிக சத்தம் போடுகிற சபைதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சபை என்று அநேகர் சொல்வார்கள்.
1: How do you know that?
0: உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
1: Do you know how the people live there?
0: அங்கே ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
1: There was one man who came to the Bangalore church.
0: பெங்களூர் சபைக்கு ஒரு மனிதர் வந்தார்.
1: And he said to me.
0: அவர் என்கிட்ட சொன்னார்,
1: "You don't have Holy Spirit here."
0: என்ன, உங்கள் சபையில பரிசுத்த ஆவியே இல்லையா?
1: I said, "How do you know that?"
0: உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன்.
1: Have you come and lived in our homes to see whether we are living holy or not?
0: நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறோமா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு எங்கள் வீடுகளிலே வந்து குடும்பங்களிலே தங்கி இருக்கிறீர்களா?
1: Do you know anything about how I handle money to see whether I am holy or not?
0: பணத்தை நான் எப்படி புழங்குகிறேன், அதிலே பரிசுத்தமாய் இருக்கறனா இல்லையா என்று உங்களுக்கு தெரியுமா?
1: No.
0: இல்லை, இல்லை.
1: There's not enough noise here.
0: இங்கே சத்தமே இல்லை.
1: Oh, I said.
0: Oh, sorry.
1: I said that is the difference.
0: அதான் வித்தியாசம்.
1: My trinity is Father, Son and Holy Spirit.
0: என்னுடைய திரித்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
1: Your trinity is Father, Son and noisy spirit.
0: உங்களுடைய திரித்துவம் பிதா, குமாரன், சத்தம் போடுகிற ஆவியானவர்.
1: Father and Son, we are the same.
0: பிதா, குமாரன் ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான்.
1: But spirit, mine is Holy Spirit, yours is noisy spirit.
0: எங்களுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களுடைய ஆவியானவர் சத்தம் போடுகிற ஆவியானவர்.
1: Your spirit gives you noise, my spirit gives me holiness.
0: உங்களுடைய ஆவி உங்களுக்கு சத்தத்தை கொடுக்கிறது, எங்களுடைய ஆவி உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது.
1: Now you go to your Bible and see which is the Trinity in the Bible.
0: இப்பொழுது வேதத்திலே போய் அங்கே சொல்லப்பட்ட திரித்துவம் என்ன என்று பாருங்கள்.
1: Is it noisy spirit or Holy Spirit there?
0: சத்தத்தின் ஆவியா, பரிசுத்தத்தின் ஆவியா?
1: That is the difference.
0: அதான் வித்தியாசம்.
1: Don't be deceived by all this.
0: இவைகளினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம்.
1: Making noise is good. I believe in making a joyful noise to the Lord.
0: தேவனுக்கு களிப்போடு கூட சத்தம் போட்டு துதிப்பது நல்லதுதான், அதிலே நான் நம்புகிறேன்.
1: I don't believe in speaking softly.
0: மெதுவாக தான் பேச வேண்டும் என்று நம்புவதில்லை.
1: We must raise our voice and praise the Lord.
0: நாம் சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்க வேண்டும்.
1: But you don't have to be filled with the Holy Spirit to do that. You can get drunk with alcohol and do that also.
0: ஆ, பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றால் தான் சத்தம் போட்டு துதிக்க முடியும் என்று சொல்லி அல்ல, நீங்கள் அங்கே போய் சாராயம் குடித்தாலே சத்தம் போட முடியும்.
1: I'll tell you that.
0: நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: I'm not asking you to do it.
0: நீங்கள் செய்யுங்கள் என்று நான் யாரையும் கேட்கவில்லை.
1: But let's say somebody else.
0: வேற யாரோ ஒருவர்
1: he gets drunk somewhere.
0: யாரோ ஒருவர் குடித்து விட்டார்.
1: And he comes here.
0: அவர் இங்கே வருகிறார்.
1: Maybe he was here once before years ago, so he's backslidden now.
0: ஏதோ பல ஆண்டுகள் முன்பாக இந்த சபையில இருந்தவர் என்று வைத்துக் கொள்வோம், இப்பொழுது பின்வாங்கி
1: போய்விட்டார்.
0: இங்கே ஏற்கனவே அவர் இருந்தபடினாலே இங்கே பாடுகிற பாடல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்.
1: So he's gone now, he's backslidden.
0: அவர் பின்வாங்கி போய்விட்டார்.
1: He gets drunk.
0: நன்றா குடித்து விட்டார்.
1: Conference going on, let me come for the conference.
0: ஏதோ கான்ஃபரன்ஸ் நடக்கிறதே போய் பார்ப்போம் என்று சொல்லி இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு வருகிறார்.
1: He staggers and comes to the meeting.
0: ஏதோ தட்டு தள்ளாடி அவர் இந்த கூட்டத்துக்கு வருகிறார்.
1: He will shout louder than all of you, I tell you, and sing those songs.
0: அந்த பாடலை நீங்கள் பாடுகிறதை காட்டிலும் அதிக சத்தம் போட்டு அவர் பாடுவார். நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: You think he has repented, he has come back.
0: ஓ, மனதிரும்பி வந்து விட்டார் என்று நீங்க நினைக்கிறீர்கள். இல்லை, இல்லை, இல்லை.
1: He's only drunk.
0: அவர் குடித்திருக்கிறார், அவ்வளவுதான்.
1: It's not Holy Spirit, it is some other spirit.
0: ஆ, பரிசுத்த ஆவி இல்லை, வேற ஏதோ ஒரு ஆவி.
1: So Holy Spirit will make you holy.
0: பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குவார்.
1: Fire.
0: அது ஒரு அக்னி.
1: Burns all the impurity.
0: அது எல்லா அசுத்தங்களையும் எரித்து அது அகற்றி விடுகிறது.
1: Delivers you from that slavery of serving out of fear and guilt.
0: பயத்தின் அடிப்படையிலே, குற்ற உணர்வின் அடிப்படையிலே ஊழியம் செய்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது.
1: So what did Zacharias say here?
0: ஆகவே சகரியா இங்க என்ன சொல்கிறார்?
1: The Jesus has come, verse 74, Luke 1:74.
0: லூக்கா 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்,
1: 74, to deliver us from all our enemies.
0: தமிழிலே 71 வசனம், உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்ட.
1: That we can serve him without fear.
0: உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக.
1: How often?
0: எவ்வளவு அடிக்கடி செய்ய வேண்டும்?
1: All our days.
0: நம்முடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்.
1: All our days without fear.
0: பயமில்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யும்படி.
1: Jesus has come.
0: இதற்காக தான் இயேசு வந்தார்.
1: Do you preach that?
0: இதை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா?
1: Have you heard it?
0: நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா?
1: That Jesus wants you to live all your days without any fear.
0: உங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்களா?
1: And so my child John the Baptist verse 76 you are going to be the prophet who is going to prepare the ways of the Lord before he comes.
0: ஆகவே நீயோ பாலகனே 76 ஆம் வசனம் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய் நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவாய்.
1: Now I want to tell you something why the ministry of John the Baptist is important for us.
0: யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் ஏன் நமக்கு முக்கியமானது என்று நான் இன்னும் கொஞ்சம் காரியங்களை சொல்ல போகிறேன்.
1: He was very close to the first coming of Christ.
0: இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு மிக சமீபமாய் வாழ்ந்தவர்.
1: We are very close to the second coming of Christ.
0: நாமோ இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு அதி சமீபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: And like he prepared the way for Christ's first coming, we have to prepare the way for Christ's second coming now.
0: இயேசுவின் முதலாம் வருகைக்கு வழியை அவர் ஆயத்தம் பண்ணினது போல இப்பொழுது இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நாம் வழிகளை ஆயத்தம் பண்ண வேண்டும்.
1: So anybody who preaches the word of God in our churches must make John the Baptist his example.
0: ஆகவே நம்முடைய சபைகளிலே வார்த்தையை பிரசங்கிக்கிற யாராயிருந்தாலும் சரி யோவான் ஸ்நானகனை ஒரு மாதிரியாக கொள்ள வேண்டும்.
1: To deliver people from fear,
0: பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும்.
1: To decrease so that Christ can increase,
0: கிறிஸ்து பெருகும்படிக்கு அவர்கள் சிறுக வேண்டும்.
1: To preach in such a way that they follow Jesus,
0: அவர்கள் இயேசுவை பின்பற்றும்படிக்காய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
1: To preach repent from seeking the earthly things and seek heavenly things,
0: பூமிக்குரிய காரியங்களை தேடுவதிலிருந்து மனம் திரும்பி பரத்துக்குரிய காரியங்களை தேடுவதாய் மாற வேண்டும்.
1: To deliver them from this outward righteousness to bring them to inward righteousness,
0: வெளிப்பிரகாரமாக காணப்படக்கூடிய நீதியின் வாழ்க்கையிலிருந்து உள்ளாக காணப்படுகிற நீதிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும்.
1: He couldn't do that fully because the Holy Spirit had not come.
0: பரிசுத்தாவே இன்னும் வராதபடினால யோவான் ஸ்நானனால் முழுமையாக அதை செய்ய முடியவில்லை.
1: But if you want to be a preacher in the new covenant,
0: புதிய உடன்படிக்கையில் நீங்கள் ஒரு பிரசங்கியாராய் இருக்க வேண்டும்.
1: And you're a combination of John the Baptist and Paul, you are the best preacher of all.
0: யோவான் ஸ்நானனுடைய ஆவியும் பவுலுடைய ஆவியும் சேர்ந்து அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு பிரசங்கியாராய் மாறுவீர்கள்.
1: See in 2 Corinthians chapter 3.
0: 2 கொரிந்தியர் 3 அதிகாரம்.
1: It says here that God has made us verse 6 servants of a new covenant.
0: தேவன் நம்மை புது உடன்படிக்கையின் ஊழியராய் மாற்றி இருக்கிறார் என்று நாம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: Not of the letter but of the spirit.
0: 6 வசனத்தில் அவர் நம்மை எழுத்தின்படி அல்ல ஆவியினாலே அப்படி ஆக்கி இருக்கிறார்.
1: What is the meaning of not of the letter but of the spirit?
0: எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது என்றால் என்ன பொருள்?
1: Let who is a servant of the letter?
0: எழுத்தின்படி உள்ள ஊழியக்காரன் யார்?
1: The people who go to every verse say we got to do that.
0: ஒவ்வொரு வசனமாய் படித்து இதை நாம் செய்ய வேண்டும் இதை நாம் செய்ய வேண்டும்.
1: Every little word they look.
0: அவர் பார்க்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும்
1: just like the Pharisees.
0: பரிசேயர்களைப் போல.
1: You cannot do any work on the Sabbath day. Jesus, you made that fellow carry a cot on the Sabbath day. You're not following the law.
0: ஓய்வு நாளிலே வேலை செய்ய கூடாது. இயேசுவே ஓய்வு நாளிலே நீர் அவரை கட்டளையாய் படுக்கைய சுமக்க முடியாய் செய்தீர். ஆகவே நீர் மீறி விட்டீர்.
1: You made those people pluck some grain on the Sabbath day.
0: ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்தார்களே. அதை அனுமதித்து
1: விட்டீர்கள்.
0: அவர்கள் எப்பொழுதுமே வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறவர்களாக இருந்தார்கள்.
1: See this verse, you are not obeying.
0: பார்த்தீங்களா இந்த வசனம் இதற்கு நீங்கள் கீழ்ப்படிவதில்லை.
1: And see this half a sentence here, you are not obeying it.
0: இங்க இருக்கக்கூடிய இந்த பாதி வசனத்தை பார்த்தீர்களா அதற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையே.
1: These are servants of the letter.
0: இவர்கள் தான் எழுத்திற்குரிய ஊழியக்காரர்கள்.
1: They don't read that scripture to find what is the spirit in that verse.
0: ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அந்த வசனத்தினுடைய ஆவி என்ன என்று பார்க்காதவர்கள்.
1: What did Jesus, what did God mean when he said don't work on the Sabbath day?
0: ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது என்று சொன்னால் இயேசு தேவன் எந்த ஆவியிலே சொன்னார்?
1: If we don't understand the spirit of it,
0: அந்த ஆவியை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால்
1: we'll even criticize Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவே நாம் குறைகூறலாய் மாறிவிடுவோம்.
1: Like the Pharisees.
0: பரிசேயர்களைப் போல.
1: The same thing today.
0: இன்றைக்கும் அதேதான்.
1: There are people who go to the New Testament.
0: இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு வசனத்தை வாசிக்கிறார்கள்.
1: Some letter here.
0: இங்க ஒரு வார்த்தை.
1: Some word.
0: இங்க ஒரு வார்த்தை.
1: See it says here.
0: இங்க பார்த்தீங்க அந்த வசனம் எப்படி சொல்கிறது?
1: They have no understanding of the spirit of that verse.
0: அந்த வசனத்துடைய ஆவி என்ன என்பதை குறித்து அறியாது இருக்கிறது.
1: And we have such Pharisees in our churches.
0: நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்ட பரிசேயர்கள் உண்டு.
1: The result is people are not living out of love but out of fear.
0: அவருடைய பலன் என்ன? ஜனங்கள் அன்பிலே வாழ்வதில்லை பயத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And so people are not ready for the coming of the Lord.
0: ஆகவே ஜனங்கள் இன்னும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லை.
1: I want to challenge all of you.
0: எல்லாரையும் நான் சவாலிட விரும்புகிறேன்.
1: All of you brothers and sisters.
0: எல்லா சகோதர சகோதரிகளும்
1: if you have an elder brother who is leading you to fear.
0: பயத்துக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய ஒரு மூப்பர் உங்களுக்கு இருப்பார் என்று சொன்னால்
1: submit to him in all matters of the church but don't listen to what he preaches
0: சபைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவருக்கு நீங்கள் அடங்கியிருங்கள் ஆனால் அவர் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு பின்பற்ற வேண்டாம்
1: don't criticize him
0: அவரை குறை கூற வேண்டாம்
1: don't judge him
0: அவரை நியாயந்தீர்க்க வேண்டாம்
1: let god judge him one day
0: ஒரு நாளில் தேவன் அவரை நியாயந்தீர்க்கட்டும்
1: but don't follow him
0: ஆனால் அவரை பின்பற்ற வேண்டாம்
1: and don't get into condemnation listening to his preaching of the law
0: அவர் பிரசங்கிக்கிற அந்த பழைய உடன்படிக்கையின் பிரசங்கத்தை கேட்டு குற்ற உணர்வடைய வேண்டாம்
1: because that preaching is called in verse 9 the ministry of condemnation
0: இந்த ஊழியமானது 9வது வசனத்தின் அடிப்படையில் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியமாய் இருக்கிறது என்று
1: பார்க்கிறோம் the ministry that condemns you
0: உங்களை ஆக்கினைக்கு உட்படுத்துகிற ஒரு ஊழியம்
1: that tells you makes you feel guilty guilty guilty
0: எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குற்ற உணர்வு அடைய செய்து கொண்டிருக்கிறதான ஒரு ஊழியம்
1: whereas the new testament ministry
0: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமானது
1: is called a ministry of righteousness verse 9
0: 9வது வசனத்திலே நீதியை கொடுக்கும் ஊழியம் உள்ளாக ஒரு நீதியை கொடுக்கிறது
1: inside righteousness
0: உள்ளே உண்டாகக்கூடிய ஒரு நீதி
1: so when you listen to a message
0: ஆகவே ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது
1: do you become holy inside or do you feel condemned
0: நீங்கள் உள்ளே ஆக்கினை தீர்ப்படைகிறீர்களா அல்லது ஒரு நீதி உண்டாகிறதா
1: do you find a liberty inside to please the lord to love the lord
0: தேவனை நேசிப்பதற்கு தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகிறதா உற்சாகம் உண்டாகிறதா
1: do you find a heaviness and a condemnation and feel in bondage
0: அல்லது ஒரு பாரம் உண்டாகி ஒரு கட்டு உண்டாகி அப்படி ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறதா
1: You have to be very careful because if you listen to these messages that make you feel guilty and condemned you will never enter the new covenant yourself.
0: நீங்கள் இப்படி உங்களை ஆக்கினை தீர்ப்படைய செய்கிற குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு காலம் தேவனை வரைக்கும் ஆயத்தமாக முடியாது.
1: So you have to be liberated not only from the devil.
0: ஆகவே பிசாசினிடத்திலிருந்து மட்டும் நீங்கள் விடுதலையாக ஆனால் போதாது.
1: You have to be liberated not only from sin.
0: பாவத்திலிருந்து விடுதலையானால் மட்டும் போதாது.
1: You have to be liberated from the preaching of people who bring you into condemnation.
0: உங்களை ஆக்கினை தீர்ப்படைய செய்கிற படி பிரசங்கிக்க கூடிய பிரசங்கியாரிடத்திலும் விடுதலையாக வேண்டும்
1: love them don't judge them
0: அவளை நேசியுங்கள் நியாயந்தீர்க்க வேண்டாம்
1: and if that is the church you go to keep going there but don't listen to them
0: அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கல என்று சொன்னால் தொடர்ந்து போங்கள் ஆனால் அவளுடைய பிரசங்கத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம்
1: read the bible and listen to jesus
0: நீங்கள் வேதத்தை வாசித்து இயேசுவுக்கு செவி கொடுங்கள்
1: I'm sorry that we have to say such things but that is what is happening
0: இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதற்கு நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நான் சொல்கிறேன்
1: God's people have to become free
0: ஏனென்றால் தேவ ஜனங்கள் விடுதலையாக வேண்டும்
1: Jesus told the leaders of his day
0: இயேசு தம்முடைய நாட்களிலே வாழ்ந்த தலைவர்களை குறித்து இப்படி சொன்னார்
1: you won't go into the kingdom yourself and you don't let other people also enter the kingdom
0: நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீர்கள் மற்றவர்களும் அங்கே போக கூடாதபடிக்கு அதை பூட்டி போடுகிறீர்கள் என்று சொல்கிறார்
1: you sit with your rules and regulations you got the keys but you won't open the door for anybody
0: நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரமாணங்களையும் விதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சாவி உங்களிடத்திலே இருக்கிறது கதவை நீங்கள் திறப்பதில்லை
1: you produce a number of pigs tie them with rules and regulations and say they are all clean
0: பிரமாணங்கள் விதிகளினாலே கட்டப்பட்ட अनेक பன்றிகளை உண்டாக்கி இருக்கிறீர்கள் அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்களே என்று சொல்கிறீர்கள்
1: I want to say to all of you brothers and sisters
0: சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்கிறேன்
1: say lord
0: ஆண்டவரே
1: I during this conference I want to be delivered from all fear
0: இந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லாவிதமான பயத்திலிருந்து ஆண்டவரே நான் விடுதலையாக வேண்டும்
1: I never again want to serve you with fear
0: இனிமேல் ஒரு காலம் ஆண்டவரே பயத்தின் அடிப்படையிலே உமக்கு ஊழியம் செய்ய
1: மாட்டேன் I am not a slave I am a son
0: ஆண்டவரே நான் ஒரு அடிமை அல்ல நான் ஒரு குமாரன்
1: I am a daughter
0: நான் ஒரு குமாரத்தி
1: You are my father
0: நீர் என்னுடைய தகப்பன்
1: You are not my managing director or master
0: நீர் என்னுடைய நிர்வாக இயக்குனரோ எஜமானோ அல்ல
1: You are my daddy
0: நீர் என்னுடைய தகப்பன் அப்பா
1: And I want to be your son and your daughter who lives out of love for you
0: ஆண்டவரே அன்பினாலே உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்கிற ஒரு மகனாக மகளாக நான் விரும்புகிறேன்
1: Lord from now on I will only listen to messages that deepen my love for you
0: ஆண்டவரே இப்பொழுதிலிருந்து உம்மிலே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பை இன்னும் ஆழப்படுத்துகிற செய்திகளையே நான் கேட்பேன்
1: I will not listen to messages that bring me condemnation
0: ஆண்டவரே என்னை குற்ற உணர்வுடைய செய்யக்கூடிய காரியங்களை கேட்க மாட்டேன்
1: bring me guilt
0: அல்லது குற்ற உணர்வையும் ஆக்கினை
1: தீர்ப்பு
0: அல்லது பயத்தை கொண்டு வருகிற செய்திகளை கேட்க மாட்டேன்
1: and if you are an elder brother
0: நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால்
1: you can also take some decisions
0: நீங்களும் கூட ஒரு சில தீர்மானங்களை எடுக்கலாம்
1: Lord I repent of all the wrong preaching in my past life
0: ஆண்டவரின்ட கடந்த கால வாழ்க்கையிலே செய்த தவறான பிரசங்கங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன்
1: where I brought people under condemnation
0: ஆண்டவரே ஜனங்களை ஆக்கினைக்குள்ள கொண்டு வந்து விட்டேன்
1: I made them feel guilty
0: அவர்களை குற்ற உணர்வுடைய செய்து விட்டேன்
1: I put fear into their hearts
0: நான் அவருடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு விட்டேன்
1: Lord I never want to do that again
0: ஆண்டவரே மீண்டும் இதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே
1: I want to speak words of encouragement
0: andavare aarudal therudal alikkakoodiya vaarthagalai naan prasangikka
1: vendum I want to lift up their spirit so that they love you with all their heart
0: thangalai muli irudhathodu kudume nesikkumbadiyaga avarude aaviyai andavare utsaagapadutha varum
1: I want to produce people who are like cats and not like pigs.
0: பன்றிகளை போல அல்ல ஆண்டவரே, பூனைகளை போல இருக்கிறவர்களை நான் உண்டாக்க போகிறேன்.
1: God, an inward desire to be clean.
0: பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற உள்ளான ஒரு வாஞ்சி உடையவர்களை உண்டாக்க போகிறேன்.
1: Not those who look clean on the outside.
0: வெளிப்பிரகாரமாக சுத்தமாக காட்சி அளிக்கிறவர்கள் அல்ல.
1: And Lord, please help me.
0: எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
1: That from now on when people hear me speak, they will follow Jesus.
0: இப்பொழுது ஆண்டவரே, நான் பேசுவதை கேட்கிறவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
1: Till now I have been so insecure.
0: இதுவரை நான் பாதுகாப்பற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: I'm always afraid will somebody in the assembly turn against me.
0: சபையில யாராவது எனக்கு விரோதமாய் மாறி விடுவார்களோ என்ற ஒரு பயம்.
1: So I gathered my little political group to support me.
0: ஆகவே என்னை தாங்கும் முடியாக எனக்கு என்னை சுற்றிலும் அரசியல்வாதியை போல ஒரு கூட்டத்தை உண்டாக்கிக் கொள்கிறேன்.
1: I have divided the church into my political party and those who are against me.
0: எனக்கு என்னை சார்ந்த குழுவும் எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியை சார்ந்த குழு என்று சொல்லி நான்
1: பிளவுபடுத்திவிட்டேன்.
0: ஆண்டவரே, சபைக்குள்ளாக அரசியலை கொண்டு வந்து விட்டேன், என்னை மன்னியும்
1: ஆண்டவரே.
0: இப்பொழுதிலிருந்து
1: I don't want anybody to support me.
0: யாரும் என்னை தாங்க வேண்டும் என்று
1: எனக்கு விருப்பமில்லை. You support me, that is enough.
0: நீர் என்னை தாங்கினால் அது போதுமானது.
1: I don't want anybody in the church to support me.
0: சபையில யாரும் என்னை தாங்க வேண்டும் என்று
1: எனக்கு விருப்பமில்லை. I want them to love you.
0: ஆண்டவரே, அவர்கள் என்னை நேசித்தால் போதும், அவ்வளவுதான்.
1: And if they push me down,
0: என்னை கீழே தள்ளினார்கள் என்றால்,
1: I'll be delighted because they will love you more.
0: ஆண்டவரே, அப்பொழுது நான் மகிழ்ந்திருப்பேன், ஏனென்றால் அவர்கள் இன்னும் அதிகமாய் என்மேல் அன்பு கூறுவார்கள்.
1: Because my goal in life is to decrease and become zero.
0: ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே நான் சிறுக வேண்டும், பூஜ்யமாய் மாற வேண்டும்.
1: Lord, I repent that
0: ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன்.
1: That in my church I've been wanting to become bigger and bigger and bigger and bigger and bigger and become more a necessity to people.
0: ஆண்டவரே, என்னுடைய சபையில நான் இன்னும் பெரியவனாய் பெரியவனாய் பெரியவனாய் என்னை இல்லாதபடிக்கு இந்த சபையை நடக்காது என்ற அளவுக்கு பெரியவனாய் மாறிவிட வேண்டும் என்று விரும்பினேன் ஆண்டவரே.
1: And I have become so big that Jesus himself has been pushed out of the church.
0: இயேசுவே சபைக்கு வெளியே தள்ளப்படும் அளவுக்கு நான் பெரியவனாய் மாறிவிட்டேன் ஆண்டவரே.
1: It has happened.
0: இது நடந்திருக்கிறது.
1: Some of our elders are so big that Jesus himself has been pushed out.
0: இயேசுவே வெளியே தள்ளப்படும்படிக்கு நம்முடைய மூப்பர்களில் ஒரு சிலர் பெரியவர்களாய் மாறிவிட்டார்கள்.
1: Now we need a new type of church.
0: இப்பொழுது நமக்கு ஒரு புதுவிதமான சபை தேவை.
1: Where we have elder brothers who want to become smaller and smaller and smaller so that Jesus can come back and become big.
0: இயேசு மீண்டுமாய் திரும்பி வந்து அவர் பெரியவராகும்படிக்கு அவர் பெருகும்படிக்கு நான் சிறுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய மூப்பர்கள் இருக்க வேண்டும்.
1: There is a great need of repentance.
0: மனம் திரும்புதலுக்கு ஒரு பெரிய அவசியம் காணப்படுகிறது.
1: All of us.
0: நம் எல்லாரிலுமே காணப்படும்.
1: Elder brothers, ordinary brothers, sisters, everybody.
0: மூப்பர்கள், சாதாரண சகோதரர்கள், சாதாரண சகோதரிகள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம்.
1: We have to say, Lord Jesus,
0: ஆண்டவராகிய இயேசுவே,
1: take your rightful place in our midst.
0: எங்களுடைய சபையிலே உமக்கு என்று உரித்தான இடத்தை நீர் எடுத்துக்கொள்ளும்.
1: Forgive us for driving you out.
0: ஆண்டவரே, உம்மை வெளியே நாங்கள் விரட்டி விட்டோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே.
1: You are going to come back now.
0: ஆனால் நீர் மீண்டும் திரும்ப வரப் போகிறீர்.
1: You are going to come back with greater glory.
0: ஆண்டவரே, மிகுந்த மகிமையோடு கூட நீர் திரும்ப வரப் போகிறீர்.
1: And the glory of this latter house, the church will be greater than what we have seen in the past.
0: கடந்த காலம் முந்தைய தேவ ஆலயத்தை காட்டிலும் பிந்தைய தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்க போகிறது.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father,
0: பரலோக பிதாவே,
1: apply these words to our hearts.
0: ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்கள் இதயத்திற்கு பொருத்தி அருளும்.
1: Bring us into the glory of the new covenant, everyone.
0: ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் புதிய உடன்படிக்கையினுடைய மகிமைக்குள்ளாய் கொண்டு வாரும்.
1: In Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வரம் வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனு சொல்லல, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா அமைன்னு சொல்றீங்க? ஜி மேஜர்

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையே நிறைவேறும். அர்த்தங்களுடைய ஆசீர்வாதம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9. ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதற்கான கூலியை பெறுவான் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் சம்பளம் எனப்படும். ஒரு மனிதன் அநேகரோடு விளையாட்டு போட்டியில் போட்டி போட்டு மிகுந்த திறமையோடு அவர்களை ஜெயித்து வந்தால் அவனுக்கு பதக்கம் கொடுக்கப்படும். அது அவனுக்கு கிடைக்கும் பரிசு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வேலை நேர்த்தியாக இருந்தாலோ அல்லது அவன் சமூக சேவை செய்கிறவனாக இருந்தாலோ அந்த மனிதனுடைய சேவையை பாராட்டி கொடுக்கப்படுவது விருது எனப்படும். ஆனால் ஒரு மனிதன் வேலை செய்து சம்பாதிக்க இயலாதவனாக இருக்கும்போது அல்லது ஒரு போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற இயலாதவனாக இருக்கும்போது அல்லது எந்த விருதும் பெற அவன் தகுதி இல்லாதவனாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கும் சம்பளமோ அல்லது பரிசோ அல்லது விருதோ கிடைக்கும் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படாமல் ஒரு மனிதன் தகுதியற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு பரிசோ சம்பளமோ கொடுக்கப்பட்டால் அது கிருபை என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மீது தயவு பாராட்டுகிறார், நமக்கு நன்மை செய்கிறார். அதுதான் தேவன் நமக்கு பாராட்டும் கிருபை எனப்படுகிறது. நன்மை ஒன்றும் நம்மில் இல்லாதிருந்த போதும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறாரே, அதுதான் அவர் நமக்கு பாராட்டும் கிருபை. 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு தன் மனைவி வஸ்தியை ராஜாத்தியாக இராதபடி விலக்கினார். பின்பு ராஜாவுக்கு ஒரு மனைவியை தேடும்படி நாடெங்கிலும் இருந்த கன்னிகைகளை கூட்டிச் சேர்த்தார்கள். யூத குலத்தைச் சேர்ந்த எஸ்தர் என்ற ஒரு பெண்ணும் ராஜ அரண்மனையில் மற்ற கன்னிகைகளோடு சேர்க்கப்பட்டிருந்தாள். எஸ்தர் தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதை பெண். எஸ்தரை வளர்த்தது மொர்தெக்காய் என்ற ஒரு உறவினர். ராஜ அரண்மனைக்கு வர எஸ்தருக்கு தகுதி இல்லை என்றாலும் தேவன் பாராட்டின தயவு மிக பெரியது. தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்ட பெண்களும் பிரபுக்கள் குலத்தில் பிறந்த எத்தனையோ பெண்களும் ராஜாத்தியாகும் கனவுகளோடு அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் எஸ்தருக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனவே தேவன் ஸ்திரீகளை கண்காணித்த ஏகாயினிடத்தில் தயவு கிடைக்கும்படி செய்தார். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. மற்ற பெண்கள் தங்கள் குடும்ப பின்னணி, தாய் தகப்பனின் அந்தஸ்து, தங்கள் அழகு இவைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் எஸ்தருக்கோ சொல்லிக்கொள்ள அந்தஸ்து ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் தேவனின் பரிபூர்ண கிருபை எஸ்தரின் மேல் உண்டாயிருந்தது. இறுதியில் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் எஸ்தருக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. போர் கைதியாக கொண்டு செல்லப்பட்ட எஸ்தருக்கு மற்றவர்களுக்கு இருந்த தகுதி ஒன்றுமே இருக்கவில்லை. ஆனாலும் தேவ கிருபை எஸ்தரின் மேல் அதிகமாய் இருந்தது. ஆகவே எஸ்தர் ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, எனக்கு ஒரு உயர்வை நான் யோசிக்கவே முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவ கிருபை இருந்தால் போதும், ஒருவரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு தருவார். தேவனே, எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிப்போமா?

ரெண்டு நாளாகவும் 22 அதிகாரம். எருசலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரபியரோடே கூட வந்து பாளையமுறையில் தண்டிலிருந்தவர்கள் மூத்த குமாரை எல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய ஜோராமின் குமாரன் அரசாண்டான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை காரியாயிருந்தாள். அவன் ஆகாபின் குடும்பத்தாரை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராயிருந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஜோராம் என்னும் ஆகாவின் குமாரனோடே கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு சிரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் ஜோராமை காயப்படுத்தினார்கள். அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை எஸ்டர் ஏலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய ஜோராம் வியாதியாய் இருந்த படியினால் யூதாவின் ராஜாவாகிய ஜோராமின் குமாரன் அகசியா எஸ்டர் ஏலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான். அகசியா ஜோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது ஜோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணிவித்த நிம்சியின் குமாரனாகிய ஜெகுவுக்கு நேராக வழியே போனான். ஜெகு ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரின் குமாரனையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒழித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து ஜெகுவனிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுவதற்கு பிரபலம் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்துக்கு இல்லாமல் போயிற்று. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜாவின் குமார்த்தியாகிய ஜோசேப்பியார் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய ஜோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய ஜோராமின் குமார்த்தியும் ஆசாரியனாகிய ஜோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய ஜோசேபியாத் அவனையும் ஒழித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜபாரம் பண்ணினான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இயேசுவை நான் துதிக்கிறேன் பிதாவின் நாம மகிமைப்படாதாக. என்னோட பேர் ஷானவாஸ். எங்கள் அப்பா பேர் அப்துல் மலிக். எங்கள் அம்மா பேர் சர்ஃபுனிசா. இவங்களுக்கு 8 பிள்ளை. இந்த 8 பிள்ளைல வந்து எங்கள் அக்கா பேர் வந்து எங்கள் அக்கா மூத்தது, அண்ணன் மூத்தவர், நான் 3வது. எனக்கு கீழே ஒரு 5 பேர். எங்கள் அக்கா பேர் நூர்ஜஹான், எங்கள் அண்ணன் பேர் ஷாஜஹான், என் பேர் ஷானவாஸ். எனக்கு அடுத்த ஒரு தம்பி வந்து நௌஷாத்து. நவ்சாத்துக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கப்புறம் அந்த அமீதுன்னு சொல்லிட்டு 7வது அமீதுன்னு. 8வதாக வந்து பிலால்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிறந்தான். எங்கள் அப்பா என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர், ஹோமியோபதி டாக்டர். ஆனால் அவர் படித்து ஹோமியோபதி டாக்டர் ஆகல. எங்கள் தாத்தா வந்து காந்தி மார்க்கெட்டில் வந்து தரக்கடை வியாபாரம், அதாவது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தரக்கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு போது அவருக்கு ஒரு ஆஸ்துமா இது ஒரு சீக்கு, ஒரு கொஞ்சம் அந்த ஆஸ்துமா சீசன் வந்துச்சுன்னா வியாபாரம் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்துருவார், ஒரு வறுமைத்தனம் தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவர் 2 அத்தை, ஒரு அண்ணன். இதில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த, அதாவது ஒரு வியாபாரங்களால் வேறு எந்த வருமானமும் கிடையாது, போனாலும் வியாபாரம் வருமானம். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட படிப்பு 5வதோட இளைநிற்றல் அவர் நின்றதுக்கப்புறம் பீடி சுற்ற போனார் எங்கள் அப்பா. பீடி சுற்றிட்டு இருக்கும்போது நல்லா கொஞ்சம் சிவப்பாக இருப்பார். அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஜுரம் மாதிரி ஃபீவர் வந்துச்சு. அப்போ ஜுரம் ஃபீவர் வரும்போது அங்கே சுப்பிரமணியத்தில் வந்து டாக்டர் கணேசன் சொல்லிட்டு ஒரு அளவு

மாத்திரை கொடுக்கறது எல்லாமே கற்றுக்கிட்டாரு. இப்படியே அவரை நாள் போகும்போது எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் எங்கள் அம்மா பேர் சர்பன்ஸா, யார் அப்படின்னா சொந்த மாமா மகனே எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணார். அத்தை மாமா முறை அந்த உறவெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி எங்கள் அப்படியே எங்கள் அக்கா பிறந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பிறந்தார். அண்ணன் அக்காவும் பிறந்து அண்ணன் பிறக்கும்போது அவர் ஆரம்பத்தில் என்ன சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. மூணாவது வந்து நான் வயிற்றில் இருக்கும்போது வயிற்றில் மூணாவது பிள்ளையும் வந்துச்சு, எனக்கு சம்பளம் பத்தலன்னு கொஞ்சம் கூட கொடுத்து கொடுங்கன்னா, இல்லை என்னால் வந்து அவளை சம்பளம் கொடுக்க முடியாது, நீ பாட்டுக்கு பிள்ளை பத்திட்டு போனால் அந்த பிள்ளைக்கெல்லாம் நான் தர முடியாதுடா அப்படின்னு ஓடப்படந்தான் கூப்பிடுவார் பிராமின் டாக்டர் அவர். அதுக்கப்புறம் தான் அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி நெல்லிக்குப்பம், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் இந்த மாதிரி ஹோமியோ, அப்போ வந்து ஹோமியோபதி படிப்பு வந்து யார் வேணாலும் படிக்கலாம், இப்போ தான் அந்த ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது அந்த மருத்துவத்திலலாம் கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் அதை படித்து ஒரு 6 மாதம் கோர்ஸ், அந்த மாதிரி 6 மாதம் கோர்ஸில் எங்கள் வந்து எங்கள் அப்பா வெறும் 5வது தான் படித்தார். கோர்ஸ் டிஹெச்பி ஆர்ஹெச்பி ரிஜிஸ்டர் ஹோமியோ மெடிக்கல் ப்ராக்டிகல், அதாவது அந்த ஹோமியோபதியில் வந்து அந்த பெரிய படிப்பு அது. அப்போ அந்த டிப்ளமோ அந்த வாங்கிட்டு கரெக்டாக அவர் வந்து 1963 வந்து செம்பட்டு பகுதியில் வந்து ஒரு டிஸ்பென்சரி திறக்கிறாரு, சின்னதாக ஒரு குடிசை இடத்துல தான். அப்போது அவர் ஓப்பன் பண்ணி நான் பிறக்கிறதுக்கும் அந்த நான் பிறந்த நேரம் வந்து என்னென்னா, அந்த கிராமத்தில் வந்து அந்த செம்பட்டு அந்த ஆவூர் மண்டேரு கீனூர் அந்த இப்படி இந்த கிராம சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலரா சீசன் அந்த நேரம். அப்போ அந்த காலரா சீசன் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்போ டாக்டர்கள்லாம் நிறைய பேர் கிடையாது. ஒன்று வந்து கீரனூரில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு போகணும், அப்போ இந்த புதுக்கோட்டையெல்லாம் அந்த ஆஸ்பத்திரி கிடையாது. ஒன்று வந்தால் நம்ம திருச்சி பெரியாஸ்பத்திரி தான் வரணும். இந்த ரெண்டு பட்டத்தில் அப்போ தான் எங்கள் அப்பா அந்த ஆஸ்பத்திரி வச்சு நான் பிறக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த காலரா சீசன் வரும்போது அந்த காலரா சீசனுக்கு வந்து எங்கள் அப்பா கொடுத்த அந்த மருந்து மாத்திரை வந்து எல்லாத்துக்கும் நல்லா சுகமாச்சு. அந்த சுகம் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா நல்லா ஃபேமஸ், நான் பிறந்த நேரம் நல்லா ராசியான ரொம்ப டாப்பில் போயிட்டாங்க எங்கள் அப்பா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்படியே இருக்க இருக்க இருக்க இருக்க அவருக்கு நண்பர்கள்லாம் பெருகினாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஏழைங்களுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அவர் கஷ்டத்தில் வந்ததுனால அவர் காசு பணம் எதுவுமே எதுவுமே கேட்க மாட்டார். இன்ஜெக்ஷன் போடுவார், மாத்திரை கொடுப்பார், எல்லாமே டாக்டர் என்ற மாந்திரம் இல்லை, காசு இல்லை அப்படின்னா போப்போ அவன்ட்ட யார்ப்பா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசாக வாங்க மாட்டார். ஆனால் அந்த கிராம ஜனங்கள் நல்லா ஒரு நன்றி உள்ளவங்கன்ற, அந்த காசு இல்லைனாலும் அந்த அறுவடை சீசனில் அவங்க என்னென்ன அறுவடை ஆயோ நெல்லோ கம்போ சோளமோ எது வந்தாலும் சரி, அந்த சீசனில் வந்து அந்த மாட்டுவண்டி தான், அப்போல்லாம் வந்து லாரி இதெல்லாம் கிடையாது. அந்த மாட்டுவண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மூட்டை 7 மூட்டை 8 மூட்டை வந்து அந்த நெல்லை கொடுப்பாங்க. இப்படி எல்லாமே நெல், அந்த சீசனுக்கு என்ன வருதா கம்பு இந்த மாதிரி இதுதான் வரும், பணத்துக்கு பதிலாக அந்த பொருள் தான் வரும். எங்கள் அம்மா ஒரு நல்ல டைப்பு, நல்லா எங்கள் அப்பா வந்து ஒரு கண்டிப்பான பேர்வழி இருந்தாலும் ரொம்ப ஒரு சுபா ஒரு பக்தி பேர்வழி தான். எங்கள் அம்மா ஒரு நல்ல ஒரு டைப், அருமையான டைப்பு. ஏழை யார் வந்தாலும் சரி அள்ளி கொடுப்பாங்க, அந்த கஞ்சத்தனம் அந்த பிசுவாரி எதுவுமே கிடையாது. அப்புறம் நாங்களும் வளர்ந்தோம், அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி எல்லாம் தம்பிங்கெல்லாம் பிறந்தாங்க. ஆனால் கத்தோட கிருபை என்ன வந்து அப்படின்னா, நான் அந்த தொழுகை தேவன், அதில் தான் அந்த பக்தி வைராக்கியமான வழிய. அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் என்ன கொஞ்சம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் ஜான் பிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டோலி டிவி ஸ்டோலில் ஒரு ஜான் பிட்டோ ஸ்கூலு, அதில் வந்து 1வது 8 வரைக்கும் தான் எல்லாமே எங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே அதில் தான், எங்கள் அக்காவும் அங்கே தான் படிச்சிச்சு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைலாம் என்கிட்ட கொஞ்சம் அந்த குறும்பு தானெல்லாம் நிறையா இருக்கும், பழம் எங்கிட்ட அப்போ கொஞ்சம் பணம் பிறகுனால கஷ்டம்னா என்ன தரித்திரம்னா என்னன்னு கிடையாது. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து நான் ஸ்கூலுக்கு போனாலும் 3 பைசா தான் கொடுப்பாங்க. அந்த 3 பைசாவில் பார்த்தா ஜவ்வு மிட்டாய் 2 பைசா, கம்பர் கட்ட 1 மிட்டாய், இது இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து தீனி நிறையா போடுவாங்க, முறுக்கு அதிரசம் சீடை இந்த மாதிரி எல்லாம். நான் வரும்போது பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பை நிறையா கொண்டுட்டு வருவேன், எல்லாம் அந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என் பேர் ஷானாவாஸ், ஆனால் அந்த ஹிந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷானாவாஸ்னு வராது, டேய் ஓனான்னு கூப்பிடுவாங்க, இல்லைனா வெள்ளைக்காரன் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா சீனிக்காரம்பாங்க, இப்படி தான் அந்த பசங்க கூப்பிடுவானுங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோ தீனி அந்த பசங்களுக்கு, அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் குறும்புத்தனமும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவேன். இப்படி இருக்கிற கட்ட காலத்தில் வந்து எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா பையன் என்ன மாதிரியே இருப்பான் பாஷான்னு சொல்லிட்டு, அவன் சிரிப்பு நேரத்தில் வந்து நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பி மாதிரி கூட கிடையாது. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அவனா, சின்ன பிள்ளையிலே அவனுக்கு வந்து ஒரு என்ன ஒரு தெல்ல ஒரு செத்து போயிட்டான் அந்த எங்கள் பெரியப்பா பையன். அந்த செத்ததுன்னா அந்த ஒரு மரண தாக்கம் வந்து

0: எனக்கு ரொம்ப இதாகி, ஒரு எப்போ பார்த்தாலும் அந்த ஃபீலிங் தான். என்னோடய படிப்பு வந்து என்னன்னா, அந்த அஞ்சாவது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மட்டமாகிடுச்சு எனக்கு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் எப்போ பார்த்தாலும் அவனோட ஞாபகம் தான் வரும், தூங்க போனாலும் அவன் ஞாபகம் தான் வரும். போய் எங்கள் பெரியப்பா வீட்டில் போய் உக்காந்துக்குவேன், என்ன தேடு தேடுன்னு தேடுவான், கடைசியில் பார்த்தா அங்கே தான் இருப்பானா. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஸ்கூலில் அது குறும்புத்தனம் பண்ணும்போது, எங்கள் ஸ்கூல் வந்து அந்த ஹெட்மாஸ்டரோட ரூமுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறுவல் அரைஞ்சி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த அந்த ஆட்டு ஓவியத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு முட்டியை போடுறோம் அப்படிம்பாங்க. அப்போ முட்டியை போட்டுக்கிட்டு அவர் உருவத்தை நான் பார்ப்பேன். ஜபம் பண்ண தெரியாது, என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் தெய்வம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் பீட்டர் அந்த ஸ்கூல் பேர் கிறிஸ்தவ ஸ்கூலு தான். ஆனால் அன்றைக்கே அந்த ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கொஞ்சம் மேக்ஸின்னு சொல்லிட்டு வரும்போது, இது கணம் உட்கணம் அந்த கணம் வரும்போது எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் எனக்கு புரியல. ஆனால் அது வரைக்கும் நல்லா படித்தேன், நல்லா மார்க்கு, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுவேன், நல்லா இதாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த கணக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் கணக்கு புரியாமல் போச்சு. ஆறாவதில் கொஞ்சம் என்ன வரும்போது கொஞ்சம் எனக்கு காசு, ஒரு 50 பைசாலேருந்து 1 ரூபா, 1 ரூபாலேருந்து 2 ரூபா. அப்போ அந்த 2 ரூபாங்கிறது பெரிய காசு. அது அப்போ ஒரு டஜன் வாழைப்பழம் வந்து வெறும் 25 பைசாதான்னு வச்சுக்கலாம், ஒரு சம்சா 5 ரூபா. அப்போ என்னாச்சுன்னா, இந்த துன்மார்க்க பசங்கள்லாம் கொஞ்சம், அதாவது என்னோட கொஞ்சம் லோவாக இருக்கிற பசங்களோட கொஞ்சம் சாகசமாகச்சு. என்கிட்ட கொஞ்சம் காசு, இந்த தீனி இதெல்லாம் கொண்டுட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா, வாடா கட் பண்ணிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அப்போ 6வதுலேயே சைக்கிளில் போவோம், சின்ன சைக்கிள். அப்போ ஒரு பையன் என்ன பண்ணானுங்க, வாடா அந்த ரெட்டை வாக்கியம்னு சொல்லிட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு வாக்கியம் ஓடுது. இங்கே ஸ்கூலுக்கு வர மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், அங்கே போய் நல்லா குடிச்சு குடிச்சிட்டு மத்தியானம் போய் நல்லா பிள்ளை மாதிரி வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா பண்ண துரோகம், நல்லா சாப்பாடு எல்லாமே கையில் காசு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் நான் ஸ்கூலுக்கு வர மாதிரி தான் காரியம் பண்ணுவேன். இப்படி இருந்துச்சு. அட்டண்டன்ஸ் வந்து என்னாச்சுன்னா, இருக்க கம்மியாச்சு. ஆனால் எனக்கு தெரியாத அட்டண்டன்ஸ் கம்மியானால் ஃபெயில் ஆக்கி விட்ருவான்னு சொல்லிட்டு, 6வது படிக்கும் போது என்ன அப்படின்னா ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் எக்ஸாம் எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திரும்ப அந்த ஸ்கூலில் என்னால் கண்டினியூவாக என்னால் படிக்க முடியல. எனக்கு ஒரு வெக்கமாக போச்சு, என்னடா நம்ம படித்து ஃபெயில் ஆகிட்ட மாட்டேன்னு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, அதே ஒரு பகுதியில் கொஞ்சம் தூரத்தொழி காஜாமேன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஸ்கூல். அது வரைக்கும் எனக்கு தொழுகின் தேவன் தெரியாது, ஆனால் முஸ்லீம்னு தெரியும். பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம், எங்கள் தாத்தா மட்டும்தான் போவார். அப்போ அந்த முஸ்லீம் காஜாமியான் ஸ்கூலில் வந்து 6வதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். என்ன அப்படின்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த இஸ்லாமியோட கடமை, 5 கடமை இருக்குது. ஒன்று வந்து அந்த நபியை வந்து அறிக்கை பண்ணணும், 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது வந்து உதவி தானம் தர்மம் பண்ணுறது, ஜக்காத்தும்பாங்க. 5வது வந்து என்ன அப்படின்னா, நல்லா பெரிய பணக்காரனாக இருந்தால், வசதிக்காரன் இருந்தால் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவன் உம்ரா ஹஜ்ஜுன்னு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. 5 அந்த கடமையில் தான் அந்த எஸ்டாப்ளிஷன் அந்த இஸ்லாமிங்கிற அந்த மதமே இருக்குது. ஆனால் இது 5 நான் செஞ்சிட்டேன், அது பின்னாடி நான் அதை சொல்ல வரேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் அப்படியே 10th 10th அப்படியே வந்தேன். கொஞ்சம் பக்தி வைராக்கியமாச்சு. 2வது எங்கள் தாத்தா 5 வேளை தொழில, அப்புறம் 5 வயசில் இருக்கும்போது அவர் தொழிலுக்கு போகும்போது சமத்தில் அவர் என்னென்னா, மத்தியானம் போகிறவர் நைட்டு தான் வருவார். 3 வேளையும் அந்த பள்ளிவாசலில் அந்த இதை முடிச்சுட்டு தான், அந்த தொழுவை முடிச்சு தான் வருவார். சாப்பாடு பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த மழை வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அப்போ நான் சின்ன பையன், அப்போ இந்த மாதிரி தாத்தா பள்ளிவாசல் போயிடுறா, மழை பெய்யுது, பெய் இந்த தாத்தாட்ட கொடையை கொடுத்து கூட்டிகிட்டு வா அப்படிம்பாரு. அப்படி நான் அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்போது தான் என்னாச்சு அப்படின்னா, அங்கேயே அப்படியே நான் கொஞ்சம் அந்த சிறு வயசுலேயே வந்து கொஞ்சம் நான் தொழுகையில் அந்த நமாஸில் கொஞ்சம் ஈடுபாடாச்சு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து இந்த சின்ன பையில நல்லா அழகாக குண்டா கலகாது, பப்பாளி பழம் மாதிரி இருப்பான், அழகாக இருப்பேன். அவரை போகும்போது என்ன பண்ணுவார், எனக்கு மிட்டாய் நல்லா வாங்கி கொடுப்பார். சூட மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த ஆரஞ்சு மிட்டாய், இந்த புளிப்பு மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாய். வீட்லேயும் நிறையா தீனிலாம் திங்கிறதுக்கு இருக்கும். 2வது என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா அப்படியே கொஞ்சம் நான் வளரும் போது, எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரிஞ்சு, வருஷத்துக்கு 2 வாட்டி எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறது இல்லாமல் 2 தடவை வந்து நல்லா பெரிய விருந்து வைப்பார் எங்கள் அப்பா. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆடு வரைக்கும் வெட்டி நல்லா அந்த பிரியாணி தான். அப்போ அந்த பிரியாணி அந்த விருந்து வைக்கும் போது எல்லாமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, மதம் மாச்சானெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே வந்து வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணாங்க. இவங்க தான் சொந்தம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ ஸ்டேஜ்னு ஒன்று வரும்போது என்ன அப்படின்னா, ரெண்டாவது என்கிட்ட வந்து நான் ஆறாவது படிக்கும்போது அந்த துன்மாக்குன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அப்போ அந்த பையன் என்ன பண்ணால் ஒரு பீடி கற்றுக் கொடுத்தான், டேய் சாப்பிட்றா ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு. ரெண்டாவது அப்படியே அந்த சிகரெட்டு வந்துட்டுச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா காலையில் 10 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனான்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவார். 3 மணிக்கு வந்தான்னா ஒரு 5-6 மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்குவார். அந்த 6 மணிக்கு அவர் கிளம்பி போனான்னா நைட்டு 3 மணிக்கு தான் வருவார். அந்த அளவுக்கு என்னென்னா டிஸ்பென்சரியில் அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம் வரும். ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து ஒரு ராசிக்காரு, மகராசிக்காரு, வயிற்று வலின்னு வருவான். ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தா அந்த வயிற்று வலியே போயிடும். அந்த மாதிரி அவரோட முகராசி கைராசின்னு சொல்லிட்டு நல்லா பேர் எடுத்தார். எவ்வளோக்கு எவ்வளோ பேர் எடுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ சம்பாதிச்சார். நாங்கள் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய காலத்துலேயே அவர் சம்பாதிச்சு எல்லாத்துக்குமே 8 பிள்ளைக்கும் 8 பார்ட்டிஷன் நல்லா வீட்டை கட்டி கார் வாங்கினார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்கூட்ரு எல்லாமே இருக்கும், சொந்தம் பந்தம் எல்லாமே இப்படியே தான் வரும். அவர் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் அரசியல் பொலிட்டிக்கலில் வந்து காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மை பிரிவு தலைவராக ஆனார். ரெண்டாவது அவர் ஹோமியோபதியில் வந்து நல்லா, அந்த ஹோமியோபதினால் ஒரு கேவலமாக இருந்துச்சுக்க, அந்த ஹோமியோபதியே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்தார் அவர். ஹோமியோபதியும் சாதிக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு. ஹோமியோபதி என்ன அப்படின்னா, எந்த வியாதி இருந்தாலும் சரி அது உடனே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது, ஆனால் அந்த வியாதியை வந்து வேறு அப்படியே அறுத்து எடுத்துரும். ஜுரம் வந்தால் லைஃப்பில் அவன் ஜுரமாக வராது, எதுவுமே அது வராது. அது என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அந்த வியாதி திரும்ப வந்து அவன் லைஃப்லேயே வராது. அந்த மாதிரி ஹோமியோபதி நல்லா அவர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் வந்து ஒரு 2-3 எம்பிபிஎஸ் டாக்டர், அந்த எம்பிபிஎஸ் டாக்டரை வந்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு குரோத். என்ன இவர் சாதாரணமாக ஒரு ஹோமியோபதியாக இருந்துக்கிட்டு இவன் இப்படிலாம் பண்ணுறான் வைக்கலாம். ரெண்டாவது எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த அலோபதி எல்லாமே கொடுப்பாங்க. இதை வச்சு எங்கள் அப்பாவை மடக்க பார்த்தாங்க மற்ற டாக்டருங்கெல்லாம், என்ன இவனுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இந்த ட்ரக்கு, அதாவது இந்த ட்ரக்ஸை சானிடரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி துறையில் வந்து நீ உண்மையாக நீ ஹோமியோபதி பண்ணுறியா இல்லை அலோபதி தான் பண்ணுறியா அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஹோமியோபதி தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவார் அவர். ஸ்மோக் பண்ணுவார்னா என்ன அப்படின்னா, ராத்திரி இந்த 10 ஒரு 3 பிரான்ச் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, சுப்பிரபுரத்தில், செம்பட்டில், மாத்தூரில், இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல அவர் டிஸ்பென்சரி வச்சுருந்தார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு டிஸ்பென்சரி அங்கே போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நிற்பானுங்க லைனில். எல்லாம் இருந்து பொறுமையாக இருந்து பார்த்துட்டு தான் போவார். சில பேர் காசும் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப அந்த ஊசி மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாலும் வெறும் 3 ரூபா தான் வாங்குவார். அந்த 3 ரூபாய்க்கு மேலே அவர் வாங்கவும் மாட்டார். ரெண்டாவது இவங்க வரவங்க வந்து காசு இல்லை சார் இந்த மாதிரி தரான் அப்படின்னா ஒன்றும் கேட்க மாட்டார். இது பண்ண ஒரு புண்ணியம் தான் எங்களை வந்து நல்லா வாழ வச்சிச்சு. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சொன்னல ராத்திரி 12-3 மணி இருக்கும்போது இவர் வந்து ஜமாத்தில் வந்து எங்கள் அப்பா தலைவர், ரெண்டாவது டாக்டர் சங்கத்தில் அவர் தலைவர், சிறுபான்மை பிரிவு காங்கிரஸில் வந்து தலைவர். இந்த 3 பேருங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த டாக்டர் இந்த கட்சியில் இருக்கிற ஜமாத் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 30 பேருக்கு என்னன்னா ராத்திரி 3-3 வரைக்கும் டீயும் பண்ணும் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்டு சிகரெட் அவர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி காலகட்டத்தில்தான் எங்கள் அக்கா என்ன பண்ணிச்சுன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணாங்க. லவ் மேரேஜ் பண்ணது யார் அப்படின்னா எங்கள் அத்தாவோட குழந்தை, அவர் பேர் அப்துல் மலிக், எங்கள் அக்கா பேர் அவர் பேர் அப்துல் மலிக் தான், மாலிகான்னு கூப்பிடுவாங்க. இது என்னாச்சுன்னா எங்கள் அக்கா வந்து நல்லா படிக்கும், 100 ஜான்னு சொல்லிட்டு, ஆனால் பேருக்கு தகுந்த மாதிரி 100க்கு 100 தான் மார்க் எடுக்கும். எஸ்எல்சி, அப்போ எஸ்எல்சி படித்து பியூசிக்கு போய் ஹோலி கிராஸ் காலேஜ்லாம் எங்கள் அக்கா படித்தாங்க. அதுக்கு மேலே என்னாச்சுன்னா, அந்த காதலில் எங்கள் அக்கா விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு படிப்பு கொஞ்சம் நாட்டமாக இது இல்லாமல், எங்கள் அத்தை என்னாச்சுன்னா எங்கள் அம்மாட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 250 பவுன் வரைக்கும் நகை இருந்துச்சு. இது எங்கள் அத்தை என்ன பண்ணிச்சு, தன்னோட சொந்த குழந்தனோட டாக் பண்ணி விட்டுருச்சு, ஜாயின் பண்ணி விட்டு எங்கள் அக்கா வந்து அப்படியே அந்த இதுலேயே லவ்லேயே இருந்துக்கிட்டு என்னென்னா அவருக்கும் எங்களுக்கும் வச்சு பார்த்தோன்னா எதுவுமே வந்து ஒரு இது கிடையாது. அதாவது என்ன, அந்த அதாவது நாங்கள் ஒரு நல்ல ஹை ஸ்டேஜில் இருக்கோம், எங்கள் மாமா வந்து அவர் துணிக்கடையில் இருக்கார், வேறு எந்த அவருக்கு வந்து ஒரு சைட் பேக்ரவுண்டாக எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் எங்கள் அக்கா என்ன போச்சு, ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஓடி போய் எங்கள் அக்கா வீடு எங்கள் அத்தை வீட்டில் போய் உட்காந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து, இந்த மாதிரி நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா போய்ட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் அக்காவை என்ன பண்ணிட்டாங்க, ஹோமில் போய் வச்சுட்டாங்க. ஹோமில் வைக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அப்போவே ஒரு ரொம்ப ஒரு நெருஞ்சில் ஒரு நெருக்கல் ஈடு. நம்ம இந்த மாதிரி நல்லா வளர்த்தாமல் இது பண்ணி கடைசியில் நம்ம பிள்ளைய போய் ஒரு ஹோமில் போய் வச்சுருக்காங்கன்னு அவருக்கு அப்படியே கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் இதாகி ஒரு பெரிய ஒரு அவமான தூக்கம். ரெண்டாவது எங்கள் பெரியப்பாவெல்லாம் கொஞ்சம் கேவலமாக பேச ஆரம்பித்தார். இது என்ன அது புதுசாக இது, ஏற்கனவே ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஆச்சு, நாய் நக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காது படுற மாதிரி ஆச்சு. ரெண்டாவது கோர்ட்டில் போகும்போது என்ன ஆச்சுன்னா, எங்கள் அக்கா வந்து எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எனக்கு எல்லாமே எங்கள் அத்தா தான், நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் எங்கள் வந்து அந்த பக்கம் தீர்ப்பு ஆச்சு. அப்படியே எங்கள் அப்பா வந்து வந்தவர் தான், நெஞ்சு பிடிச்சி கொஞ்சம் வலிக்குது சுட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியே கொண்டுட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி போக இது பண்ணிட்டோம். 82 நான் ப்ளஸ் டூ முடிக்கல, ஆனால் நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பரியாப்படியே ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார். என்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. எப்படின்னா, எங்கள் அப்பா அந்த நைட்டு 3 மணிக்கு வர்றது, காலைல 10 மணிக்கு போனால் 3 மணிக்கு வர்றதில்ல, அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டயர்டாயிடுவார். டயர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டுட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பார். பற்ற வச்சுட்டு என் பேரை கூப்பிடுவார், சாணம் இங்கே வா காலை காமுக்கு விட்றா அப்படிம்பார். நான் காலை அமுக்க அமுக்க அமுக்க அவர் என்ன பண்ணிடுவார், அந்த சிகரெட்டை பாதி சிகரெட்டை அப்படியே அந்த ஹாஸ்டலில் வச்சுருவார். நல்லா மெய் மருந்து நல்லா தூங்கிடுவார். எங்கள் அம்மா அங்கே ஒரு பக்கமாக இருப்பாங்க. அப்போ தான் நான் பார்ப்பேன், என்ன அப்பா சிகரெட்டை பற்ற வச்சு அது வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு அந்த சிகரெட்டை எடுத்து நான் எடுத்து ஊதுவேன் சின்ன பிள்ளையிலையே. அப்படி தான் நான் பழக்கமாச்சு எனக்கு. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, லைட்டாக அப்படியே. அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் நான் வரும்போது என்னன்னா, கொஞ்சம் இந்த முஸ்லீம் பசங்க எல்லாம் கொஞ்சம் பணக்கார பசங்க தான், எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பசங்க. நானும் கொஞ்சம் இது ஒரு செட்டு தனியாக நான் ஒரு 15 பேர் அந்த படிக்கும்போது என்னன்னா, இந்த இன்டர்வலில் போயிட்டு நான் ஜமால் முகமது காலேஜ் அந்த ஒரு அந்த மைதான கிரவுண்டுக்கிட்ட ஒரு கேன்டீன் இருந்துச்சு. அந்த கேன்டீனில் போனால் எல்லாமே இருக்கும், டீ பிஸ்கட்டு கேக்கு சிகரெட்டு எல்லாமே. அங்கே போய் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஒரு இந்த பசங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சிகரெட்டு நான் ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது நான் சிகரெட்டு குடிக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை, நம்ம எதுக்கு எங்கள் அப்பா தான் அடிக்கிறதா, நம்ம ஏன்னா அதை படிக்கிற வச்சுல நம்ம சிகரெட்டை குடிக்கிறான் அப்படின்ட்டுன்னு. வாத்தியார் வந்தாலும் வாத்தியாருக்கு முன்னாடியே உட்காந்து சிகரெட் அடிப்போம், வாத்தியாருக்கு சிகரெட்டை வாங்கி கொடுப்போம். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி அப்படியே HM அவர் பேர் அப்துல் ரஹீம்னு சொல்லிட்டு அவர் இப்படி போச்சு, பசங்க வந்து இந்த மாதிரி வாத்தியார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நான் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ளாட்டியே மார்ச் 82-83 தான் நான் எக்ஸாம் எழுதணும். ஆனால் அக்டோபர் 26 வந்து எங்கள் அப்பா டிஸ்பென்சரி போயிட்டு, அன்றைக்கி வந்து ஆயுத பூஜை, எப்போவுமே ராத்திரி 3 மணிக்கு வரவர் என்ன அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாக வந்துட்டார், ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம வந்துட்டார். அந்த 10 மணிக்கு வரும்போது நான் எப்போவுமே சாயங்காலம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், போயிட்டு கட்டு போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஊசி போட்டு விட்ற மாதிரி நானும் கூட இருந்து போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன், ஆப்ரேஷன் எங்கள் அப்பா கூட நானும் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னென்னா, இந்த சொந்தக்காரங்கெல்லாம் பாடுறாங்க, அப்பாவும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாமே இவனும் கற்றுக்கிட்டான், இவனும் அடுத்த டாக்டர் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு 3/4 டாக்டர் ஆகிட்டேன் எங்கள் அப்பா கூட இருந்துக்கிட்டேன். அவர் கூட நான் எல்லாமே பண்ணுவேன், இன்ஜெக்ஷன்லாம் போடுவேன், தையெல்லாம் போடுவேன். அவர் ஒருத்தர் அப்படி தான் ஒருத்தர் மாடு முட்டி வந்தார். எங்கள் அப்பா ரொம்ப அசாட்டாக ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அவரை எழுப்புணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நானே எல்லாமே தையல் போட்டு பேண்டேஜ்லாம் கட்டு போட்டு விட்டு அனுப்பிவிட்டேன். மறுநாள் வந்து போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து என்ன பண்ணாரோ, அவர் நேராக அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாப்புல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்ன நேற்று வந்தேன் சார், உங்கள் வீட்டில் அவர் கம்பவுண்டர் இருந்தார், தையெல்லாம் போட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் கட்டெல்லாம் போட்டுவிட்டார் அப்படிங்கும்போது தான், அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு யார், அதாவது நான் தையல் போடலாம் தெரியாது, இன்ஜெக்ஷன் போடுறதா எங்கள் அப்பாவுக்கு தெரியும். கம்பவுண்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யார் உங்களுக்கு தையல் போட்டால் இல்லை, அவர்தான் சிவப்பாக ஒரு பையன் ஒருத்தர் இருந்தாராங்க அவர் தான் அப்படின்ட்டு. கட்டை அவுத்து பார்த்தா நல்லா நேர்த்தியாக, எந்த ஒரு டாக்டர் கூட அந்த மாதிரி தையல் போட்டுக்க மாட்டாங்க, நல்லா அழகாக தையலை போட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதாகச்சு. சரி, நம்மளுக்கு ஒரு வாரிசு உருவாதுனால ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ரெண்டாவது எங்கள்கிட்ட கார் இருக்கும்போது காலில் வந்து ஆக்சிலேட்டர் எனக்கு எட்டாது, ஆனால் குட்டையாக இருந்தாலும் கரெக்டாக அந்த காரை ஓட்டிகிட்டு போவேன். இன்னும் கொஞ்சம் பொறாமச்சு எல்லாத்துக்குமே, அப்போ நம்ம மாதிரி எல்லாம் டாக்டர் ஆகிட்டான், அப்போ நம்ம மாதிரி காரை ஓட்டுறான், அப்போ நம்ம மாதிரி அவன் பேசுகிறான் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை எல்லாத்துக்குமே. எங்கள் அம்மா கூட பிறந்த எல்லாம் பெரியம்மா பிள்ளை இந்த மாதிரி இவங்களுக்கு பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒரு பொறாமை, இந்த வயசுலையும் இவன் தலை எடுக்கலாம், இவன் ஏதாவது சொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை. ஆனால் அந்த பொறாமை அவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இது இல்லாமல் நான் அவங்க கூட பழகிட்டு இருக்கேன். ரெண்டாவது எங்கள் அப்பா 82 தவறணும் போது வருமான ஆதாயம் வந்து அப்படியே கட்டாச்சு. வீடு தான் சொத்து சேர்த்தாங்க இல்லையா, புள்ள கஷ்டப்படக்கூடாது, எட்டு புள்ள பெற்றாங்க, எட்டு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடும் சேர்த்தாங்க. ஆனால் வருவாய் வந்து இந்த வாடகை வந்து எங்கள் அப்பா தவறும் போது வெறும் 500 ரூபா தான். ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா சம்பாதிச்சு எப்படி அந்த காலத்தில் 300-400 ரூபா கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவாங்க, அப்படியே காசை எடுக்க மாட்டார். அந்த 400 ரூபா வந்து எப்படி மாதத்துக்கு 500 ரூபா வருது என்ன? அப்போ எங்கள் அம்மா வந்து தாறுமாறாக, அதாவது ஊதாரிதனமாக கிடையாது, வர அக்கா தங்கச்சி இவங்களும் தான் கொடுப்பாங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க சினிமாவுக்கு போனது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருந்து எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் சினிமாவுக்கு போனது கிடையாது, ஒரே ஒரு சினிமா தான், அது சின்ன பிள்ளைகளை திக்கு தெரியாத காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபேமிலியாக நாங்கள் அப்போ தான் போனோம். அதுதான் நாங்கள் ஃபேமிலியாக பார்த்த குடும்பம். மற்றது வந்து சினிமா வந்து எங்கள் அம்மாவோ நாங்களும் சேர்ந்து ஃபேமிலியாக போனது கிடையாது. எப்போது நான் எங்கள் அப்பா கூட நான் இருக்கும்போது எங்கள் அப்பா இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டி போகிறேன். அது இங்கிலீஷ் படம்னா நல்லா அந்த கேம்ஸு, இந்த காமெடி படம், இந்த மாதிரி படம் தான், கிரேசி பாய்ஸ் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு ஒரு சிரிப்பு மாதிரி தான் இருக்கும், ஆபாசமான படம் எதுவுமே கிடையாது. அப்படி தான் போயிட்டுருந்தேன். கடைசியில் எங்கள் அப்பா தவணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வருமானம் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சொன்னால் பார்த்தீங்களா, 2 வருஷத்துக்கு 2 வாட்டி விருந்து போடணும்னு அந்த சொந்தம்லாம் அப்படியே காணாமல் போச்சு. எங்கே போனாலும் தெரில, ப்ளஸ் இல்ல ஐயோ அதோ கதின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன். எனக்கு கீழே தம்பிங்க, எங்கள் அண்ணன் ஒருத்த வந்து என்னென்னா கொஞ்சம் புத்தி சோதனை கிடையாது, எனக்கு அடுத்தவன் பிறந்தான், அவனுக்கும் கொஞ்சம் மைண்ட் அப்செட் உள்ளவன், அதுக்கு அடுத்தவன் கொஞ்சம் மைண்ட் எதுவுமே கிடையாது. தெளிவானது நாங்கள் ஒரு 5 பேர் தான். அதில் என்ன அப்படின்னா, படிப்பு என்ன, எனக்கும் அந்த படிப்புங்கிறது ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு இதாகிடுச்சு. எனக்கு எங்கள் அப்பா த இதுலேயே இருக்க என்னாச்சு அப்படின்னா, அப்படியே சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன். சிகரெட் அடிக்கும் போச்சு என்ன ஆச்சுன்னா, எனக்கு அப்படியே கொஞ்சம் வயிற்று வலி வந்துச்சு. எனக்கு வயிற்று வலின்னா சும்மா சாதாரண வயிற்று வலியில், ஒரு நாளைக்கு ஒரு மணம் தான் நல்லா இருப்பேன், எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்ணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அந்த ஒரு இட்லிக்கு 1 லிட்டர் தண்ணி நான் குடித்தாதான் எனக்கு போகும். ஆனால் அந்த சிகரெட்டு பழக்கத்தை மட்டும் நான் விடவே இல்லை. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வயிற்று வலி வருதுன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் பீர் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஐயா பீர் பிராதி சாப்பிட்றதுனால வயிற்று ஓட்டை போட்டுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நாங்கள் போய் டாக்டர்லாம் போய் காமிச்சோம், இல்லை இருக்குது வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்சருக்கு உண்டான இதையும் பண்ணி பார்த்தேன். அந்த மருந்து சாப்பிடும் போது தான் என்னென்னா ஜெலுசில் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாப்பிடும் போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், திரும்ப என்னாகும் அப்படின்னு. ராத்திரி பகல் எனக்கு தூக்கமும் கிடையாது, இருக்க இருக்க உடம்பு எனக்கு பலகீனமாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எங்கள் தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ், ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் வந்தார், ரொம்ப ஒரு ஏமாற்றிட்டாங்க, நல்லா மந்திரிட்ட ஒரு பிஜியாவாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அவருக்கு வீடு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கொடுத்தாச்சு. நகைலாம் கொஞ்சம் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா கொஞ்சம் ஏமாந்து நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு மோசடி பேர் வழி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல், எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காலங்கடையில் போகிறது, அதுக்கப்புறம் செருப்பு கடையில் போகிறது, இந்த மாதிரி தான். ஆனால் போனால் வருமானம் கிடையாது, போயிட்டு என்ன மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படியே நான் பாட்டு காலையில் போனால் அப்படியே வருவாங்க, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா நீ ஒரு பெரிய பையனாக இருக்க. ரெண்டாவது இந்த கட்டத்தில் என்ன அப்படின்னா, பெண்ணு கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க வீட்டில். நான் ஒருத்தர் எங்கள் அப்பா சாகும்போது 19 வயசு, என் தம்பிங்களுக்கெல்லாம் 10 வயசு, சின்னவன் கடைசியில் வந்து 5 வயசு, விபரம் தெரியாத பசங்க. அப்போ என்னாச்சுன்னா, கொஞ்சம் 19, 20, 21 வயசு ஆகும்போது கொஞ்சம் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க, நாங்கள் எங்கள் பொண்ணை தரோம், 300 பவுன் தரோம், நாங்கள் ஃபாரின்கெல்லாம் அனுப்பிடுறோம் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் கவலை, இருக்கிற தெளிவான பையன் ஒவ்வொருத்தந்தான், இவனை வந்து விலைக்கு கேட்க வராங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பையன் நான் கொடுக்கல. ஏன்னா வீட்டோட கேட்டாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி 300 பவுன்லாம் போடுறோம், நீங்கள் எவ்வளோ நகை பணம் கேட்குறீங்க கொடுக்குறோம். நாங்கள் அப்படியே நான் அவனை ஷிஃப்ட் பண்ணி சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை எங்கள் ஊரோ ஏதாவது நாங்கள் வச்சுக்கிறோம், வீட்டோட மாப்பிள்ளையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இதாச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து விலைக்கு கேட்குறாங்களே, அவன் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் வீட்டோட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இருக்க எனக்கு வயசாகும் போது பொண்ணு விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்னென்னா, சிகரெட்டு கொஞ்சம் அதிகமாகச்சு. கொஞ்சம் எங்கள் சொந்த மாமாவை குடிக்க வச்சார் பீருன்னு சொல்லிட்டு, 2000 சொல்லிட்டு கல்யாணி பீர். அப்போ வந்து அது வெறும் 12 ரூபா தான் அப்போ இந்த பீர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராந்தி சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட ஆரம்பித்தோன்னா ரெகுலர் கிடையாது, எப்போது மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி. அப்போவும் அந்த பீர் நான் சாப்பிடும் போது, இந்த விஸ்கி இதெல்லாம் சாப்பிடும் போது அப்போவும் எனக்கு இதே வரும். சிகரெட் குடிக்கும் போது ஏழை இந்த கெட்ட பழக்கம், எதுக்கு இந்த கெட்ட பழக்கம், தண்ணி அடிக்கும் போது சரக்கு அடிக்கும் போது எனக்கு இந்த நான் இது தான் வரும், எதுக்கு நம்ம தேவை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது பெண் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா எங்கள் அக்கா வந்து லவ்லனா எங்கள் அப்பா இது பண்ணார், அதனால் எந்த பொண்ணையும் நான் வந்து ரொம்ப நெருங்கி பழகலை. இருந்தாலும் ஒரு பாவத்தில் ஒரு தூர சொந்தத்தை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய 30 வயசு கொஞ்சம் அந்த வாலிப வயசுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சவுதி நாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் கொஞ்சம் ஒரு 6 மாதம் இருக்கும்போது அந்த இஸ்லாமியெல்லாம் அந்த தொழுவாங்க பார்த்திங்களா, அந்த 4 ஸ்கொயரு அது வந்து ஆபிரகாமோட கட்டின ஒரு இது, அதுதான் வந்து வேதத்தில் வந்து சொல்கிறது. அந்த இப்போ ஆபிரான்னு சொல்ல வந்தோம் அப்படின்னா முதல் மனைவி அதாவது சாரால், சாராளுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் ரெண்டாவது என்னன்னா வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ணு எகிப்து சுட்டு ஹாஜிரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதில் வந்து ஹாஜிராமாங்க ஆகாருமாங்க. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அது வரைக்கும் அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதாவது ஆபிரகாம் வந்து தேவனோட உறவாடிட்டுருக்காரு, சிநேகிதனே நண்பனேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கார். ஆனால் அந்த குழந்தை விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா சாராள் அம்மா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை, என்னோட கற்பம் செத்து போச்சு, நீயும் வயசு ஆகிட்டுருக்க, நம்ம வீட்டில் அந்த வேலைக்கார பொம்பளை இருக்கா, அவள்கிட்ட போய் வீடு சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்றுக்கொடு, சந்தானத்தை கொடு அப்படின்னும் போது ஆபிரகாம் பண்ண ஒரே ஒரு தப்பு அதான். அதனால தான் இன்றைக்கி உலகமே ரெண்டு பட்டு கிடக்குது. ஆபிரகாம் அந்த சந்ததியில் வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அப்போ என்னென்னா அந்த ஆபிரகாமோட பாதப்படி வந்து தனியாக ஒரு பாடல் நடத்தி வச்சுருக்காங்க. அப்போ அவரை கேட்ட ஒரு துவா என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிறிஸ்து மறுபடி சொல்கிறார், பிதாவே தேவனே கர்த்தாவே சொல்கிறோம், உன்னோட கோபத்திற்கும் உன்னோட சாபத்துக்கும் ஆளப்பட்ட ஜனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆபிரகாம் இப்ராஹிம்னு சொல்லம் வந்து துவா செஞ்சதாக ஒரு ஹதீஸில் வந்து வருது. அதே மாதிரி தான் நான் அந்த மெக்காவுக்கு நான் அந்த போகும்போது அந்த மூலையில் வந்து ஒரு கல் இருக்குது, அந்த கல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வானத்துலேருந்து இறங்கின கல், ஜன்னத்து கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் வச்சுருப்பாங்க. ஆனால் வயிறு மாதிரி நல்லா பல பல பண்ணிருக்கும். நான் அந்த ஹஜ்ஜு உம்ரான் போகும்போது அந்த கல்லை தூட்டுட்டால அந்த ஹஜ்ஜுக்கு போன பாக்கியம் எல்லாம் நிறைய வேணும். ஆனால் அந்த பக்கத்தில் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, அந்த கல்லை என்னால் தொட முடியல. தொட போனால் எல்லாம் பிடிச்சி தர தரன்னு பின்னாடி இழுத்து தள்ளுறாங்க. அப்படியே போகுது எனக்கு, இப்படியே ஒரு 5-6 வாட்டி பார்த்து சரி எனக்கு அப்போவோ ஒரு இதாகிடுச்சு. ஆனால் பின்னாடி வந்து என்ன அப்படின்னா நான் இந்தியாவுக்கு வரும்போது ஆண்டவர் என்னை தொடுவான்னு அப்போ எனக்கு தெரியாது. தேவன் யார் முன்கூத்தாரோ அவரை அழுத்திருக்காரா, யாரை அழுத்திரோ அவர் மகிமைப்படுத்திருக்கார், எவரை அவர் மகிமைப்படுத்தார் நீதிமான ஆக்கிறார் என்று ரோமர் 8:31 சொல்லுக்கப்படியாக கர்த்தர் என்னை அந்த காலத்தில் நான் கற்பத்தின் தாயின் கற்பத்தில் உருவாகும் போது என்னை தெரிந்து கொண்ட தேவன், அந்த சவுதியில் அந்த காபால் என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னோடய அங்காளப்பையும் என்னோடய தத்தளிப்பையும் தெரிந்து கொண்ட தேவன் அன்றே என்னை அவர் வந்து என்ன பண்ணாலும் நீ வந்து எனக்கு பிரதானம் அப்படின்னு அவரோட தீர்மானத்தை நான் அனாதி தீர்மானத்தின்படியாக சகலமும் தேவனுக்கு இது பிரியமாக நடக்குது என்று ரோமர் 8:27 சொல்லிக்கபடியாக அனாதி தீர்மத்தின்படியாக கர்த்தர் என்னை வந்து நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு நான் வரும்போது எங்களோட தாயார், என்னோடய தாய் வந்து என் மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ அவங்க நான் வந்து சவுதி வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த என் தங்கச்சி கோயம்புத்தூர்லேருந்து அதுவும் வந்துச்சு, ஏன்னா நான் சம்பாதிச்சு 100,000,000 நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எங்கள் அக்காவை என்ன பண்ணிச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாம் வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து எங்கள் அம்மா ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டாங்க. சவுதியில் தான் அனுப்புகிறாங்கள எனக்கு 5,000 கொடு 10,000 கொடுன்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே ஒரு பெரிய மன உளைச்சல் எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இவ்வளோ சொத்து வந்து எங்கள் அம்மா பேரில் தான் வந்துச்சு, சர்ஃபின்ஸாங்கிற பேரில் தான். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் நான் சவுதியில் இருக்கேன். அப்போ சவுதியிலனா அங்கேயும் ஒரு சரியான வேலை கிடையாது, அது வந்து ஒரு ஆசாத் விசா கம்பெனி விசா கிடையாது. அந்த பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்தாங்கன்னா நான் வேலை ஒரு சம்மந்த இல்லாத வேலை பார்த்தானே நான் அடித்து குருஸ் பண்ணி கூண்டில் போட்டு கொண்டு வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நான் தன்னந்தனியாக தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு விசா. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் என் கூட போனதுன்னா காசு நான் அடிக்க ஆரம்பிச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்போ மன புழுக்கம். அந்த புள்ளை இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா என்னை பார்த்துட்டேன், ஏன்னா இப்போ ஒரு 100 ரூபா கொடுத்து எங்கள் அம்மா இப்போ மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தாலும் அதில் நான் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், மீதி அப்படியே எண்ணி கொண்டு வந்து எல்லாம் எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவேன். எந்த நயா பைசும் நான் எடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா கொடுத்தாலும். ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட நான் கேட்டதே கிடையாது, எங்கள் அப்பா சத்தத்துலேருந்து காசு கொடுங்கம்மா செலவு கொடுங்கம்மா நான் கேட்டது கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க அந்த புள்ளைய நான் இழந்துட்டாண்டா, அந்த புள்ள இல்லைன்னா நீங்கள் எல்லாமே வந்து என்னை ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னான். எங்கள் அவன் வந்ததுக்கப்புறம் நிறைய சொத்து எல்லாமே அவன் பேரில் எழுதிட்டு ஒரு கையெழுத்தை மட்டும் நான் வாங்கிக்குவேன் இது தான் சொன்னாங்க. என்கிட்ட சொல்லலை, எனக்கு இது தெரியாமல் தெரியாது. ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா, என் தம்பிங்களுக்கு என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் பெரிய உறுத்தல், அவன் மட்டும் என்ன பெரிய வேணா எங்கிருந்தாலும் செத்து பற்றிய அப்படின்ட்டு. இல்லைடா அவன் ரொம்ப தொழுவாளி, அவன் கரெக்டாக இருப்பான், அந்த புள்ள மாதிரி வராது. ஏன்னா எங்கள் அம்மா எது சொன்னாலும் இப்போ கேட்பேன், மளிகை கடைக்க எல்லாம் ஓடி போயிது. ஒரு செகண்டில் அவங்க எண்ணுவாங்க, அவங்க 10 செகண்டில் போய் இது பொட்டுக்கள் அரிசி வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வாங்கினா அந்த 10 நிமிஷத்தை அந்த அளவுக்கு வேகமாக போய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இந்த வாலிபத்தில் ரெண்டாவது என்னன்னா தவறிட்டாங்க. தவறிட்டாங்கனாலும் ஒரு அந்த நேரம் வந்து எங்கள் அம்மா வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் அந்த பாஸ்போர்ட் இந்த விசா ஸ்டாம்பிங்கில் ஒரு என்னாச்சுன்னா ஒரு 3 நாள் வந்து ஒரு ரிலேட்டட் டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வந்து இந்தியாவுக்கு வந்தேன். வந்தோடனே எல்லாமே உட்காந்துருந்தாங்க, ரொம்ப ஒரு மன துக்கம், ரொம்ப இதாகிச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அப்போலாம் அந்த தம்பிங்க தான் சின்ன பசங்க தான் சுட்டு நான் ஒரு என்ன பண்ணுறது, அது வாலிப பசங்க, ரெண்டாவது எங்கள் அக்காவும் தங்கச்சி எல்லாம் வந்துச்சு. திரும்ப நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னா என் தம்பிங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு நான் அன்றைக்கி ஒரு தப்பான இது பண்ணேன். ஆனால் அந்த தம்பிங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விலையாக இருந்திருக்கானுங்கன்னு எனக்கு அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்ன வந்து நான் திரும்ப ரிட்டர்ன் விசாவாக தான் வந்தேன். ஆனால் ரிட்டர்ன் விசாவில் எனக்கு திரும்ப நான் பழையபடி நான் சவுதி நாட்டுக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம தம்பியை யார் காப்பாற்றுவா, நம்ம தம்பிகளை வந்து எங்கள் அக்காவும் தங்கச்சி எதாவது மோசம் பண்ணிடுங்க, அது மாதிரி தான் பண்ணாங்க. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் இருந்த பழங்கள் எல்லாமே ராத்திரியோடு ராத்திரி விட்டு அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே லோக்கலில் ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டுருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் நாங்கள் வீடு இந்த டேரக்ஷனில் வீடு, அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனைவி ஹிதாயத் நிசா அவங்க பேர். அவங்க அப்பா வந்து ரயில்வேல வந்து ஃபோர்மனாக வந்து ரிட்டையர்ட் ஆனவர். அப்போ என் மனைவிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து ஏத்தாப்பில் தான் பைப்பு தண்ணி இந்த போர் வாட்டர் காவேரி வாட்டர். அப்போது என் மிஸ்ஸஸ் அப்போ வந்து தண்ணி பிடிக்க வரும்போது ரொம்ப பயந்த சுபாவம், அப்படியே ஒண்டி நின்றுட்டுருப்பாங்க. எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு, குடும்பம் இங்கெல்லாம் வந்து பொறுமை காத்துட்டு இருந்தால் ஆகாது, ஒன்று மேய்ச்சிட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நவருங்கடின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் போல்ட்டாக நல்லா பேசுவாங்க. எங்கள் அம்மா 2-3 குடத்தை பிடிச்சி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி நம்ம பிள்ளைக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குமே, செட்டப்பாக இருக்குமே, அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு எண்ணம். அதை வச்சு எங்கள் அம்மா வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கடா சாணாக்கு, இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்கு வந்தால் 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் சரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 3-4 இடத்துல போய் பொண்ணெல்லாம் பார்த்தோம். பொண்ணுங்களாம் பார்த்தா அந்த வீட்டில் பொண்ணு தான் மூத்ததாக இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 5-6 பொண்ணு. எங்கள் அக்கா வேறு மிரட்டி விட்டுச்சு, டே வீட்டுக்கு மூத்த மருங்கெல்லாம் போகிறேன், ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வந்து தரலாம்டா விழும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் பார்த்தா செட் ஆகலை. அதே போல் எங்களோட மிஸ்ஸஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் முஸ்லீம் தான், உருது பேசுகிறவங்க, அவங்களும் நாங்களும் உருது பேசுகிறாங்களாம். ரெண்டாவது என்னென்னா நான் வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மிஸ்ஸஸோட ஒய்ஃபோட அம்மா வந்து என்னை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு இதாகிச்சு, பையன் நல்லா அழகாக இருக்கானே, யாரை வச்சு போய் நம்ம பொண்ணு ஆச்சு. முஸ்லீம் வந்து என்ன அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் போய் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நானும் ஒரு 3-4 இடத்துல பார்க்கும்போது வீட்டில் பின்னாடி வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இந்த ஒரு ரீசன் தான் படிச்சிருக்காங்க எல்லாமே இருக்குது. அப்புறமேட்டு தான் என் தம்பி லைட்டாக விட்டான், இந்த மாதிரி அம்மா வந்து இந்த பொண்ணை சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன். அவங்க அக்கா வீடு வந்து இபி காலனியில் அந்த ரயில்வே குவார்டர்ஸ், அது என்னது இஎன்டி காலனி வந்து அவங்க அக்கா வீடு. அவங்க மாமா வந்து ரயில்வேல இருந்து எஸ்ஓ சூப்ரண்ட் ஆஃப் ஆஃபீஸ், அதில் வந்து அங்கே போயிடுவாங்க எங்கள் மிஸ்ஸஸ் எப்போது வாரத்தில் தான் இருக்கும். அப்போ எனக்கு பார்த்துச்சு அழகாக இருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நம்ம அந்த மாதிரி அம்மா பார்த்துருக்கான்ற தம்பி சொல்கிறான், போய் நீ பொண்ணு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். சாயங்காலமாக போச்சு, போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் அண்ணன் மேலே தான் ரொம்ப ஒரு இதாக இருந்தோம், ரொம்ப அழகாக இருக்கார், 5 வருஷம் தொழுறாரு போகிறாரு, நாங்கள் எப்பட்றா யாரை வச்சு நாங்கள் கேட்கணும்னு நான் நல்ல வேலைக்கு நீங்களாக வட்டிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நான் சொல்லி அனுப்பினேன் பணம் நகை எதுமா வந்து டிமாண்ட்லாம் பண்ணாதம்மா அம்மா அப்பா கிடையாது நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம் நம்ம எதுவுமே கிடையாது நீங்கள் அவங்க என்ன நகை போடுறாங்களோ அதை ரைட்டு என்ன அவங்க கொடுக்குறாங்களோ டவுரி கொடுக்குறாங்களோ எதுவுமே கிடையாது எதுவுமே நீங்கள் போயிட்டு இது போய் அவங்கள்ட்ட போய் எதுவும் டார்கெட் பண்ண வேணாம் அவங்க என்ன போட்டு அனுப்புகிறாங்களோ அது நல்லபடியாக பண்ணிட்டோம் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு அப்புறம் அவங்களே நாங்களாம் ஆக்சுவலாக அவங்க 15 பவுன் பவுன் போகிறதா இருந்துச்சு நான் அப்படிங்கிறனால ஒரு 10 பவுன் எக்ஸ்ட்ராவை போட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் எக்ஸ்ட்ராவை கொடுக்குறோம் நாங்கள் இருந்தால் நாங்கள் பொண்ணு கொடுக்கலாம்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் மிஸ்ஸஸுக்கு அப்போ தான் ஒரு கொழுந்தியா இந்த மாதிரி 15 பவுனுங்கிறதுல 25 பவுன் போட்டாங்க அப்புறமேட்டு இந்த கல்யாணம் வரவேற்பில் அதில் ஒரு 4-5 சில்லறையாக கொஞ்சம் வந்துச்சு எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணாங்க கல்யாணம் ஆயினதுக்கு அப்புறம் தான் 1 மாதம் கூட கிடையாது எனக்கு வந்து ஒரு சொரியாசிஸ் வியாதின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய் அந்த நோய் என்ன அப்படின்னா உச்சந்தலை எங்கள் அப்பா சும்மா ஒரு வாட்டிக்கு சொல்லுவார் டீச்சர்கிட்ட அவன் 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை உரிங்க அப்படின்னா ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க கல்யாண நாயனுக்கு 1 மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான் அப்போ தான் அந்த தோல் நோயும் உண்டாது எனக்கு யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படியே பிச்சு இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு அப்போ போய் ஒரு தோல் நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட் போய் சொல்லிட்டு நம்ம தில்லனாளில் போய் பார்த்தேன் அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறமேட்டு இல்லை இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்குறதா நிறைய பேர் இருப்பாங்கள்ல இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்கள் நாட்டு மருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன் நாட்டு மருந்து பார்த்தேன் இதை பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தர்காவில் போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன் அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன் அந்த தாயத்தை கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ என்கிட்ட அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு அப்புறம் கழுத்தில் தாயத்துக்கு போகிறது கையில் போகிறது இடுப்பில் போகிறது ஆனால் இருக்க என்ன ஆச்சுன்னா இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா ஒன்றும் எதுவுமே கிடையாது நாகூருக்கு போனோம் ஏர்வாடிகள்லாம் போய் போன ஒன்றுமே முடியல லாஸ்ட்டு சான்ஸ் என்னோடய மிஸ்ஸஸோட தம்பி அவன் பேர் ஹலின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காப்புல அந்த பையன் அந்த மிஸ்ஸஸ் ஒய்ஃப் அப்போ தான் வந்து சொன்னான் அக்கா ஏன் இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார் அவங்க வந்து சிஎஸ்சி நோயில் எனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து அந்த நோயில் எனால்ட்ரன் எனால்ட்ரனுங்கிறது வந்து பூனாவில் இருக்கார் ஃபைத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியர் ஆண்டர் பார்த்திங்க எப்படி கொண்டு போகிறாரு ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் படித்தது ஒரு ஜான் பியூட்டோ ஸ்கூலு கிறிஸ்தவ ஸ்கூலு என் வீட்டை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவர்கள் ஆனால் அவங்களோட வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படு மோசமாக இருக்கும் நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும் கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த 1 வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மாற்ற அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது கடைசியில் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் ஏன்னா அவங்க அவ்வியாத்திரில் வந்தாங்க ரஞ்சிதபுரத்தில் அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான்
1: பாகம் 2 மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள் தேவன் தாமே தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியல் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: மேக்கிக்கு வயது 17. அவன் தன்னுடைய எளிய குடும்பத்தை விட்டு படிப்பதற்காக கல்லூரிக்கு சென்றான். அவனுடைய தாய் தன்னுடைய சொந்த கைகளால் அவனுடைய பெயரை எழுதிய ஒரு வேத புத்தகத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அவனுடைய தாயாரின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக கல்லூரி வாழ்க்கை அவனை தலைகளாக மாற்றியது. தகாத நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க அடிமையானான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிப்பதற்கு பணமில்லாமல் அவன் கொண்டு வந்த வேத புத்தகத்தை கடையிலே போட்டு அந்த பணத்திற்கும் மது வாங்கி கொண்டான். கடைசியாக எப்படியோ படித்து முடித்து அவன் ஒரு டாக்டர் பணியிலும் இணைந்தான். ஒரு மருத்துவமனையில் அவன் பணி செய்த பொழுது அங்கே மறிக்கும் தருவாயிலிருந்த ஒரு மனிதன் சிறந்த புத்தகம் ஒன்றை கொண்டு வரும்படி தன்னுடைய நண்பனிடம் கேட்டான். அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாலும் அவன் மரித்து போய்விட்டான். அவனுடைய உடல் அகற்றப்பட்ட பொழுது மரணத் தருவாயில் இருந்தாலும் சிறந்த புத்தகம் என்று அவன் கேட்டு வாசித்த புத்தகம் எது என்று அறிய டாக்டர் ஆவலுடன் கூட அந்த அறையில் தேடும்படி கூறினார். அவர்கள் கையில் கிடைத்த அந்த புத்தகத்தை டாக்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். தன்னுடைய தாயின் கைகளினால் தன்னுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று அவன் தாய் அடிக்கோடிட்டு வைத்திருந்த பல வேத வசனங்களை கவனத்தோடு வாசித்தான். பல மணி நேரங்கள் வாசித்து அவனுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக கடவுளிடம் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கடவுளுடைய இரக்கத்திற்காக வேண்டிக் கொண்டான். கடவுள் கொடுத்த உண்மையான மன அமைதியை பெற்றுக்கொண்டான். நம் பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி உள்ளதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் எடுக்கும் முயற்சிகள் ஒருபொழுதும் வீணாவதில்லை. ஒருவேளை நாம் உயிர் வாழ்கின்ற காலத்தில் அதை காண முடியாவிட்டாலும் உண்மையாய் இறைவனிடம் வேண்டுதல் செய்ய ஒவ்வொருவரது வேண்டுதல் கேட்டு கடவுள் அவர்களை நிச்சயம் சந்திப்பார். பிள்ளைகளது நலவாழ்வுக்காய் நீங்கள் எடுக்கும் முயற்சி வீண் போகாது என்பது உறுதி. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை நீ காண்பாய். என்ன செய்வோமா?

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: கற்களை பொறுக்கி போடுங்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: எதை ஆயத்தம் பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை அவன் ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், இது யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்றாற் போல தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த நாளிலே இந்த டைமில் நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார். சபைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. யோவான் அதை செய்த போது நடந்ததென்ன? இயேசு வந்தார் அவரிடத்தில். யோவான் அதை செய்த போது நடந்ததென்ன? இயேசு வந்தார். அதே போல இயேசு மீண்டும் வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசு மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் அவர் வர நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். வழியை ஆயத்தம் பண்ண என்ன செய்ய வேண்டுமா? ஏசாய 62 அதிகாரத்தின் அதனுடைய 10 வசனம், 62:10.
2: வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள்,
3: ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள்.
1: எப்படி வழியை செவ்வைப்படுத்தணுமா? அந்த பாதையை உயர்த்தி பாரு. உன் பாதையில என்ன இருக்கு என்பதை பாரு. பாதையை உயர்த்துங்கள்,
3: அதில் உள்ள கற்களை பொறுக்கி
1: போடுங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள்,
3: ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள்.
1: பாதையை உயர்த்தி அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். கற்களை பொறுக்கி, ஏன் கற்களை பொறுக்கி போடணுமா? நாம் நடக்கிற பாதையிலே கற்கள் இருக்குமானால் அதனால் நமக்கு என்ன உண்டாகும்? ஒன்று, நிச்சயமாய் காயம் உண்டாகும். காயம் நிச்சயமாய் உண்டாகும். இரண்டாவது, நம்முடைய வேகத்தை குறைக்கும். ஒரு வேகத்தில் நம்ம புறப்படுவோம், ஆனால் அந்த வேகம் அங்கே தடைபடும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே சோர்வு வந்துடும். மூன்றாவது, கற்கள் நம்மை இடற பண்ணும், விழப்பண்ணும். இந்த கற்களை நீ பொறுக்கி போட்டு கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். கற்களை பொறுக்கி போடணுமா? போன வாரம் இதை நாம ஆரம்பித்தோம். எது காயத்தை உண்டாக்குகிறது? ஆறாத புண். இதுக்கு காரணம் என்ன? பலத்து போன உன் பாவம். அப்படி என்றால் பாவம் என்கிற கற்களை இந்த பாதையிலிருந்து நாம் பொறுக்கி போடும் வரைக்கும் காயம் நமக்கு ஆறாது. ஹல்லேலூயா! நீ கற்களை பொறுக்கி பார். பல வருடங்களாய் ஆறாத வலி, ஆறாத காயங்கள், வேதனை, கசப்பு, வாழ்க்கை குறித்த ஒரு வெறுப்பு, சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை. பணம் இருக்கு, வீடு இருக்கு, வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. ஆகாரத்தை ஒழுங்க புசிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்? வேதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கற்களை நீ பொறுக்கி போட்டு பாரு. நீ ஜெயத்தின் கொடியை உனால் ஏற்ற முடியும். இந்த காரியத்தில் உனால் ஜெயம் எடுக்க முடியாமல் இருந்தாயோ, அந்த காரியங்களில் உன்னால் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கற்களை பொறுக்கி போடணும். இது குறித்து நிறைய பேசினாலும் இதுல ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பாவ செயல்கள், பாவ கிரியைகள் கற்களாய் விழுகிறது நம்முடைய பாதையில. கற்களாய் விழுந்து என்ன செய்கிறது? அது குவியல் ஆகிறது, அது ஒரு மதிலாய் எழும்புகிறது. இதை குறித்து தான் எசேக்கியேலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதி வைத்தார்? எசேக்கியேல் 43:8 எசேக்கியேல் 43:8.
3: அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே,
1: எனக்கும் தங்களுக்கும் நடுவே
3: ஒரு சுவர் இருக்கும்படி,
1: ஒரு சுவர் இருக்கும்படி
3: தங்கள் வாசற்படியை,
1: தங்கள் வாசற்படியில்
3: என் வாசற்படி அண்டையிலும், தங்கள் வாசல் நிலைகள் என் வாசல் நிலைகள் அண்டையிலும்
1: சேர்த்து
3: என் பரிசுத்த நாமத்தை,
1: என் பரிசுத்த நாமத்தை
3: தாங்கள் செய்த,
1: தாங்கள் செய்த அருவறுப்புகளினால்
3: தீட்டுப்படுத்தினார்கள்,
1: தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால்
3: என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன்.
1: நல்ல கவனிங்க. என் வாசற்படி, அவங்க வாசற்படி எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது எல்லாம் ஆலயத்துக்கு அடுத்ததாரெல்லாம் காணப்படுகிறார்கள், எல்லாம் நெருக்கமானவர்களாக தான் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அவங்க கிட்ட சேர முடியல, அவங்களுக்கும் என்கிட்ட சேர முடியல. வெளியே பார்க்க எல்லாம் நல்லதான், சர்ச்சை பக்கத்தில் தான் வீடு, எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் ஃபஸ்ட்டு. பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன எப்பவுமே ஆண்டவர் சமூகம், ஆண்டவர் சமூகம், ஆண்டவர் சமூகம், எப்பவுமே எதுனாலும் சர்ச்சுக்கு தான் ஓடி வராங்க. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் கரெக்டு தான், ஆனா எனக்கு அவங்க கிட்ட சேர முடியல, அவங்களுக்கு என்கிட்ட சேர முடியல. ரீசன் என்ன? எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்கிறது, ஒரு சுவர் இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒரு சர்ச் அட்டன் பண்ணிட்டு போறதல்ல ஆசீர்வாதம். தேவ பிரசன்னத்தில் தெய்வீக தொடுதலை உணர்ந்து அனுபவித்து போவதுதான் ஆசீர்வாதம். திருப்பி சொல்றேன், நான் இன்னைக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன் போறேன், சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிட்டு, ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுவதல்லங்க ஆசீர்வாதம், அவரை சந்திக்க

0: சபையே நல்ல கவனமா கேளுங்க, இவ்வளவு நேரம் 9 to 12 நம்ம சர்வீஸ் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்காமல் சிலர் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு அன்பா பேசுறா. இந்த சர்வீஸ் டைம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது 24/7. 40 நாள் மலையிலிருந்து மோசே இறங்கி வரா, 41வது நாள் ஜனங்கள் மோசையை பார்க்கிறாங்க. மோசையின் முகத்தில் பிரசன்னத்தை பார்த்தாங்க. பிரசன்னத்தை விட்டு வரவில்லை, அவன் பிரசன்னத்தில் இருந்து வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வந்துட்டாங்கப்பா, ஆனா நெருங்க முடியல. ஏன் முடியல? எனக்கு அவங்களுக்கு நடுவில் ஒரு சுவர் இருக்கிறது. சுவர் திடீர்னு வரக்கூடியதா? இல்ல, ஒரு மதிலை கட்ட முதலாவது ஒரு கல்லை தான் வைப்பார்கள். இந்த சுவர் எப்படி வந்தது? ஒவ்வொரு பாவ செயல்கள், கற்கள் கற்கள் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து இப்போ சுவரா இருக்கு. இது பாதுகாப்பின் சுவர் அல்ல, இது நாசத்தின் மேல் நாசத்தை வருத்துவிக்கிற சுவர். ஆண்டவர் சொல்றாரு, இது நாசமா போக பண்ணுகிற சுவர். அல்லது பாவத்தின் நாசமா அல்லது பரிசுத்தரின் வாசமா? நம் நடுவிலே உலாவி நம்முடைய தேவனா இருக்க விரும்புகிறார் அவர். நம் நடுவிலே உலாவி நம்முடைய நம்மோடு கூட நம் குடும்பத்திலே நம்முடைய சபையிலே நம்முடைய தேசத்திலே அவர் வாசமா இருக்கிறார். இன்னும் சில காரியங்கள் நீ விடாமல், இன்று அது உனக்கு இன்பமா இருக்கலாம், இன்று அது உனக்கு உன் மகன் மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் அது ஒரு மதிலை எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு மதில் நமக்கு முன்பாக இருக்குமானால் அடுத்த ஸ்டெப் நம்மால் எடுத்து வைக்க முடியாது. ஒரு மதில் நமக்கு முன்பா இருக்குமானால் இதோட முடிந்தது என்கிற எண்ணம் நம் மனதில் உருவாகிவிடும். ஒரு மதில் நமக்கு முன்பா இருக்குமானால் நமக்கு முன்பாய் தேவன் ஆயத்தம் என்னதை காண முடியாது. இதோ உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை உங்களுக்கு வரவிடாதபடி தடுக்கிறதுனை எரேமியா 5:25 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கற்களை பொறுக்கி போடுங்கள். ஹல்லேலூயா. அவர் காயத்துக்கு மருந்தாய் வருகிறவர் மாத்திரமல்ல, அந்த காயம் இனி வராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற எக்ஸாம்பிள், ஒரு முள் உடைந்து காலில் குத்தி கால் வீங்கி விடுமானால் ஹாஸ்பிட்டலில் போனால் மருந்து வைப்பாங்க. முள்ள உடைச்சி எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு பீஸ் உள்ளதாக இருக்கு, வெளியே வீக்கம் தெரியுது. வீக்கம் வற்ற மருந்து வைக்கிறார்கள், அந்த வீக்கம் வற்றும் அந்த மருந்துடைய எஃபெக்டில். அந்த மருந்துடைய எஃபெக்ட் போகும்போது மீண்டும் கால் வீங்க துவங்கும். மீண்டும் மீண்டும் இதை வச்சு வச்சிருந்தா டெம்பரரி ரிலீஃப், அந்த வீக் அந்த மருந்துடைய எஃபெக்டில் அந்த வீக்கம் வற்றும். மருந்துடைய எஃபெக்ட் போனதும் திரும்ப வீக்கம் வரும். அப்போ இந்த வீக்கம் இனி வராமல் இருக்கணும்னா, இந்த கால் கெடாமல் இருக்கணும்னா, நீ கொஞ்சம் உன் காலை ஆப்ரேஷன் பண்ண விட்டு கொடுக்கணும். எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்? உள்ள ஒரு சின்ன பீஸ் முள் இருக்கு. அது மருந்து வைக்கிறது மாதிரி எளிதான காரியம் அல்ல, சுகமான காரியம் அல்ல. அது கத்தியை வச்சு விளையாடுறக்கூடிய காரியம். அது காயத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் காயம் கொடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். என் ஆண்டவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். அவர் காயப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? இனி உனக்கு காயம் உண்டாகாதிருப்பதற்காக. அவர் சீழ்பிதுக்கி எண்ணெயை பூசி நம்மை குணமாக்குகிற தேவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவன் உணர்த்துகிற காரியம் நமக்கு சரியென்றே தோன்றுவதா இருக்கலாம். தேவன் ஒன்றை உணர்த்துகிறாரா, இதை அகற்று என்று சொன்னால் அதை யோசிக்காமல் அகற்று, இல்லை என்றால் அது உனக்கு மிகப்பெரிய முறிவையும் மிகப்பெரிய காயத்தையும் உண்டாக்கும். அகற்று என்று சொன்னால் அகற்றி விடு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் நாசமாகாதிருக்க அவர் நம் நடுவில் வாசமாயிருப்பது அவசியம். மீண்டும் சொல்லுகிறேன், நான் நாசமாகாதிருக்க, நாம் நாசமாகாதிருக்க. ஆராதனைக்கு பஞ்சம் இருக்காது, ஆராதனை நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரில்ல, ஏன் வாசற்படி அண்டே தான் அவங்க வீட்டு வாசற்படியெல்லாம் இருக்குது. துதி இருக்குது, ஜபம் இருக்குது, ஆராதனை இருக்குது, உபவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கற்கள் இருக்குது, ஒரு சுவர் இருக்குது. எனக்கு அவங்கள பார்க்க முடியலை, அவங்களுக்கு என்ன பார்க்க முடியலை.
1: இந்த சுவர் இருக்கிறது வரைக்கும் அது நாசத்துக்கு மேல நாசம் தான் கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சமூகத்தில் தேவ பிரசன்னம் கண்ணாடி. ஒரு கண்ணாடி முன்னாடி எதுக்கு போய் நிப்போம்? என் முகம் அதுல தெரியுதான் பாக்குறதுக்கா? இல்ல, என்னில் உள்ள குறை அதை காண்பித்து கொடுக்கும், நான் என்னை சரி செய்ய வேண்டும். கண்ணாடிக்குள்ளிருந்து ஒரு கை வந்து எனக்கு தலை சீவியெல்லாம் விடாது, கண்ணாடிக்குள்ளிருந்து ஒரு கை வந்து ஒன்னும் செய்யாது, கண்ணாடி என்னை காண்பித்து கொடுக்கும். தெய்வ பிரசனம் அப்படிதான் நமக்கு உணர்த்தும், நமக்கு காண்பித்து கொடுக்கும். இயேசு சொன்னார், லாசருவை உயிர்த்தெழுத உயிர்ப்பிக்க போகும்போது இந்த கல்லை மாற்றுங்கள் என்றார். போன வாரம் இந்த வார்த்தையை சொன்ன ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், செத்தவனை உயிரோடு எழுப்பது கடினமான காரியமா, கல்லை மாற்றுவது கடினமான காரியமா? ஆமென். நாலு நாள் ஆச்சு அவன் சரீரம் அழுகி. அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஆத்துமா இல்லை, அந்த ஆத்துமா இளைப்பாடுற இடத்துல இருக்குது. இல்லை, ஒருவன் ஆவி பிரியும் போது அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து விடும். இப்போ நாலு நாள் ஆச்சு. யூதருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு நீ மரித்தானால் அவனுடைய ஆவி அவனுடைய ஆத்மா அந்த சரீரத்தை சுற்றியே மூணு நாள் சுற்றி சுற்றி வருமா. எல்லா இடத்துலையும் அந்த மூட நம்பிக்கைகள் உண்டு. அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்து ஆண்டவர் அந்த நம்பிக்கையை உடைக்க நாலாவது நாள் வந்தா. எனவே தான் மார்த்தால் சொன்னார், ஆண்டவரே நாலு நாள் ஆயிட்டே ஆண்டவரே, அதாவது மூணு நாளைக்குள்ள வந்திருந்தா பிடிச்சு ஏதாவது உள்ள வைக்க வாய்ப்பு இருக்கிறது. என் ஆண்டவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிற தேவன். அப்போ இந்த ஆத்மா எங்க இருந்திருக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் லாசருவே வெளியே வா என்ற வார்த்தை வந்ததும் அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ளே போனது, அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது, அவன் வெளியே வந்தான். இவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தின ஆண்டவருக்கு இந்த கல்லை மாற்ற முடியாதா என்ன? இல்ல, நீ கல்ல மாத்து. மாற்றக்கூடியவர்கள் அங்கே நின்றார்கள், மாற்றினது. இயேசு மறித்து கல்லறையில் வைக்கப்பட்ட போது ஸ்திரீகள் சிலர் அதிகாலையில் எழுப்பி புறப்பட்டு வந்தார்கள். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவான்? அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். என்ன செய்தி? நம்மால் முடியாததை அவர் நமக்காய் செய்து முடிப்பார், ஆனால் நம்மால் முடிந்ததை, நாம் அகற்ற வேண்டியதை நம்மிடத்திலே அகற்ற சொல்லுவார். நம்மால் அகற்ற முடியாததை அவர் நமக்காய் அப்புறப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி. பாவம் என்கிற கல்லை, பாவம் என்கிற கல்லை அகற்றி போடு. ரெண்டாவது, இந்த கல் என்ன செய்யுமா? வேகத்தை குறைக்கும். ஒரு வேகத்தில் ஓடிட்டு இருப்போம், வேகத்தில் ஓடும் போது பல காரியங்களை செய்வோம். நமக்குள்ள இருக்கிற வேகத்தில் நாம செய்யற காரியங்கள்லாம் திரும்பி பார்த்தா என்னெல்லாமோ செய்திருப்போம், ஆனா திடீர்னு ரெண்டு மூணு கல்லு கிடக்குது பாருங்க, அது அப்படி வேகத்தை குறைக்குது. வேகம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள சோர்வு வந்துடும். சோர்வு வந்தாலே தொடர்ந்து ஓட வேண்டும் என்கிற எண்ணம் அப்படியே மட்கி மட்கி மட்கி மட்கி போயிடும். இன்னைக்கு இந்த சோர்வின் கல்லை அகற்றும்படி பரிசுத்தாவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:45-46 வசனங்கள். வேகமா வேகமா வாசிங்க.
2: அதற்குள்ளாக வானம் மேகங்களினால்,
1: அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் எல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் பேசினா டைம் இருக்காது, நான் அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன்.
2: காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று,
1: பெருமழை உண்டாயிற்று.
2: ஆகாப் ரதத்தில் ஏறி,
1: ஆகாப் ரதத்தில் ஏறி
2: இஸ்ரவேலுக்கு போனான்,
1: இஸ்ரவேலுக்கு போனான்.
2: கர்த்தருடைய கை,
1: கர்த்தருடைய கரை
2: எலியாவின் மேல் இருந்ததினால்,
1: எலியாவின் மேல் இருந்ததினால்
2: அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு,
1: அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு
2: இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்.
1: இப்ப ரதம் எவ்வளவு வேகமா ஓடும், இவனுக்கு ரதம் கிடையாது, ஆனா கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால ரதத்துக்கு பின்னாடி விரட்டி வந்தான்னு சொல்லல, ரதத்துக்கு முன்பாக ஓடுகிறான். இப்படி வேகமாய் ஓடினவன் எலியா, கர்த்தருடைய கரம் இருக்குங்கிற நம்பிக்கையில பலத்துல வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன நடக்கிறது? அடுத்த அதிகாரத்தின் 1 வாசியுங்கள்.
2: எலியா செய்த எல்லாவற்றையும்,
1: எலியா செய்த எல்லாவற்றையும்,
2: அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும்,
1: அனைத்தையும்
2: ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தான்,
1: ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தான்.
2: அப்பொழுது இசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி,
1: ஆள் அனுப்பி
2: அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னார்.
1: இப்ப உயர் அதிகாரத்தில் இருக்கிறவள், உண்மையில எசமேல் ஒரு மிருக குணம் உள்ளவள், யாரையும் கொல்லுவாள், எதற்காகவும் கொல்லுவாள், அப்படிப்பட்டவளுக்கு இந்த செய்தி வருகிறது. அவள் என்ன செய்கிறாள்? எலியாவுக்கு ஒரு எச்சரிப்பு, நாளை இந்த நேரத்தில் இதே போல நான் உன்னை பழிக்கு பழி வாங்குவேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது எலியா ஓடிட்டு தான் இருக்கிறான். ஆனா என்ன நடக்கிறது? மூன்றாவது வசனம்,
2: அவனுக்கு அது தெரிந்த போது,
1: அவனுக்கு அது தெரிகிறது வரைக்கும் வேகமா ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு அது தெரிகிறது வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு அது தெரிந்த போது
2: எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின்
1: கீழே உட்கார்ந்து
2: தான் சாக வேண்டும் என்று கோரி
1: போதும் கர்த்தாவே
2: என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல என்று சொல்லி
1: பிரைஸ் தி லார்ட். சூரை செடிக்கு கீழே சுருண்டு படுத்துட்டான். சோர்வு உன்னை ஓட விடாது. வேகமாய் ஓடினவன் தான், ஆனா சோர்வு ஓட விடாது. மாறாக என்ன தெரியுமா உள்ள சொல்லும், போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டால்தான் ஜீவ கிரீடம். வேகமாய் ஓடி இருக்கிறான், சோர்வு வந்துட்டு சோர்ந்து போய் சூரை செடிக்கு கீழே சுருண்டு படுத்தான். அதாவது நம்ம கெப்பாசிட்டிக்கு உள்ள அடங்குகிற காரியங்கள் எல்லாம் நம்ம தாக்குப்பிடிக்க முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூடிட்டுனாலே நம்ம வேகம்லாம் ஆட தொடங்கிரும், தளர ஆரம்பிச்சிருவோம். அதோட நமக்கு என்ன தோணும்னா போதும். ஏன்னா அடுத்து வருகிற விளைவுகளை காணும் சக்தி எனக்கு இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரமே நாவியில் நான் தெளிவாய் உணர்கிறேன், அநேகர் வேகமாய் ஓடி சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்கள் காதுகள் கேட்ட சில வார்த்தைகள் நிமித்தம். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே எசபேலுக்கு மிஞ்சி ஒண்ணுமே நடக்காது. அப்ப அவ இவ்வளோ வெறியா சொல்லும் போது எலியா ஒன்றை தீர்மானித்தான். என்ன தீர்மானித்தான்? நிச்சயமா அவ செஞ்சிருவான். போதும் ஆண்டவரேன்னு சொல்லி சூரிய செடிக்கு கீழே சுருண்டு படுத்த போது வேதம் சொல்லுகிறது, தூதன் அவனை தட்டி எழுப்பினார். தட்டி எழுப்பினதும் எழும்பி பார்க்கிறான், அவனுக்கு முன்பாக அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் யார் கொண்டு வந்தது? தூதன் கொண்டு வந்தது என்றால் இது எங்கிருந்து கொண்டு வந்த அப்பம்? நிச்சயமாய் வானத்திலிருந்து கொண்டு வந்த அப்பம். நல்ல கவனிங்க, தட்டி எழுப்புகிறார். நான் அதை இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே சொல்ல விரும்புகிறேன். அவன் போதுமாண்டவரேன்னு சொல்லி சூரிய செடிக்கு கீழே சுருண்டு படுத்த போது ஒரு கரம் அவனை தட்டி எழுப்புகிறது. எந்த கரம் தெரியுமா? ராகாவின் ரதத்துக்கு முன்பாய் ஓடும் போது அவன் மேலிருந்த அதே கரம். சூரை செடிக்கு கீழே சுருண்டு படுத்த போதும் அந்த கரம் அவனோடு இருந்ததை கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினார், அவனை தட்டி எழுப்பினார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்று நீ வேகமாய் ஓடின, உன்னை ஓட வைத்த அதே கரம் இன்று உன்னை விட்டு விலகவில்லை என்பதை நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அன்று என்னை வேகமாய் ஓட வைத்த அதே கரம் இன்றும் என்னை விட்டு விலகவில்லை. என்னை விட்டு விலகவில்லை. ஆமே. தட்டி எழுப்பினார். எதற்காக? இந்த அப்பத்தை பூசி. எதற்கு பூசிக்கணும்? நீ பலப்படணும். ஏன் பலப்படணும்? நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் ஓட்டத்தின் பாதையை தீர்மானிப்பது எசபேல் அல்ல. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களை மாற்றுகிற ஒரு உன்னதமான தேவன் எனக்கு இருக்கிறார். என் வாழ்க்கை பயணத்தை, என் ஓட்டத்தை தீர்மானிக்கிறவரும் எழுதி வைத்திருக்கிறவரும் அவரே. ஆமென் சொல்லுங்க, சத்தமாவே சொல்லுங்க. புசித்து பலப்பட அவனை புசிக்க பலப்படுத்துகிறார். சாப்பிடுறதுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும். சாப்பிட்டு பலப்பட அவனை சாப்பிட பலப்படுத்துகிறார். அதுதான் என்ன தெரியுமா? தட்டி விடுறது. அவன் சொல்லுங்க, சத்தமாவே சொல்லுங்க. தட்டி விடுற ஒரு கரம் எனக்கு இருக்கிறது. உலகம் தள்ளி விட நினைக்கும் போதும் இன்னும் நாம விழாம இருக்க காரணம் தட்டி எழுப்புகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எழும்பு எழும்பு பலன் கொள், எழும்பு எழும்பு பலன் கொள் என்று சொல்லி என்னை தட்டி எழுப்புகிற கர்த்தர். ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எழும்ப கூட முடியாத சூழ்நிலையில இன்று என்னால நிக்க வைக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வைக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா தட்டி எழுப்புகிறார்? நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி என்றால் இந்த சோர்வு என்கிற கல்லை நான் அகற்ற என்ன செய்ய வேண்டும்? வானத்தின் அப்பத்தை புசிக்கணும். வானத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பத்தை புசிக்கணும். வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்திருந்தால் நான் என் துக்க நாட்கள் அழிஞ்சிருப்பேன், என் துக்கத்திலேயே அழிந்திருப்பேன். வானத்தின் அப்பம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ சோர்ந்து சுருண்டு சூறச்செடிக்கு கீழே கிடக்காதே. செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படின்னா என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கணும்னா இன்று நான் கொஞ்ச தூரம் எனக்கு அந்த நான் கடக்க வேண்டிய சில தூரங்கள் இருக்கிறது. இந்த நாளிலே இந்த மே 26 நான் கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடந்தால்தான் எனக்கு குறிக்கப்பட்ட நாளிலே என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க இங்கிருந்தே போகும்போது தீர்மானிப்பாங்க நாளைக்கு காலையில் சென்னையில் போய் ரீச் ஆகணும். நாளைக்கு காலையில் சென்னையில் ரீச் ஆகணும்னா காரில் போகிறவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க? இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கிளம்பணும், இந்த டைம்ல நான் திருநெல்வேலியை தாண்டணும், இந்த டைம்ல நான் மதுரையை தாண்டணும், இந்த டைம்ல நான் திருச்சியை தாண்டணும், இந்த டைம்ல நான் விழுப்புரத்தை தாண்டணும். இது கரெக்டா அந்தந்த டைம்ல நடந்தா காலையில 8 அல்லது காலையில 10 என்னால போய் கரெக்டா சென்னையில ரீச் ஆக முடியும். அதே போலதான் ஓட்டத்தை முடித்தேன் என்ற வார்த்தையை ஒரு தேவப்பிள்ளை சாட்சியை சொல்ல வேண்டுமானால் இந்த நாளிலே இந்த மே 26 இன்று நீ கடக்க வேண்டிய தூரம் இருக்கிறது. ஏன் போதும்னு விலகினாலும் ஆண்டவர் விடாம பிடித்து பிடித்து இழுக்க காரணம் என்ன தெரியுமா? நீ போதும்னு சொல்ற, அவர் வேணும்னு சொல்றாரு, ஆண்டவர் வேணும்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? ஆமே. நீ போதும்னு சொல்ற, அவர் இல்ல வேணும்னு சொல்றாரு. சரி நீ போ, நான் எலிசாவை கூப்பிட்டுறேன் அப்படி சொல்லல ஆண்டவர். ஆமே. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பவுல் கப்பலில் பயணிக்கும் போது பவுல் சொல்றாரு, இந்த பிரயாணம் நமக்கு செட் ஆகாது வேண்டாம்னு சொல்லும்போது பவுலின் வார்த்தையை காட்டிலும் மாலுமிகளின் வார்த்தைகளை அதிகம் நம்பி 100 போகண்டான். இப்போ கப்பல் போகுது, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி வீசுகிறது, பயங்கரமான கொடுங்காற்று, கப்பல் சேதம். பவுல் சொல்றாரு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டாக போயிட்டு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஒருவனுக்குள்ள கம்ப்ளீட்டாக போச்சுன்னா அடுத்து எந்த முயற்சியும் அவன் எடுக்க மாட்டான். ஒருவன் ஏதோ ஒன்று முயன்று கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்குள்ள எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்கள், எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லையே அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அல்லது கர்த்தர் உங்களை செய்ய வச்சுட்டு இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ளே நம்பிக்கையின் தீபம் அணைந்து போக ஆண்டவர் விடவில்லை. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டாக அற்று போனதும் எந்த முயற்சியும் எடுக்கல, அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், இந்த பவுலை பலப்படுத்தினாதான் இந்த 275 பேரும் பலப்படுவாங்க. கர்த்தர் இரவில் என்ன செய்தார்? வானத்தின் அப்பத்தை கொடுத்தார், தட்டி எழுப்பினார். பவுலே பவுலே பயப்படாதே, திடன்கொள், நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். இந்த கப்பர் சேதமே அல்லாமல் இனி ஒன்றும் நடக்காது பவுல். ஒரு இடத்துல நீ விழுவ ஆனாலும் மடிய மாட்ட, கரை சேருவாய். இந்த வார்த்தை பவுலை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, பவுல் பலன் கொண்டு திடன் கொண்டு அந்த சோர்வு என்கிற கல்லை அந்த கப்பலிலிருந்தே அகற்றும்படிக்கு கூட இருந்த 275 பேரையும் அவன் பலப்படுத்துகிறான். ஆமே. நம்ம குடும்ப ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினர் முழுவதும் சோர்ந்து போய் இருப்பார்களானால் ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் இடைப்பட்டுட்டே இருப்பார். எதுக்கு தெரியுமா? உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரணம், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இதோ அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். நான் இப்படி போறேன், நீங்க இப்படி வந்துருங்க. இப்படி சொல்வதற்கல்ல தேவன் குடும்பத்தை கொடுத்தது. குடும்பத்தில் ஒரு காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போகும்போது இரவு நேரத்திலேயே மற்ற நேரங்களை கர்த்தர் உங்ககிட்ட பர்சனலாக இடைபடுகிறார் என்றால் எதற்கு தெரியுமா? நீ பலப்பட்டு குடும்பத்தில் இருக்கிற இந்த சோர்வு என்கிற கற்களை பொறுக்கி போடு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற பிறகும் கர்த்தர் பவுலோடு பேச காரணம் நீ வாழ்ந்திருப்பது அவருக்கு அவசியமானபடியினாலே. உன் ஓட்டம் எங்கே முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது உன் வாழ்க்கைக்கு எதிராய் வீசின காற்று அல்ல, காற்றையும் கடலையும் வாக்கினாலே அதட்டி அமர பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனே அதை தீர்மானிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோர்வு என்கிற கல்லை நீ அகற்றி போடு. கர்த்தர் தூதனை கொண்டு பவுலை திடப்படுத்தினார். கப்பல் உடைந்தது உண்மைதான், ஆனால் கரை சேர்ந்தான். கப்பல் உடைந்தது உண்மைதான். சில நஷ்டங்கள் வரும்போது, சில தோல்விகள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது தேவ பிள்ளைய பலன்கொள். என்ன? கப்பல் உடைந்தது உண்மைதான், ஆனால் கரை சேர்வேன். காரணம், படகில் இருப்பவர் நான் அமிழாதபடி என்னை காக்கிறவர். நஷ்டம் வந்தது உண்மைதான், பலவீனம் வந்தது உண்மைதான், ஆனால் அமிழ்ந்து போக விட மாட்டார். என்ன தைரியத்தில் சொல்ற, நான் அமிழ்ந்து போவது ஆண்டவருடைய சித்தம் என்றால் அவர் என்னிடத்துல பேசி இருக்கவே மாட்டாரு. ஹாலலூயா, ஹாலலூயா. செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். பல நேரத்தில் நம்ம பல சூழ்நிலைகளில் சோர்ந்து போவது உண்டு, பல சூழ்நிலைகளில் தளர்ந்து போவது உண்டு. ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அதை அசதியாக விடக்கூடாது. எப்பவும் இப்படி தானே பேசிகிட்டே இருக்கிறார், வார்த்தையெல்லாம் கேட்க நல்லதாக இருக்குது, அப்படி விடவே கூடாது. இது நம்மை பலப்படுத்த, எலியாவை உருவாக்கினது, எரியாவை பலப்படுத்தினது வானத்திலிருந்து கொடுத்த அப்பம். அதனுடைய ரிசல்ட் என்ன? அவனை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை உருவாக்கினார், தீர்க்க தரிசிகளை உருவாக்கினார். அதில் ஒருவன் தான் எலிசா. எலியா செய்ததை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமாய் எலிசாவை கொண்டு செய்யும்படிக்கு கர்த்தர் எவன் போதும் என்று சொன்னார் சொல்லி சூரிய செடிக்கு கீழே சுருண்டு படுத்தானோ அவனை கொண்டே கர்த்தர் உருவாக்கினார். இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இழந்து செல்ல வேண்டிய ஓட்டத்திலே ஒரு காலத்தில் வேகமாய் ஓடினேன், ஆனால் இன்னைக்கு நம்பிக்கை போச்சு, எல்லாம் போச்சு. காரணம் சோர்வு. மனம் எத்திர தூரத்தில் கையெழுத்த மாட்டேங்குது. காரணம் என்ன? சோர்வு. போதும் ஆண்டவரே. அதனால தான் பைபிளில் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். என்ன பாடு? இப்படி தான், முந்தின அதிகாரத்தில் அக்னி இறக்குனவன் தான், நேற்று பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கண்டவன் தான், ஆனால் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டான். நம் நினைப்பதற்கு மாறான காரியங்கள் தேசத்தில் நடக்கும்போது, கேட்கக்கூடாத காரியங்கள் நம்முடைய காதுகள் கேட்கும்போது, இதே போல தான். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை? போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், போதும், நீ ஃபுல் ஸ்டாப் வைக்காத, நான் கமா போட்டு உன்னை ஓட வைக்க போறேன். நீ செல்ல வேண்டிய தூரம் எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் நம்புறீங்க? முழு பலத்தோடு கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கவுனிங்க, இருதயத்தில் உண்டாக்குகிற மகிழ்ச்சி இந்த சோர்வை அகற்றும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் போது இந்த சோர்வு அகற்றப்படும். இருதயத்திலே மகிழ்ச்சி. ஆமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்படி கீழே படிச்சிங்கன்னா தெரியும், அது இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது.

0: சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு பலன் இல்லை, ஈர்க்க கொஞ்சம் பலத்தை பாருங்க. இதை புசித்து பலப்படுவதற்காக அவன் புசித்தான், அந்த பலத்திலே அவன் நடந்தான், புசித்தான் அந்த பலத்திலே நடந்தான். இன்னைக்கு நாம இது அவ்வளவும் எதுக்கு வச்சிருக்கிறோம்? பைபிள் கூட இல்லைன்னா ஒருவேளை ஆண்டவர் அடிச்சிருவாரோ? போற இடத்துல பைபிளை ரெண்டு புக்குக்கு இடையில வச்சா நமக்கு நல்ல படிப்பு வரும், பில்லோக்கு அடியில வச்சா நமக்கு நல்ல கனவு வரும், அதை தெளிவா பார்க்க கண்ணாடியும் போட்டு படுத்தா சூப்பரா இருக்கும், தொட்டில் பக்கத்துல பில்லோவை வச்சா பிள்ளைக்கு நைட்டு பிசாசு இந்த தொந்தரவுகள் எதுவுமே வராது. ஏய், இது அப்பம், இது அப்பம். பிள்ளை கல்ல கேட்டா, அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்றீங்களே. பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. சமயத்துக்கேற்ற வார்த்தையை தருகிறவ. பிள்ளை அழுறதுக்கு முன்னாடியே ஆகாரம் கொடுக்கிற பார்ப்பாங்க, கவனமா இருப்பாங்க. அப்படி சப்போஸ் தாண்டியும் சில பிள்ளைங்க பசிக்கிற நேரத்துக்கு முன்னாடி அழ ஆரம்பிச்சிடும், அழுதுனதும் உடனே அந்த அழுகையை ஸ்டாப் பண்ண எவ்வளவு துரிதமாக செயல்படுவார்களோ அவ்வளவு துரிதமாக செயல்படுவார்கள். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த அப்பத்தை முன்பாக வைத்து நாம் சோர்ந்து போயிருப்போமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம் இதை உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்கிறேன். மூணு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு சண்டே, கம்யூனியன் சண்டே, அன்றைக்கி நான் சென்னையில் இருக்கிறேன், காலையில் இருக்கிறேன். சண்டே மார்னிங் காலையிலேருந்து இங்கே வரணும், சென்னையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு, நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னா, பிள்ளைக்கு ரொம்ப முடியல, நைட் 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சிட்டாங்க, ரொம்ப முடியல, ஃபீவர் குறையல, ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு 104 தாண்டிட்டு அவ எழும்பவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சதும் எனக்குள்ளே அப்படி சோர்வு வந்துட்டு, நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மெசேஜ் எல்லாம் ஏர்போர்ட்டில் வச்சு ஃப்ளைட்டில் வச்சு இந்த மெசேஜ் எல்லாம் வச்சு ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணி துதிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் இருக்கும்போது, நான் காலையில் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, இப்படி ஒரு ஃபோன். அப்படியே உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படி சோர்ந்து போயிட்டேன். சோர்ந்து போய் என்ன ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் ஆண்டவரே இந்த சிந்தை எனக்குள்ளே வரக்கூடாது, இன்றைக்கி ஆராதனை இருக்கிறது, முழு ஆராதனையை நான் நல்லா பண்ணணும், இந்த சிந்தையை உள்ளே வச்சுட்டு போய் மேடையில் நிற்கக்கூடாது ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோர்ந்து அப்படி போய் ஆண்டவரை ஆனாலும் ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். பைபிள் எப்போவுமே கையில் வச்சுருப்பேன். ஃப்ளைட்டில் இருக்கும்போதும் ஒரு சைடு, ஒரு விண்டோ சைடில் உட்காந்து பைபிள் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். எப்படி பேச ஆரம்பித்தார்? பொதுவாக இப்படிப்பட்ட நேரத்தில் தட்டி தானே எழுப்பணும். ஆனால் ஆண்டவர் எப்படி பேச ஆரம்பித்தார்னா, மார்க் 8வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ஆமாம், 17 வாசிங்க.
1: அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டார்கள்.
0: இயேசு அதை அறிந்து, என் வாய் துதிச்சிட்டு தான் இருக்கு, ஆனா என் யோசனை எங்க இருக்குன்னா பிள்ளை மேல இருக்கு. ஐயோ, ஹாஸ்பிட்டல போய் உக்காந்துட்டாலே, ஹாஸ்பிட்டல போயிட்டாலே இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அழுவாளே, இப்படி. ஆனா வாய் என்ன செஞ்சிட்டு இருக்கு? க்ளோரி ஹல்லேலூயா, ரத்தம் ஜெயம், ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி க்ளோரி க்ளோரி. இயேசு என் உதட்டின் சத்தத்தை அறிந்தல்ல, என் யோசனைகளை நினைவுகளை அறிந்து
1: அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால்,
0: நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன, இன்னும்
1: சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள்,
0: இன்னும்
1: உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறது,
0: கண்களிலிருந்தும் காணாதிருக்கிறீர்களா, காதுகளிலிருந்தும் கேளாதிருக்கிறீர்களா,
1: நினைவு
0: கூறார்களும் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தை கேட்டா ஒருத்தனுக்கு பலன் வருமா, இன்னும் சோர்வு வருமா? ஆனா எனக்கு பலன் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன், வாசிங்க.
1: நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது,
0: 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்ட போது,
1: மீதியான துணிக்கைகளை
0: எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டா
1: 12 என்றார்.
0: இவங்க 12 கரெக்ட், கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க. 12. அடுத்து,
1: நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு,
0: கொடுத்த போது,
1: மீதியான துணிக்கைகளை
0: எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டா
1: 7 என்றார்கள்.
0: அப்படியானால்
1: நீங்கள் உணராதிருக்கிறது
0: எப்படி? எனக்கு இது

0: முன்னாடி வரை இதுக்கு விளக்கம் கிடையாது, தெரியாது. என்ன ஆண்டவரே இதுக்கு நீங்க கேட்கறதுக்கும் அவனை திரும்ப திரும்ப அதை தியானிக்க ஆரம்பிச்சேன். அஞ்ச எத்தனை கொடுத்தார்? 5000 கொடுத்தார். அடுத்து 7 4000 கொடுத்தார். இன்னும் உணராது இருக்கிறியா? அப்ப திரும்பி மேலே பார்க்க வச்சார். அப்படியே நீங்க மேலே படிச்சீங்கன்னா தெரியும், என்ன தெரியும், 14 வசனத்தை வாசிங்க.
1: அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார்.
0: 14
1: சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர,
0: சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள்.
1: படவிலே அவர்களிடத்தில்,
0: ஆனால் படகிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், இப்ப நீங்க எத்தனை பேர் தான்டா இருக்கிறீங்க? வெறும் 12 பேர். ஏய், 5000 கொடுத்த எனக்கு, 7 4000 கொடுத்த எனக்கு, இந்த ஒன்றை உங்கள் 12 பேருக்கு கொடுக்க முடியாதா என்ன? ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்லி தந்த நேற்று வரை அவர் செய்ததை பார். இன்று உன்னிடத்தில் இல்லாததை பார்க்காத இருக்கிறதை பார். உன் படகில் இருப்பவர் யார்? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். 5000 கொடுத்து மீதி எடுக்க வச்ச ஆண்டவருக்கு இந்த 1-12 பேருக்கு கொடுக்க வைக்க தெரியாதா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உன் பிள்ளைக்கு உடம்பு சரி, பலவீனம், சுகம் இல்லை என்று சொல்லாதே. அவளுக்குள்ள கொஞ்சம் சுகத்தை நான் வச்சிருக்கிறேன், அதை பெருக பண்ணி அவளை எழும்பி நிக்க பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொன்னா, நீ போ சர்ச்சுக்கு போய் வர்ஷிப் பண்ணு. சர்ச்சில் இன்டைரக்டா கூட நீ இது சொல்லக்கூடாதுனார். சொல்லல, நீ ஆராதனை முடிச்சு ஹாஸ்பிட்டல போய் பாரு, அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்து உன்னை வரவேற்க வரிப்பா பாருனார். ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஆண்டவருக்கு மகிமைக்காக சொல்றேன், அந்த சிந்தை கூட வராதபடி மேடையிலிருந்து கத்தரை உயர்த்த கிருபை செய்தா. முடித்துட்டு சாப்பிட்டுட்டு 2:30 போறதான் போறேன். போகும்போது ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினதுபடி, எனக்கு சொன்னபடி ரூமுக்குள்ள இந்த வெளியே வந்து டேடின்னு ஓடி வந்து என் மேல ஏறி உக்காந்துட்டா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? பிள்ளைகளை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், வாழ்க்கையை குறித்தும் சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, நேற்று உன்னை போஷித்தவர் இன்று போஷிக்க மறக்க மாட்டார், நாளை போஷிக்க மறக்க மாட்டார். அவர் கடைசி மட்டும் கூட இருந்து நடத்துகிறவர். இன்னும் உணராது இருக்கிறீர்களே? ஹல்லேலூயா! 5 படம் என்ன இருக்குன்னு பாருங்க. இல்லாததை பார்த்தா புலம்பல் வரும், இருக்கிறத பார்த்தா ஆண்டவரே எனக்கு இது கொடுத்தீங்களே. என் அப்பாவுடைய சாட்சி, அவங்க ஊழியை முடித்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க. சாப்பாடு டைமுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் சாப்பாடு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பாடு டைமை தாண்டி வந்தால் அந்த சாப்பாடும் அங்கே இருக்காது. அவங்களுக்கு வாகனம்லாம் கிடையாது. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அங்கே இங்கே நடந்து போய் தான் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. யார்கிட்டையும் பேசவும் முடியாது, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. அப்படி ஒரு நாள் மதியம் வர வேண்டியவங்க மதியம் வர முடியாமல் சாயங்காலம் வந்தாங்க. நேராக பார்க்குறாங்க, கிச்சனில் போய் பார்க்குறாங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாம் காலியாக இருக்குது, நல்ல பசி. அப்போ என்ன செய்யணும்? நேராக பார்த்தாங்க, ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. எடுத்து அந்த கிளாஸில் தண்ணி எடுத்துட்டு இப்படி அதை பார்த்து சொன்னாங்க. இப்படி எடுக்கும்போது அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் அந்த தண்ணீரில் விழுந்தது. ஆமே சொன்னாங்க, ஆண்டவரே நீர் தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி முறுமுறுக்காமல், இல்லாததை பார்த்து முறுமுறுக்கவில்லை, இருக்கிறதை பார்த்து நன்றி சொல்லி அதை குடித்தார்கள். நான் சாட்சி, நாங்கள் சாட்சி, எங்களை தேவன் பட்டினியாக இருக்க விடவில்லை, எங்களுக்கு இன்றைக்கு ஆகாரம் குறைவில்லை. என் ஆண்டவர் 5000 அதிகமாய், ஆமேன், 7 4000 அதிகமாய் கொடுத்து மிச்சம் எடுக்க வைத்த ஆண்டவர் இன்று தலைமுறையை போஷிக்கிறார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததை நான் பார்க்கவில்லை என்று தாவீது சொன்ன வார்த்தை இன்றும் நடக்கிறது. சபையே, திடன்கள், பலன்கள், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். போவச்சனத்தை வச்சு புசிக்க வைக்கிறா. தேசம் 3 பஞ்சத்தில் இருந்த போது எலியாவே உன்னை போஷித்து பாதுகாத்தது சூறச்செடிக்கு கீழே சுருண்டு படுத்து சாகிறதுக்கல்ல. கர்த்தருடைய பருவதத்தில் நீ வந்து நிற்கணும், கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணும், உன் நிமித்தம் ராஜாக்கள் உருவாக்கப்படுவார்கள், ஆமேன், தீர்க்கதரிசிகள் உருவாக்கப்படுவார்கள். நேற்று வரவன போஷித்து இன்னைக்கு வர கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு சாகுறேன். ஏன் இந்த வார்த்தையிலே நான் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. இனி ஒரு கல் அதை இன்னைக்கு எடுத்துடலான்னு பார்த்தேன், எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு முடியாது, நேரம் ஆச்சு. ஆனா நீ சோர்ந்து போக கூடாது. நீ வாழ்வது அவருக்கு சித்தம் இல்லைன்னா கேரி தாட்டங்கரையில் உன் கதை முடிஞ்சிருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பி தானே வந்திருக்கிற நீ, ஒரு மரணம் படுக்கையிலேருந்து தப்பி தானே வந்திருக்கிற நீ, வாழ்ந்திருப்பது அவருக்கு சித்தம் இல்லைன்னா அன்னைக்கு முடிஞ்சிருக்கணுமே. சூரிய செடிக்கு கீழே வந்து போதும்னு சொல்லாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவே, நான் சொல்றேன் எலியாவே, ஒருத்தர் ரோமல கை வைக்க மாட்டாங்க. அப்போ நான் வானத்திலிருந்து ஒரு ரதத்தை அனுப்புவேன். உன் மேல காரணம் என் கை இருக்கு. ஏசபேலின் கை கடைசி வரை எலியா மேல படல. காரணம், ஏசபேல் பிளான் பண்ணதுக்கு முன்னாடியே கர்த்தர் தம்முடைய கரத்தை எலியா மேல வச்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்ரு என்னை குறித்து நினைப்பதற்கு முன்னமே கர்த்தர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, லோரா பாஷா காரா மாமா, சோர்வு என்கிற கல்லை அகற்றி தொடர்ந்து பயணி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கலங்க வேண்டியது இல்லை என்ற தலையங்கத்தில் 1 சாமுவேல் 17:32 ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, இவ்வாறு 1 சாமுவேல் 17:32 கூறுகிறது. இவன் நிமித்தம் கலங்க வேண்டியது இல்லை என்பதே தாவீது சொன்ன நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்தின் தோற்றம் இஸ்ரவேலர் அனைவரையும் கலங்க பண்ணிட்டு, ஆனால் தாவீதோ கலங்கவில்லை. மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி திடப்படுத்துகிறவனாக இருந்தான். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கலங்கி சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. எந்த ஒரு மனுஷனுடைய கண்கள் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றனவோ அவன் ஜெயம் பெற்றவனாக விளங்குவான். அன்று சவுலும் அவனுடைய சேனை வீரர்களும் கோலியாத்தை பெரிய ராட்சதனாக பார்த்தார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்திலும் பெரியவர் தன்னுடைய பட்சத்தில் நிற்கிறதை பார்த்தான். கர்த்தருடைய நாமத்தினாலே தனக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை விசுவாசித்ததுடன் கர்த்தருடைய வல்லமையை குறித்தே எண்ணினான். ஒருவேளை தாவீதின் உள்ளத்தில் தான் தோல்வியடைந்தால் என்ன நேரும் என்கிற எண்ணம் வந்திருக்கத்தான் செய்யும். அவன் தோல்வி அடைந்தால் அவனுடைய உயிர் முதலாவது போயிருக்கும். சவுல் ராஜா ராஜ்ய பாரத்தை இழந்து போயிருப்பான். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாகி இருந்திருப்பார்கள். ஆனால் தாவீது அதை குறித்து சிந்தித்து சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றியின் வார்த்தைகளை பேசினான். பெரிய கோலியாத்தை பார்த்து சிறிய தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றான். சந்திக்கும் பிரச்சனைகளுக்காகவோ உலக மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்பதற்காகவோ கலங்காதேயுங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 இயேசு கூறுகிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் ஜார் என்று ரோமர் 8:31 கூறுகிறது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் ஜார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வசனங்களை எல்லாம் சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி விசுவாச அறிக்கை செய்யும் போது உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாகவே முறிந்து ஓடும். இன்றைய நாளில் உங்கள் நினைவுக்காக விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். 1 சாமுவேல் 17:36-37. ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ செய்தியையும் உங்களுக்கு மனதுக்கு இனிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய ஜீவ சாட்சிகளையும் இன்னும் அநேகம் அநேகம் ஆயிரமான கதைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கும் உகந்ததான எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற, நம்மோடு தங்கியிருக்கிற அந்த நல்ல ஆவியானவரை, அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்த எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாருங்களும் சேர்ந்து ஆராதிப்போம். காற்றாக அசைவாடி, என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, பாட வைப்பவரே, சேர்ந்த கரங்களை தட்டி பாடுங்க. கர்த்தர் நல்லவர்.

சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்மை ஆதரிக்கின்றவர், நம்முடைய சுதந்திரவாளர், நம்மை

கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டியா, நல்ல உயா, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களோடு இருக்கிறங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேச்சரவாளனே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, எங்களோடு இருக்கிற பரிசுத்தரே, நீ நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நீ நல்லவரப்பா.

நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்தரின் நல்லவர், நல்லவர், ஓ நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவிலே மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன்னு அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தர்.

எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலாம், எங்கள் பலன், எங்கள் துருகம், நீங்க மட்டும்தான் டாடி. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவேதான் அருமையான பாடல் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன், நிம்மதியாய் படுத்துறங்கி விழித்தெழுவேன், எனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான

இப்படிப்பட்ட காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும். இது ஏன் எங்க வாழ்க்கையில் நடந்தது? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடந்த நாட்களிலே, கடந்த காலகட்டங்களிலே, உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நடந்த எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுகிறது, நன்மைக்காய் மாற்றுகிறது. வாழ்வே நிம்மதியாய், எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். வாழ்வே

நிழலாலே நீர் எங்களை காக்கிறபடியினாலே நீர் எங்களுக்கு வலப்பக்கத்தில் நிழலாயிருக்கிறபடியினாலே மீண்டும் மீண்டும் அதே பாடுக்க பார்க்கலாம். வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாயிருக்கிறபடியினாலே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிம்மதியாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு நீடித்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, நாங்கள் வாழும்படிக்கு வழி உண்டாக்கின தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். எங்களை ஆதரிக்கிற தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை போஷிக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே. இந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்தராயிருக்கிறபடினாலே

நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணியாதவர். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்தப்பா, நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை புறக்கணியாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற எல்லா

நாட்களில நடந்த காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? மீண்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ அந்த நாட்களை, கடந்த காலங்களில் சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களை எண்ணி கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாயா? கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஒவ்வொரு இழப்பின் மத்தியில, ஒரு இல்லாமையின் மத்தியில, ஒரு வறுமையின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து ஏன் இது நடந்தது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? என் கட்டது நன்மைக்காய் செய்கிறார்

நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி கலங்கியிருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மீண்டும் நடந்ததெல்லாம் சொல்லுங்க, நன்மைக்கு எதுவாய் அது நன்மைக்காய் கத்திர மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். அந்த காரிய நன்மைக்கே, அந்த காரியங்கள் நன்மைக்கே. கடந்த நாட்களில் வாழ்க்கை நடந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்காய் கத்திர மாற்றுகிறார், தீமையை நன்மையா மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். தீமைகள் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ

ஏன் தெரியுமா? எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில, எகிப்தில ஜனங்கள் வாழ்ந்த நாட்களில், எகிப்தினுடைய சகல காரியத்தில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை கொண்டு வந்தார். அடிமைத்தர வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை என்று சொன்னால், எகிப்திலே வாழ்ந்தாள் அந்த அடிமை வாழ்க்கை, எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், எகிப்திலே பட்ட வியாதிகள், எகிப்திலே பட்ட உபத்திரவங்கள், எகிப்திலே வடித்த கண்ணீர், எகிப்தில் இருந்ததான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒருபோது காண்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற போராட்டங்களை, இன்று காண்கிற அடிமைத்தனத்தை, இன்று காண்கிற சகல பிரச்சனையை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் உனக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். இனி அந்த வியாதி இல்லை, இனி அந்த வறுமை இல்லை, இனி அந்த தரித்திரம் இல்லை, இனி இந்த வியாதிகள் வாழ்க்கையில வருவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, எஸ், இன்று காண்கிற அந்த வியாதியை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற போராட்டங்களை இனி நான் காண்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். நிரப்புங்க ராஜா, ஆளுகை செய்ய எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அணுதின தியானம்.
2: என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9. ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதற்கான கூலியை பெறுவான் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் சம்பளம் எனப்படும். ஒரு மனிதன் அநேகரோடு விளையாட்டு போட்டியில் போட்டி போட்டு மிகுந்த திறமையோடு அவர்களை ஜெயித்து வந்தால் அவனுக்கு பதக்கம் கொடுக்கப்படும். அது அவனுக்கு கிடைக்கும் பரிசு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வேலை நேர்த்தியாக இருந்தாலோ அல்லது அவன் சமூக சேவை செய்கிறவனாக இருந்தாலோ அந்த மனிதனுடைய சேவையை பாராட்டி கொடுக்கப்படுவது விருது எனப்படும். ஆனால் ஒரு மனிதன் வேலை செய்து சம்பாதிக்க இயலாதவனாக இருக்கும்போது அல்லது ஒரு போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற இயலாதவனாக இருக்கும்போது அல்லது எந்த விருதும் பெற அவன் தகுதி இல்லாதவனாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கும் சம்பளமோ அல்லது பரிசோ அல்லது விருதோ கிடைக்கும் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படாமல் ஒரு மனிதன் தகுதியற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு பரிசோ சம்பளமோ கொடுக்கப்பட்டால் அது கிருபை என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மீது தயவு பாராட்டுகிறார், நமக்கு நன்மை செய்கிறார். அதுதான் தேவன் நமக்கு பாராட்டும் கிருபை எனப்படுகிறது. நன்மை ஒன்றும் நம்மில் இல்லாதிருந்த போதும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறாரே, அதுதான் அவர் நமக்கு பாராட்டும் கிருபை. 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு தன் மனைவி வஸ்தியை ராஜாத்தியாக இராதபடி விலக்கினார். பின்பு ராஜாவுக்கு ஒரு மனைவியை தேடும்படி நாடெங்கிலும் இருந்த கன்னிகைகளை கூட்டிச் சேர்த்தார்கள். யூத குலத்தைச் சேர்ந்த எஸ்தர் என்ற ஒரு பெண்ணும் ராஜ அரண்மனையில் மற்ற கன்னிகைகளோடு சேர்க்கப்பட்டிருந்தாள். எஸ்தர் தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதை பெண். எஸ்தரை வளர்த்தது மொர்தெக்காய் என்ற ஒரு உறவினர். ராஜ அரண்மனைக்கு வர எஸ்தருக்கு தகுதி இல்லை என்றாலும் தேவன் பாராட்டின தயவு மிக பெரியது. தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்ட பெண்களும் பிரபுக்கள் குலத்தில் பிறந்த எத்தனையோ பெண்களும் ராஜாத்தியாகும் கனவுகளோடு அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் எஸ்தருக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனவே தேவன் ஸ்திரீகளை கண்காணித்த ஏகாயின் இடத்தில் தயவு கிடைக்கும்படி செய்தார். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. மற்ற பெண்கள் தங்கள் குடும்ப பின்னணி, தாய் தகப்பனின் அந்தஸ்து, தங்கள் அழகு இவைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் எஸ்தருக்கோ சொல்லிக்கொள்ள அந்தஸ்து ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் தேவனின் பரிபூர்ண கிருபை எஸ்தரின் மேல் உண்டாயிருந்தது. இறுதியில் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் எஸ்தருக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. போர்க்கைதியாக கொண்டு செல்லப்பட்ட எஸ்தருக்கு மற்றவர்களுக்கு இருந்த தகுதி ஒன்றுமே இருக்கவில்லை. ஆனாலும் தேவ கிருபை எஸ்தரின் மேல் அதிகமாய் இருந்தது. ஆகவே எஸ்தர் ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, எனக்கு ஒரு உயர்வை நான் யோசிக்கவே முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவ கிருபை இருந்தால் போதும், ஒருவரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு தருவார். தேவனே, எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிப்போமா?

யாக்கோபு 5 ஐசிரவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அறுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கச்சரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்திலே உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களுடைய கூட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஜோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேராவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சோம்பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 4:27 வசனத்தை நாம் வாசித்து அதை தியானிப்போமாக. அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவனை பார்க்கிலும் அனாதை ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு எழுதியிருக்கிறதே. அன்பாலே இங்கே எழுதியிருக்கிறதே என்று பவுல் இங்கு ஒரு எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இங்கு குறிப்பிட்டு எதையோ சொல்ல வருகிறார். அந்த குறிப்பிட்ட எழுதப்பட்ட வார்த்தை எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று படித்துவிட்டு நாம் அதை பார்த்துவிட்டு இந்த அவர் என்ன சொல்ல வரார் என்பதை நாம் தியானிப்போம். அந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 54:1 இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசையா 54:1, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம் அன்பாவிலே, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு என்று ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று சொல்கிறார். இப்போ எனக்கு இந்த இதை பார்க்கும்போது, இந்த ஏசையா தீர்க்க தரிசனத்தை தியானிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பிள்ளை பெறாத மலடிக்கு சந்தோஷம் வருமா அப்படின்னாக்கா நிச்சயம் வராது, ரொம்ப துக்கம்தான் வரும். ஏனென்றால் அவளை பார்த்த அநேக இந்த உலகமும் சமுதாயமும் மலடி என்று சொல்லும். அப்படி மலடி என்ன சொல்லப்பட்டு அடுத்தவங்க சொல்லி கேட்கும்போது அவளுக்கு வந்து சந்தோஷமாக வரும், பாட்டு வருமா, அழுகை தான் வரும். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு மகிழ்ந்து பாடுன்றார், நல்லா சந்தோஷமாக பாடு. அன்பால் இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். நம்மளை பார்த்து அநேகர் கேவலமாக பேசும் பொழுது, நம்மளை பார்த்து இந்த மலடி என்றாலே என்ன, அவள் கர்ப்பம் வறண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். உன் வாழ்க்கை வறண்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, உன்னுடைய குடும்பம் வறண்ட நிலைமையில் வறுமையில் இருக்கும் பொழுது, அநேகர் உன்னை பார்த்து கேவலமாக பேசும்பொழுது நீ என்ன செய்கிறாய், நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்தால், அழுது புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு சோர்ந்து போய்க் கொண்டு சமுதாயத்தை விட்டு விலகி நாம் என்னோ ஒதுக்கப்பட்டவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதவம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அந்த சமயத்தில் தான் நீ மகிழ்ந்து பாட வேண்டுமா. அதனாலே நீ வறுமை நினைத்து வாடாமல், உன்னுடைய பிரச்சனையை நினைத்து வாடாமல் நீ மகிழ்ந்து பாடி பாரு. இப்போ மலடியை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார் மகிழ்ந்து பாடுங்க அப்படின்ற. அடுத்து என்ன சொல்கிறாரு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தம் இடுன்றார். கம்பீரமாய் பாடு, பாடுறதுக்கும் கம்பீரமாய் பாடுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். சாதாரணமாக பாடாத, கம்பீரித்து பாடு. கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய நிந்தியை நீக்குவார், ஆமேன், என்னுடைய அவமானத்தை நீக்குவார், இந்த நிலைமையை மாற்றுவார். இன்னைக்கே நான் இப்படியே இருக்க மாட்டேன். கம்பீரத்தோடு நீர் ஆண்டவரை பாடி நீர் மகிழ்ந்து களி கூறும்போது, ஆண்டவர் ஆர்ப்பரிக்கும்போது, ஆனந்த சத்தமிடும்போது உன்னுடைய நிலைமைகள் மாறும். அன்பாவளே, இதுதான் அந்த தீர்க்கதரிசி எழுதின அந்த காரியத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இங்கே வருவோம், பவுல் ஏன் இதை இங்கே நோட் பண்ணுறார், 4:10 இங்கே ஏன் இதை நோட் பண்ணுறாரு. இங்கே ஒரு சத்தியத்தை சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறார். இந்த கலாத்தியர் நிருபத்திலே புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நியாயப்பிரமாணத்தினால ஒரு பெரிய காரியம் கிடையாது, ஒருத்தன் நீதிமானாய் வர முடியாது அப்படின்ற கான்செப்டில் தான் அந்த கலாத்திய நிருபத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார் பாருங்கள். 21 பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரகசியம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள், யாரை பார்த்து சொல்கிறாரு, யூதரில் பார்த்தோம் அந்த நியாயப்பிரமாணத்தின் பிடித்து கொண்டிருக்கிற யூதர்களாக இருந்து இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட திருச்சபையாரை கலாத்தியர் திருச்சபையை நோக்கியும் சொல்கிறார். இன்றைக்கி நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு பக்தர்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிற மாதிரி ஒரு கையில் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டோம், ஒரு கையில் புதிய ஏற்பாடை பிடிச்சிக்கிட்டோம். அன்பால் இப்படி தான் நாமளும் இன்றைக்கி அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எல்லா திருச்சபைகளும் அப்படி தான் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் பழைய ஏற்பாட்டுக்கு எகேன்ஸ்டாக பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கவே நினைக்காத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், ஒரு

ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்திலே பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமிடத்திலே சுயாதீனம் உள்ளவனிடத்திலே பிறந்தவன். அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் என்றார். ஞான அர்த்தம் இதுதான் பார்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இந்த ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நவீன காலத்து கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம, ஆண்டவர் கொடுத்த இந்த வேதத்தை நாம அவர் பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்திலே அந்த ஞான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நம்ம இன்னைக்கு ஞான அர்த்தமே புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு எங்கேயோ போகிறோம். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், என்னுடைய நண்பர், ஞான அர்த்தம் உள்ள வார்த்தைகளை பேசணும், ஞான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாவம் அவர் வந்து என்ன செஞ்சார், எகோவா விட்னஸ் என்ற கோஷ்டியில் போய் சேர்ந்துட்டார். அன்பாவில் அவர்களோடு அவர் ஒருவராக மாறி அவர்கள் இந்த ஞான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி இன்னைக்கு அவருடைய ஆத்மா என்ன செஞ்சிட்டு இருக்குது, அவங்க சொல்றதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்குது. யார் சொல்றது வேத வாக்குன்னு நினைக்காது. நான் சொன்னாலும் சரிதான், அது எந்த கொம்பன் சொன்னாலும் சரிதான். இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீ பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு அந்த ஞான அர்த்தத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீ ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டு கற்று தருவார். நியூட்ரலாக நீ இருப்ப. அன்பா இல்லை, இன்னைக்கு பாருங்க, அவர் உண்மையில நல்ல சகோதரன், ஆவிக்குரிய சகோதரன். இன்னைக்கு கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு, அந்த எகோவானுடைய, அதாவது எகோவாவிலே ரெண்டு கோஷ்டி வந்துருக்குதுங்க. டைரக்டா எகோவான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கோஷ்டி இருக்குது, இன்டைரக்டா எகோவாவே சொல்லாம ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு கழுத்த இருக்கிற ஒரு கோஷ்டி இருக்குது. எகோவானுடைய சிஸ்டர் கன்சனா, பி கேர்ஃபுல். கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இன்னைக்கு அதிகமாகி பரவி விட்டது. இன்னைக்கு அந்த கள்ள உபதேசத்தில் அவர் மாட்டிகிட்டு இருக்கார். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களாம் வீணாக போகிறீங்க, ஞான அர்த்தத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பால் எனக்கு உண்மையிலே பரிதாபமாக, அவருக்காக இன்னைக்கு கூட காலையில் ஜோமிட்டு வந்தேன். அன்பால் இன்னைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு அநேகருடைய கண்கள் இந்த ஞான அர்த்தத்தை பார்க்காமல், இங்கே பவுல் என்ன சொல்ல வராருன்றதை பார்க்காம பாருங்கள். ஞானம் அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளான பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவளே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனா மலை. அப்போ எருசலேமுக்கும் சீனா மலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்து கொள்ள. சீனா மலையில் தான் மோசேயுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னு சொல்ல. இன்னைக்கு எவ்வளோ நல்ல அழகாக சிம்பாலிக்காக சொல்கிறார் பாருங்க. ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமே சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூடிய அடிமைப்பட்டு இருக்கிறாளே. பாருங்க, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லோருக்கும் தாயானவள். எருசலேம்லேருந்து தோன்றினவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எருசலேமில் வந்த மாதிரி எருசலேமில் தான் ரெண்டாவது வருகையும் வந்து இறங்க போகிறார் அந்த எருசலேம் மலையிலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பாவில் அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே. அதனால் இப்போ நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற, இன்னைக்கு பிசாசு அநேகருடைய கண்களை கட்டி வைத்திருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களை இன்னைக்கு, சுயாதீனம் மற்றவர்களைப் போல இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், அடிமை போல இருக்கிறோம். அடிமையான பிள்ளை சுயாதீனம் போல இன்னைக்கு உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா, இந்த பிசாசுக்கு அடிமையான பிசாசுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மீஸ்தரமாக இருக்கிறாங்க, நம்மளை ஆளுமை பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு சுயாதீனம் உள்ளவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அன்பான இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், பறி கொடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு மற்றவர்களுடைய புறஜாதியுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்கும்படியாக இருக்கிறார். ஆனாலும் பரவாயில்ல, நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நேரத்தில் தான் நம்ம மகிழ்ந்து என்ன செய்யணுமா, பாடணும். ஆமேன். இந்த நேரத்தில் தான் நம்ம சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கணும். அப்படி செய்ய செய்ய கர்த்தர் நிச்சயமாக தலைகளை எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமேன். இன்னைக்கு அதுதான் சொல்கிறார் பாருங்க, சகோதர ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்துகிறது போல இப்பொழுது நடந்து வருகிறது. இன்னைக்கு அதான் நடந்து வருது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எருசலேமை சுத்தி அநேக தேசங்கள் இருக்கு, அதெல்லாம் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். அது எப்படி நான் வாயால் சொல்கிறது, ஆகாரனுடைய பிள்ளைகள் ஆகிய அது முஸ்லீம் மக்கள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எருசலேமை சுற்றிலும் பகைத்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் மக்கள் தான். இன்றைக்கும் தகராறு பண்ணியிருந்தா இருக்கிறாங்க எருசலேமில், எல்லாமே இன்றைக்கும் தகராறு பண்ணியிருந்தா இருக்கிறாங்க. யார், ஆகாரனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் பிள்ளைகள்.

ஆனால் இங்கே பார்க்குறார் பாருங்க, இப்பொழுதும் நடந்து வருகிறதுன்றார். இன்றைக்கும் அந்த நிலைமை தான், இன்றைக்கி எல்லா தேசத்திலும் அப்படி தான். சுயாதீனமான பிள்ளைகளை யார் தான் ஆளுமை பண்ணுறாங்கன்னா அடிமைத்தனத்தினுடைய பிள்ளைகள் தான் ஆளுமை பண்ணுறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஆமேன். இப்பொழுது நடந்து வருகிறது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளை அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோம் என்று முடிக்கிறார். எவ்வளவு நாசுக்கு அழகா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தையும் ரெண்டு ஏற்பாடுகளாம் என்று சொல்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதியாக இருக்கிறது. 24 பார்த்து, இவைகளுடைய ஞான அர்த்தம் உள்ளவைகளை, அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு டாமினேட் பண்ணி இன்னைக்கு எல்லா திருச்சபைகளிலும் புதிய ஏற்பாடை பற்றி பேசாதபடிக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களையே பேசி பேசி பேசி இன்னைக்கு மக்களை எல்லாமே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். எதுக்கு? நியாயப்பிரமாணத்துக்கு. அதனாலே புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் இன்றைக்கி நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்றால் அது கிடையாது. இன்றைக்கி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து முடியாமல் அந்த அது அதனால் ஒருத்தன் நீதிமானம் ஆக முடியாதுன்னு சொன்ன பிறகு அதையே பேசிகிட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை பற்றியோ அதில் உள்ள ரகசியத்தை பற்றியோ அதில் நிருபங்களை பற்றியோ பேசுதா திருச்சபைன்னா இல்லை. அதனாலே இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் தான் வருது. ஒரு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வள்ளலாரை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அந்த ஆராய்ச்சியில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் இது, வடலூர் பண்ருட்டிக்கு பக்கத்தில். அப்போ ஒரு சில வள்ளலாருடைய பக்தர்கள் எனக்கு சொன்னோடனே, சே பண்ருட்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு வடலூரை நாம் ஆராதிக்காமல் சென்னையிலேருந்து இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, இந்த கோயிலுக்கு வராங்க, இவ்வளோ தூரம் பூசை பண்ணுறாங்களேன்னு தைப்பூசத்துக்கு அவங்க கூட போய் இரண்டு நாள் அவங்க த்ரூஅவுட் நைட்டு தங்கி டே அண்ட் நைட் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆக்டிவிட்டீஸும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ வந்து அவர் வந்து திருவருப்பா அப்படின்னு ரெண்டு நூல், ஒரு நூல் எழுதினார். அடுத்தது வந்து அகவல் திரட்டுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த அகவல் திரட்டல் தான் அவர் கற்றுக்கொண்ட சத்தியத்தின் உண்மையை எழுதியிருக்கிறார். அன்பாவிலே நல்லா தெரிஞ்சுங்க, யாராவது இருந்ததுன்னா படித்து பாருங்கள் திருவருப்பாவையும் அகவல் திரட்டையும். ஆனால் அவருடைய கல்வெட்டில் நான் போய், அவருடைய அதாவது அவர் மறைந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது, அவர் ஜோதியாய் ஆகிவிட்ட இடத்துல, அந்த இடத்துல அந்த கல்வெட்டை படிக்கும்போது நான் கடந்த 10 ஆண்டுகளாக பல கல் முன்னாடி மண்ணு முன்னாடி பாசுரங்களை எழுதி கடந்த 10 ஆண்டுகளாக நான் பைத்தியக்காரமாக கடந்து விட்டேன். கடவுள் அவ்வடிவில் இல்லை, கடவுள் ஜோதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பைத்தியக்காரமாக பாசுரங்களை எழுதி நான் கடந்து விட்டேன்றதுதான் அந்த திருவருப்பா. அதுதான் 10 ஆண்டுகளாக கந்தர்கோட்டம், சென்னையில் இருக்கிற கந்தர்கோட்டத்தில் ஆரம்பித்து தில்லை அம்பலத்தில் இந்த சிதம்பரம் தில்லை கோயிலில் வந்து முடிக்கிறார். அதுதான் திருவருப்பா. இன்னைக்கு நான் பார்த்தது அந்த கோஷ்டியில் என்னன்னாக்கா, அந்த திருவருப்பாவை பாராயணம் பண்ணுறாங்க, பட்டிமன்றம் வைக்கிறாங்க, அதை பற்றி சிறப்புரையாற்றுறாங்க, அதை பற்றி பெரிய காரியங்களாம் பண்ணுறாங்களோ வந்து அவர் எழுதின அந்த உண்மையான சாராம்சத்தை, அந்த அகவல் திரட்டை குறித்து ஒருத்தரும் தியானிக்கிறது கிடையாது. அப்போ தான் நான் அந்த மக்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவர் எந்த காரியத்தை பைத்தியகாரத்தனம்னு சொன்னாரோ அந்த காரியத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, மேன்மை பாராட்டிக்கிட்டு அதையே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆனால் அவர் சொன்ன உண்மையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அன்பாவில்லை, அதை கண்டுபிடிச்சி தான் 2000 ரூபாய்க்கு அந்த இடத்துல புஸ்தகம் வாங்கினேன் நான். அன்பாவில்லை, அது ஒரு பெருசல்ல, நான் எனக்கு வெளிச்சம் கிடச்சி இன்னைக்கு அதே தான் இந்த கிறிஸ்துவத்தில் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பழைய ஏற்பாடு வந்து நிழல் என்று பவுல் சொல்கிறாரு, புதிய ஏற்பாடை நிஜம் என்று சொல்றாரு. பழைய ஏற்பாடை வந்து அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்ற ஆகாருடைய பிள்ளை அதுன்றாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாடை சுயாதீனம் உள்ள சாராளுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று சொல்கிறார். இதை புரிந்து கொண்டோமா என்றால் புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு எந்த திருச்சபையும் புரிந்து கொள்ளவில்லை. நான் என்னை வந்து பார்த்தாக்க ஒரு முத்திரை குத்துருவாங்க, ஏதோ ஒரு விதமான ஒரு டாக்டரை கொண்டு போகிறான். எந்த டாக்டர் எனக்கு சொந்தம், எனக்கு பரலோக டாக்டர் இன்னைக்கு வேதத்து தான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், வேதம் தான் உனக்கு டாக்டர்னு, அவ்வளோதான். இந்த இயேசு கிறிஸ்து சொன்னது தான் உனக்கு டாக்டர்னு, அவ்வளோதான். ஏசாமி உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதுதான் உன்னுடைய கொள்கையாக இருக்கணும். இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கொள்கையாக இருக்கணும், புதிய ஏற்பாட்டினுடைய நவீன காலத்து கிறிஸ்தவனுடைய கொள்கை என்னவாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டதான் இந்த புதிய ஏற்பாடு இந்த உலக மக்களுக்கு முன்பாக, உலக மக்கள் அனைவருக்கும்.
இந்த பழைய ஏற்பாடு என்பது, பழைய உடன்படிக்கை என்பது மோசே மூலமாய் ஒரே ஒரு குரூப்பு, யார், இஸ்ரேல் அல்லது யூதர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த புதிய பழைய ஏற்பாடு என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, கடவுள் மோசே மூலமாய் அந்த யூதர்களுக்கு கொடுத்ததுதான் பழைய ஏற்பாடு. இன்னைக்கு உலக மக்கள் முழுவதற்கும் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு. இன்னைக்கு நானும் நீனும் எதையும் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு திருச்சபை சிந்திக்க வேண்டும். அன்பாவிலே இன்னைக்கு நாம இன்னைக்கு மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? ஆமேன். இன்னைக்கு நாம ஆண்டவர் உன்னை பல விதத்தில் நம்மளை சோதிக்கிறாரு. இன்னைக்கு பல பிசாசானவன் வந்து உன்னை ஓவர் கம் பண்ணலாம், ஆனால் இன்னைக்கு நீ மகிழ்ந்து களி கூர்ந்து ஜெபித்து பாடி ஆண்டவரை துதி, ஆண்டவர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம்மா. இன்னும் அதிகமாய் புதிய ஏற்பாடை வாசித்து நாம் சுயாதீனம் உள்ளவர் பிள்ளைகள் என்று மகிழ்ந்து பாடுவோம். இந்த ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இனி இன்னும் அதிகமாய் நாம அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த வேதத்துக்காய் நன்றி. நிறைய ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமென்.

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ ராபாலா சலமோ யான் தோரமோ ரிவாக்கவதனமா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

வல்லவர், சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள்

என் அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பட்டுக் கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ் இப்பொழுதே ஹல்லேலூயா, வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, எஸ் நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயம்தான் அநேகர வியாதிக்குள்ள பிடித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ, தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஒரு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்னவாகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கும் எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ், நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போதப்பா, எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவரே, அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற உலகத்தில், நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி சேர்ந்து

தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான்

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை

எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க அப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்யல. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் அந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை அப்பா. எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசனத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்முடைய சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உண்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம், மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை, ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம் கர்த்தர்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: மேக்கிக்கு வயது 17. அவன் தன்னுடைய எளிய குடும்பத்தை விட்டு படிப்பதற்காக கல்லூரிக்கு சென்றான். அவனுடைய தாய் தன்னுடைய சொந்த கைகளால் அவனுடைய பெயரை எழுதிய ஒரு வேத புத்தகத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அவனுடைய தாயாரின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக கல்லூரி வாழ்க்கை அவனை தலைகளாக மாற்றியது. தகாத நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க அடிமையானான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிப்பதற்கு பணமில்லாமல் அவன் கொண்டு வந்த வேத புத்தகத்தை கடையிலே போட்டு அந்த பணத்திற்கும் மது வாங்கி கொண்டான். கடைசியாக எப்படியோ படித்து முடித்து அவன் ஒரு டாக்டர் பணியிலும் இணைந்தான். ஒரு மருத்துவமனையில் அவன் பணி செய்த பொழுது அங்கே மறிக்கும் தருவாயில் இருந்த ஒரு மனிதன் சிறந்த புத்தகம் ஒன்றை கொண்டு வரும்படி தன்னுடைய நண்பனிடம் கேட்டான். அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாலும் அவன் மரித்து போய்விட்டான். அவனுடைய உடல் அகற்றப்பட்ட பொழுது மரண தருவாயில் இருந்தாலும் சிறந்த புத்தகம் என்று அவன் கேட்டு வாசித்த புத்தகம் எது என்று அறிய டாக்டர் ஆவலுடன் கூட அந்த அறையில் தேடும்படி கூறினார். அவர்கள் கையில் கிடைத்த அந்த புத்தகத்தை டாக்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். தன்னுடைய தாயின் கைகளினால் தன்னுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று அவன் தாய் அடிக்கோடிட்டு வைத்திருந்த பல வேத வசனங்களை கவனத்தோடு வாசித்தான். பல மணி நேரங்கள் வாசித்து அவனுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக கடவுளிடம் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கடவுளுடைய இரக்கத்திற்காக வேண்டிக் கொண்டான். கடவுள் கொடுத்த உண்மையான மன அமைதியை பெற்றுக்கொண்டான். நம் பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி உள்ளதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் எடுக்கும் முயற்சிகள் ஒருபொழுதும் வீணாவதில்லை. ஒருவேளை நாம் உயிர் வாழ்கின்ற காலத்தில் அதை காண முடியாவிட்டாலும் உண்மையாய் இறைவனிடம் வேண்டுதல் செய்ய ஒவ்வொருவரது வேண்டுதல் கேட்டு கடவுள் அவர்களை நிச்சயம் சந்திப்பார்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பிரசங்க ஆயத்தம், இன்புட் அண்ட் அவுட்புட். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 84:12 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகின்றன. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவருடைய முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய குடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனிதன் பாக்கியவான். இந்த நாளிலே தேவனுடைய திருவார்த்தையை எடுத்து ஏதோ ஒரு அளவில் அல்லது ஒரு பெரிய அளவில் பிரசங்கிக்கிறவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 2:2. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க நம்பகமான மனிதரிடம் ஒப்படை. டீச் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் மீ டு ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு பாஸ் இட் ஆன் டு அதர்ஸ் ஆல்சோ. நான் பைபிளை தவிர வேறு எந்த நூலையும் படிப்பது கிடையாது, கடவுளிடமிருந்தே நேரே பெற்றுக்கொள்கிறேன் என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஆன்மீக பாணியாக தோன்றினாலும் திருவசனத்திற்கு ஒத்ததல்ல. திஸ் மே சவுண்ட் ஸ்பிரிச்சுவல் பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸ்கிரிப்சரல். வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று இளம் ஊழியன் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினார். ஏனென்றால் ஒரு குருவின் உதடுகள் மெய் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதுவனாச்சுதே என்று மல்கியா 2:7 வாசிக்கிறோம். சபையின் வளர்ச்சிக்கும் பக்தி விருத்திக்கும் கடவுள் போதகர்களை கொடுத்திருக்கிறார். 5 வகை முக்கியமான ஊழியங்கள்: 1 அப்போஸ்தலர், 2 தீர்க்கதரிசிகள், 3 சுவிசேஷகர்கள், 4 மேய்ப்பர்கள், 5 போதகர்கள். இந்த போதகர்கள் பேசுவதை கேட்கலாம் அல்லது எழுதுவதை வாசிக்கலாம். கடந்த கால போதகர்கள் அல்லது தூர நாடுகளில் உள்ள போதகர்களால் பயனடைய வழி, ஒரே வழி, அவர்கள் எழுதி வைத்துள்ளவைகளை வாசிப்பதுதானே. வேதத்திலே மேலெழுந்த அறிவுடன் சில பிரசங்கங்களை நாம் செய்துவிட முடியும். ஆனால் அவற்றில் நாம் திருப்தி அடையாமல் ஆராய்ச்சி உதவி நூல்களை நன்கு பயன்படுத்தி, அதாவது ஸ்டடி எய்ட்ஸ், திருவசனத்திற்குள் ஆழமாய் செல்ல வேண்டும். பிரசங்கிக்க முனைகிற ஒவ்வொருவரும் குறைந்தது 4 அல்லது 5 வேதாகம ஆராய்ச்சி உதவிகளை வைத்திருக்க வேண்டும். 1 கன்கார்டன்ஸ், அதாவது சொல்லகராதி. அடுத்தது பைபிள் டிக்ஷனரி, பொருளகராதி. மூன்றாவது கமெண்டரி, அதாவது விளக்க உரை. நான்காவது ஸ்டடி பைபிள்ஸ். இன்றைக்கு அநேக ஆராய்ச்சி வேதாகமங்கள் உண்டு. அவற்றில் உங்களுக்கு பிரியமான ஒன்றை நீங்கள் எடுத்து கிரமமாக அதை பயன்படுத்துங்கள். மக்கள் பிரசங்கிக்கிற நம்மை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு புதிய புதிய பாடங்களும் புதிய புதிய சத்தியங்களும் கிடைக்க வேண்டும். நாம் பயண நேரங்களை வாசிப்பதற்காக பயன்படுத்தலாம். திருமறை தியானத்திற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஜெபம். வெற்றியான ஊழியத்திற்கு மூன்று ரகசியங்கள் உண்டாம். முதல் ரகசியம் ஜெபம், இரண்டாவது ரகசியம் ஜெபம், உங்களுக்கு தெரியும் மூன்றாவது ரகசியமும் ஜெபம்தான். ஏனென்றால் திருப்பணி நிறைவேறுவது பலத்தினாலும் அல்ல, திறமையினாலும் அல்ல, அது ஆண்டவருடைய ஆவியினாலேயே. தூயாவியானவரில் துவங்கி புயபலத்தில் முடிப்பது சாத்தியம். எனவேதான் பவுல் சொன்னார், நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறீர்களே என்று புலம்பினார். மூன்றரை ஆண்டுகளில் அவ்வளவு சாதித்த இயேசு தமது வாழ்வில் ஜெபத்தை நெருக்கி தள்ள எதையும் அனுமதிக்கவே இல்லை. ஜெப வாசனையை சுவாசித்து வாழும் மனிதனிடம், அவ்விதமான ஒரு ஊழியனிடம் ஒரு பசுமையை காணலாம், ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அவனை சுற்றி இருக்கும். நமது ஊழிய பாரங்களை கர்த்தரிடம் ஜெபத்தில் நாம் எடுத்து சென்று அவரிடம் விட்டுவிட பழகாவிடில் நாளடைவில் அந்த பாரங்களே நம்மை நசுக்கி ஒன்றுமில்லாமல் போக செய்துவிடும். எனவேதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் என்று சொன்ன உடனே பாவ பாரம் என்று நினைக்கக்கூடாது. நாம் சுமக்க தேவையில்லாத அநேக பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரங்களையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவர் மீது வைத்துவிட்டு அவரிடமிருந்து அவருடைய சுமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு அழகாக, என்னுடைய சுமை இலகுவானது, என்னுடைய யுகம் மெதுவானது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊழியக்காரருக்கு அவர் சொன்ன ஒரு ஆலோசனை. லெனார்ட் ரேவன்ஹில் என்ற பக்தன் அழகாக சொன்னார், ஜெபியாத ஊழியன் சிதறுண்டவன். எ மினிஸ்டர் ஹூ இஸ் நாட் ப்ரேயிங் இஸ் ஸ்ட்ரேயிங். அலைவது அவசியம், ஆனால் அழுவது அத்தியாவசியம். ட்ராவலிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ட்ரவெயிலிங் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாரையும் எனக்காக ஜெபமண்ணுங்கள் ஜெபமண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு தனது தனி ஜபத்தை அலட்சியம் செய்யும் ஊழியனுக்கு ஆபத்து மிக மிக அதிகம். கழுகுகள் உயரத்தில் தனிமையாக பறக்கின்றன, தனிமையில் இனிமையாக பறக்கின்றன. அதுதான் ஊழியக்காரனுக்கு மாதிரி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டையடித்து எழும்புவார்களாம். To be much for God, we must be much with God. More prayer, more power. அதிக ஜெபம், அதிக வல்லமை. Less prayer, less power. குறைவாய் ஜெபித்தால் குறைவாய்த்தான் வல்லமை. No prayer, no power. ஜெபம் இல்லையா, வல்லமை இருக்காது. சகோதரி சாராள் நவரோஜி அழகாக ஒரு பாடலை ஏற்றினார்கள், உயர் கர்மேல் மலை மீது ஜெபித்திடும் எலியா போல், துயருற்ற மகள் அன்னாள் போல், தாசன் தானியேல் எனும் பக்தர் பலர் ஜெபித்த அந்த தனி ஜெப வரம் தாருமே. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க நம்பகமான மனிதரிடம் ஒப்படை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான ஊழியக்காரர்களே, ஆண்டவர் உங்களை தமது திருவசனத்தை எடுத்து பிரசங்கிக்க வியாக்கியானிக்க அழைத்திருப்பார். ஆனால் அது ஒரு பெரிய சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தோடு ஒரு பெரிய பொறுப்பும் வருகிறது. எப்படி ஒரு பறவை இரண்டு செட்டைகள் இல்லாமல் பறக்க முடியாதோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே போதுமான நேரம் நீங்கள் உட்கார்ந்து திருவசனத்தை வாசித்து தியானித்து அநேக ஆராய்ச்சி நூல்களை வைத்து உங்கள் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். அதே அளவு நேரம் தேவ சமூகத்திலே முழங்காலிட்டு அவருடைய ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பலத்தையும் புது கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை இரண்டையும் சமநிலையில் வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் ஊழியத்தை, பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆனால் உங்களை அழைத்த தேவன் என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கம் திருவசன ஊழியத்தில் முழுமையாக நிறைவேறும். ஆண்டவர் மகிமைப்படுவார், அவருடைய மக்களும் பக்தி விருத்தி அடைவார்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முன்னால் இந்த நாளிலே நாங்கள் கவனித்த தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆயத்தம் இல்லாமல் அரைகுறையாய் நாங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு, ஏதோ ஒன்றை எழுதி கொண்டு, ஏதோ ஒன்றை பேசி சமாளிக்கிற அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. போதுமான நேரம் முழங்காலிலும், போதுமான நேரம் தியானத்திலும் நாங்கள் செலவழித்து ஆயத்தம் பண்ணி மக்களுக்கு சூடான அப்பத்தை மன்னாவாக நாங்கள் கொண்டு போய் கொடுக்க கர்த்தரைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புணர்வை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை கேட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தாவே மற்ற வேலைகள் வேலைகள் வேலைகள் என்று தனி ஜபத்தையும் தனி தியானத்தையும் அசட்டை செய்திருப்பார்களானால் திரும்ப அவர்களை அந்த நிலைமைக்குள்ளே நீர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தான செய்திகளை எல்லா ஊழியக்காரர்களும் மக்களுக்கு தாராளமாய் வழங்கி தேவனுடைய மக்கள் ஆண்டவரே செழுமைக்குள்ளே கடந்து வர அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மறுபடியுமாக நீர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்ததற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாய் கடைசி வரை இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரில் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி, அதாவது நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களில் ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு இன்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் வராதபடிக்கு காத்து தொடர்ந்து செய்யும்படிக்கு உங்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவதாக தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்பட பண்ண போகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தில், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிற காரியத்தில் கர்த்தரிடத்தில் வேண்டுகிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மோசே திட்டம் பண்ணி செய்ய ஆரம்பித்த காரியமோ பெரியது, கானானுக்கு ஜனங்களை அழைத்து செல்வது. அது தன்னால் ஆகாது என்று உணர்ந்தவனாய் கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுகிறான். இன்றைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து திட்டம் செய்து செயல்படுத்த எண்ணி உள்ளீர்களோ, அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்கும்படி கர்த்தர் தம் கிருபையை உங்களுக்கு வெளிப்படுத்தி ஜெயத்தை தரப்போகிறார். அடுத்ததாக கிளையாகிய கிறிஸ்து வெளிப்பட போகிறார் உங்கள் காரியங்களில் செயல்களில். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில், கோடாரி தண்ணீரில் விழுந்து மூழ்கி போனது என்று வாசிக்கின்றோம். 6வது வசனத்தில் ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி என்று உள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மூழ்கி போக வேண்டியவர்களாகிய நம்மை கிளையாகிய இயேசு நமக்காக மூழ்கடிக்கப்படும்படிக்கு வீசப்பட்டதால் கோடாரியாகிய நம்மை, மூழ்கி போக வேண்டிய நம்மை மிதக்க பண்ணினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் சத்துருவினால் பல தோல்விகளையும், உங்களை மூழ்கடிக்க விரும்பி பல தடைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்நோக்கி வருகிறீர்களா? கவலை வேண்டாம். கிளையாகிய இயேசு உங்களுக்காக அவற்றிலிருந்து நீங்கள் மீளும்படிக்கு, உங்களை காப்பாற்றும்படிக்கு விரும்புகிறார். 3வதாக செயல்பாட்டின் பிரச்சனைகளை தம் கரத்தை அனுப்பி சரி செய்கிறவராய் காணப்படுகின்றார். எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைகிறான் என்று உள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களில் காணப்படுகின்ற தவறுதல்கள், தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து சரி செய்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தம்முடைய கரத்தை நீட்டி நல் ஆலோசனைகளை வழங்கி தம்முடைய ஞானத்தினால் உங்களை வழிநடத்தி மற்றவர்கள் முன்பாக உங்களை விசேஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

காலளவு அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 14 அதிகாரம் அதனுடைய 16 வசனம். நீ உன் கோலை நீட்டி ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையினால் இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டு இப்பொழுது எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வதே சமீபமாயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தும்படிக்கு அவர்களை அங்கே கொண்டு வருகிறார். இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் நிற்கிறார்கள். இந்த நிலையில்தான் பார்வோன் தன் ரதங்களை பூட்டி கொண்டு தன்னுடைய எகிப்தின் சேனையோடு இஸ்ரவேலர்களை மீண்டும் பிடிப்பதற்காக வேகமாய் கோபத்தோடு ஆரவாரத்தோடு எழுந்தருளி வருகிறான். இந்த ரதங்களின் சத்தத்தை, இந்த ஆரவார சத்தத்தை கேட்டு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கலங்கி நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். இதிலே கர்த்தர் சொன்ன 3 காரியங்களில் 2 காரியங்கள் மோசையால் செய்ய முடிந்தது. என்ன 2 காரியம்? 1, கோலை ஓங்குவது. இது மோசையால் செய்ய முடியும். 2 காரியம் என்ன? சமுத்திரத்தின் மேலே கையை நீட்டுவது. இதுவும் மோசைக்கு செய்ய முடியும். ஆனால் மோசைக்கு செய்ய முடியாத 3 ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் என்ன? சமுத்திரத்தை பிளந்து விடு. இது மோசையால் செய்ய முடியாது. மோசையால் கோலை ஓங்க முடியும், சமுத்திரத்துக்கு நேராக கையை நீட்ட முடியும். இந்த இடத்துல இந்த 2 காரியத்தை நம்ம எல்லாருக்குமே செய்ய முடியும். ஆனால் நம்ம யாருக்குமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் 3 கர்த்தர் இங்கே மோசை கிட்ட சொல்லுகிறார். அதுதான் சமுத்திரத்தை பிளந்து விடு என்று. இது மோசையால் முடியாது. ஆனால் கர்த்தர் இங்கே செய்கிற செயலை பாருங்கள். அதனுடைய 21 வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இங்கே சொல்ல வருகிற செய்தி இதுதான், முடியாத காரியத்தை எண்ணி உன்னால் செய்ய முடிந்ததை செய்யாமல் இராதே. உன்னிடத்திலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்வாரானால் எதை எதை செய்ய உனக்கு முடியும், எதை செய்ய முடியாது என்பதை உன் சிருஷ்டிகர் நன்கு அறிவார். மோசையால் கையை ஓங்க முடியும், அதை மோசையை செய்ய வைக்கிறார். மோசையால் சமுத்திரத்துக்கு நேராக கையை நீட்ட முடியும், அதையும் மோசையே செய்ய வைக்கிறார். ஆனால் மோசையால் இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்க முடியாது. அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் காற்றை அனுப்பி அவரே அந்த தண்ணீரை பிளந்து போகும்படிக்கு செய்கிறார். உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியாததை உனக்காக அவர் செய்வார். அதனால தான் கிதியோன்ட்டு சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, ரட்சிப்பு நான் உனக்கு கொடுப்பேன், நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு இருக்கிற பலத்தால் உன்னால் போக முடியும். யுத்தம் பண்ணுகிற பலன் உனக்கு இருக்கா இல்லையா என்பதல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ முதல்ல புறப்பட்டு போ. கிதியோன் புறப்பட்டு போக ஆயத்தமாகும் போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியானவர் அவன் மேலே பலமாக இறங்கினாராம். கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபையை பயன்படுத்துங்கள். உங்களால் முடியாததை கர்த்தர் உங்களுக்காக எப்பொழுது செய்வதை உங்களால் அனுபவிக்க முடியும், கண்டற முடியும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். என்னால் முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லி முடங்கி கிடக்காதே. கர்த்தர் தட்டி எழுப்புகிறார் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு. உன்னால் முடிந்ததை செய்யதான் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலன். ஆமேன். இல்லாண்டவரை இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது. கர்த்தருக்கு தெரியுங்க நமக்கு எது முடியும் முடியாது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல மோசே கோலை ஓங்கி கையை நீட்டினான். அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடலை. பார்த்தீங்களா, அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி மோசே கோலை ஓங்கி கையை நீட்டி சமுத்திரம் ஒன்றும் ஆகலைன்னா அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போக விடமாட்டார். கர்த்தர் கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் செயல்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன் இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலே நீர் கற்றுத்தந்த உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த கிருபைகளை பயன்படுத்தி ஆண்டவர் அற்புதங்களை காண எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பிடித்ததால் அதில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்தனர். அவர்கள் இருந்த அடுக்குமாடி வீட்டில் ஸ்மோக் டிடெக்டரும் இருந்தது. அது நன்றாக வேலை செய்யும் நிலையில்தான் இருந்தது. இருப்பினும் அது எந்த அபாய ஒலியையும் அன்று எழுப்பவில்லை. காரணத்தை ஆராய ஃபயர் டிபார்ட்மெண்டைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் அந்த வீட்டை சோதித்த பின்பு தங்கள் அறிக்கையை இவ்வாறு சமர்ப்பித்தனர். இந்த வீட்டில் நேற்று இரவு ஒரு பிறந்த நாள் விழா நடைபெற்றுள்ளது. சமையல் செய்யும் போதும் மெழுகுதிரி பற்ற வைக்கும் போதும் புகை வரும். அப்போது தேவையில்லாமல் இந்த ஸ்மோக் டிடெக்டர் அபாய ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கும் என நினைத்து அதை அணைத்து போட்டனர். விழா முடிந்து விருந்தினர் அனைவரும் போன பின்பு ஸ்மோக் டிடெக்டரை ஆன் பண்ண மறந்து தூங்கிவிட்டனர். அன்று இரவு தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பிடித்த போது இவர்கள் வீட்டில் மட்டும் அபாய ஒலி கேட்கவில்லை. காரணம், ஸ்மோக் டிடெக்டர் அணைத்து போடப்பட்டிருந்தது. ஆகவே அங்கு தூங்கிய 2 பெண்களும் மரித்து போயினர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:00 தாங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை அவித்து போட்டதால் 2 பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்ததை குறித்து நாம் வாசிக்க முடியும். அனனியாவும் சப்பிராளும் பொய் சொன்னபோது தங்கள் உள்ளத்தில் பேசின பரிசுத்த ஆவியானவருக்கு தங்கள் காதுகளை செவிடாக்கினர். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த அவர்கள் இடம் கொடுத்திருப்பார்களானால் அவர்கள் இருவரும் அன்று உயிரோடே காக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை அவர்கள் அவித்து போட்டதால் வாழ்வை இழந்தனர். பிரியமானவர்களே, மிகவும் நுட்பமான ஸ்மோக் டிடெக்டரை போல தவறான அபாய ஒலியை ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் எழுப்ப மாட்டார். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல பரிசு. நம் மனசாட்சி மூலமாக அவர் நம்மோடு இடைப்படுவார். நம்மை சரியான பாதையில் வழிநடத்த அவ்வாறு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பேசும் வார்த்தையை கவனித்து நடக்கும் காதுகள் நமக்கு இருந்தால் நாம் அழிந்து போகாமல் பத்திரமாக நடக்க முடியும். ஆகவே நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்புவோம். அவர் நம்மை நித்தியத்தின் பாதையில் வழி நடத்தட்டும்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கவனத்தை திருப்புவோம்.
2: Let us turn a focus towards the word of God.
1: நீதிமொழிகளின் புத்தகத்தின் 5 அதிகாரத்தின் 7 முதற்கொண்ட 13-14 வசனங்களை வாசிக்க போகிறோம்.
2: We're going to read from Proverbs chapter 5 verses 7 to 14.
1: ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே.
2: Therefore, hear me now, my children, and do not depart from the words of my mouth. Remove your way far from her, and do not go near the door of her house.
1: சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும்.
2: Lest you give your honor to others and your ears to the cruel one, lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner.
1: Mudivile un maamisamum un sariramum uruvaliyum bodu nee dukkithu ayyo podagathai naan veruthene kadindu kolludhal en manam alatchiyam paninade en podagarin sollai naan kelamalum enakku upadesam paninavargalukku en seviyai saayamalum ponene. சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
2: And you mourn at last when your flesh and your body are consumed and say, how I have hated instruction and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers nor inclined my ears to those who instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation.
1: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாகவே நாம் தொடர்ந்து நம்முடைய உறவுகளில் நாம் காக்க வேண்டிய தூய்மையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.
2: For the past few days we have been meditating about the relationships and the holiness of relationship that we are supposed to maintain.
1: விசேஷமாக விவாக உறவு.
2: Especially the marriage life.
1: எபிரேயர் 13 வாசித்தோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசி படாததாயும் இருக்க வேண்டும் என்று வாசித்தோம்.
2: We read in Hebrews that marriage is honorable in all and the bed undefiled.
1: நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாய் திருமண உறவுல கர்த்தர் வந்து ஒரு தூய்மை எதிர்பார்க்கிறார்.
2: In our life, in our relationships, especially in the marriage or wedded relationship, the Lord expects a holiness or cleanness in that.
1: நம்முடைய சிந்தனைகள்ல தூய்மை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலேயும் நாம தூய்மையா இருக்கணும். சரீர பாண்டத்தை நாம ஜாக்கிரதையாய் பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்.
2: So it is not only that we have to maintain a purity, not only in our thoughts, but the Lord also expects that we should remain pure in our body and as well.
1: உறவுகளை தேவன் உருவாக்கினார், தேவன் ஆசீர்வதித்தார், தேவன் மேன்மைப்படுத்தினார்.
2: It is God who has created the relationship, it is God who has blessed it, and the Lord who has exalted and appointed it.
1: திருமண உறவு என்பது இன்றியமையாதது, திருமண உறவு முக்கியமானது. இந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உண்டாக்க கூடியது.
2: Marriage relationships are integral, those relationships are important and they have an influence in our life.
1: இதை நாம் காக்க வேண்டியது, எச்சரிப்புடன் நாம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு.
2: And it is our responsibility that we should retain it and we should take care of it and handle it properly.
1: இந்த விலையேறப்பெற்ற உறவுகளை நாம சரியாக கையாளவில்லை என்றால் நமக்கு ஒரு பெரிய தீங்கு அதிலிருந்து வரும்.
2: So if you don't maintain this precious relationship or handle it carefully, and there's a great evil that we may encounter.
1: அதேதான் 14 வசனத்தில் வாசித்தோம்.
2: That is what we read in verse 14.
1: எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை நான் கேளாமல் தள்ளிவிட்டு ஒழுக்கமற்ற வாழ்க்கையில் நான் தொடர்ந்தால் சங்கத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளாக மாறுவேன் என்று அவர் சொல்கிறார்.
2: When I hate instruction and despise correction and live an immoral life, then I will be on the verge of total ruin in the midst of the assembly and congregation.
1: எல்லா தீமைக்கும் ஆளாயிருவேன்.
2: I will be committed to total ruin.
1: இது ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தி.
2: This is a word of great warning.
1: எவைகளிலெல்லாம் தீமை வந்து ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால் வரும்,
2: So what are the things that can be ruined because of immoral life?
1: நான்கு காரியங்கள் அந்த வசனங்கள்ல இருக்கு.
2: There are four things in this verse.
1: முதலாவது நாம கவனித்தோம்.
2: First we saw
1: நம்முடைய கணம் நம்மை விட்டு போய்டும்.
2: First we will lose our honor.
1: நம்முடைய மேன்மையை நாம் அந்நியர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்று சொல்லி 9வது வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Verse 9 says you will give your honor to others.
1: இரண்டாவது நம்ம நேற்றைக்கு கவனிக்கும் பொழுது ஆயுசின் காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விடுவோம் என்று வாசித்தோம்.
2: And second when we meditated yesterday we learned that we will give our ears to the cruel one.
1: இன்றைக்கு அடுத்த பகுதியை பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: Let us read verse 10 today.
1: நீதிமொழிகள் 5:10.
2: Proverbs 5:10.
1: அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே போய் சேரும்.
2: Lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய செல்வம் பிரயாசத்தினால் வரும் சம்பளம் ஒவ்வொருவருக்கும் தேவை.
2: So this our wealth and the income that we get out of labor is very much necessary for everyone.
1: குடும்பம் நடத்த வேண்டுமானால் பணமும் செல்வமும் வருமானமும் ஒரு வீட்டுக்கு தேவை.
2: So to lead a life we need money, wealth and income.
1: பணம் இல்லாம பிள்ளைகளை பராமரிக்க முடியாது, மனைவியை போஷிக்க முடியாது.
2: You cannot take care of your children without money, you cannot feed your wife without money.
1: செல்வம் ரொம்ப அவசியம்.
2: Money or wealth is very important.
1: நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 21 and verse 20,
1: வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்று வாசிக்கிறோம்.
2: There is desirable treasure and oil in the dwelling of the wise, but a foolish man squanders it.
1: வேண்டிய திரவியம், வேண்டிய எண்ணெய் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் இருக்கும்.
2: There is desirable treasure and oil in the dwelling of the wise.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பணத்தை சம்பாதிக்க தேவன்தான் பலத்தை தருகிறார்.
2: It is God who gives us strength to earn money.
1: நம்முடைய பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய் என்று பார்க்கிறோம்.
2: So we read that you will eat the fruit of your labor.
1: எதற்காக?
2: For what?
1: நம்முடைய குடும்பத்தோடு நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக.
2: That we may be happy with our family.
1: குடும்பத்தை பராமரிக்கும்படியாக.
2: That we may take care of our family.
1: தேவன் செல்வத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
2: The Lord blesses us with our wealth.
1: ஒரு ஞானவானுடைய வீட்டிலே குறைவில்லாத செல்வம் இருக்கிறது.
2: And there will be no wanting of wealth in the house of a wise man.
1: நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 24 verse 3 and 4,
1: வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும்.
2: Through wisdom is a house builded and by understanding it is established.
1: அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும்.
2: And by knowledge shall the chambers of be filled with all precious and pleasant riches.
1: அறைகளில் என்ன இருக்கணுமா?
2: What should be there in the chambers?
1: அருமையான பொருள் இருக்கணும், இனிமையான சகலவிதமான பொருள் இருக்கணும்.
2: And it should be filled with all precious and pleasant riches.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் ஒரு நீதிமானுடைய வீட்டில் ஒரு ஞானவானுடைய வீட்டில் செல்வம் சேருவது தேவனுடைய திட்டம், தேவனுடைய பலன்.
2: So I think it is the reward and it is a plan of God that wealth will be accumulated in the life or family of a wise man and a righteous man.
1: நீங்கள் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 10 verse 22,
1: கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வாசிக்கிறோம்.
2: We read the blessing of the Lord makes one rich and he adds no sorrow with it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் ஒவ்வொருவரும் வேண்டிய செல்வம், வேண்டிய பொருள், வேண்டிய சம்பத்து நம்ம கையில சேரணும்ன்றது தேவனுடைய பிரியம்.
2: So it is the plan and delight of God that we need to have the money that we require, the wealth and the asset that we require.
1: நாம ஒரு செல்வந்தனான தேவனை நாம் ஆராதிக்கிறோம்ன்றது மறந்துடாதீங்க.
2: We should never forget that we serve a rich God.
1: நாம வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வேலை செய்தாலும் நம்முடைய பணம் எவ்வளவு, செல்வம் எவ்வளவு, ஐஸ்வர்யம் எவ்வளவு என்பதை நம்மால கணக்கிட முடியும்.
2: No matter how much you labor and toil, you can easily value the riches that you have and you can easily count and measure them.
1: ஆனால் தேவனுடைய செல்வத்தையோ கணக்கிடவே முடியாது.
2: But God's riches can never be measured.
1: அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது.
2: That's why the Bible says the earth is the Lord's and the fullness thereof.
1: நம்ம வாங்குன கொஞ்ச ப்ராப்பர்ட்டியை நம்ம அளந்து பார்த்து இதோட வேல்யூ நம்ம எழுதலாம்.
2: So we may measure the property that we bought and we may write its value.
1: ஆனா பூமியினுடைய வேல்யூவை யார் எழுதுறது?
2: But who can measure the value of this earth?
1: அதுல நிலம் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 30% தான் நிலம்.
2: If you look at the land, it is only 30%.
1: 70% கடல்.
2: And it is ocean, which is the 70%.
1: கடல யாருங்க வாங்குறது?
2: Who can buy this ocean?
1: கடலுக்குள்ள இருக்கிற சொத்துக்கள், அதுல இருக்கிற மர்மங்கள், அதுல இருக்கிற வினோதங்கள், ஆச்சரியங்களை யார் கணக்கு பார்க்க முடியும்?
2: And who can measure the mystery, the wonders, the wealth of this oceans?
1: சரி, நிலத்தை நீங்க கணக்கு பார்த்துருவீங்க.
2: See, you can measure the land.
1: அதுல இருக்கிற மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், அம்மா தண்ணீர்ல நீந்திர மீன்கள், எல்லாமே கர்த்தருடையது.
2: So all the living creatures, the bees, the fowls and flies, everything, fishes, everything belongs to God.
1: இதெல்லாம் யார் கணக்கு எழுதுறது?
2: Who will measure and count them?
1: பூமிக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட பொன், வெள்ளி எல்லாம் கர்த்தருடையது.
2: All the gold, silver that are found in this world and earth belongs to God.
1: உள்ள இன்ன கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ மில்லியன் கணக்கான லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில், இன்னுமோ எத்தனையோ டன் கணக்கில் தங்கம், வெள்ளி, வைரம் எத்தனையோ இருக்கு. இதுக்கெல்லாம் யார் வேல்யூ எழுதுறது?
2: There are more million liters of oil and tons of gold, silver and many other things which are not yet found out. Who will give value and write and count them?
1: இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் கர்த்தர்.
2: God is the owner of all these things.
1: அவரை விட ஒருவன் ஐஸ்வர்யவானா இருக்கவே முடியாது.
2: There can be no person richer than God.
1: நம்மெல்லாம் ஒரு நிலத்தை வச்சுட்டு நம்ம பெரிய ஆள் நம்ம நினைக்கிறோம்.
2: We think we are great having a small piece of land.
1: ஆண்டவர் இந்த பூமியை மாத்திரம் வைத்தல்ல.
2: But the Lord not only holds the earth.
1: வேதம் சொல்லுகிறது இதை போல இன்னும் அநேக கிரகங்கள் இருக்கிறது, எல்லாமே அவருடைய தான்.
2: So he has so many planets like this which everything belongs to God.
1: இந்த 10 கிரகங்கள் இருக்கிற சோலார் சிஸ்டம்னு சொல்றாங்க.
2: So this 10 planets which contains is called a solar system.
1: இத போல பல பல கோடிகளான உலகங்கள் இருக்கிறதா.
2: They say there are millions of solar systems and worlds in this world, universe.
1: இவ்வளோ பெரிய expanding universe. அது மேல இருக்கிற சூரியன், சந்திரன் எல்லாத்துக்கும் அவர் அதிபதி.
2: So you have expanding universe, sun and moon over that which the Lord is the ruler over everything.
1: அவ்வளவு ஐஸ்வர்யவான்.
2: Such a great rich man.
1: நான் சொல்லுவேன் அவருடைய ஐஸ்வர்யத்தோட யாருமே ஒப்பிடவே முடியாது.
2: No one compare with his riches.
1: மனுஷன் என்னதான் செல்வத்தை சேர்த்து, என்னதான் பணம் சேர்த்து, என்னதான் நிலங்களை கொண்டாலும் ஒரு நாள் அவன் மரித்து போவான். அந்த செல்வத்தை அவன் எடுத்துட்டு போக முடியாது, விட்டுட்டு தான் போணும்.
2: No matter how much a person can gain or store up wealth, gain and buy lands and properties, he will die one day. They cannot take anything along with them. They have to leave behind.
1: அவங்க விட்டு போன பிறகு வேற ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்க.
2: Once they leave it behind, the other person will take care of it.
1: ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
2: But who is our God?
1: அவர் மரிக்கிறதே இல்ல.
2: Our God never dies.
1: அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
2: He was, he is and he will be the same forever.
1: அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார்.
2: He is alive forever.
1: அவரை போல ஒரு ஐஸ்வர்யம் அந்த உலகத்துல இல்ல.
2: And there is no rich one like God.
1: அவருடைய ஐஸ்வர்யத்தை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அவருடைய ஐஸ்வர்யத்தை யாரும் வாங்க முடியாது. ஒரு நாள் அவரது இழந்து போக போறது இல்ல.
2: No one can transfer his riches, no one can buy his riches and he is not going to lose his riches at any cost.
1: வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் என்றென்றும் கர்த்தருக்குரியது.
2: Heaven and earth and all the universe is eternally belongs to God.
1: கர்த்தரே நித்தியமும் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார்.
2: And our God is eternally rich.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஒரு மனுஷனை சம்பாதிக்க பலன் தர்றாரு.
2: It is God who gives strength for a person to earn these riches.
1: அதை சம்பாதிக்க வேண்டிய உத்தரவாதம் மனுஷன் மேல இருக்கு.
2: And the responsibility is vested upon man.
1: ஆனால் இந்த செல்வத்தை அழித்து விடவும் மனுஷனால முடியும்.
2: But man can also waste this wealth and riches.
1: எதினாலே?
2: By what?
1: 10th வசனத்துல வாசிக்கிறோம்.
2: Verse 10 says,
1: அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி ஆவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டுல போய் சேரும்.
2: Aliens will be filled with your wealth and your labors go to the house of a foreigner.
1: Yeah.
2: Why?
1: Yeah.
2: Why?
1: நீ பரஸ்திரிக்கு பின்னால போன.
2: Because you went behind the immoral woman.
1: நீ ஒழுக்கமற்ற பெண்களை தேடுவீர்களானால், ஒழுக்கமற்ற உறவுகளில் ஈடுபடுவீர்களானா, அதனுடைய பின்விளைவு எதுல தெரியும்னா, நம்முடைய கணத்துல மாத்திரம் இல்ல, நமக்கு இருக்கிற வருஷங்கள்ல மாத்திரம் இல்ல, நான் சொல்லுவேன் நம்முடைய செல்வத்தையும் அது சீரழிக்கும்.
2: If you involve in immoral relationships, it not only affects your honor and your years, but it will also waste your wealth.
1: நம்முடைய தேவன் நம்முடைய எதுவுமே வீணாக கூடாதுன்னு விரும்புறார்.
2: God always desires that nothing should be wasted in our life.
1: செல்வத்தை சம்பாதிக்கிற பலனை தந்து நம்மளை ஐஸ்வர்யமானாக மாற்றுறது வந்து நம்ம நன்றாய் இருப்பதற்காக.
2: The Lord gives us strength to earn this money and riches and wealth, and he makes us rich so that we may live a good life.
1: நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாமும் நம்முடைய மனைவியும் வீட்டாரும் சாப்பிடணும்ன்ற தேவனுடைய திட்டம்.
2: The Lord's plan is that we should eat the reward of our labor, we, our family and our children and our wife.
1: ஆனால் ஒரு மனிதனுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை, ஒரு பெண்ணுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை வீட்டை தரித்திர கொண்டு போகும்.
2: But the immoral life and relationship of one single woman or one single man will bring the entire life to poverty.
1: எத்தனையோ சம்பவங்களை நான் சொல்ல முடியும்.
2: I can quote you many incidents.
1: எத்தனையோ நிகழ்ச்சிகளை என்னால் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும்.
2: I can also bring many incidents to my
1: remembrance. நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்ததற்கு காரணம் வந்து அவங்க வந்து ஒழுக்கமற்ற பெற்றோரினால்.
2: The reason why prosperous families came to the streets is because of the immoral parents.
1: நன்றாய் சம்பாதித்து கொண்டிருந்தவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க கடன்காரர்களாய் மாறி அதுல மூழ்கி பிச்சைக்காரர்களாக மாறினதுக்கு காரணம் வந்து ஒழுக்கமற்ற குடும்ப வாழ்க்கை.
2: The reason why people who lived a very well and prosperous life became nothing and poor, it's because of their immoral relationships and family.
1: அவருடைய பிள்ளைகள் பரிதாப கோலத்திற்கு திரும்பினதுக்கு காரணம் வந்து தகப்பன் அல்லது தாயினுடைய ஒழுக்கமற்ற ஜீவியம்.
2: The reason why the children came to a pathetic and pitiful situation is because of the immoral life of their parents.
1: இது எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம்.
2: This is something which we have to look in with much care.
1: கர்த்தர் செல்வத்தை தருகிறார்.
2: It is God who gives us riches.
1: இந்த செல்வத்தை குறித்து நான் கொஞ்சம் தியானிச்சேன் வேதத்துல.
2: I meditated about this riches from the Bible.
1: இது எவ்வளவு விசேஷமானது.
2: How special it is.
1: அவ்வளவு அருமையானது.
2: How great it is.
1: இதை பெறுவதற்கு நாம் எவ்வளவு பாக்கியமானவர்களா இருக்கணும்.
2: How blessed we should be to receive this riches.
1: இதனுடைய மேன்மையை நாம் புரிந்து கொண்டோம்னா இவைகளை புறத்தியார் அனுபவிக்கும்படி நம்முடைய பிரயாசத்தின் பலன் வேறு யாருக்கோ போய்விடாதபடி நாம் எச்சரிப்படைவோம்.
2: If we know the greatness of this riches, then we will be very careful that our riches will not go to others and our labor may not go to the house of a foreigner.
1: தேவனும் ஐஸ்வரியமும் என்று யோசித்தீங்கனா நான் ஏழு சத்தியங்களை உங்களுக்கு நான் போதிக்க விரும்பறேன்.
2: So when you think about riches and God, I can teach you seven truths.
1: முதலாவது,
2: first,
1: இந்த செல்வம் என்பது எப்படிப்பட்டது?
2: What kind are these riches?
1: நீங்கள் ரோமர் 9 அதிகாரம் 22 ல இருந்து 24 வாசிப்பீர்களானால்,
2: Romans chapter 9 verses 22 to 24,
1: தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன?
2: What if God, wanting to show his wrath and to make his power known, endured with much long suffering the vessels of wrath prepared for destruction, and that he might make known the riches of his glory on the vessels of mercy which he had prepared beforehand for glory?
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது நீங்க ஒன்னு எழுதி கொள்ளுங்க.
2: First, write down the first thing.
1: ஐஸ்வர்யம் செல்வம் என்பது தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஆயத்தம் பண்ணின திட்டம் பண்ணின ஒரு காரியம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
2: You have to understand, riches are God's own plan and preparation for our benefit.
1: தேவன் நமக்கு மகிமையில ஏற்கனவே திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணி ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார்.
2: The Lord has already planned and prepared these riches in glory for us.
1: நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணல, காதுகள் கேட்கல, மனிதனுடைய இருதயத்துல தோன்றல.
2: The things which the Lord has prepared for us, eyes have not seen, ears have not heard, and things that are not perceived in the heart of a man.
1: பவுலால் தைரியமாய் சொல்ல முடிந்தது, என் தேவன் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அவரால் சொல்ல முடிந்தது.
2: Paul was able to say boldly, my God shall supply all your needs according to his riches in glory.
1: நீங்க விசுவாசிங்க, நான் ஐஸ்வர்யமானா இருப்பதற்கு, நான் செல்வந்தனா இருப்பதற்கு, என் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார், தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார்.
2: You have to believe that in order to be rich, in order to be wealthy, in order to have this money and riches, the Lord has already planned and prepared everything for me.
1: குறைவில்லாதா வாழ்வில நான் இருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி விட்டார்.
2: The Lord has already planned everything and prepared everything that we should live a life of without want.
1: ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில கொண்டு வந்து இணைப்பதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான அத்தனையும் தேவன் தோட்டத்துல ஆயத்தம் பண்ணிட்டு தான் கல்யாணம் நடத்தினார்.
2: Before the Lord united Adam and Eve into a wedded life, the Lord prepared whatever is required for him in the garden, and only then he united them.
1: பாருங்க, திருமணம் முடிந்த பிறகு அவங்களை ஆண்டவர் ஒன்னு சேர்த்ததுக்கு அப்புறமா பூமியில ஒன்னையுமே ஆண்டவர் உண்டாக்கல, எல்லாத்தையுமே முன்னாலே உண்டாக்கிட்டார்.
2: After the marriage, when the Lord has united them, after that the Lord did not create anything, but the Lord has created everything beforehand.
1: அந்த சிருஷ்டிப்பின் ஒரு மகுடமாக அவனை உண்டாக்கிட்டு அவனை சிருஷ்டித்த பிறகு இணைச்ச பிறகு ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்னு பார்க்கிறோம்.
2: And as a crown of his creation, the Lord created them and united them, and then the Lord rested.
1: ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா?
2: You know, what did the Lord say to them?
1: பார்ப்பா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணிட்டேன்.
2: See, I have prepared what is required for you.
1: உனக்கு ஆகாரம் வேணுமா, தண்ணி வேணுமா, உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி உன் கையில கொடுக்கறேன்.
2: Do you need food or water, whatever you need, I have prepared everything already and I give everything into your hands.
1: நீங்க விசுவாசிங்க, அத
2: you believe it today.
1: உங்க குடும்ப வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார் என்று விசுவாசிங்க.
2: You believe that the Lord has already prepared everything for you before you start your marriage life.
1: கர்த்தர் உங்களை இணைக்கிறதுக்கு முன்பாகவே தேவைகளை சந்திக்கிறார்.
2: The Lord meets all your needs before the Lord has united you.
1: நீங்கள் காலம் வரும்போது அவைகளை கண்டுபிடிப்பீங்க.
2: And you will find them out at the appropriate time.
1: கானா ஊர்ல இயேசு போய் இருந்தார் திருமண வீட்டுக்கு.
2: In the wedding of Cana, Jesus went to that wedding.
1: அந்த வீட்டுக்கு ஒரு குறைவு வர போகிறது.
2: And there's going to be some lacking over there.
1: திராட்சை ரசம் குறைவுபட துவங்கி விட்டது.
2: And they began to lack short of wine.
1: வேதம் சொல்கிறது.
2: The Bible says.
1: அந்த விருந்து நிக்கவே இல்ல. அந்த விருந்து அந்த ரசம் காலி ஆகிறதுக்கு முன்னாலேயே இயேசு போய் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த விருந்து தொடரும்படி செய்தார்.
2: So the wedding never stopped, but before that wine would get wanted, Jesus went there and he met all their needs.
1: Before the wine ran out, Jesus did a miracle. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார்.
2: Jesus did a miracle there.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: என்னுடைய தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டிய செல்வத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
2: My God has already planned and prepared the riches that is necessary for my life.
1: விசுவாசிக்கணும், நம்பணும், அது அறியணும்.
2: You have to believe it and you have to know it.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன்.
2: Second, I will tell you.
1: தேவன் ஐஸ்வரியத்தை செல்வத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார்.
2: So riches are God's promise to us.
1: அதை தேவன் வாக்குத்தத்தமாய் தருகிறார்.
2: The Lord gives them as promise to us.
1: உபாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம் 12 வசனம் பாருங்க.
2: Deuteronomy 28 and verse 12.
1: 28:12.
2: 28:12.
1: ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் தேவன் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்.
2: The Lord will open to you his good treasure, the heavens, to give the rain to your land in its season and to bless all the work of your hand. You shall lend to many nations, but you shall not borrow.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: நம்முடைய குடும்பத்தை நாம நடத்தும்போது நாம கடன் வாங்கி தான் நடத்தணும் அவசியமே இல்ல. தேவன் தம்முடைய வானத்தை திறந்து என்ன செய்வார்னா பொக்கிஷத்தை தருவார்.
2: As we lead our family, it is not necessary for us to lead by lending money, but the Lord himself will open the heavens and give the money.
1: ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து borrow பண்ண மாட்டே, கடன் வாங்க மாட்டே, நீ கடன் கொடுப்பாய்.
2: The Lord says you will not borrow but you will lend.
1: இதை தேவன் உனக்கு ஒரு வாக்கு தத்தமாய் தருகிறார்.
2: The Lord gives this as a promise to you.
1: கர்த்தருடைய வார்த்தையை செய்வதற்கு நீ சாவதானமாய் இருப்பாயானால், நீ ஜாக்கிரதையாய் இருப்பாயானால் இந்த ஆசீர்வாதம் மேல வரும்.
2: If you are diligent and careful to do the word of God, this blessing shall come upon you.
1: இது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம்.
2: This is God's promise.
1: கர்த்தர் அதை நிறைவேற்றுவார்.
2: And the Lord will fulfill it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப முதலாவது நான் சொன்னேன், இந்த செல்வம் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆயத்தம்.
2: First I told you riches are God's own plan and preparation.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், இந்த செல்வம் என்பது தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கிற வாக்கு தத்தம்.
2: Second, riches are God's promise to us and our family.
1: மூன்றாவது நான் சொல்லுவேன்,
2: Third,
1: 1 Chronicles 29:12 பார்ப்பீர்களானால்,
2: First Chronicles 29 and verse 12
1: அங்கே வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்.
2: Both riches and honor come from you, and you reign over all. In your hand is power and might. In your hand it is to make great and to give strength to all.
1: நல்ல கவனிக்கணும் நீங்க.
2: Listen carefully.
1: இந்த செல்வம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற தானம் அல்லது பராமரிப்பு.
2: Riches are God's provision.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர் யாரிடத்திலும் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை.
2: He need not borrow from anybody.
1: அவரே கொடுக்கிறார்.
2: He himself gives us.
1: ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது.
2: Both riches and honor come from you.
1: தாவீது தேவனிடத்தில் தாழ்மையோடு சொல்லும்போது சொல்வார், ஆண்டவரே உம்மிடத்தில் பெற்று உமக்கே நாங்கள் திரும்ப தருகிறோம்.
2: When David says humbly to the Lord, he says, Lord, we receive from you and give it back to you.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நாளே குறித்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
2: So even when Jesus preached, he said, why do you worry about tomorrow?
1: என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
2: Why are you worrying what shall we eat, what shall we clothe and what shall we eat, drink?
1: நீங்க ஒன்று கவலைப்படாதீங்க.
2: You don't worry about anything.
1: உங்கள் தேவைகளை எல்லாம் உங்கள் பரமபிதா பார்த்து கொள்ளுவார்.
2: Your heavenly father will take care of your need.
1: ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்ல, ஆனா ஆண்டவர் அவர்களை எல்லாவற்றையும் பிழைப்பூட்டுகிறார்.
2: Look at the fowls of the air, for they sow not, neither they reap nor gather into barns, but the heavenly father feedeth them.
1: அவர்கள் எல்லாரையும் பராமரிக்கிற கர்த்தர் உங்களை விட்டுருவாரா?
2: So are you not much better than they?
1: உங்களை விட்டுருவாரா?
2: Will he spare you?
1: நீங்கள் அவர்களை விட விசேஷித்தவர்கள்.
2: You are more special than them.
1: அவர் உங்களை பராமரிப்பார்.
2: And he will take care of you.
1: நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற தேவன்.
2: Our God is a God who makes us rich.
1: ஐஸ்வர்யத்தை தருகிறவர்.
2: He gives us riches.
1: நான் சொல்லுவேன், அவரே ப்ரொவைட் பண்ணுகிற. He provides riches for us. நமக்கு செலவு பண்ண நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்.
2: And it is God who provides riches that is needed for us.
1: இதை எலியேசர் பாருங்க, தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறார்.
2: So this is what Eliezer said about his master Abraham as a statement and testimony.
1: ஆதியாகமம் 24:35 பாருங்க.
2: Look at Genesis 24:35.
1: கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார்.
2: The Lord has blessed my master greatly.
1: அவர் சீமானாய் இருக்கிறார்.
2: And he has become great.
1: கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார்.
2: And he has given him flocks and herds, silver and gold, male and female servants.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல?
2: It is really amazing.
1: ஆபிரகாமுக்கு இருந்த பொன், வெள்ளி, அதுக்கப்புறமா ஆடு மாடு, வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகம், கழுத, இன்னும் சொல்ல போனா அவர் வீட்டுல இருந்து அத்தனையும் லிஸ்ட் போட்டாரு.
2: So here he list of everything as flocks, herds, silver, gold, male and female servants, camel and donkeys of Abraham's house.
1: இப்ப அவர் சொல்றாரு, ஆபிரகாம் கையில இருக்கிற அத்தனை இருக்கு பாருங்க, அது கால்நடையா இருக்கலாம், அது மனுஷனா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம்.
2: So here he says these things which Abraham has, it might be goods, it might be people, men, it might be human beings or livestock.
1: எதுவா இருந்தாலும் சரி,
2: no matter whatever it might be,
1: எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார்.
2: It is God who has given him everything.
1: நீங்க விசுவாசிங்க அத.
2: You believe it.
1: கர்த்தர் என்னை பராமரிக்கிறவர்.
2: The Lord is the one who provides me.
1: எனக்கு வேண்டியது எல்லாம் தருகிறவர்.
2: He meets all my provision.
1: இத பாருங்க, எலியேசர் மாத்திரம் தன்னுடைய எஜமான பற்றி சொல்லல.
2: It is not only Eliezer who told about his master.
1: ஆபிரகாமே தன்னை பற்றி சொல்லுகிறார், கர்த்தர் தான் தருவார்னு சொல்லி.
2: Here Abraham himself says that the Lord is the one who gives him.
1: அவர் டிக்ளேர் பண்றத பாருங்க.
2: Look at his declaration.
1: நீங்கள் ஆதியாகமம் 14:22-24 வாசித்தால்,
2: Genesis chapter 14 verses 22-24,
1: ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்.
2: But Abraham said to the king of Sodom, I have raised my hand to the Lord God most high, the possessor of heaven and earth, that I will take nothing from a thread to a sandal strap, and that I will not take anything that is yours, lest you say I have made Abraham rich.
1: அப்போ ஆபிரகாம் ஒரு அறிவு இருந்தது.
2: So Abraham had a knowledge.
1: நான் ஆராதிக்கிற தேவன் யாரன்னா வானத்தையும் பூமியையும் சொந்தமா வச்சிருக்கிறாரு.
2: So the Lord whom I worship is the possessor of heaven and earth.
1: நான் ஏங்க உங்கட்ட போய் நான் நம்பி நிக்கணும்? நான் உன்னை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல.
2: Why should I believe you for anything?
1: Why should I trust you? Why should I depend on you? உன்னை நான் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல.
2: So I need not depend on you for anything.
1: எனக்கு வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார்.
2: My God will give me everything.
1: நாளைக்கு நீ கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன், ஆபிரகாம நான் தான் ஆசீர்வதித்தேன் நீ கிளைம் பண்ணிட கூடாது பாரு. அதனால உங்கட்ட இருந்து ஒரு சரட்டை எடுக்க மாட்டேன், செருப்பின் வார கூட வாங்க மாட்டேன்னு
2: சொல்றேன். So you should not claim tomorrow saying that you have given me everything, you have made me rich, so that I will not take anything from you, even a sandal strap.
1: தைரியமா சொல்ல முடிந்தது ஆபிரகாமால, கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் தந்தார்.
2: Abraham was able to declare boldly that it is God who has provided him everything.
1: பிரியமானவர்களே,
2: beloved,
1: நம்முடைய தேவன் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்க வல்லவர், அவர் போதுமானவர் என்று நீங்க விசுவாசிக்கணும்.
2: You have to believe our God is able to give and provide us riches, and he is sufficient to provide it.
1: ரெண்டு நாளாகமும் முதலாம் அதிகாரம் 11 ல இருந்து 12 ஐ வாசிப்பீர்களானால்,
2: If you read 2 Chronicles chapter 1 verses 11 and 12,
1: ஆண்டவர் உனக்கு என்ன விருப்பம்னு கேட்கும்போது எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்ட சாலமோனை பார்த்து சொல்கிறார்,
2: And to Solomon who asked God for wisdom, when the Lord asked what you want,
1: 11 வசனம் பாருங்க,
2: verse 11,
1: தேவன் சொல்கிறாரு,
2: The Lord says,
1: இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீதித்த ஆயுசையும் கேளாமல் நான் உனை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கு ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன்.
2: Because this was in your heart, and you have not asked riches or wealth or honor or the life of your enemies, nor have you asked long life, but I have asked wisdom and knowledge for yourself, that you may judge my people over whom I have made you king. Wisdom and knowledge are granted to you, and I will give you riches and wealth and honor such as none of the kings had who were before you, nor shall any after you have the like.
1: Onna alaga irukku paarengala,
2: it is very beautiful here.
1: Kartha solraare nee poi sambarichiko nee avungatta vaangiko ivungatta kolle adin solala.
2: The Lord never said you go and earn, you gain, and you attain, or you loot from someone.
1: Ana avaru solraar naan kodukka podumanavarpa.
2: He says I am sufficient to provide you.
1: Gnanatha naan kodukkiravar maatram illa.
2: I not only provide you wisdom.
1: Unak aishwariyathin kodukka naan podumanavar.
2: I am sufficient even to provide you riches.
1: Avaru solraar endalavu kodukka mudiyumna unnoda yaarume oppidave mudiyada alavu ஒரு உன்னத ஐஸ்வர்யவானா உன்னை மாற்ற என்னால முடியும்.
2: He says I can provide you riches to the extent that no one can be compared with you.
1: பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கணும்.
2: Beloved, you have to believe today.
1: என் குடும்பத்தின் தேவைகளை பராமரிக்க போஷிக்க கொடுக்க என் தேவன் போதுமானவர்.
2: My God is sufficient to provide all the needs of my family.
1: எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர் சந்திப்பார்.
2: No matter whatever is my need, he will provide it.
1: எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார்.
2: And he will fulfill all my needs.
1: என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
2: There is nothing that is impossible by my God.
1: ஆகார் வனாந்திரத்துல தன் பிள்ளையை வச்சு அழுதுட்டு இருந்தா.
2: Hagar was crying in the wilderness with a child.
1: கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவனுக்காக தண்ணீரை பெறும்படி ஆண்டவர் துறவே ஆண்டவர் திறந்தார்.
2: The Lord heard the cry of the child, and for his and for her sake the Lord opened a spring there.
1: இஸ்ரவேல் ஜனங்கள் 600,000 புருஷர் வனாந்திரத்துல அழிஞ்சு திரிஞ்சாங்க.
2: 6 lakhs of Israelites wandered around in the wilderness.
1: 600,000 புருஷருக்கு 600,000 குடும்பங்கள் இருக்கு.
2: And 6 lakh men had 6 lakh families.
1: அத்தனை பேர், வயதானவர்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு யார் ஆகாரம் கொடுப்பா?
2: And they contained all the old people, wives, husband and children, who will provide food to all of them.
1: அவங்க நடந்து போறதோ வனாந்திரம்.
2: It was wilderness where they were walking.
1: அங்க தண்ணீர் கிடையாது.
2: There is no water.
1: அங்க வந்து ஆகாரம் கிடையாது.
2: There is no food.
1: அங்க வயல்வெளிகள் கிடையாது.
2: There is no fields.
1: அவங்க இருந்து எகிப்தை பாத்தீங்கன்னா நதியில இருந்து மீனை பிடிச்சிடுவாங்க.
2: When you look at Egypt, they can get fishes out of the river.
1: அவங்க வந்து அந்த தண்ணீரை வைத்து விவசாயம் பண்ணி அதுல வந்து அறுவடை எடுத்து சாப்பிட்டவங்க.
2: So they are the people who did irrigation from the waters of the river, and they ate out of it.
1: அவங்க சாப்பாடு எப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியும்.
2: They know how they get their food.
1: ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேலையும் கிடையாது, வருமானம் கிடையாது,
2: But here they have no work or job or no income.
1: விவசாயம் கிடையாது, விளைச்சல் கிடையாது.
2: No agriculture and no harvest.
1: எங்க இருந்து சாப்பிடுவாங்க?
2: From where will they eat?
1: வேதம் சொல்லுது.
2: The Bible says.
1: அவர்களை ஒவ்வொரு நாளும் தூதர்களுடைய உணவினால் கர்த்தர் போஷித்தார்.
2: The Lord provided and fed them with the food of the angels.
1: அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை ஆண்டவரே சப்ளை பண்ணார்.
2: It is God who supplied the water they needed.
1: வனாந்திரத்தில் கன்மலையை பிழந்து தண்ணீரை கொடுத்தார்.
2: The Lord parted the rock in the wilderness and gave them water.
1: அவங்க அங்க வந்து முறுமுறுக்கும் போது கூட அவர்கள் இச்சித்ததை கூட சேர்த்து கொடுத்துட்டாராம்.
2: Even when they murmured and complained, the Lord also granted them what they lusted after.
1: அவங்களுக்கு வேண்டிய நான்வெஜ் கொடுத்தார்.
2: The Lord also provided them the non-vegetarian.
1: நம்முடைய தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு உண்மை உள்ளவர்.
2: Our God is not only faithful then but also today.
1: உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர்.
2: He is able to meet all the needs of your family.
1: நான் சொல்லுவேன், இந்த ஐஸ்வரியத்தை குறித்து யோசிக்கும்போது,
2: when you think about these riches,
1: நான் சொன்னது போல இந்த ஐஸ்வரியம் என்பது தேவனுடைய ஆயத்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய பராமரிப்பு மாத்திரமல்ல.
2: So these riches are not only God's own plans and preparation, not only God's promise, not only God's provision.
1: நான்காவது ஒரு சத்தியம் இருக்கு.
2: And the fourth truth.
1: 1 சாமுவேல் 2:7 பாருங்களே.
2: Look at 1 Samuel 2:7.
1: 1 சாமுவேல் 2:7.
2: 1 Samuel 2:7.
1: கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரியம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார்.
2: The Lord makes poor and makes rich.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார்.
2: He brings low and lifts up.
1: எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: கர்த்தர் யாரு?
2: Who is God?
1: ஐஸ்வர்யமாக்குகிறவர், தரித்திரமாக்குகிறவர்.
2: The Lord makes poor and makes rich.
1: நான் இதை யோசிக்கும் பொழுது என்னுடைய மனதில் வந்த எண்ணம் என்ன தெரியுமா?
2: What is the thought I got when I thought about it?
1: நான்காவது, ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு.
2: Riches are a manifestation of God's power.
1: நம்மை தேவன் ஐஸ்வர்யமாக்குவதினாலே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது.
2: By making us rich, the power of God is manifested.
1: அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: ஒரு சாதாரண மனுஷனை, எளிமையில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை ஆண்டவர் தூக்குறாராம்.
2: It is God who lifts up a person who is in dunghill and who is in dust.
1: அவனை என்ன பண்றாருன்னா ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார்.
2: And he makes him rich.
1: இது வந்து தாவீதுடைய வாழ்க்கையில எழுத்தின் பிரகாரமாய் நடந்தது.
2: This was literally accomplished in the life of David.
1: அவனை பாத்தீங்கன்னா ஒரு கோலோட, கவன்கள்ளோட, ஒரு சின்ன அடைப்பையோட இந்த தலைமை நகரத்துக்கு ஒரு நாள் இந்த பையன் ஏழை பையனா வந்தான்.
2: So he came as a young lad to this capital city with a catapult, with a few stones and a sling.
1: அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் திரும்பி பார்த்தா அவன் குடும்பத்துக்கு கூட பெரிய சொத்துக்கள் கிடையாது.
2: When you look at his family, even their family do not have much properties.
1: அவனே சொல்லுகிறான்.
2: He himself says,
1: இஸ்ரவேல்ல என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம்.
2: My family is very small in Israel.
1: ராஜாவுக்கு மருமகனாகிறது கூட எனக்கு தகுதி கிடையாது.
2: I'm not even worthy to become the son-in-law of the king.
1: தாவீதை பாத்தீங்கன்னா சொந்தமா கூட ஆடு கிடையாது.
2: So even David did not have his own sheep.

0: சொல்லுவேன், யார் இதை ஐஸ்வர்யம் பண்ண ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது? யார்?
1: Who is the one who gives those riches?
0: தேவன் கொடுக்கிறார்.
1: It is God himself.
0: யார் யார் ஒருவனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது?
1: Who may, what makes a person rich?
0: நான் சொல்லுவேன், பிசாசு இல்ல.
1: It is not Satan.
0: சில பேர் நினைக்கிறாங்க பிசாசு தான் ஐஸ்வர்யவான் ஆக்குறாங்க.
1: Some people think it is Satan who makes them rich.
0: கர்த்தர் தான் ஐஸ்வர்யவான் ஆக்குறார்.
1: But God makes us rich.
0: அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்போ பிசாசு வந்து இயேசுட்ட சொன்னால நீர் என் முன்னாடி வணங்குனீங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த உலகத்தின் அத்தனை ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னானே.
1: So you can say that this Satan said to Jesus, if you bow before me, I will give you all the riches of this world.
0: அப்ப அவன் தான் ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கணும் இல்ல?
1: So he should have given the riches, right?
0: உண்மை என்ன தெரியுமா?
1: You know what is the truth?
0: அவன் சொன்னான்.
1: He said.
0: ஆனா அவன் யாரனா? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்.
1: But he is a liar and father of lies.
0: அவன் கொடுக்க முடியாதுனா அவனே இரவல் வாங்கி தான் வச்சிருக்கான்.
1: Because he cannot give it because he has already got it.
0: அவன் இரவல் வாங்கி வச்சிருக்கான்.
1: He has got it for rent.
0: பூமி மது நிறைவும் கர்த்தருடையது.
1: The earth and its fullness belongs to God.
0: நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க.
1: You have to understand.
0: நினைக்காதீங்க பிசாசு தான் ஒருவன் ஐஸ்வர்யமாக்க முடியும்.
1: Don't think only Satan can make a person rich. No, not at all.
0: ஐஸ்வர்யமான ஆக்குகிறவர் கர்த்தர்.
1: It is God who makes a person rich.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதை நீங்க மறந்தவே மறந்துடாதீங்க.
1: You should never forget that.
0: கர்த்தரே என்னை ஐஸ்வர்யமான ஆக்குகிறார்.
1: It is God who makes me rich.
0: அதை நீங்க விசுவாசிக்கணும்.
1: You have to believe it.
0: அதை விசுவாசிக்கணும்.
1: You have to believe it.
0: பிசாசு சொல்றதெல்லாம் பொய்யான ஒரு propaganda.
1: So it is a lie and a it is a lie propaganda which is Satan's.
0: You know, அதனால தான் நீங்க ஆதாம் ஏவாள்ட்ட கூட ஏவாள்ட்ட வந்து நீ இந்த கனியை சாப்பிட்டீனா கண்ணு திறந்தனும் தேவர்களை போல மாறுவீங்க என்னென்னமோ சொல்லிட்டு கடைசில பார்த்தா இருக்கிறதையும் உறிஞ்சிட்டான்.
1: That is why he, even unto Eve it said if you eat this your eyes will be open you will become like gods but at last he extracted whatever they had even.
0: இயேசு அவனை பத்தி டெஃபினிஷன் கொடுத்தாரு.
1: Jesus gave a definition about him.
0: அவன் யார் தெரியுமா?
1: Now who is he?
0: அவன் திருடன், அவன் கொள்ளையன், அவன் இருக்கிறதை திருட வந்தவன்.
1: He is a thief, he is a robber, he came to rob things at all.
0: அவன் கொலைகாரன்.
1: He is a murderer.
0: திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வர மாட்டான்.
1: He comes to rob, kill and murder and not nothing else.
0: அவன் வந்து யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றித் திரிகிற ஒரு சிங்கம் போல இருக்கான்.
1: He is like a lion that moves around to devour someone.
0: பீறி போடுகிற ஒரு ஓநாயை போல இருக்கான்.
1: He is like a wolf who just pouches.
0: ஐஸ்வரியத்தை தருகிறவர் கர்த்தர் தான்.
1: It is God who gives us riches.
0: ஒருவனை உலக பிரகாரமான மனுஷனை கூட ஐஸ்வர்யவனாக்குறதுக்கு ஒரு நோக்கத்தோட அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார்.
1: Even unto a worldly person the Lord gives us riches which a purpose.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படி என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
1: When you believe it you have to say Lord thank you for giving grace that you're going to make me rich to manifest your power.
0: உம்முடைய வல்லமையை இந்த எளிமையானவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறேன்.
1: Lord you're manifesting your power in the life of this poor person.
0: ஐந்தாவது சொல்லுவேன்.
1: Fifth I would tell
0: you. இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி யோசிக்கும் பொழுது வேதத்தின் சத்தியத்துல ஒரு சத்தியம் நீங்க அறிந்து கொள்ளணும்.
1: You have to understand the truth about this riches in the Bible.
0: 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11 இருந்து 12 குறித்து
1: Second Samuel chapter 6 verses 11 and 12
0: கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார்.
1: The ark of the Lord remained in the house of Obed Edom the Gittite 3 months and the Lord blessed Obed Edom and all his household.
0: 2 சாமுவேல் 6 11
1: Second Samuel 6 11
0: கர்த்தர் என்ன செய்தாரா?
1: What did the Lord do?
0: அந்த உடன்படிக்கை பற்றி இருந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார்.
1: The Lord blessed the house of that Obed Edom all the days that the ark of the Lord remained in it.
0: அதன் அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவன் ஒருவனுக்கு கொடுக்கிற தயவு.
1: Riches are proof of God's favor.
0: கர்த்தர் ஒருவன் மேல் தயவாக இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது அவருடைய ஐஸ்வர்யத்தினால்.
1: So he proves that he has a favor by his giving his riches.
0: நீங்க விசுவாசிங்க.
1: You have to believe it.
0: கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தால்.
1: If the Lord has favor on me.
0: கர்த்தருடைய தயவு என் மேல் இருந்தால்.
1: If the favor of God is upon me.
0: கர்த்தருடைய இரக்கம் என் மேல் இருந்தால்.
1: If the mercy of God is upon me.
0: நிச்சயமாகவே அந்த இரக்கமும் தயவும் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து என்னை ஐஸ்வர்யவானாக்க போதுமானது.
1: Surely that favor and mercy is able to make me rich and meet all my needs.
0: ஓபேத் ஏதோமின் வீட்டின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கினது.
1: The blessing of the Lord came upon the house of Obed Edom. Why?
0: உடன்படிக்கை பெட்டி அவன் மேல் இருந்தது.
1: Because the ark of covenant was in his house.
0: அது தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
1: That signifies the presence of God.
0: தேவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு அடையாளமாக இருந்தது.
1: That symbolizes the presence of God there.
0: அப்ப ஆண்டவர் என்ன செய்தி சொன்னார்? சொன்னாருன்னு சொன்னா,
1: so what was the message the Lord was giving?
0: ஒரு செய்தி போகுது,
1: a message is going to David.
0: ஓபேத்தேதோம் வீட்ல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதுனால

0: கர்த்தர் அவனையும் சரி அவன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
1: Just because the presence of God was present in the house of Obed-Edom, the Lord blessed him and all his household.
0: நீங்க விசுவாசிங்க.
1: You have to believe.
0: தேவனுடைய பிரசன்னம் என் வீட்டில் இருக்குமானால் கர்த்தர் என் குறைவுகளை நீக்கி என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர்.
1: If the presence of the Lord is in my house, the Lord is able to remove all my needs and fulfill supply all my needs.
0: அவர் ஐஸ்வரியத்தை தருகிறதுனால் என்மேல் தயவாய் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார்.
1: So his riches are proof of his favor upon me.
0: இன்னொன்றே நான் காண்பிப்பேன்.
1: I'll show you one more thing.
0: ஆறாவது சத்தியம்,
1: the sixth truth.
0: மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் பாருங்க.
1: Malachi chapter 3 and verse 10.
0: மல்கியா 3:10.
1: Malachi chapter 3 verse 10.
0: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
1: Bring all the tithes into the storehouse that they may be meat in my house and prove me now herewith, say the Lord of hosts, if will not open you the windows of heaven and pour out your blessing that there shall not be room enough to receive it.
0: இது ரொம்ப அருமையா இருக்கு.
1: It is very beautiful.
0: ஐஸ்வர்யம் என்பது ஆறாவதாக வேதத்தின்படி தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் அல்லது பரிசாக இருக்கிறது.
1: Sixth, riches are God's prize for us.
0: இங்க என்ன நடக்கிறது?
1: What happens here?
0: ஆண்டவர் சொல்லுகிறாரு மல்கியாவில்,
1: the Lord says in Malachi,
0: நீங்க ஜனங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க தசவ பாகங்களை பண்டகசாலையில கொண்டு வாங்க.
1: You bring, you people bring all your tithes into the storehouse.
0: நீங்க சம்பாதிக்கிற முதற் பலன்களை கொண்டு வாங்க.
1: You bring the first fruits into the storehouse.
0: நான் உங்களுக்கு உழைக்கும்படி சம்பாதிக்கும்படி சேர்க்கும்படி கொடுக்கிற வைகளில் நீங்கள் பத்தில் ஒன்றை பிரித்து எனக்கென்று கொண்டு வாங்க.
1: You have to take 1/10 of the part of whatever I give you, whatever I enable you to labor and I earn.
0: அதை என்னுடைய ஆலயத்துல கொண்டு வந்து சேருங்க.
1: You bring and store them in my temple.
0: நீங்க கொடுத்து பார்ப்பீர்களானால், நீ கொடுக்கும்போது,
1: when you give it,
0: வேதம் சொல்லுகிறது நான் வந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று நீங்களே சோதிச்சு பாருங்க.
1: So the Bible says, you just test and see, will I not open the windows of heaven and pour you out a blessing?
0: அப்ப நல்லா கவனிங்க.
1: So listen
0: carefully. ஐஸ்வரியத்தை கர்த்தர் எந்த ஒரு அளவுல கொடுக்கிறாருன்னா நமக்கு ஒரு பலனாக தர்றாரு.
1: So the Lord gives us riches in the measure of a price.
0: கொடுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள்.
1: Give and it shall be given to you that you may, that your joy may be abundant.
0: அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவாங்க.
1: Press down, shaken well, and they will just pour you out back into your bosom.
0: எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான்.
1: Whatever you sow, so shall you reap.
0: தேவன் உங்கள் நற்கிரியைகளை மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்ல.
1: The Lord is not unjust to forget all your good works.
0: உங்கள் கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருவார்.
1: The Lord will give you the reward according to your works.
0: அப்ப ஒண்ணு மறந்திர கூடாது.
1: You should never forget.
0: ஐஸ்வரியத்தை தேவன் உங்களுக்கு ஒரு பலனாக பரிசாக தேவன் கொடுக்கிறார்.
1: So the Lord gives you riches as prize for us.
0: நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கு.
1: When I give God, I have a great assurance.
0: நிச்சயமாக கர்த்தர் எனக்கு திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார்.
1: Surely the Lord will return it back to me.
0: நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும்.
1: You will be measured by the measure which you measure.
0: அதான் ஒரு பெரிய பரிசுத்தவான் விதமாய் சொன்னார்.
1: That's why a great saint said this way.
0: கர்த்தருக்கு கொடுத்து ஒருவன் தரித்திரனாக மாறுறது இல்ல.
1: There is no one who becomes poor by giving God.
0: தேவன் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல.
1: The Lord is not a debtor to anybody.
0: கர்த்தர் திரும்பவும் கொடுக்கிறவர்.
1: The Lord will give him back.
0: ஆசீர்வதித்து தருகிறவர்.
1: The Lord blesses and gives back.
0: ஒரு சிறுப்புள்ள தன்னுடைய ஒருவேளை சாப்பாடு கொண்டு வந்து இயேசுவுக்கு கொடுத்தான்.
1: A small boy gave his one meal to Jesus.
0: அவன் திரும்ப பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவனோடு அங்கே உட்கார்ந்திருந்த 5000 புருஷர் ஸ்திரீகள் பிள்ளைகள் திருப்தியா சாப்பிட்டு மீதி எடுக்கும்படி கர்த்தர் அதை பெருக பண்ணி திரும்ப தந்தார்.
1: He not only ate and received it back, but also he made other people, almost 5000 people, to eat full and also take the leftovers.
0: இந்த ஐஸ்வரியம் என்பது உங்க வீட்டில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு.
1: The Lord desires that riches should be present in your house.
0: எப்படி இருக்கணும் அது?
1: How it should be?
0: பலனாக இருக்கணும்.
1: It should be like a prize.
0: கர்த்தர் ஆசீர்வதித்து தர்றது.
1: The Lord blesses and gives it.
0: உம்மிடத்தில் பெற்று உமக்கே திரும்ப தர்றோம்.
1: We receive from you and give it back to you.
0: அவன் கட்டாயமாயமல்ல விசனமாயமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்.
1: Let everyone give, not by compulsion or not with a grudging heart, but by a cheerful heart.
0: அவன் உற்சாகமாய் கொடுக்கணும்.
1: Let him give cheerfully.
0: உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
1: For God is pleased with a cheerful giver.
0: உற்சாகமாய் கொடுக்கிற மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் திரும்ப தருகிறார்.
1: The Lord gives back to the one who gives cheerfully and wholeheartedly.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இன்றைக்கு நாம் விசுவாசிக்கணும்.
1: Today we have to believe.
0: ஆண்டவர் என் வீட்டுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவர்.
1: My God is able to give this blessing to my house.
0: என் தசமபாகங்களை கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் சிறந்ததை கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது தேவனின் வீட்டை தம்முடைய வானத்தின் பலகனிகளை திறந்து எனக்கு கொடுக்கிறவர்.
1: When I give my tithes and offerings and the first fruits of all my labor and the best thing, the Lord is able to open the windows of heaven and pour out a blessing upon my house.
0: கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நானே புசித்து விடுகிறவனாய் அல்ல.
1: I should not be a person who eat everything which the Lord gives me.
0: உன்னுடைய எல்லா விளைவின் பொருளால் நீ கர்த்தரை கனம் பண்ணு.
1: You have to honor the Lord with all your yield.
0: தசமபாகங்களை முதலாவது கர்த்தருக்கு கொடுங்க.
1: You have to give the tithes first to God.
0: நான் சொல்லுவேன் மிச்சம் மீதியை கர்த்தருக்கு கொடுக்கிறது.
1: It's not giving leftovers to God.
0: மிச்சம் மீதியை நாம கொடுக்கிறதுக்கு தேவன் பிச்சைக்காரன் கிடையாது.
1: Our God is not a beggar to give the leftovers.
0: ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் தந்தவர் கர்த்தர்.
1: It is God who gave us strength to earn this riches.
0: வேலை செய்யும்படி சத்துவத்தை கொடுத்தவர் கர்த்தர்.
1: It is God who gave us might to do our work.
0: ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர்.
1: It is God who gave us wisdom.
0: சுகத்தை கொடுத்தவர் கர்த்தர்.
1: It is God who gave us health.
0: வேலையை கொடுத்தவர் கர்த்தர்.
1: It is God who gave us this work.
0: குடியிருப்பின் எல்லையை தீர்மானித்தவர் கர்த்தர்.
1: It is God who marked the boundaries of our dwelling place.
0: எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது.
1: Everything comes from him.
0: நான் சொல்லுவேன் அவராலே எல்லாம் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது.
1: Actually we cannot do anything but without him.
0: அந்த நன்றி உணர்வோடு கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நாம் அசட்டையாகவோ அல்லது அளந்தோ அல்லது நாம் வந்து கருமிகளாக இருக்க கூடாது.
1: So we should not be stingy or miser or we should not be very negligence in giving to God in that aspect.
0: கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்கணும்.
1: We should give cheerfully to the Lord.
0: கர்த்தருக்கு நம்ம தாராளமா கொடுக்கணும்.
1: We should give generously to the Lord.
0: கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கணும்.
1: We should give faithfully to the Lord.
0: உங்க வாழ்க்கையில இந்த உண்மையை நீங்க காத்து கொள்ளுங்க.
1: So keep up this faithfulness in your life.
0: உங்க குடும்பத்துல தசமபாகம் கொடுக்கிற பழக்கத்தை நீங்க உருவாக்குங்க.
1: And you also make the habit of giving tithes in your families.
0: கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார்.
1: You give and see and the Lord will return it back to you.
0: வானத்தின் பலகனிகளை திறந்து
1: The Lord will open the windows of heaven and pour you out a blessing.
0: இந்த ஐஸ்வரியத்தை குறித்து இன்னொரு சத்தியத்தை நான் வேதத்திலிருந்து சொல்ல விரும்பறேன்.
1: I want to tell one more truth about this riches.
0: யோபுவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 9 முதல் 11 பார்ப்பீர்களானால்
1: Job chapter 1 verses 9 to 11
0: சாத்தான் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான்.
1: Satan said unto the Lord,
0: யோபு விருதாவாகவா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான்?
1: Does Job fear God for nothing?
0: நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கர கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று.
1: Have we not made a hedge around him, around his household and around all that he has on every side? We have blessed the work of his hands and his possessions have increased in the land.
0: 11 வசனத்துல
1: verse 11
0: ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம்மை உம்மது முகத்துக்கு எதிரே தூஷிக்கிறானோ இல்லையோ பாரும்.
1: But now stretch out your hand and touch all that he has and he will surely curse you to your face.
0: இந்த ஐஸ்வரியத்தில் இன்னொரு சத்தியம் வேதத்தில் இருக்குது. என்னன்னு சொன்னா ஐஸ்வரியங்களை தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார்.
1: The next truth from the Bible is riches are protected by God.
0: கர்த்தரதை பாதுகாக்கிறார்.
1: It is God who protects it.
0: வேலி அடைக்கிறார்.
1: The Lord hedges around.
0: பிசாசு அதை உணர்ந்தான்.
1: Satan also realized it.
0: சொல்லுகிறான் அவன் சம்பத்தெல்லாம் பெருகி இருக்கு, நீங்க வேலி அடைக்கலனா அதுல ஒண்ணு நிக்காது.
1: He says his possession has increased so that if you don't hedge around it will not be remaining there.
0: அது எப்பவும் அழிஞ்சு போயிருக்கும்.
1: It would have been destroyed.
0: நீங்க இப்போனா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, உங்க வேலி எடுத்து பாருங்க, உங்க பாதுகாப்பு எடுத்து பாருங்க, பின்பு யோபு உங்களை தூஷித்துருவான்.
1: Now you try to remove all the protection and hedge and fence around him and he will just curse you.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னா,
1: Why did I teach you all these things?
0: ஐஸ்வரியம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல.
1: Riches are not an ordinary thing.
0: ஏழு சத்தியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன்.
1: I told you 7 truths.
0: இந்த ஐஸ்வரியத்தை நாமும் நம்முடைய குடும்பமும் பெறுறதுக்கு தேவன் இவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். நம்பர் 1.
1: First, riches are God's own plan and preparation for our benefit.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன், நம்மையும் நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் ஐஸ்வரியத்தை பற்றி நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார்.
1: Second, riches are God's promise to us and our family.
0: மூன்றாவது, இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கொடுக்கிற பராமரிப்பு அல்லது ஈவு.
1: Third, riches are God's provision to us and our family.
0: நான்காவது, இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவன் நம்மேலையும் நம்முடைய குடும்பத்தின் மேலையும் தேவன் வெளிப்படுத்துகிற அவருடைய வல்லமைக்கு இது ஒரு அடையாளம்.
1: Fourth, riches are a manifestation of God's power upon us and our family.
0: ஐந்தாவது, இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவன் நம்மேலே வைத்திருக்கிற தயவுக்கு ஒரு அடையாளமாக அல்லது ஒரு நிரூபணமாக இருக்கிறது.
1: Fifth, riches are proof of God's favor upon us.
0: ஆறாவது, இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவன் நமக்கு நம்முடைய நற்கிரியைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பலனாக இருக்கிறது.
1: Sixth, riches are God's prize for us.
0: ஏழாவது, இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வருகிறது.
1: Seventh, riches are protected by God.
0: பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம சாதாரணமா பெற்றது கிடையாது.
1: So it is not we receive this riches very easily.
0: தேவன் ஆயத்தம் பண்ணி தர்றாரு.
1: He prepares and gives us.
0: தயவினால் தர்றாரு.
1: He gives out of favor.
0: பாதுகாத்து தர்றாரு.
1: He protects and gives us.
0: ஆசீர்வதித்து தர்றாரு.
1: He blesses and gives us.
0: அது வந்து தேவன் நமக்கு அவரே தானமாய் தர்றாரு.
1: He gives us a provision and a promise to us.
0: இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
1: The reason why I told this,
0: இவ்வளவு தேவன் நமக்கு அன்பாய் கொடுத்த ஐஸ்வர்யத்தை,
1: this riches which the Lord has given us out of love.
0: நீதிமொழிகள் 5:9 ல வாசிக்கிறது போல,
1: as we read in Proverbs chapter 5 and verse 9,
0: உன் மேன்மையை அந்நியர்களுக்கு உன் ஆயுசு காலத்தை கொடூரருக்கு கொடுத்து விட்டு அந்நியருக்கு உன் செல்வத்தையும் அவங்க திருப்தி அடைறதுக்கு உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியார் வீட்டில் போய் சேர்றதுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கல.
1: The law, lest you give your honor to others and your ears to the cruel one, aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner.
0: இது தேவனுடைய திட்டம் கிடையாது.
1: This is not the plan of God.
0: 10 வசனத்துல
1: verse 10,
0: அந்நியர் உன் செல்வத்தினால திருப்தி அடையணும்னு தேவன் விரும்பல.
1: The Lord doesn't desire that aliens should be filled with your wealth.
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதித்த பலனை புறத்தியார் வீட்டில் போய் வைக்கணும்னு ஆண்டவர் விருப்பம் கிடையாது.
1: This reward, this prize, the thing which you have earned and labored, it should not go to the house of a foreigner.
0: ஆனா எப்ப போகும் தெரியுமா?
1: But when it will go?
0: தேவன் ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தி கொடுத்தது எப்ப போகும் தெரியுமா?
1: When these things which are planned and prepared by God will go to this foreigner's house.
0: ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைனா,
1: because of an immoral life.
0: லூக்கா 15:30 பாருங்க.
1: Look at Luke 15:30.
0: வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன்,
1: this son of yours who has devoured your livelihood with harlots.
0: அண்ணன் சொன்னதுல பொய்யலாம் ஒண்ணு இல்ல.
1: There is nothing false in what the brother said.
0: அப்பா தன்னுடைய ஆஸ்தியை ரெண்டு பங்காக சம பங்காக பிரித்து இளைவனுக்கும் பெரியவனுக்கும் கொடுத்துட்டாரு.
1: This father divided his possessions equally and he gave two parts to the elder son and the younger son.
0: ஆனா இளைவன் என்ன செய்யறான் பாருங்க, வாங்கின அத்தனை சம்பத்தையும் வேசிகள் இடத்துல போய் செலவழிச்சு போட்டானா.
1: But this younger son took away all the possession and wasted and squandered them with harlots.
0: ஒழுக்கமற்ற வாழ்க்கை வந்து சம்பாதிக்க முடியாது, எல்லாத்தையும் செலவழிச்சு தான் போடணும்.
1: Immoral life will not let you earn but it will let you spend everything.
0: நீதிமொழிகள் 29:3 பாருங்க.
1: Proverbs 29:3,
0: ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோட தொந்திப்பவனோ ஆஸ்தியை அழிக்கிறான்னு போட்டிருக்கு.
1: Whoever loves wisdom makes his father rejoice, but a companion of harlots wastes his wealth.
0: நீங்க மறுபடியும் நீதிமொழிகள் 6:24 நீங்கள் 25 24 இருந்து வாசிக்கலாமா?
1: If you read Proverbs chapter 6 from verse 24 onwards,
0: அவர் சொல்கிறார், நான் சொல்கிற போதகம் எல்லாம் உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும்.
1: He says, the instruction I give will keep you from the evil woman, from the flattering tongue of a seductress.
0: எச்சரிப்பு கொடுக்கிறார். 25 வசனம் பாருங்க.
1: Look at verse 25 where he gives a warning.
0: இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கன்னிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே.
1: Do not lust after her beauty in your heart, nor let her...
0: 25.
1: Do not lust after her beauty in your heart, nor let her allure you with her eyelids.
0: Yeah.
1: Why?
0: 26 வசனம்.
1: 26.
0: வாசிக்கிறோம், வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும்.
1: For by means of a harlot, a man is reduced to a crust of bread.
0: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: இதுல வந்து இங்கிலீஷ்ல எனக்கு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: I like the English version here.
0: போட்டிருக்கு, for by means of a harlot, a man is reduced to a crust of bread. ஒரு வேசியோடு ஒரு மனுஷன் பழகி அவளோடு அவன் வந்து உறவு வைக்கும்போது அவன் எந்த அளவுக்கு எளிமையாயிடுறான் அப்படின்னா, ஒரு ரொட்டி துண்டை போல அவன் மாறிடுறான்.
1: So it says, if a person have a relationship with a harlot, he is reduced to a crust of bread.
0: உன் ஆஸ்தி அழியக்கூடாதப்பா.
1: Your wealth should not be wasted.
0: எத்தனை குடும்பங்கள் கண்ணீர்ல இருக்காங்க தெரியுமா?
1: You know how many families are in tears?
0: தங்களுடைய சொத்துக்களை இழந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா?
1: There are many people who have wasted or lost all their possessions.
0: கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பளத்தை வீட்டு கொண்டு வர முடியாம அழுகுறவங்க இருக்காங்க தெரியுமா?
1: There are people who cry because they cannot bring the income that they have earned to their house.
0: ஏன்?
1: Why?
0: தேவன் அனுமதிக்காத அருவருக்கிற உறவுகள் உங்கள் செல்வத்தை நாசமாக்கிடும்.
1: It's because the immoral relationship which is detested by God will waste all your wealth.
0: இந்த ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார்.
1: Today the Lord is giving a warning.
0: கர்த்தர் பேசுற சத்தத்தை கேளுங்க.
1: Hear the voice the Lord is speaking at you.
0: நீங்க கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை விசுவாசிங்க.
1: And you believe the Lord is the one who blesses us.
0: இந்த ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு வேட்டையாடி பறிக்கிற எந்த ஒரு ஓட்டை இருந்தாலும் அதை இன்றைக்கு அடைச்சிருங்க.
1: So is there any loophole that is hunting all this wealth from you? Just shut them down.
0: கர்த்தர் நம்ம கொடுக்கிறது அனுபவிக்க முடியாதபடி வேலியிலே உள்ள எல்லா துவாரங்களை நீங்க அடைச்சிருங்க.
1: Shut all the holes that are present in your fence that you may not experience and enjoy the riches and the wealth which the Lord has given.
0: உங்களுடைய செல்வம் புறத்தியார் வீட்ல போய் சேர கூடாது.
1: Your wealth should not go to the house of a foreigner.
0: நீங்களும் உங்க பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாரா?
1: The Lord may bless your family that you may be well and live prosperous life.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: A loving God, we praise you.
0: நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர்.
1: Lord, you are a rich God, Lord.
0: நீர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர்.
1: You are the one who gives us riches.
0: நீர் கொடுத்த ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யத்தை ஒருவராகிலும் வீணாக இழந்து போக கூடாது ஆண்டவரே.
1: Lord, no one should waste this wealth which you have given as a blessing, Lord.
0: ஒருவருடைய வாழ்க்கை குறித்தாலும் சொல்ல கூடாது. என்னுடைய தவறான மாயையான ஒழுக்கமற்ற உறவுகளால் என்னுடைய செல்வத்தை ஐஸ்வர்யத்தை இழந்து நிற்கிறேன் என்று சொல்லக்கூடாது.
1: Lord, no one should say that I have wasted all the wealth which the Lord has given by my immoral relationships, by fake and duplicate relationships.
0: இந்த வசனத்தை கேட்கிற ஒரு உணர்வடைந்து எச்சரிப்படைந்து அவருடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்ள கிருபை தார்.
1: Lord, give us grace that everyone who listen to this word may be warned and may be cautious and keep their life proper, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: ஆமென்.
1: Amen.
0: Amen.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: வந்த விருந்தினர்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்க, சவுத் மெக்சிகோவில் உள்ள ஒரு சின்ன டவுனோட மேயர் விக்டர் ஹியூகோ சோசா ஒரு பெண் முதலைய திருமணம் பண்ணினார். அந்த முதலை பேரு அலிஷியா ஆட்ரியானா. அந்த முதலைக்கு வெள்ள கலர்ல ஆடம்பரமான ட்ரெஸ் அணிவிச்சு தலையில வெயில் வச்சு அலங்கரிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு மனிதனும் ஒரு முதலையும் திருமணம் பண்ணா அந்த நகர மக்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால அந்த பகுதியில ஒரு மூட நம்பிக்கை இருந்திருக்குது. அதனால இந்த மேயர் இப்படி ஒரு திருமணம் பண்ணியிருக்காரு. திரு சோசா அந்த நகரத்தை சேர்ந்த பழங்கால அரசனாவும் அந்த முதலை ஹாவா இளவரசியாவும் உவமைப்படுத்தப்படுறாங்க. அந்த முதலைய பார்த்து அந்த நகரத்து மக்கள் இளவரசி பெண் அப்படின்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. நாம வாழும் இந்த காலத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. இத செய்தித்தாள வாசிச்சதுமே உடல் பதறுது, மனம் கொந்தளிக்குது. திருமணத்தை நம்ம எவ்வளவு புனிதமா கருதுறோம், அந்த புனிதத்துக்கே பங்கம் ஏற்பட்டுட்டுதே. சரி, உலகம் எப்படியும் போகட்டும், உண்மையான கடவுளை வணங்குற நாம பரிசுத்தமான திருமண அமைப்புல நம்பிக்கை வச்சு திருமண பந்தத்தை புனிதமா காப்போம். நாம திருமண உறவுல எப்படி இருக்கோங்கிறது இந்த சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆண்டவருடைய வழி நடத்துதலோட ஞானமுள்ளவங்களா நடந்து சிறந்த எடுத்துக்காட்டோட வாழுவோம். வேத புத்தகத்தை கையில எடுப்போம், அது சொல்லும் ஆலோசனைப்படி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழுவோம். திருமணம்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தெய்வீக உடன்படிக்கை அப்படின்னு வேதாகமம் நமக்கு சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு சான்றா திருமணத்தின் புனிதத்தை நிலைநிறுத்துவோம். உலகத்துல நடக்கும் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை கண்டு அசராம நம்முடைய விசுவாசத்திலையும் கொள்கையிலையும் உறுதியா இருப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் அப்படின்னு வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

தகப்பனே, உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் உங்க மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் ஆவி சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள். தேங்க்யூ காட். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்

to your presence. நிறைவான பிரசனத்திற்கு நேராக எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கும் எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே, நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு, cast all your burden upon him for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட். உடைய சமூகத்தில்

ஒரு யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும்.

நினைச்ச காரியம் எல்லாம் தோற்று போகும். அல்லேலூயா. அன்றுமே எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட், பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட், ஆவியிலே நடத்தப்படும்.

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசுவானவரை பரிசுத்த

life. Hallelujah. Marithu ponavigal uyir pettathu. மறித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மறந்து போன நிலவில முடிந்தது, இனி எழும்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள்

அக்கினி ஊற்றப்படுவதாக இந்த சூழ்நிலையில் ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம், ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் அந்த உரையில் எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய

திராட்சை மலம் துளி விடாமல் போனார், திராட்சை செடி பழம் கொடாமல் போனார், தொழுவத்தின் ஆடுகள் முந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கை ஆயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதல் ஆயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன். என்னாத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, hallelujah. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, oh God.

எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரம் எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்கு கூடவே இருந்து கடக்க வைக்கிறேன்.

ரெண்டு நாளாகவும் 22 அதிகாரம். எருசலேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரபியரோடே கூட வந்து பாளையம் முறங்கி கண்டிருந்தவர்கள் மூத்த குமாரை எல்லாம் கொன்று போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா எனும் யூதாவின் ராஜாவாகிய ஜோராமின் குமாரன் அரசாண்டான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமார்த்தியாய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை காரியாயிருந்தான். அவன் ஆகாபின் குடும்பத்தாரைப் போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஜோராம் என்னும் ஆகாபின் குமாரனோட கூட கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு சிரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் ஜோராமை காயப்படுத்தினார்கள். அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை எஸ்டகேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான். அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய ஜோராம் வியாதியாய் இருந்த படையினால் யூதாவின் ராஜாவாகிய ஜோராமின் குமாரன் அகசியா எஸ்டகேலில் இருக்கிற அவனை பார்க்கறதற்கு போனான். அகசியா ஜோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது ஜோராமுடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணிவித்த நிம்சியின் குமாரனாகிய ஜெகுவுக்கு நேராக வெளியே போனான். ஜெகு ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரின் குமாரனையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான். பின்பு அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து ஜெகுவினிடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்படியே அரசாளுவதற்கு பிரபலம் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமல் போயிற்று. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜாவின் குமார்த்தியாகிய ஜோசேபியார் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய ஜோவாசை களவா எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தான். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய ஜோராமின் குமார்த்தியும் ஆசாரியனாகிய ஜோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய ஜோசபியாத் அவனையும் ஒழித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜபாரம் பண்ணினான்.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலை

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், இவங்க என்னென்ன கேட்குறாங்களோ இவங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் பாருங்க, நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், எனக்கு பதில் வரமாட்டேங்குது பிரதர். ஒருவேளை என்னுடைய ஜெபம் தேவ சன்னிதானத்தில் போகலையோ, என்ன அவருக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனக்குறைவுபட்டு சிலர் சொல்கிறது உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இதே மனநிலையில் இருக்கலாம். தேவனிடத்திலே வித்தியாசமே இல்லை. ரோமர் 2:11 வாசிக்கிறோம், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அருமையான குணங்களில் ஒன்று பட்சபாதம் இல்லாதவர், வித்தியாசம் பார்க்காதவர். அல்லேலூயா. அவரிடத்தில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அன்பு செலுத்துகிறதிலே அவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லார் மேலே அன்பு செலுத்துகிறார். விடுதலையாக்குகிறதிலே பட்சபாதம் இல்லாதவர், ரட்சிக்கிறதிலே பட்சபாதம் இல்லாதவர். இன்னார தான் ரட்சிப்பேன், இன்னார ரட்சிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். எல்லார் மீதும் ஆண்டவர் இரக்கம் வைத்து ரட்சிக்கிறார். குணமாக்குகிறதுல பாருங்க, எல்லார் மேலும் ஆண்டவர் அன்பு வைத்து குணமாக்கினார். அவர் ஊழிய செய்த நாட்களிலே 38 வியாதியுள்ள மனுஷனை தேடி சென்று குணமாக்கினார். லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை சுகமாக்கினார். கண் பார்வை இல்லாதவனை சுகமாக்கினார். எல்லாரையும் நேசித்து எல்லார் மேலும் அன்பு செலுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்தார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார், அப்பையும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்ப நம்முடைய ஜெபம், நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சைகள் சில நேரங்களில் நிறைவேறாமல் போகிறதற்கு அல்லது தாமதிக்கிறதற்கு காரணம் நம்முடைய விசுவாசம் மாத்திரமே தவிர தேவனிடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆண்டவரிடத்திலே எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் வித்தியாசம் பார்க்காத ஆண்டவர். இன்னைக்கு சில இடங்களில் போகும்போது சில வழிபாட்டு ஸ்தலங்களிலேயே வித்தியாசம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லவே இல்லை. அவரிடத்தில் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவரை நேசிக்கிற யாரானாலும் சரி, அவர் மேல் அன்பு வைக்கிற யாரானாலும் சரி, கர்த்தர் அவரை உயரத்தில் வைக்கிறதை பார்க்கிறோம். என்னிடத்துல ஒரு முறை ஒரு வீடியோ காமிச்சாங்க. அதுல முதல் பகுதியில் ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் அந்த மனுஷனை உதறி தள்ளி விரட்டுறாங்க. அவனை யாரும் நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஊழியர் அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவரை பற்றி சொன்னார். அவன் ஒரு பைத்தியமா இருந்தார். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார். அடுத்த பகுதியில் ஒரு 5-star ஹோட்டல்ல அவர் வாட்ச்மேனா நின்று அழகா டை கட்டி அழகா அவருடைய சரீரத்தில் உடை உடுத்தி நிற்கிறார். முந்தின தோற்றத்துக்கும் பிந்தின தோற்றத்துக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. இப்போ முதல் பகுதியில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை யாருமே நேசிக்கல, ஆனால் ஆண்டவர் நேசிச்சார். ஆண்டவர் அந்த மனுஷனை வாழ்க்கையை மாற்றினார். இதுதான் ஆண்டவரிடத்தில் பச்சபாதமே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் நிறைய இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, எனக்கு இந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். நம்ம விசுவாசத்துல நாம தளர்ந்து போகும்போது தான் நமக்கு அற்புதம் நடக்காம போகுது. நாம சில விஷயங்களில் குறைவு படும் போது தான் நமக்கு அற்புதம் நடக்காம போகுது. அவரிடத்துல எந்த குறையும் இல்லை. அவரிடத்தில் எந்த குற்றமும் சொல்லவே முடியாது. அவர் எப்பவும் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். இப்ப கூட அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நம்ம அவர் மேல முழு நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில எல்லா காரியங்களிலும் நாம் சரியா இருப்போமானால் நிச்சயம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்குவோம். அவரை குறித்து குறை சொல்லவே கூடாது, முறுமுறுக்க கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் அவரிடத்தில் நெருங்கணும். நிச்சயம் பதில் உண்டு, அற்புதம் உண்டு. மீண்டும் ஒரு விஷயம் இந்த வசனத்தை சொல்கிறேன், தேவனிடத்திலே
பட்சபாதம் இல்லை. ஆண்டவர் இயேசுவினிடத்திலே பட்சபாதம் இல்லை. எல்லார் மேலும் அன்பு செலுத்தி எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை நீங்க நிறைய தவறுகள் பண்ணி இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துட்டீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை திரும்ப ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்புற மாதிரி உங்களை கட்டி எழுப்புவார். உங்க தொழிலை கட்டி எழுப்புவார். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்க குடும்ப ஜீவியத்தை கட்டி எழுப்புவார். இன்னும் நீங்க ஆண்டவரிடத்தில் நெருங்குங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நாம் இந்த நாளில் ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய அற்புதமான குணங்களில் ஒன்று பட்சபாதம் இல்லாதவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் நெருங்குவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கலங்க வேண்டியது இல்லை என்ற தலையங்கத்தில் 1 சாமுவேல் 17:32 ஜீவ வார்த்தை கூட உங்களை சந்திக்கிறோம். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை, இவ்வாறு 1 சாமுவேல் 17:32 கூறுகிறது. இவன் நிமித்தம் கலங்க வேண்டியது இல்லை என்பதே தாவீது சொன்ன நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்தின் தோற்றம் இஸ்ரவேலர் அனைவரையும் கலங்க பண்ணிட்டு, ஆனால் தாவீதோ கலங்கவில்லை. மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி திடப்படுத்துகிறவனாக இருந்தான். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கலங்கி சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. எந்த ஒரு மனுஷனுடைய கண்கள் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றனவோ அவன் ஜெயம் பெற்றவனாக விளங்குவான். அன்று சவுலும் அவனுடைய சேனை வீரர்களும் கோலியாத்தை பெரிய ராட்சதனாக பார்த்தார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்திலும் பெரியவர் தன்னுடைய பட்சத்தில் நிற்கிறதை பார்த்தான். கர்த்தருடைய நாமத்தினாலே தனக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை விசுவாசித்ததுடன் கர்த்தருடைய வல்லமையை குறித்தே எண்ணினான். ஒருவேளை தாவீதின் உள்ளத்தில் தான் தோல்வி அடைந்தால் என்ன நேரும் என்கிற எண்ணம் வந்திருக்கத்தான் செய்யும். அவன் தோல்வி அடைந்தால் அவனுடைய உயிர் முதலாவது போயிருக்கும். சவுல் ராஜா ராஜ்ய பாரத்தை இழந்து போயிருப்பான். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாகி இருந்திருப்பார்கள். ஆனால் தாவீது அதை குறித்து சிந்தித்து சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றியின் வார்த்தைகளை பேசினான். பெரிய கோலியாத்தை பார்த்து சிறிய தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றான். சந்திக்கும் பிரச்சனைகளுக்காகவோ உலக மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்பதற்காகவோ கலங்காதேயுங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று யோவான் 14:1 இயேசு கூறுகிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று ரோமர் 8:31 கூறுகிறது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வசனங்களை எல்லாம் சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி விசுவாச அறிக்கை செய்யும் போது உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாகவே முறிந்து ஓடும். இன்றைய நாளில் உங்கள் நினைவுக்காக, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். 1 சாமுவேல் 17:36-37. ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவ செய்தியலையும் உங்களுக்கு மனதுக்கு இனிய பாடல்களையும் உயிருள்ள தேவனுடைய ஜீவ சாட்சிகளையும் இன்னும் அநேகம் ஆயிரமான கதைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கும் உகந்ததான எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

தெய்வமே, உயிரிலும் மேலாக உம்மை நேசிக்கிறோம். We love you more than anything in this world, Lord. நம் இருதய ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்வோமா?

உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சகரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 2.
1: In Luke's Gospel,
2: லூக்காவின் சுவிசேஷம்,
1: we read about the birth of John the Baptist.
2: யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து வாசிக்கிறோம்.
1: Why is this given us in such great detail in chapter 1?
2: ஒன்றாம் அதிகாரத்தில் ஏன் இவ்வளவு விவரமாக சொல்ல வேண்டும்?
1: And all the gospels speak about the ministry of John the Baptist.
2: எல்லா சுவிசேஷங்களுமே யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறது.
1: There was a reason.
2: அதற்கு ஒரு காரணம் உண்டு.
1: Why did Jesus say this was the greatest prophet from the time of Adam?
2: ஆதாமின் நாட்கள் முதற்கொண்டு இந்த யோவான் ஸ்நானகன் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று ஏன் சொல்ல வேண்டும்?
1: Jesus said that because John the Baptist had a special ministry which none of the other prophets had.
2: வேறு எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த ஊழியம் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு உண்டாயிருந்தது.
1: And that was to prepare the way for Jesus Christ.
2: அது என்ன ஊழியம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியம்.
1: Jesus was going to come and God sent a prophet to prepare the way for the people to receive Christ.
2: இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ஜனங்கள் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பணியைத்தான் இந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் செய்தார்.
1: And did he succeed?
2: அதிலே அவர் வெற்றி கண்டாரா?
1: He really succeeded.
2: உண்மையாலுமே வெற்றி கண்டார்.
1: Here is one example of that.
2: அதற்கு ஒரு உதாரணம் இங்கே காணப்படுகிறது.
1: See John in John's Gospel chapter 1.
2: யோவான் 1 அதிகாரம்.
1: John was a man who preached a fiery message of repentance.
2: யோவான் மிகவும் மனந்திரும்புவதற்கேதுவாக அக்கினி பிழம்பான ஒரு செய்தியை பிரசங்கித்தார்.
1: And most people wouldn't be interested in that.
2: அநேக ஜனங்களுக்கு இதிலே விருப்பம் இருக்காது.
1: But there were a few people who were interested.
2: ஆனால் சொற்பமான ஜனங்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
1: Because John the Baptist preached, repent for the kingdom of heaven is at hand.
2: பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள் என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார்.
1: Why did he preach that?
2: ஏன் அதை பிரசங்கித்தார்?
1: Because for 1500 years the message preached on earth was a kingdom of earth.
2: 1500 ஆண்டுகளாக இந்த ராஜ்யமானது உலகத்தின் ராஜ்யம் தான் என்கிற அடிப்படையில் தான் செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வந்தது.
1: You know, that's how God preached to through people under the law.
2: பிரமாணத்துக்கு கீழாக இருந்த மக்களுக்கு இப்படித்தான் தேவன் பிரசங்கித்தார்.
1: That is, if you obey me, you'll get a land and you'll get health and you'll get money and you'll get so many earthly things.
2: எனக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு நிலம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று பல காரியங்கள்.
1: And you'll overcome your enemies and you won't be in debt.
2: சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள்.
1: All the earthly blessings that you can think of.
2: நீங்கள் என்னென்னலாம் பூமியினுடைய ஆசீர்வாதங்களை எண்ண முடியுமோ,
1: many children, they'll be healthy.
2: அநேக பிள்ளைகள், பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பார்கள்.
1: Farms will prosper.
2: உங்களுடைய நிலங்கள் அதிலே விளைச்சல் பெருகும்.
1: If you read from Exodus to Malachi, you'll never find one promise about heaven in the Old Testament.
2: யாத்ராம முதல் நீங்கள் மல்கியா வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பரலோகத்தை குறித்ததான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை ஒன்று கூட இருக்காது.
1: Everything was over the earth.
2: எல்லாமே பூமிக்குரிய ரீதியிலே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து தான் சொல்லப்பட்டது.
1: In the Old Testament there was no promise that you will overcome Satan. You cannot overcome Satan.
2: பழையர்பாட்டிலே நீங்கள் பிசாசை மேற்கொள்வீர்கள் என்ற வாக்குத்தத்தமே இல்லை.
1: Because that is in the heavenlies.
2: ஏனென்றால் அது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள்.
1: No, you will overcome Philistines and Canaanites and all earthly people.
2: நீங்களோ பூமிக்குரிய சத்துருக்களாகிய பெலிஸ்தியர், கானானியர் போன்றவர்களை தான் மேற்கொள்வீர்கள்.
1: And you won't have any heavenly riches, but you'll have plenty of earthly riches.
2: உங்களுக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் தான் திரளாய் காணப்படும். ஒழிய பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள் காணப்படாது.
1: You won't have any spiritual children among the Indians and the Chinese and the Japanese, but you'll have plenty of earthly children among the Jews.
2: இதோ இந்தியாவிலே, ஜப்பானிலே, சீன தேசத்திலே உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளேயே பூமிக்குரிய பிள்ளைகள் பெருகுவார்கள்.
1: Everything was earthly.
2: அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக தான் இருந்தது.
1: 100%.
2: 100%.
1: They were facing an earthly gospel.
2: அவர்கள் பூமிக்குரிய ஒரு சுவிசேஷத்தை தான் சந்தித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள்.
1: And John the Baptist came and said, repent.
2: யோவான் ஸ்நானகன் வந்து மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்.
1: You know what repent means?
2: மனம் திரும்பு என்றால் என்ன அர்த்தம்?
1: In Tamil that's very clear. That means turn your mind in another direction now.
2: மனம் மனதிலே வேறொரு திசை நோக்கி திரும்புவதுதான் தமிழில் மிகவும் தெளிவாக இருக்கிறது.
1: You are facing the earthly things.
2: நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை இப்பொழுது பார்த்துக்
1: கொண்டிருக்கிறீர்கள். Now the kingdom of heaven is going to be preached from now on.
2: இப்பொழுதிலிருந்து பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட போகிறது.
1: How many of you are interested in that?
2: இதிலே உங்கள் எத்தனை பேருக்கு விருப்பம்?
1: No longer earthly blessings.
2: இனிமேலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல.
1: That's why the great men under the Old Testament like David and Solomon were very rich.
2: ஆகவே தான் பூமிக்குரிய பரலோக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்ததான தாவீது சாலமோன் பூமிக்குரிய ரீதியிலே ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள்.
1: Abraham was rich.
2: ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தான்.
1: Job was rich.
2: யோபு பெரிய பணக்காரனாக இருந்தான்.
1: But the great people in this new message,
2: ஆனால் இந்த புதிய செய்தியின் கீழாக இருக்கக்கூடிய பெரிய மக்கள்,
1: were like Jesus and Paul and Peter, they were very poor.
2: இயேசு பவுல் பேதுரு இவர்களை பார்த்தால் அவர்கள் எளியவர்களாக இருந்தார்கள் அல்லது தரித்திரராக இருந்தார்கள்.
1: And the Bible says God has chosen the poor of the world rich in faith.
2: விசுவாசத்திலே ஐசுரவான்களாகும்படி இந்த பூமியிலே தரித்திரரை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
1: James chapter 2.
2: யாக்கோபு 2 அதிகாரத்தில் அந்த வசனத்தை
1: வாசிக்கிறோம். So here now in this new kingdom it is not rich in money but rich in faith.
2: இந்த புது ராஜ்யத்திலே பணத்திலே ஐஸ்வரியம் அல்ல ஆனால் விசுவாசத்திலே ஐஸ்வரியம்.
1: Faith is like money.
2: விசுவாசம் என்பது பணத்தை போல இருக்கிறது.
1: In the Old Testament if you had plenty of money you can buy so many things.
2: பழைய ஏற்பாட்டிலே பணம் நிறைய இருந்தால் அநேக காரியங்களை வாங்கலாம்.
1: Earthly things.
2: பூமிக்குரிய காரியங்கள்.
1: Now
2: இப்பொழுது
1: if you have faith you can get a lot of heavenly things.
2: உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அநேக பரத்துக்குரிய காரியங்களை நீங்கள் வாங்கலாம்.
1: That is the gospel that is being corrupted by a lot of preachers today.
2: இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக பிரசங்கிகளாலே இவ்விதமான பிரசங்கமானது அது கெடுக்கப்பட்டு விட்டது.
1: They are mixing these two.
2: அவர்கள் இந்த இரண்டையுமே கலந்து விடுகிறார்கள்.
1: If you have faith you will have the same old earthly things they had in the Old Testament.
2: உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் பழைய ஏற்பாட்டிலே கிடைக்கப்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.
1: That is never preached by Jesus or Paul or Peter.
2: இயேசுவோ பவுலோ பேதுரோ இப்படி பிரசங்கிக்கவில்லை.
1: And you listen to all these fellows preaching it today.
2: இன்றைக்கு பிரசங்கிக்க கூடிய இந்த மக்களை எல்லாம் கேட்டு பாருங்கள்.
1: They take half the verses from the New Testament and half from the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பாதி வசனம் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பாதி வசனத்தை பொருத்தி பிரசங்கிப்பார்கள்.
1: But John the Baptist was very radical.
2: ஆனால் யோவான் ஸ்நானகனோ மிகவும் தீவிரமாய்
1: இருந்தார். You got to turn your mind away from that completely.
2: நீங்கள் இவ்விதமான காரியங்களை விட்டு முழுமையாக மனம் திரும்ப வேண்டும்.
1: So that shows that anybody whose mind is still set on money and comfort and all that can never never never understand fully the gospel of the kingdom of heaven.
2: ஆகவே இந்த பூமிக்குரிய வசதியோ சொகுசோ பணமோ இதிலே யாரோ ஒருவருடைய மனம் அதிலே தங்கி இருக்குமே என்று சொன்னால் இந்த புதிய ஏற்பாட்டு செய்தியினுடைய காரியத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளவே முடியாது.
1: It's not a question of how much you earn.
2: எவ்வளவு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் என்று அது ஒரு கேள்வியே அல்ல.
1: Your mind, where is your mind set?
2: ஆனால் உங்களுடைய மனமானது எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது?
1: See, a beggar earns nothing but his mind is set on money.
2: ஒரு பிச்சைக்காரன் அவன் அதிகமாய் பணம் சம்பாதிப்பதிலே அவனுடைய மனதெல்லாம் பணத்திலேயே பதிந்திருக்கிறது.
1: His mind is not set on heaven.
2: அவனுடைய மனமானது பரத்திலே பதிக்கப்படவில்லை.
1: So you can be a very poor person and be earthly minded.
2: ஆகவே நீங்கள் மிகவும் ஏழையாய் இருந்து கொண்டும் ஆனாலும் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக இருக்க முடியும்.
1: You may earn a good salary and still be heavenly minded.
2: அல்லது நீங்கள் நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டு நீங்கள் பரத்துக்குரிய பரத்திலே உங்கள் மனம் பதிக்கப்பட்டிருக்கலாம்.
1: Only you know.
2: ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
1: I'll tell you something.
2: நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: You can be married for 50 years. Your wife may still not know whether you're earthly minded or heavenly minded.
2: திருமணமாகி உங்களுக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட இன்னும் நீங்கள் பரத்துக்குரியவர்களா பூமிக்குரியவர்களா என்று உங்கள் மனைவியாலே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கடினமான காரியம்.
1: What is your mind always thinking about?
2: ஆனால் உங்களுடைய மனது அடிக்கடி எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறது?
1: To think about the needs of your family, to get a better job, to provide for your family is very good.
2: உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே, குடும்பத்துக்கு போதுமான சம்பளத்தை வாங்கி கொடுக்க வேண்டுமே, இந்த தேவைகள் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டுமே என்று எண்ணுவது நல்லதுதான்.
1: I always encourage people, get the best job you can so that you can take care of your family. Sure.
2: உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக சிறந்த வேலையை தேர்வு செய்யுங்கள் என்று நான் சபை மக்களுக்கு சொல்கிறேன்.
1: But don't let your mind be set on earthly things.
2: ஆனால் உங்களுடைய மனதோ பூமிக்குரிய காரியங்களிலே நிலைத்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: Use earthly things like a servant.
2: ஒரு வேலைக்காரனை போல நீங்கள் பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் பயன்படுத்த
1: வேண்டாம். Like you can have a servant in your house.
2: உங்கள் வீட்டிலே வேலைக்காரன் இருக்கலாம்.
1: Money must be like that.
2: பணமும் வேலைக்காரனை போல தான் இருக்க வேண்டும்.
1: You can have 10 servants in your house.
2: உங்கள் வீட்டிலே 10 வேலைக்காரர்கள் கூட இருக்கலாம்.
1: But don't let any of them take over the house.
2: ஆனால் அந்த வேலைக்காரர்கள் யாருமே உங்கள் வீட்டையே எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: Don't let money take over your life.
2: அதே போல பணம் உங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: So that is what is happening to a lot of Christians today.
2: அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
1: But if you want the pure gospel,
2: உங்களுக்கு சுத்தமான சுவிசேஷம்
1: வேண்டும். Listen to what John the Baptist said. Turn your mind around completely from that old gospel. யோவான்
2: ஸ்நானகனுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். உங்கள் மனதை முழுமையாக திருப்புங்கள்.
1: From the kingdom of earth to now the kingdom of heaven.
2: பூமிக்குரிய ராஜ்யத்தை விட்டு இப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு திருப்ப வேண்டும்.
1: It's the heavenly things that are important now.
2: பரத்துக்குரிய காரியங்கள் தான் எனக்கு முக்கியமானது.
1: Not those earthly things.
2: பூமிக்குரிய காரியங்கள் அல்ல.
1: Just like I said earlier, the old methods of trying to preach people fear and guilt, we got to get rid of that.
2: பயத்தின் அடிப்படையிலே குற்ற உணர்வை உண்டாக்கி ஜனங்களை கீழ்ப்படிய வைக்கக்கூடிய பிரசங்கிக்கும் விதம் சொன்னேன் காலையிலே, அதிலிருந்து எங்கள் முழுமையாக விடுதலை பெற வேண்டும்.
1: And get people to have their mind set on the things above.
2: ஜனங்கள் எப்படியாவது தேவனுக்குரிய காரியங்களிலே மனதை வைக்க முடியாது, நீங்கள் அவர்களை மாற்றி
1: விடுங்கள். So John the Baptist preached like this and few people responded to him, those became his disciples.
2: ஆகவே யோவான் ஸ்நானன் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்தபொழுது வெகு சிலரே அவருடைய சீஷராய் மாறினார்கள்.
1: You know, very few people.
2: மிக மிக சிலர் தான் இவனுடைய சீஷராய் மாறினார்கள்.
1: And you know what happened to those disciples?
2: இந்த சீஷர்களுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா?
1: Now see John chapter 1.
2: யோவான் 1 ஆம் அதிகாரம்.
1: When they heard, it says here in verse 35.
2: 35-ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
1: The next day John was standing with two of his disciples.
2: மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் இரண்டு பேரும் நிற்கும்போது,
1: and he saw Jesus walking by.
2: இயேசு அங்கே நடந்து போகிறதை பார்க்கிறான்.
1: And he said, there is the Lamb of God.
2: இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறான்.
1: So what did these two disciples do?
2: இந்த இரண்டு சீஷர்கள் என்ன சொல்கிறார்கள்?
1: They said goodbye John, we are going with him now.
2: யோவானே டாடா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இயேசுக்கு பின்னாக செல்கிறார்கள்.
1: John didn't hold them, hey, I didn't mean you should go after him.
2: நான் அவரை பின்னாடி போவதற்காக சொல்லவில்லை என்று சொல்லி யோவான் அவர்களை கையை பிடித்து இழுக்கவில்லை.
1: He was so happy.
2: அவன் சந்தோஷமுள்ளவனாய் இருந்தார்.
1: It's a very beautiful word.
2: அருமையான ஒரு வாசகம்.
1: The disciples heard John the Baptist speak and they followed Jesus.
2: யோவான் அப்படி சொன்னதை அவ இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
1: If the Lord does not come before I die,
2: நான் மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரவில்லை என்றால்,
1: I say that is what I want written on my tombstone.
2: என்னுடைய கல்லறையிலே இப்படித்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
1: They heard him speak and they followed Jesus.
2: இவர் பிரசங்கிக்க கேட்டார்கள், அவர் இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: They did not follow Zach Poonen, they followed Jesus.
2: அவர்கள் ஜாக் புனனை அவர்கள் பின்பற்றவில்லை, இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: You must desire that in your life.
2: உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை விரும்ப வேண்டும்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவர் பேசுவதை அவர்கள் கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: They heard her speak and they followed Jesus.
2: அவர்கள் கேட்டதை கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: You can be a sister.
2: நீங்கள் ஒரு சகோதரியா இருக்கலாம்.
1: You may not preach in a pulpit.
2: ஒரு பிரசங்க மேடையில் நின்று ஒருவேளை பிரசங்கிக்காமல் இருக்கலாம்.
1: But don't you speak to other ladies?
2: ஆனால் நீங்கள் மற்ற சகோதரத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள்.
1: You speak to your neighbors, you speak to so many people, sisters, don't you?
2: பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே பேசுகிறீர்கள், அநேக இடத்திலே பேசுகிறீர்கள், நீங்கள் பேசுவதில்லையா?
1: In fact, some people say that the women speak more than the men.
2: சிலர் என்ன சொல்கிறார்கள், ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக பேசுகிறார்களாம்.
1: I hope when people hear you speak they will follow Jesus.
2: நீங்கள் பேசுவதை ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: Never forget this phrase, John 1:37.
2: யோவான் 1 அதிகாரம் 37 வசனத்தை ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம்.
1: Make it the desire of your life.
2: உங்கள் வாழ்க்கையின் வாஞ்சையாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவன் அப்படி சொன்னதை அவர் இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
1: I pray that will happen every time I speak.
2: நான் பேசும்பொழுதெல்லாம் இது நடக்க வேண்டும் என்று நான் விரும்பி ஜெபிக்கிறேன். பிரசங்கத்தின் மேடையிலிருந்து மட்டுமல்ல,
1: but also in private conversation,
2: தனிப்பட்ட உரையாடல்களிலே பேசும்பொழுதும் கூட,
1: I speak to people,
2: நான் ஜனங்களிடத்திலே பேசுகிறேன்,
1: I speak to some young person,
2: சில வாலிபர்களிடத்திலே பேசுகிறேன்,
1: I hope he will hear me speak and follow Jesus better.
2: நான் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவை இன்னும் திறமையாய் பின்பற்றுகிறார் என்று நான் நம்புகிறேன்.
1: Because I hope he sees something of Jesus in my life so that he can follow Jesus, not me.
2: இனிய வாழ்க்கையில் இயேசுவினுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்றை பார்க்கிறபடினாலே அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
1: That should be your longing. That's my longing.
2: இது என்னுடைய பாரமாக இருக்கிறது, உங்களுடைய பாரமாக மாற வேண்டும்.
1: With all my heart, that is my longing.
2: என்னுடைய முழு இதயத்தோடு கூட சொல்கிறேன், இதுதான் என்னுடைய விருப்பம்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவர் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்.
1: So that's how John the Baptist was so happy. Oh, some more of my disciples have gone there. Wonderful.
2: Oh, innum konjam enudaiya sisthal yesukku pinmatri yesukku pinnaga sendru uttarla nalladhu.
1: I had 30-40 some time ago. Now I only got about 15.
2: Enakku idhukku munba 30-40 sisthal irundhala ippozhu 15 per dhaan irukkirargal.
1: And after some days it's only 5.
2: Innum konja naatkal sendra udane 5 per dhaan irupaar.
1: Where have they gone?
2: Enge sendru uttarla?
1: They are following Jesus now.
2: Avar ellarum ippozhu yesuvai pinpatrukkirargal.
1: But one of these 4-5 people who were left.
2: ஆனால் இப்பொழுது இந்த 4-5 பேர்களிலே விட்டு போன 4-5 பேர்களில் ஒருவர்,
1: they were a bit concerned.
2: அவர்களுக்கு கொஞ்சம் உள்ளத்திலே கலக்கம் வந்து விட்டது.
1: So one of them came to John the Baptist.
2: அதிலே ஒரு சீஷர் இயேசு யோவான் ஸ்நானகத்திலே வருகிறார்.
1: In chapter 3.
2: மூன்றாம் அதிகாரம்
1: verse 26.
2: 26ஆம் வசனம்.
1: He came to John and said.
2: யோவானிடத்திலே வந்து
1: Rabbi.
2: ரபி.
1: That man about whom you witnessed.
2: நீ சாட்சி சொன்னீரே அந்த யோர்தானுக்கு அக்கரையில் ஒரு இருந்தாரே.
1: He is also baptizing and a lot of people are going to him now, not to you.
2: அவரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடத்திலே போகிறார்கள். உங்களிடத்திலே வருவதில்லையே.
1: Our group is becoming smaller.
2: இப்பொழுது நம்முடைய குழுவானது இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது.
1: And his group is becoming bigger.
2: அவருடைய குழுவோ இப்பொழுது பெரிதாகி கொண்டே போகிறது.
1: What did John say?
2: யோவான் என்ன சொன்னார்?
1: Verse 27, a man can receive nothing unless it's given him from heaven.
2: பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்கிறார்.
1: You heard me say, I'm not the Christ. I was sent before him.
2: நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் தான் சாட்சிகள்.
1: He is the bridegroom.
2: அவர்தான் மணவாளன்.
1: I am only a friend, verse 29.
2: 29th வசனத்தில் நான் அவருக்கு தோழன் தான்.
1: And you know the bride may be talking to the friend of the bridegroom before the bride wedding starts.
2: திருமணம் ஆரம்பிப்பதற்கு சற்ற முன்னதாக வரைக்கும் அந்த மணவாளன் தோழனோடு கூட பேசிக்கொண்டிருப்பான்.
1: The bride is talking to a friend of the bridegroom.
2: மணவாளன் மணவாட்டினுடைய
1: சிநேகிதனத்திலே. The bride
2: மணவாட்டி மணவாளனுடைய சிநேகிதனத்திலே பேசிக்கொண்டிருப்பான்.
1: Yeah, wedding is not started yet.
2: இன்னுமாய் திருமணம் நடக்கவில்லை.
1: Here is the bride talking to the friend of the bridegroom.
2: இங்கே இப்பொழுது மணவாட்டி மணவாளனுடைய நண்பனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
1: And then the bridegroom comes.
2: இப்பொழுது மணவாளன் வருகிறார்.
1: What should the bride do?
2: இப்பொழுது மணவாட்டி என்ன செய்ய வேண்டும்?
1: Because you are the bridegroom. What do you want the bride to do?
2: நீங்கள் தான் மாப்பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெண் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? மாப்பிள்ளை வரும்பொழுது பெண் என்ன செய்ய வேண்டும்?
1: My bridegroom has come. Goodbye. I'm going.
2: இப்பொழுது உங்களுடைய நண்பனிடத்திலே மாப்பிளை வந்து விட்டார், ஆகவே டாட்டா என்று சொல்லிவிட்டு இப்பொழுது பெண் உங்களிடத்திலே வந்துவிட வேண்டும்.
1: But if the friend holds on to her, no, don't go, come here.
2: ஆனால் அந்த நண்பனோ உங்களை கையை பிடித்து விட்டு பெண் நீ போக கூடாது என்று சொல்லி பிடித்துக் கொண்டால்
1: then he is a crook, he is a deceiver.
2: அவன் அப்பொழுது ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் என்று நாம் சொல்லலாம்.
1: Some preachers are like that.
2: சில பிரசங்கியார்கள் இப்படி இருக்கிறார்கள்.
1: They don't want people to be connected to Jesus.
2: இயேசுவோடு கூட ஜனங்கள் தொடர்புடையவர்களாய் மாற வேண்டும் என்று இவர்களுக்கு விருப்பம் இல்லை.
1: Some pastors are like that.
2: சில பாஸ்டர்மார்கள் அப்படி இருக்கிறார்கள்.
1: Brother, you want to find the will of God? Come to me. I'll find God's will.
2: நீங்கள் தேவ சித்தம் கண்டுபிடிக்க வேண்டுமா? என்னிடத்திலே வாருங்கள், நான் கண்டுபிடித்து சொல்கிறேன் என்று சொல்வார்.
1: You can't go directly to Jesus.
2: நீங்கள் நேரடியாக இயேசுவினிடத்திலே போக முடியாது.
1: What a deception.
2: எவ்வளவு ஏமாற்றுத்தனம்.
1: John the Baptist was not like that.
2: யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்டவராய் இல்லை.
1: He said, I'm only a friend of the bridegroom.
2: நான் மணவாளனுக்கு தோழன்.
1: The bride was talking to me.
2: மணவாட்டி என்னோடு கூட பேசிக்
1: கொண்டிருக்கிறார்.
2: எல்லாரும் அவர் பின்னாக போகிறார்கள்.
1: Praise the Lord.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Last part of verse 1, and I'm so excited, my joy has become full.
2: இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று 29ஆம் வசனம் கடைசியிலே சொல்கிறார்.
1: I was so excited, verse 29, when I heard the bridegroom's voice.
2: மணவாளனுடைய சத்தத்தை கேட்டபொழுது நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: I was just talking to her so that she doesn't run after some other man. That's why I was talking to her till the bridegroom comes.
2: மணவாளன் வரையும் வரைக்கும் மணவாட்டி வேறு யார் பின்னாக போய் விட கூடாது, ஆகவே தான் நான் மணவாட்டியோட கூட பேசிக் கொண்டிருந்தேன்.
1: Now I hear the bridegroom's voice, I'm so happy. Yeah, please go.
2: இப்பொழுது மணவாளனுடைய சத்தம் கேட்கிறது, ஆகவே தயவு செய்து போங்கள்.
1: They heard him speak and they followed Jesus.
2: அவர் பேசுகிறதை அவர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
1: That is the best preacher, best elder brother in the whole world.
2: இவர்தான் முழு உலகத்திலேயும் சிறந்த மூப்பர், சிறந்த பிரசங்கியார்.
1: Do you want to be like that?
2: நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
1: Nobody follows you.
2: யாருமே உங்களை பின்பற்ற வேண்டாம்.
1: You know you're not popular.
2: நீங்கள் பிரபலமாகவில்லை என்றால் பரவாயில்லை.
1: You connect everybody to Jesus.
2: எல்லாரையும் இயேசுவோடு கூட தொடர்புபடுத்தி விடுகிறீர்கள்.
1: You don't want anybody to follow you.
2: யாருமே உங்களை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லை.
1: And people who are consulting you, now they have stopped consulting you, they have started going directly to Jesus. Are you excited?
2: இதுவரை உங்களையே வந்து ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், உங்களிடத்திலேயே வந்து கொண்டிருந்தார்கள், இப்போது நிறுத்தி விட்டு இயேசுவண்டை போய் விட்டார்கள், இதை குறித்து உங்களுக்கு சந்தோஷமா?
1: Definitely, that means they have grown up.
2: கண்டிப்பாக, அப்படி என்றால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள்.
1: Do you desire that for your flock in your churches?
2: உங்களுடைய சபைகளிலே இருக்கக்கூடிய மந்தையை குறித்து இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா?
1: And he said, verse 30, he must increase and I must decrease.
2: அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று 30ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
1: I'll tell you a little secret.
2: ஒரு சிறு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: If you want Jesus to increase in your church, you decide I must decrease.
2: இயேசு உங்கள் சபையிலே பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் சிறுக வேண்டும்.
1: I'll tell you one of the sad things I have seen in our churches.
2: நம்முடைய சபைகளிலே நான் கண்ட துக்கமான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: That there are elder brothers who don't want to decrease.
2: சில மூப்பர்கள் அவர்கள் சிறுக விரும்புவதில்லை.
1: They want to keep on increasing that everybody is only dependent on them.
2: ஒவ்வொருவரும் இவரையே சார்ந்திருக்கும்படியாய் இவரே பெருக வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: So even after many years they are still sitting there like maharajas.
2: இவ்வளவு ஆண்டுகளாகியும் அங்கே அவர்கள் மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: All the slaves sitting there.
2: அங்கே எல்லா அடிமைகளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They never want anybody else to be a maharaja because they are the only maharaja.
2: இவர்கள் ஒருவர் தான் மகாராஜாவா இருக்கிறபடினாலே வேறு எந்த மகாராஜாவும் உண்டாகி விடக் கூடாது.
1: This is the mark of an Old Testament congregation. This is not New Testament church.
2: பழைய ஏற்பாட்டு ஒரு சங்கத்துக்கு அடையாளமாக தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அடையாளம் இது அல்ல.
1: Moses sat like a big maharaja.
2: மோசே அங்கே பெரிய மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
1: Was that the body of Christ?
2: அது கிறிஸ்துவின் சரீரமா? இல்லை, இல்லவே இல்லை.
1: He was a good man.
2: அவர் நல்ல மனிதர்.
1: But he did not build the church.
2: ஆனால் அவர் சபையை கட்டவில்லை.
1: He did a good Old Testament job.
2: அவர் நல்ல ஒரு பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை செய்தார்.
1: We have good brothers in our churches today exactly like Moses building an Old Testament congregation.
2: மோசே எப்படி பழைய ஏற்பாட்டு ஆலோசனை சங்கத்தை கட்டினாரோ அல்லது சபையை கட்டினாரோ அதே போல இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்?
1: They don't have the spirit of John the Baptist saying I must decrease.
2: நான் சிறுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோவான் ஸ்நானனுடைய ஆவி அவர்களுக்கு இல்லை.
1: I must become smaller and smaller and smaller and smaller as each year goes by in the church so that other people come up and up and up and up and up and up and up.
2: மற்ற சகோதரர்கள் மேலே எழும்பி வரும்படியாக ஒவ்வொரு ஆண்டும் நான் அப்படியே சிறுகி சிறுகி சிறுகி போக வேண்டும் என்ற யோவான் சொன்ன இந்த ஆவி அவர்களுக்கு இல்லை.
1: That's why Jesus said in the history of the world there's never been a greater prophet than John the Baptist.
2: இந்த உலக சரித்திரத்திலே யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று இயேசு அதற்காக தான் சொன்னார்.
1: That is what every father should desire for his children.
2: ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இப்படி தான் வாஞ்சிக்க வேண்டும்.
1: That they have a connection with Christ now, not following Christ because they see me.
2: அவர்கள் என்னை பார்க்கிறபடியாலே இயேசுவை பின்பற்றுவதல்ல, அவர்கள் இப்பொழுது இயேசுவோடு கூட ஒரு தொடர்பு உண்டானபடியாலே அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்.
1: But there was something that John's father, John the Baptist's father, said in Luke chapter 1.
2: லூக்கா 1 அதிகாரத்திலே யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் ஒன்றை சொன்னார்.
1: What he prophesied when this John the Baptist was going to be named and after he was birthed.
2: யோவான் ஸ்நானன் பிறந்ததற்கு பிறகு அவர் அவருக்கு பெயர் வைக்கும் பொழுது என்ன சொன்னார்?
1: It says here in Luke 1:67 his father was filled with the Holy Spirit.
2: லூக்கா 1 அதிகாரம் 67 வசனம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: and then he prophesied
2: திருக்கதரிசனமாக சொன்னார்.
1: So when you are filled with the Holy Spirit and you prophesy you can be pretty sure that is from God.
2: ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு திருக்கதரிசனம் சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் முழு நிச்சயமாக நம்பலாம்.
1: And he says here concerning John the Baptist.
2: யோவான் ஸ்நானகனை குறித்து இவர் இங்கே இப்படி சொல்கிறார்.
1: Because John the Baptist was going to be the forerunner for Jesus Christ.
2: இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் வர போகிறார்.
1: And so he says.
2: ஆகவே அவர் சொல்கிறார்.
1: Praise the Lord verse 68 who has visited us and accomplished redemption.
2: இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் சொல்கிறார்.
1: He has raised up verse 69 a horn of salvation that is Jesus.
2: ரட்சிப்பின் கொம்பை அவர் உண்டாக்கி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், அதான் இயேசு கிறிஸ்து.
1: And concerning this Jesus all the prophets verse 70 prophesied in the old time.
2: இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் பல தேவ பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார்கள்.
1: And verse 71 what did they prophesy?
2: என்ன தீர்க்கதரிசனம் சொன்னார்கள்?
1: Salvation from all our enemies.
2: எல்லா விரோதிகளிலிருந்தும்
1: and from the hand of all who hate us. 71
2: நம்மை பகைக்கிறவர்களுடைய எல்லா மக்களிடத்திலிருந்தும் விடுதலை. 74 வசனம்.
1: Who is the one who hates you the most?
2: நம்மை பகைக்கிற அதிகமாய் பகைக்கிறவர்கள் யார்?
1: Who?
2: யார்?
1: Satan.
2: சாத்தான்.
1: Total salvation from him.
2: அவனிடத்திலிருந்து ஒரு முற்றுமாய் காணப்படுகிற ஒரு
1: ரட்சிப்பு. Could not get that in the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை.
1: They could only get salvation from the Philistines and the Canaanites.
2: பிலிஸ்தியர்கள் கானானியர்களிடத்திலிருந்து தான் அவர்களுக்கு விடுதலை
1: கிடைக்கும். Now from the hand of everybody who hates us.
2: ஆனால் இப்பொழுது நம்மை பகைக்கிற யாருடைய கைகளில் நின்றும் நமக்கு விடுதலை.
1: And after we are delivered verse 74 from the hand of all these enemies.
2: இந்த சத்துருக்களுடைய கைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்த பிறகு
1: verse 74
2: 74 வசனம்.
1: We can now serve God without fear.
2: நாம் பயமில்லாமல் இப்பொழுது அந்த தேவனுக்கு ஊழியம் பண்ண முடியும்.
1: That was the goal.
2: இதுதான் அந்த லக்கு.
1: Till now 1500 years we have served with fear.
2: இவ்வளவு ஆண்டுகளாக பயத்தோடும் அடிமைத்தனத்திலிருந்து தான் ஊழியம் செய்து கொண்டார்கள்.
1: If I don't pay my tithe, I'll get a curse.
2: நான் தசமபாகத்தை செலுத்தாவிட்டால் எனக்கு சாபம் வந்துவிடும்.
1: If I go around with these ornaments, I'll be punished.
2: நகையோடு கூட நான் போய் கொண்டிருந்தேன், வாழ்ந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் எனக்கு தண்டனை கிடைக்கும்.
1: Isaiah said that.
2: ஏசாயா அதை சொன்னார்.
1: And if I don't obey God, I'll get boils and itch and all that from which I cannot be healed.
2: கீழ்ப்படியாவிட்டால் குணமாக்கப்படக்கூடாத கொப்பளங்கள், பருக்கள், சொறிகள், சிரங்குகள் உண்டாகும்.
1: I'm living in fear all the time, but I'm obeying.
2: நான் எப்பொழுதுமே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன்.
1: It's like children who are afraid of a very strict father.
2: மிகவும் கண்டிப்பான ஒரு தகப்பனை பார்த்து பயப்படுகிற பிள்ளைகளை போல.
1: Beats them so hard for small disobedience.
2: சிறு கீழ்ப்படியாமைக்கும் மிகவும் கடினமாய் அடிக்கக்கூடிய தகப்பன்மார்கள்.
1: So in the evening when the father comes from work.
2: ஆகவே மாலையிலே வேலையை விட்டு தகப்பனார் திரும்பி வரும்பொழுது.
1: And they knock at the door.
2: அப்பா கதவை தட்டுகிறார்.
1: They can recognize the father's knock.
2: இப்போதான் அப்பா எப்படி கதவை தட்டுவாரென்று பிள்ளைகள் கண்டுபிடித்து விடுவார்கள்.
1: It's a loud knock. Everyone, this daddy has come.
2: பயங்கரமான ஒரு தட்டை கேட்ட உடனே அப்பா வந்து விட்டார்.
1: They started trembling.
2: எல்லாரும் நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள்.
1: Daddy says, come.
2: யவா
1: கம்.
2: உடனே வந்து விடுவார்.
1: Do this.
2: இதை செய்.
1: Like the military, they do immediately.
2: ராணுவத்திலே செய்கிறது போல உடனே செய்கிறார்கள்.
1: Is that the type of obedience God wants?
2: இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு தேவையா?
1: No.
2: இல்லை.
1: He is also a father.
2: அவரும் ஒரு தகப்பன்.
1: To deliver us from all fear.
2: எல்லா பயத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குகிறார்.
1: So that we serve him without fear.
2: பயம் இல்லாமல் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியா. 71 வசனம்.
1: Dear elder brothers.
2: அருமையான மூப்பர்களே.
1: Are you getting the people in your church to serve God without fear?
2: உங்கள் சபைகளில் இருக்கிறவர்கள் பயம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியா அவர்களை கொண்டு வருகிறீர்களா?
1: Remember what we said in the beginning, there is no fear in love.
2: ஆரம்பத்திலே நாம் சொன்னமே அன்பிலே பயம் இல்லை. அது ஞாபகம் இருக்கிறதா?
1: Or everybody is obedient like those trembling children in this father's house.
2: அல்லது இந்த தாப்புனருடைய வீட்டிலே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை போல கீழ்ப்படுகிறார்களா?
1: Do you want a church like that?
2: இப்படிப்பட்ட சபை உங்களுக்கு தேவையா?
1: Everybody trembles out of fear of you and does what is right.
2: உங்களை பார்த்த உடனே பயம், ஆகவே நன்மையே செய்கிறார்கள்.
1: And when you are not there, they just live ungodly lives.
2: நீங்கள் அங்க இல்லாத பொழுது துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறார்கள்.
1: That's not the church.
2: அது ஒரு சபை அல்ல.
1: It's an Old Testament congregation.
2: அது ஒரு பழைய ஏற்பாட்டு கூடுகை தான்.
1: In the New Testament church, there is no fear.
2: புதிய ஏற்பாட்டு சபையிலே பயம் இல்லை.
1: Perfect love has cast out fear.
2: பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
1: And if you say, but brother Zach, our church will become worldly if we don't have fear.
2: பயம் இல்லாவிட்டால் சகோதரர் சகரியாப்பன் அவர்களே முழு உலக பிரகாரமான சபையாய் மாறிவிடும் என்று நீங்க சொல்கிறீர்களா?
1: Then it really proves you are an Old Testament congregation.
2: ஆம், அப்படி உண்மையாலுமே உங்களுடைய கூடுகையானது பழைய ஏற்பாட்டு கூடுகைதான் என்பதை இது நிரூபித்து விட்டது.
1: How to find out whether these animals are pigs or cats?
2: இந்த மிருகங்கள் எல்லாம் பன்றிகளா பூனைகளா என்று எப்படி கண்டுபிடிப்பது?
1: Now they look clean because we have tied them with so many ropes.
2: அநேக கயிறுகளை வைத்து கட்டி இருப்பதனாலே பார்ப்பதற்கு சுத்தமாய் காணப்படுகிறது.
1: Release them.
2: கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள்.
1: No brother, if you release them, are they will all become dirty in 5 minutes they'll become dirty.
2: 5 நிமிஷம் போதும் கட்டை அவிழ்த்து விட்டால் போதும் சாக்கடைக்குள்ளே போய் குதித்து விடும், எல்லாம் அழுக்காகி விடும்.
1: Then they are definitely pigs only, not cats.
2: அப்படியானால் கண்டிப்பாக எல்லாம் பன்றிகள் தான், பூனைகள் அல்ல.
1: You have produced a church full of pigs. They look clean because you have made so many rules in that church.
2: நீங்கள் இந்த சபையிலே अनेक விதிகளை கொண்டு வந்திருக்கிறபடியாலே அவைகள் பார்ப்பதற்கு பரிசுத்தமாய் இருப்பது போல காட்சியளிக்கிறது.
1: I can give you a simple rule for keeping 100 pigs clean forever.
2: என்றென்றைக்கும் 100 பன்றிகளை சுத்தமாக வைப்பதற்கு நான் உங்களுக்கு விதிகளை கொடுக்க முடியும்.
1: Tie them all with ropes.
2: எல்லா பன்றிகளையும் கயிறுனால் இறுக்கி கட்டி விடுங்கள்.
1: Keep them inside one room, don't let them escape from that room.
2: எல்லாரும் ஒரே அறையிலே இருக்க முடியாய் அவர்களை அடைத்து விடுங்கள். அந்த வீட்டிலிருந்து தப்பி போக விடாதிருங்கள்.
1: You will have perfect clean pigs forever.
2: என்றென்றைக்கும் உங்களுக்கு பூரணமான சுத்தமான பன்றிகள் அங்கே தங்கி இருக்கும்.
1: Just spray some perfume on them every day. They'll smell nice also every day.
2: தினமும் சென்ட் போடுங்கள் பன்றிகளுக்கு, நல்ல வாசனை பன்றிகள்.
1: Everybody will come and say, what a nice church you have. Everybody is so clean and smells nice.
2: எல்லாரும் எவ்வளவு பரிசுத்தமான சபை, நல்ல வாசனை வீசுகிறது, எவ்வளவு நன்றாக இருக்கிறார், நல்ல சபை ஆயிட்டு.
1: You got a wonderful church.
2: சகோதரரே, உங்களுக்கு அற்புதமான ஒரு சபை இருக்கிறது.
1: You really want to find out?
2: உண்மையாலுமே நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா?
1: Get rid of all those rules.
2: இப்பொழுது அந்த விதிகள் எல்லாம் தளர்த்தி விடுங்கள்.
1: Open the doors.
2: கதவுகளை திறந்து விட்டு விடுங்கள்.
1: Take out the ropes.
2: கயிறுகள் எல்லாம் கழற்றி விடுங்கள்.
1: Free them.
2: சுயாதீனம் கொடுத்து விடுங்கள்.
1: Then let us see.
2: அதற்கு பிறகு நாம் பார்க்கலாம்.
1: After 1 or 2 months.
2: 1-2 மாதங்கள் கழித்து என்ன ஆகிறது என்று பார்க்கலாம்.
1: How nice they smell.
2: எவ்வளவு நல்ல வாசனை வீசுகிறதா.
1: How they behave.
2: எப்படி நடந்து கொள்கிறார்கள்,
1: how they dress,
2: எப்படி ஆடை அணிகிறார்கள்,
1: everything has become worldly,
2: எல்லாமே உலக பிரகாரமானதாய் மாறுகிறதா,
1: that proves that for 20 years you built an old covenant congregation, as soon as you released them they became pigs.
2: இந்த லௌகீகம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், 20 ஆண்டுகளாக பழைய ஏற்பாட்டு கூடையை தான் கட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள், கட்டை அவிழ்த்த உடனே அவர்கள் பண்டிகளாக,
1: they were already pigs but they became manifest as pigs.
2: அவைகள் ஏற்கனவே பன்றிகளாக தான் இருந்திருக்கிறது, இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட பன்றிகளாக மாறிவிட்டது.
1: Now I'll tell you another thing.
2: இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்.
1: Supposing you spent even 1 or 2 years converting these pigs into cats.
2: நீங்கள் 1-2 ஆண்டுகள் செலவழித்து இந்த பன்றிகள் எல்லாம் பூனைகளாக மாற்றி விட்டீர்கள் என்றால்,
1: what is the difference between a pig and a cat?
2: ஒரு பன்றிக்கும் ஒரு பூனைக்கும் என்ன வித்தியாசம்?
1: A cat has got an inward desire to be clean all the time.
2: எப்பொழுதே சுத்தமாக தன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உள்ளான ஒரு அவா அந்த பூனைக்கு உண்டு.
1: Just like a pig has got an inward desire to be dirty all the time.
2: எப்பொழுதே அசிங்கமாகவே இருக்க வேண்டும் என்று உள்ளாக பன்றிக்கு காணப்படுகிற ஒரு வாஞ்சையைப் போல.
1: Great passion to be dirty, the cat has got a great passion to be clean.
2: பன்றிக்கு அசுத்தமாக வேண்டுமே என்றதன ஒரு பெரிய வாஞ்சை இருப்பது போல, பூனைக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை.
1: That's how pigs are. They see some filthy stuff there. Let me go and eat.
2: அசிங்கத்தை பார்க்கிறது உடனே ஆ என்று அங்கே போகிறது பன்றிகள்.
1: That's how pigs are.
2: இப்படி தான் பன்றிகள் காணப்படுகிறது.
1: Some internet pornography or something. Let me go and get that.
2: இந்த இமெயிலை பார்க்கக்கூட இன்டர்நெட்டிலே பார்க்க இணையதளத்திலே பார்க்கக்கூடிய தானே அசிங்கமான காட்சிகளை பார்க்கும்போது ஆ என்று போய் விடுகிறது.
1: Some dirty movie advertised. No believer is watching. I must go and see that.
2: அசுத்தமான ஒரு சினிமா இங்கே காட்ட போகிறார்கள். விசுவாசிகள் யாரும் இங்கே இல்லை வெளியூர். ஆக இப்போது நான் போய் பார்க்கிறேன்.
1: That is a pig.
2: அது ஒரு பன்றி.
1: It's got an inward desire to be dirty.
2: எப்பொழுதும் அசுத்தமாகவே காணப்பட வேண்டும் என்கிறதான உள்ளான ஒரு வாஞ்சை.
1: But in the church he is held with ropes and all, he looks clean.
2: ஆனால் சபையிலே இப்பொழுது விதிகள் என்றதன கயிறுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே பரிசுத்தமாய் இருப்பது போல காட்சி அளிக்கிறது.
1: But a cat.
2: ஆனால் ஒரு பூனை.
1: If it sees some dirty water there.
2: அசுத்தமான தண்ணீரை பார்த்தால்.
1: Or some rubbish.
2: அல்லது ஒரு குப்பையை பார்த்தால்.
1: It doesn't go near the garbage bin.
2: அது அந்த குப்பை தொட்டி பக்கமே போவதில்லை.
1: See, dogs and pigs and all will go to the garbage bin.
2: நாய்களும் பன்றிகளும் குப்பை தொட்டியை போய் கிளறி கிளறி சாப்பிடும்.
1: A cat is always trying to keep itself clean.
2: ஆனால் ஒரு பூனை எப்பொழுதே தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறது.
1: I've sometimes seen a cat licking itself.
2: நான் சில சமயத்திலே பூனைகளை பார்த்திருக்கிறேன். அது எப்பொழுது பார்த்தாலும் தன்னை உடம்பை நக்கிக் கொண்டே இருக்கும். நக்கி தூய்மையாக்கும்.
1: I look carefully. Is there any dirt there?
2: நான் கவனமாய் பார்ப்பேன். ஏதோ அழுக்கு இருக்கிறதா இந்த பூனை இவ்வளவு துடைக்கிறதே.
1: No dirt at all.
2: நான் அழுக்கே பார்க்க முடியாது.
1: Why is it always licking itself?
2: ஆனாலும் ஏன் தன்னையே அது நக்கிக் கொண்டே இருக்கிறது?
1: Because it has a tremendous passion to be totally pure.
2: முழுமையாக சுத்தமாய் இருக்க வேண்டுமே என்றதான ஒரு அளவு கடந்த விருப்பம் அதற்கு காணப்படுகிறது.
1: It's a picture of a believer who's always judging himself.
2: எப்பொழுதுமே தன்னையே நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறதான ஒரு விசுவாசிக்கு
1: காட்சியாக
2: அவர்
1: பரிசுத்தமாயிருக்கிறார்.
2: செய்யட்டும். நீங்கள் இந்த 100 பன்றிகளை 100 பூனைகளாக மாற்றி விட்டீர்கள்.
1: Then you can take away the ropes.
2: இப்பொழுது கயிறெல்லாம் நீங்க எடுத்து விடலாம்.
1: Open the doors.
2: கதவுகளை திறந்து விடலாம்.
1: Let them go for a walk.
2: இப்பொழுது அவர்கள் ஒரு வாக்கிங் போகட்டும்.
1: Okay, cats, go away, come back after 1 month.
2: பூனைகளே இப்பொழுது போய் விடுங்கள், ஒரு மாதம் கழித்து திரும்பி வாருங்கள்.
1: And they all come back after 1 month.
2: ஒரு மாதம் கழித்து எல்லாம் திரும்பி வருகிறது.
1: Absolutely clean.
2: முற்றிலுமாக சுத்தமாக காணப்படுகிறது.
1: Brother, you have really built a New Testament church.
2: சகோதரரே, உண்மையாலுமே ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள்.
1: Now you ask yourself,
2: உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்,
1: what type of churches are we building?
2: நாம் எவ்விதமான சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம்?
1: Pigs which are clean, held with ropes and locked inside rooms with doors and rules and regulations.
2: விதிகள் பிரமாணங்கள் கயிறுகளை கட்டப்பட்ட பன்றிகள் முற்றிலும் பூட்டப்பட்ட கதவுகள் வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டி
1: கொண்டிருக்கிறோம்,
2: அல்லது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே வாழ்க்கை மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற விசுவாசிகளை
1: கட்டியிருக்கிறோம்,
2: தண்ணீரினாலே மட்டுமல்ல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய மக்கள்.
1: One is a baptism of water, the other is a baptism of fire.
2: ஒன்று தண்ணீரினாலே கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம், இன்னொன்று அக்கினினாலே கொடுக்கக்கூடிய ஸ்நானம்.
1: That's what John the Baptist said.
2: இதைத்தான் யோவான் ஸ்நானகர்
1: சொன்னார். I can only put you in the water, your outside will be clean.
2: நான் உங்களை தண்ணீரினாலே மட்டுமே ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், வெளிப்புறமாக நீங்கள் சுத்தமாவீர்கள்.
1: And outside you will look clean but you may still be a pig.
2: நீங்கள் வெளிப்பிரகாரமாக நீங்கள் சுத்தமாக காட்சியளிக்கலாம், ஆனால் உள்ளேயோ பன்றிகளாகவே இருக்க முடியும்.
1: There is another who is coming after me. He'll baptize you in fire.
2: எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவரே உங்களை அக்கினியாலே ஞானஸ்நானம் கொடுப்பார்.
1: You know, when they in this Kolar gold fields and all, when they dig the gold out from under the ground, 10,000 feet under the ground,
2: 10,000 அடி ஆழத்திலே காணப்படக்கூடிய தங்கங்களை எல்லாம் சுரங்கத்திலே, கோலார் தங்க சுரங்கத்திலே வெட்டி எடுக்கிறார்கள்.
1: They pull it out.
2: அந்த தங்கத்தை எடுக்கிறார்கள்.
1: You know, first of all, it is mixed with so much mud and dirt and so many things, this gold.
2: இப்பொழுது காணப்படுகிற பொன்னை போல இருக்காது, அது எவ்வளவோ மண்ணினாலேயும் மற்ற அசுத்தங்களினாலும் அது கலந்து காணப்படும்.
1: So they first put it in the water to get rid of all the dirt.
2: அந்த அழுக்குகளை நீக்குவதற்கு தண்ணீரிலே போட்டு அதை கழுவுகிறார்கள்.
1: And the outside looks clean.
2: இப்பொழுது வெளிப்புறமாக பார்க்கும்போது சுத்தமாக காட்சியளிக்கிறது.
1: Scrub it with soap and water, it is still clean.
2: சோப்பு தண்ணீரை வைத்து அவர்கள் சுத்தம் பண்ணுகிறார்கள், அது இன்னும் சுத்தமாக காணப்படுகிறது.
1: It's not pure gold.
2: ஆனாலும் அது சுத்தமான தங்கம் அல்ல.
1: Because even though the outside dirt and all is gone,
2: வெளியே காணப்படுகிற அழுக்கு போய்விட்டாலும் கூட,
1: இட்ஸ் மிக்ஸ்ட் வித் சம் அதர் மெட்டல்ஸ் அண்ட் ஆல்,
2: இன்னும் பிற உலோகங்களினாலே அது கலந்து காணப்படுகிறது.
1: So they put it in the fire.
2: ஆகவே அதை அக்கினியிலே நெருப்பிலே போடுகிறார்கள்.
1: And when it's put in the fire,
2: நெருப்பிலே போடப்பட்ட உடனே
1: all those internal other metals and all melt off.
2: உள்ளே காணப்படுகிற பிற உலோகங்கள் எல்லாம் உருக ஆரம்பித்து விடுகிறது.
1: And you finally get the pure gold.
2: கடைசியாக சுத்த தங்கம் அப்படியே காணப்படுகிறது.
1: First there is the washing with water and then the cleansing by fire.
2: முதலாவது தண்ணீரினாலே கழுவப்படுதல், பிறகு அக்கினியாலே சுத்திகரிக்கப்படுதல்.
1: So if you have only been baptized in water,
2: தண்ணீரினாலே மட்டுமே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால்,
1: that only proves that you got a clean conscience, if your outside is okay.
2: அது உங்களுக்கு சுத்தமான மனசாட்சி இருக்கிறது, உங்களுடைய வெளிப்பிரகாரம் சுத்தமாக இருக்கிறது என்பதை மட்டுமே காட்டுகிறது.
1: But if you allow the Holy Spirit to baptize you in fire,
2: ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அக்கினியாலே ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால்,
1: it will change your nature inside.
2: அது உங்களுடைய உள்ளான சுபாவத்தை மாற்றிவிடும்.
1: See, many people think that, how do you know whether in the church they believe in the fullness of the Holy Spirit?
2: ஒரு சபையானது பரிசுத்தாவியினுடைய நிறைவை நம்புகிறதா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
1: We are walking through a town and attending so many church services, say 20 church services.
2: ஒரு புது ஊருக்கு போகிறீர்கள், எந்த சபைக்கு போறேன்னு தெரியவில்லை, ஆகவே 20 சபைகள் காணப்படுகிறது, ஒவ்வொரு சபைக்காய் போகிறீர்கள்.
1: And once church everybody sings very quietly.
2: ஒரு சபைக்கு போகிறல் அமைதியாக பாட்டு பாடுகிறார்கள்.
1: Just like it's a funeral.
2: அடக்க ஆராதனை நடக்கிறது போல அவங்களுடைய ஆராதனை காணப்படுகிறது.
1: ஓகே,
2: சரி.
1: You go to another church.
2: இன்னொரு சபைக்கு போகிறீர்கள்.
1: Oh, they are jumping and shouting and praying.
2: அங்கே குதித்து நடனமாடி பாட்டு பாடி ஆராதிக்கிறார்கள்.
1: They even bounce on their knees. I've seen people do that.
2: நான் சில சபைகளிலே பார்த்தேன், முழங்காலிலே நின்று கொண்டு குதிப்பார்கள்.
1: I don't know how they do it, but they do it.
2: எப்படி செய்கிறார்கள் எனக்கு தெரியாது, ஆனால் முழங்காலில் நின்று குதிப்பார்கள்.
1: Must be many years of practice.
2: அநேக வருடங்களாக அவர்கள் அதற்கு பயிற்சி எடுத்து வந்திருப்பார்கள் போல.
1: Shouting and yelling and
2: சத்தம் போட்டு கத்துகிறார்.
1: Then you go to another church, it's all quiet.
2: திருப்பி இன்னொரு சபைக்கு போறீர்கள், எல்லாம் அமைதியாக இருக்கிறது.
1: And you know, most people would say this.
2: அநேகர் இதை சொல்வார்கள்.
1: That these churches which make a lot of noise, those are the churches who are filled with the Holy Spirit.
2: அதிக சத்தம் போடுகிற சபை தான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட சபை என்று அநேகர் சொல்வார்கள்.
1: How do you know that?
2: உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
1: Do you know how the people live there?
2: அங்கே ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
1: There was one man who came to the Bangalore church.
2: பெங்களூர் சபைக்கு ஒரு மனிதர் வந்தார்.
1: And he said to me,
2: அவர் என்ன சொன்னார்?
1: You don't have Holy Spirit here.
2: என்ன, உங்கள் சபையில பரிசுத்த ஆவியே இல்லையா?
1: I said, how do you know that?
2: உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன்.
1: Have you come and lived in our homes to see whether we are living holy or not?
2: நாங்கள் பரிசுத்தமாய் வாழுகிறோமா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு எங்கள் வீடுகளிலே வந்து குடும்பங்களிலே தங்கி இருக்கிறீர்களா?
1: Do you know anything about how I handle money to see whether I am holy or not?
2: பணத்தை நான் எப்படி புழங்குகிறேன், அதிலே பரிசுத்தமாய் இருக்கறனா இல்லையா என்று உங்களுக்கு தெரியுமா?
1: No. There's not enough noise here.
2: இங்கே சத்தமே இல்லை.
1: Oh, I said.
2: Oh, sorry.
1: I said that is the difference.
2: அதான் வித்தியாசம்.
1: My Trinity is Father, Son and Holy Spirit.
2: என்னுடைய திரித்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
1: Your Trinity is Father, Son and Noisy Spirit.
2: உங்களுடைய திரித்துவம் பிதா, குமாரன், சத்தம் போடுகிற ஆவியானவர்.
1: Father and Son, we are the same.
2: பிதா, குமாரன் ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான்.
1: But Spirit, mine is Holy Spirit, yours is Noisy Spirit.
2: எங்களுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களுடைய ஆவியானவர் சத்தம் போடுகிற ஆவியானவர்.
1: Your Spirit gives you noise, my Spirit gives me holiness.
2: உங்களுடைய ஆவி உங்களுக்கு சத்தத்தை கொடுக்கிறது, எங்களுடைய ஆவி உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறது.
1: Now you go to your Bible and see which is the Trinity in the Bible.
2: இப்பொழுது வேதத்திலே போய் அங்கே சொல்லப்பட்ட திரித்துவம் என்ன என்று பாருங்கள்.
1: Is it Noisy Spirit or Holy Spirit there?
2: சத்தத்தின் ஆவியா, பரிசுத்தத்தின் ஆவியா?
1: That is the difference.
2: அதான் வித்தியாசம்.
1: Don't be deceived by all this.
2: இவைகளினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம்.
1: Making noise is good. I believe in making a joyful noise to the Lord.
2: தேவனுக்கு களிப்போடு கூட சத்தம் போட்டு துதிப்பது நல்லதுதான், அதிலே நான் நம்புகிறேன்.
1: I don't believe in speaking softly.
2: மெதுவாக தான் பேச வேண்டும் என்று நம்புவதில்லை.
1: We must raise our voice and praise the Lord.
2: நாம் சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்க வேண்டும்.
1: But you don't have to be filled with the Holy Spirit to do that. You can get drunk with alcohol and do that also.
2: பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றால் தான் சத்தம் போட்டு துதிக்க முடியும் என்று சொல்லி அல்ல. நீங்கள் அங்கே போய் சாராயம் குடித்தாலே சத்தம் போட முடியும்.
1: I'll tell you that.
2: நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: I'm not asking you to do it.
2: நீங்களே செய்யுங்கள் என்று நான் யாரையும் கேட்கவில்லை.
1: But let's say somebody else.
2: வேற யாரோ ஒருவர்
1: இங்கே drunk somewhere.
2: யாரோ ஒருவர் குடித்து விட்டார்.
1: And he comes here.
2: அவர் இங்கே வருகிறார்.
1: Maybe he was here once before years ago, so he's backslidden now.
2: ஏதோ பல ஆண்டுகள் முன்பாக இந்த சபையில இருந்தவர் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது பின்வாங்கி
1: போய்விட்டார்.
2: இங்கே ஏற்கனவே அவர் இருந்தபடினாலே இங்கு பாடுகிற பாடல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்.
1: So he's gone now, he's backslidden.
2: அவர் பின்வாங்கி போய்விட்டார்.
1: He gets drunk.
2: நன்றாக குடித்து விட்டார்.
1: Conference going on, let me come for the conference.
2: ஏதோ கான்ஃபரன்ஸ் நடக்கிறதே போய் பார்ப்போம் என்று சொல்லி இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு வருகிறார்.
1: He staggers and comes to the meeting.
2: ஏதோ தட்டு தள்ளாடி அவர் இந்த கூட்டத்துக்கு வருகிறார்.
1: He will shout louder than all of you, I tell you, and sing those songs.
2: அந்த பாடலை நீங்கள் பாடுகிறதை காட்டிலும் அதிக சத்தம் போட்டு அவர் பாடுவார். நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: You think he has repented, he has come back.
2: ஓ, மனதிரும்பி வந்து விட்டார் என்று நீங்க நினைக்கிறீர்கள். இல்லை இல்லை இல்லை.
1: He is only drunk.
2: அவர் குடித்திருக்கிறார் அவ்வளவுதான்.
1: It's not Holy Spirit, it is some other spirit.
2: அ பரிசுத்த ஆவி இல்லை, வேற ஏதோ ஒரு ஆவி.
1: So Holy Spirit will make you holy.
2: பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குவார்.
1: Fire.
2: அது ஒரு அக்கினி.
1: Burns all the impurity.
2: அது எல்லா அசுத்தங்களையும் எரித்து அது அகற்றி விடுகிறது.
1: Delivers you from that slavery of serving out of fear and guilt.
2: பயத்தின் அடிப்படையில், குற்ற உணர்வின் அடிப்படையில் ஊழியம் செய்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது.
1: So what did Zacharias say here?
2: ஆகவே சகரியா இங்க என்ன சொல்கிறார்?
1: The Jesus has come, verse 74, Luke 1:74.
2: லூக்கா 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
1: 74, to deliver us from all our enemies.
2: தமிழில் 71 வசனம், உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீர்கள்.
1: That we can serve him without fear.
2: உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக.
1: How often?
2: எவ்வளவு அடிக்கடி செய்ய வேண்டும்?
1: All our days.
2: நம்முடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்.
1: All our days without fear.
2: பயமில்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு.
1: That is why Jesus has come.
2: இதற்காக தான் இயேசு வந்தார்.
1: Do you preach that?
2: இதை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களா?
1: Have you heard it?
2: நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா?
1: That Jesus wants you to live all your days without any fear.
2: உங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதை கேட்டிருக்கிறீர்களா?
1: And so my child, John the Baptist, verse 76, you are going to be the prophet who is going to prepare the ways of the Lord before he comes.
2: ஆகவே நீயோ பாலகனே, 76 வசனம், உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய்? நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவாய்.
1: Now I want to tell you something, why the ministry of John the Baptist is important for us.
2: யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் ஏன்?

0: John the Baptist is example.
1: ஆகவே நம்முடைய சபைகளிலே வார்த்தையை பிரசங்கிக்கிற யாராயிருந்தாலும் சரி யோவான் ஸ்நானகனை ஒரு மாதிரியாக கொள்ள வேண்டும்.
0: To deliver people from fear,
1: பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும்.
0: To decrease so that Christ can increase,
1: கிறிஸ்து பெருகும்படிக்கு அவர்கள் சிறுக வேண்டும்.
0: To preach in such a way that they follow Jesus,
1: அவர்கள் இயேசுவை பின்பற்றும்படிக்காய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
0: To preach repent from seeking the earthly things and seek heavenly things,
1: பூமிக்குரிய காரியங்களை தேடுவதிலிருந்து மனம் திரும்பி பரத்துக்குரிய காரியங்களை தேடுவதிலாய் மாற வேண்டும்.
0: To deliver them from this outward righteousness, to bring them to inward righteousness,
1: வெளிப்பிரகாரமாக காணப்படக்கூடிய நீதியின் வாழ்க்கையிலிருந்து உள்ளாக காணப்படுகிற நீதிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும்.
0: He couldn't do that fully because the Holy Spirit had not come.
1: பரிசுத்தாவே இன்னும் வராதபடினால யோவான் ஸ்நானனால் முழுமையாக அதை செய்ய முடியவில்லை.
0: But if you want to be a preacher in the new covenant,
1: புதிய உடன்படிக்கையில் நீங்கள் ஒரு பிரசங்கியாக இருக்க வேண்டும்.
0: And you are a combination of John the Baptist and Paul, you are the best preacher of all.
1: யோவான் ஸ்நானனுடைய ஆவியும் பவுலுடைய ஆவியும் சேர்ந்து அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு பிரசங்கியாக மாறுவீர்கள்.
0: See in 2 Corinthians chapter 3.
1: 2 கொரிந்தியர் 3 அதிகாரம்.
0: It says here that God has made us verse 6 servants of a new covenant.
1: தேவன் நம்மை புது உடன்படிக்கையின் ஊழியராய் மாற்றி இருக்கிறார் என்று நாம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம்.
0: Not of the letter but of the spirit.
1: 6 வசனத்திலே அவர் நம்மை எழுத்தின்படி அல்ல ஆவியினாலே அப்படி ஆக்கி இருக்கிறார்.
0: What is the meaning of not of the letter but of the spirit?
1: எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது என்றால் என்ன பொருள்?
0: Let who is a servant of the letter?
1: எழுத்தின்படி உள்ள ஊழியக்காரன் யார்?
0: The people who go to every verse say we got to do that.
1: ஒவ்வொரு வசனமாய் படித்து இதை நாம் செய்ய வேண்டும் இதை நாம் செய்ய வேண்டும்.
0: Every little word they look.
1: அவர் பார்க்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும்
0: just like the Pharisees.
1: பரிசேயர்களைப் போல.
0: You cannot do any work on the Sabbath day. Jesus, you made that fellow carry a cot on the Sabbath day. You're not following the law.
1: ஓய்வு நாளிலே வேலை செய்ய கூடாது. இயேசுவே ஓய்வு நாளிலே நீர் அவரை கட்டளையாய் படுக்கையை சுமக்கும் முடியாய் செய்தீர். ஆகவே நீர் மீறிவிட்டீர்.
0: You made those people pluck some grain on the Sabbath day.
1: ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்தார்களே. அதை அனுமதித்து
0: விட்டீர்கள்.
1: அவர்கள் எப்பொழுதுமே வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறவர்களாக இருந்தார்.
0: See this verse, you are not obeying.
1: பார்த்தீர்களா இந்த வசனம் இதை நீங்கள் கீழ்ப்படிவதில்லை.
0: And see this half a sentence here, you are not obeying it.
1: இங்க இருக்கக்கூடிய இந்த பாதி வசனத்தை பார்த்தீர்களா அதற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையே.
0: These are servants of the letter.
1: இவர்கள் தான் எழுத்திற்குரிய ஊழியக்காரர்கள்.
0: They don't read that scripture to find what is the spirit in that verse.
1: ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அந்த வசனத்துடைய ஆவி என்ன என்று பார்க்காதவர்கள்.
0: What did Jesus, what did God mean when he said don't work on the Sabbath day?
1: ஓய்வு நாளிலே வேலை செய்ய கூடாது என்று சொன்னால் இயேசு தேவன் எந்த ஆவியிலே சொன்னார்?
0: If we don't understand the spirit of it,
1: அந்த ஆவியை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால்
0: we'll even criticize Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவே நாம் குறைகூறலாய் மாறிவிடுவோம்.
0: Like the Pharisees.
1: பரிசேயர்களை போல.
0: The same thing today.
1: இன்றைக்கும் அதேதான்.
0: There are people who go to the New Testament.
1: இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு வசனத்தை வாசிக்கிறார்கள்.
0: Take some letter here.
1: இங்க ஒரு வார்த்தை.
0: Some word.
1: இங்க ஒரு வார்த்தை.
0: See it says here.
1: இங்க பார்த்தீங்க அந்த வசனம் எப்படி சொல்கிறது?
0: They have no understanding of the spirit of that verse.
1: அந்த வசனத்துடைய ஆவி என்ன என்பதை குறித்து அறியாது இருக்கிறார்.
0: And we have such Pharisees in our churches.
1: நம்முடைய சபைகளிலும் இப்படிப்பட்ட பரிசேயர்கள் உண்டு.
0: The result is people are not living out of love but out of fear.
1: அவருடைய பலன் என்ன? ஜனங்கள் அன்பிலே வாழ்வதில்லை, பயத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And so people are not ready for the coming of the Lord.
1: ஆகவே ஜனங்கள் இன்னும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லை.
0: I want to challenge all of you.
1: எல்லாரையும் நான் சவாலிட விரும்புகிறேன்.
0: All of you brothers and sisters.
1: எல்லா சகோதர சகோதரிகளும்.
0: If you have an elder brother who is leading you to fear.
1: பயத்துக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய ஒரு மூப்பர் உங்களுக்கு இருப்பார் என்று சொன்னால்
0: submit to him in all matters of the church but don't listen to what he preaches.
1: சபைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவருக்கு நீங்கள் அடங்கியிருங்கள். ஆனால் அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு பின்பற்ற வேண்டாம்.
0: Don't criticize him.
1: அவரை குறை கூற வேண்டாம்.
0: Don't judge him.
1: அவரை நியாயந்தீர்க்க வேண்டாம்.
0: Let God judge him one day.
1: ஒரு நாளில் தேவன் அவரை நியாயந்தீர்க்கட்டும்.
0: But don't follow him.
1: ஆனால் அவரை பின்பற்ற வேண்டாம்.
0: And don't get into condemnation listening to his preaching of the law.
1: அவர் பிரசங்கிக்கிற அந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையின் பிரசங்கத்தை கேட்டு குற்ற உணர்வடைய வேண்டாம்.
0: Because that preaching is called in verse 9 the ministry of condemnation.
1: இந்த ஊழியமானது 9 வசனத்தின் அடிப்படையிலே ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
0: The ministry that condemns you.
1: உங்களை ஆக்கினைக்குட்படுத்துகிற ஒரு ஊழியம்.
0: That tells you, makes you feel guilty, guilty, guilty.
1: எப்பொழுது பார்த்தாலும் உங்களை குற்ற உணர்வு அடைய செய்து கொண்டிருக்கிறதான ஒரு ஊழியம்.
0: Whereas the New Testament ministry.
1: ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியமானது
0: is called a ministry of righteousness verse 9.
1: 9 வசனத்திலே நீதியை கொடுக்கும் ஊழியம் உள்ளாக ஒரு நீதியை கொடுக்கிறது.
0: Inside righteousness.
1: உள்ளே உண்டாகக்கூடிய ஒரு நீதி.
0: So when you listen to a message,
1: ஆகவே ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது
0: you become holy inside or do you feel condemned?
1: நீங்கள் உள்ளே

0: கிருபை தீர்ப்படைகிறீர்களா அல்லது ஒரு நீதி உண்டாகிறதா?
1: You find a liberty inside to please the Lord, to love the Lord.
0: தேவனை நேசிப்பதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகிறதா? உற்சாகம் உண்டாகிறதா?
1: You find a heaviness and a condemnation and feel in bondage.
0: அல்லது ஒரு பாரம் உண்டாகி, ஒரு கட்டு உண்டாகி, அப்படி ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறதா?
1: You have to be very careful, because if you listen to these messages that make you feel guilty and condemned, you will never enter the new covenant yourself.
0: நீங்கள் இப்படி உங்களை ஆக்கினை தீர்ப்படை செய்கிற, குற்ற உணர்வு ஏற்படுத்துகிற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு காலம் தேவனுடைய வரைக்கு ஆயத்தமாக முடியாது.
1: So you have to be liberated not only from the devil.
0: ஆகவே பிசாசினிடத்திலிருந்து மட்டும் நீங்கள் விடுதலையாக ஆனால் போதாது.
1: You have to be liberated not only from sin.
0: பாவத்திலிருந்து விடுதலையானால் மட்டும் போதாது.
1: You have to be liberated from the preaching of people who bring you into condemnation.
0: உங்களை ஆக்கினை தீர்ப்படை செய்கிற படி பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியாரிடத்திலும் விடுதலையாக வேண்டும்.
1: Love them, don't judge them.
0: அவளை நேசியுங்கள், நியாயந்தீர்க்க வேண்டாம்.
1: And if that is the church you go to, keep going there, but don't listen to them.
0: அப்படிப்பட்ட சபைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து போங்கள், ஆனால் அவளுடைய பிரசங்கத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம்.
1: Read the Bible and listen to Jesus.
0: நீங்கள் வேதத்தை வாசித்து இயேசுவுக்கு செவி கொடுங்கள்.
1: No, I'm sorry that we have to say such things, but that is what is happening.
0: இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதற்கு நான் வருத்தப்படுகிறேன், ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நான் சொல்கிறேன்,
1: God's people have to become free.
0: ஏனென்றால் தேவ ஜனங்கள் விடுதலையாக வேண்டும்.
1: Jesus told the leaders of his day.
0: இயேசு தம்முடைய நாட்களிலே வாழ்ந்த தலைவர்களை குறித்து இப்படி சொன்னார்.
1: You won't go into the kingdom yourself and you don't let other people also enter the kingdom.
0: நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீர்கள், மற்றவர்களும் அங்கே போக கூடாதபடிக்கு அதை பூட்டி போடுகிறீர்கள் என்று சொல்கிறார்.
1: You sit with your rules and regulations, you got the keys, but you won't open the door for anybody.
0: நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரமாணங்களையும் விதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த சாவி உங்களிடத்தில் இருக்கிறது, கதவை நீங்கள் திறப்பதில்லை.
1: You produce a number of pigs, tie them with rules and regulations and say they are all clean.
0: பிரமாணங்கள் விதிகளினாலே கட்டப்பட்ட அநேக பன்றிகளை உண்டாக்கி இருக்கிறீர்கள், அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்களே என்று சொல்கிறீர்கள்.
1: I want to say to all of you brothers and sisters.
0: சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்கிறேன்.
1: Say Lord.
0: ஆண்டவரே.
1: I during this conference I want to be delivered from all fear.
0: இந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லா விதமான பயத்திலிருந்து ஆண்டவரே நான் விடுதலையாக வேண்டும்.
1: I never again want to serve you with fear.
0: இனிமேல் ஒரு காலம் ஆண்டவரே பயத்தின் அடிப்படையிலே உமக்கு ஊழியம் செய்ய
1: மாட்டேன். I am not a slave, I am a son.
0: ஆண்டவரே நான் ஒரு அடிமை அல்ல, நான் ஒரு குமாரன்.
1: I am a daughter.
0: நான் ஒரு குமாரத்தி.
1: You are my father.
0: நீர் என்னுடைய தகப்பன்.
1: You are not my managing director or master.
0: நீர் என்னுடைய நிர்வாக இயக்குனரோ எஜமானோ அல்ல.
1: You are my daddy.
0: நீர் என்னுடைய தகப்பன், அப்பா.
1: And I want to be your son and your daughter who lives out of love for you.
0: ஆண்டவரே அன்பினாலே உமக்கு ஊழியம் செய்கிற வாழ்கிற ஒரு மகனாக மகளாக நான் விரும்புகிறேன்.
1: Lord, from now on I will only listen to messages that deepen my love for you.
0: ஆண்டவரே இப்பொழுதிலிருந்து உம்மிலே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பை இன்னும் ஆழப்படுத்துகிற செய்திகளையே நான் கேட்பேன்.
1: I will not listen to messages that bring me condemnation.
0: ஆண்டவரே என்னை குற்ற உணர்வுடைய செய்யக்கூடிய ஊழ காரியங்களை கேட்க மாட்டேன்.
1: Bring me guilt.
0: அல்லது குற்ற உணர்வையும் ஆக்கினை தீர்ப்பு
1: bring me fear.
0: அல்லது பயத்தை கொண்டு வருகிற செய்திகளை கேட்க மாட்டேன்.
1: And if you are an elder brother,
0: நீங்கள் ஒரு மூப்பராய் இருந்தால்
1: you can also take some decisions.
0: நீங்களும் கூட ஒரு சில தீர்மானங்களை எடுக்கலாம்.
1: Lord, I repent of all the wrong preaching in my past life.
0: ஆண்டவரின் கடந்த கால வாழ்க்கையிலே செய்த தவறான பிரசங்கங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன்.
1: Where I brought people under condemnation.
0: ஆண்டவரே ஜனங்களை ஆக்கினைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டேன்.
1: I made them feel guilty.
0: அவர்களை குற்ற உணர்வுடைய செய்து விட்டேன்.
1: I put fear into their hearts.
0: நான் அவருடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு விட்டேன்.
1: Lord, I never want to do that again.
0: ஆண்டவரே மீண்டும் இதை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே
1: I want to speak words of encouragement.
0: ஆண்டவரே ஆறுதல் தேறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பிரசங்கிக்க வேண்டும்.
1: I want to lift up their spirits so that they love you with all their heart.
0: தங்களை முழு இருதயத்தோடு கூட நேசிக்கும்படியாக அவருடைய ஆவியை ஆண்டவரே உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
1: I want to produce people who are like cats and not like pigs.
0: பன்றிகளை போல அல்ல ஆண்டவரே, பூனைகளை போல இருக்கிறவர்களை நான் உண்டாக்க போகிறேன்.
1: Who got an inward desire to be clean.
0: பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற உள்ளான ஒரு வாஞ்சி உடையவர்களை உண்டாக்க போகிறேன்.
1: Not those who look clean on the outside.
0: வெளிப்பிரகாரமாக சுத்தமாக காட்சி அளிக்கிறவர்கள் அல்ல.
1: And Lord, please help me.
0: எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
1: That from now on when people hear me speak, they will follow Jesus.
0: இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே நான் பேசுவதை கேட்கிறவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
1: Till now I have been so insecure.
0: இதுவரை நான் பாதுகாப்பற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: I'm always afraid will somebody in the assembly turn against me.
0: சபையில யாராவது எனக்கு விரோதமாய் மாறி விடுவார்களோ என்ற ஒரு பயம்.
1: I gathered my little political group to support me.
0: ஆகவே என்னை தாங்கும்படியாக எனக்கு என்னை சுற்றிலும் அரசியல்வாதியை போல ஒரு கூட்டத்தை உண்டாக்கிக் கொள்கிறேன்.
1: I have divided the church into my political party and those who are against me.
0: எனக்கு என்னை சார்ந்த குழுவும் எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியை சார்ந்த குழு என்று சொல்லி நான்
1: பிளவுபடுத்திவிட்டேன்.
0: ஆண்டவரே சபைக்குள்ளாக அரசியலை கொண்டு வந்து விட்டேன், என்னை மன்னியும்
1: ஆண்டவரே.
0: இப்பொழுதிலிருந்து
1: I don't want anybody to support me.
0: யாரும் என்னை தாங்க வேண்டும் என்று
1: எனக்கு விருப்பமில்லை. You support me, that is enough.
0: நீர் என்னை தாங்கினால் அது போதுமானது.
1: I don't want anybody in the church to support me.
0: சபையில யாருமே என்னை தாங்க வேண்டும் என்று எனக்கு
1: விருப்பமில்லை. I want them to love you.
0: ஆண்டவர் அவர்களை நேசித்தால் போதும், அவ்வளவுதான்.
1: And if they push me down,
0: என்னை கீழே தள்ளினார்கள் என்றால்,
1: I'll be delighted because they will love you more.
0: ஆண்டவரே, அப்பொழுது நான் மகிழ்ந்திருப்பேன். ஏனென்றால் அவர்கள் இன்னும் அதிகமாக மேல் அன்பு கூறுவார்கள்.
1: Because my goal in life is to decrease and become zero.
0: ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே நான் சிறுக வேண்டும், பூஜ்யமாய் மாற வேண்டும்.
1: Lord, I repent
0: that
1: in my church I've been wanting to become bigger and bigger and bigger and bigger and bigger and become more a necessity to people.
0: ஆண்டவரே, என்னுடைய சபையில நான் இன்னும் பெரியவனாய் பெரியவனாய் பெரியவனாய் என்னை இல்லாதபடிக்கு இந்த சபையை நடக்காது என்ற அளவுக்கு பெரியவனாய் மாறிவிட வேண்டும் என்று விரும்பினேனே ஆண்டவரே.
1: And I have become so big that Jesus himself has been pushed out of the church.
0: இயேசுவே சபைக்கு வெளியே தள்ளப்படும் அளவுக்கு நான் பெரியவனாய் மாறிவிட்டேன் ஆண்டவரே.
1: It has happened.
0: நடந்திருக்கிறது.
1: Some of our elders are so big that Jesus himself has been pushed out.
0: இயேசுவே வெளியே தள்ளப்படும்படிக்கு நம்முடைய மூப்பர்களில் ஒரு சிலர் பெரியவர்களாய் மாறிவிட்டார்கள்.
1: Now we need a new type of church.
0: இப்பொழுது நமக்கு ஒரு புதுவிதமான சபை தேவை.
1: Where we have elder brothers who want to become smaller and smaller and smaller so that Jesus can come back and become big.
0: இயேசு மீண்டுமாய் திரும்பி வந்து அவர் பெரியவராகும்படிக்கு அவர் பெருகும்படிக்கு நான் சிறுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய மூப்பர்கள் இருக்க வேண்டும்.
1: There is a great need of repentance.
0: மனம் திரும்புதலுக்கு ஒரு பெரிய அவசியம் காணப்படுகிறது.
1: All of us.
0: நம் எல்லாரிலுமே காணப்படும்.
1: Elder brothers, ordinary brothers, sisters, everybody,
0: மூப்பர்கள் சாதாரண சகோதரர்கள் சாதாரண சகோதரிகள் எல்லாரும் மனதிரும்ப வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம்.
1: We have to say, Lord Jesus,
0: ஆண்டவராகிய இயேசுவே,
1: take your rightful place in our midst.
0: எங்களுடைய சபையிலே உமக்கு என்று உரித்தான இடத்தை நீர் எடுத்துக்கொள்ளும்.
1: Forgive us for driving you out.
0: ஆண்டவரே, உம்மை வெளியே நாங்கள் விரட்டி விட்டோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே.
1: You are going to come back now.
0: ஆனால் நீர் மீண்டும் திரும்ப வர போகிறீர்.
1: You are going to come back with greater glory.
0: ஆண்டவரே, மிகுந்த மகிமையோடு கூட நீர் திரும்ப வர போகிறீர்.
1: And the glory of this latter house, the church, will be greater than what we have seen in the past.
0: கடந்த காலம் முந்தைய தேவ ஆலயத்தை காட்டிலும் பிந்தைய தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்க போகிறது.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father,
0: பரலோக பிதாவே,
1: apply these words to our hearts.
0: ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்கள் இதயத்திற்கு பொருத்தி அருளும்.
1: Bring us into the glory of the new covenant, everyone.
0: ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் புதிய உடன்படிக்கையினுடைய மகிமைக்குள்ளாய் கொண்டு வாரும்.
1: In Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: மேக்கிக்கு வயது 17. அவன் தன்னுடைய எளிய குடும்பத்தை விட்டு படிப்பதற்காக கல்லூரிக்கு சென்றான். அவனுடைய தாய் தன்னுடைய சொந்த கைகளால் அவனுடைய பெயரை எழுதிய ஒரு வேத புத்தகத்தை கொடுத்து அனுப்பினார்கள். அவனுடைய தாயாரின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக கல்லூரி வாழ்க்கை அவனை தலைகளாக மாற்றியது. தகாத நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க அடிமையானான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிப்பதற்கு பணமில்லாமல் அவன் கொண்டு வந்த வேத புத்தகத்தை கடையிலே போட்டு அந்த பணத்திற்கும் மது வாங்கி கொண்டான். கடைசியாக எப்படியோ படித்து முடித்து அவன் ஒரு டாக்டர் பணியிலும் இணைந்தான். ஒரு மருத்துவமனையில் அவன் பணி செய்த பொழுது அங்கே மறிக்கும் தருவாயில் இருந்த ஒரு மனிதன் சிறந்த புத்தகம் ஒன்றை கொண்டு வரும்படி தன்னுடைய நண்பனிடம் கேட்டான். அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாலும் அவன் மரித்து போய்விட்டான். அவனுடைய உடல் அகற்றப்பட்ட பொழுது மரண தருவாயில் இருந்தாலும் சிறந்த புத்தகம் என்று அவன் கேட்டு வாசித்த புத்தகம் எது என்று அறிய டாக்டர் ஆவலுடன் கூட அந்த அறையில் தேடும்படி கூறினார். அவர்கள் கையில் கிடைத்த அந்த புத்தகத்தை டாக்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். தன்னுடைய தாயின் கைகளினால் தன்னுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று அவன் தாய் அடிக்கோடிட்டு வைத்திருந்த பல வேத வசனங்களை கவனத்தோடு வாசித்தான். பல மணி நேரங்கள் வாசித்து அவனுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக கடவுளிடம் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கடவுளுடைய இரக்கத்திற்காக வேண்டிக் கொண்டான். கடவுள் கொடுத்த உண்மையான மன அமைதியை பெற்றுக்கொண்டான். நம் பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதி உள்ளதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் எடுக்கும் முயற்சிகள் ஒருபொழுதும் வீணாவதில்லை. ஒருவேளை நாம் உயிர் வாழ்கின்ற காலத்தில் அதை காண முடியாவிட்டாலும் உண்மையாய் இறைவனிடம் வேண்டுதல் செய்ய ஒவ்வொருவரது வேண்டுதல் கேட்டு கடவுள் அவர்களை நிச்சயம் சந்திப்பார். பிள்ளைகளது நலவாழ்வுக்காய் நீங்கள் எடுக்கும் முயற்சி வீண் போகாது என்பது உறுதி. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை நீ காண்பாய். என்ன செய்வோமா?

ஆராதனை வர்ஷிப் என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம். ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லல, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா மெயின் சொல்றீங்க? ரெண்டு கார ஜி மேஜர் சர்வ சிஸ்டம்.

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது அந்த தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையை நிறைவேறும். அத்தனை ஆசீர்வதிக்கும்.

இயேசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரில் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி, அதாவது நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களில் ஜெயத்தை கொடுக்கும்படிக்கு இன்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகள் வராதபடிக்கு காத்து தொடர்ந்து செய்யும்படிக்கு உங்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவதாக தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்பட பண்ண போகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தில், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிற காரியத்தில் கர்த்தரிடத்தில் வேண்டுகிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மோசே திட்டம் பண்ணி செய்ய ஆரம்பித்த காரியமோ பெரியது, கானானுக்கு ஜனங்களை அழைத்து செல்வது. அது தன்னால் ஆகாது என்று உணர்ந்தவனாய் கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுகிறான். இன்றைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து திட்டம் செய்து செயல்படுத்த எண்ணியுள்ளீர்களோ அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்கும்படி கர்த்தர் தம் கிருபையை உங்களுக்கு வெளிப்படுத்தி ஜெயத்தை தரப்போகிறார். அடுத்ததாக கிளையாகிய கிறிஸ்து வெளிப்பட போகிறார் உங்கள் காரியங்களில் செயல்களில். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில், கோடாரி தண்ணீரில் விழுந்து மூழ்கி போனது என்று வாசிக்கின்றோம். 6வது வசனத்தில் ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி என்று உள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மூழ்கி போக வேண்டியவர்களாகிய நம்மை கிளையாகிய இயேசு நமக்காக மூழ்கடிக்கப்படும்படிக்கு வீசப்பட்டதால் கோடாரியாகிய நம்மை மூழ்கி போக வேண்டிய நம்மை மிதக்க பண்ணினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் சத்துருவினால் பல தோல்விகளையும் உங்களை மூழ்கடிக்க விரும்பி பல தடைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்நோக்கி வருகிறீர்களா? கவலை வேண்டாம், கிளையாகிய இயேசு உங்களுக்காக அவற்றிலிருந்து நீங்கள் மீளும்படிக்கு உங்களை காப்பாற்றும்படிக்கு விரும்புகிறார். 3வதாக செயல்பாட்டின் பிரச்சனைகளை தம் கரத்தை அனுப்பி சரி செய்கிறவராய் காணப்படுகின்றார். எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைகிறான் என்று உள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களில் காணப்படுகின்ற தவறுதல்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து சரி செய்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தம்முடைய கரத்தை நீட்டி நல் ஆலோசனைகளை வழங்கி தம்முடைய ஞானத்தினால் உங்களை வழிநடத்தி மற்றவர்கள் முன்பாக உங்களை விசேஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள் பாடல்கள் தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

யாக்கோபு 5 ஐசிரவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அறங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கச்சரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்திலே உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களுடைய கூட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஜோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேராவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சிவம்பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலேயே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9. ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதற்கான கூலியை பெறுவான் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் சம்பளம் எனப்படும். ஒரு மனிதன் அநேகரோடு விளையாட்டு போட்டியில் போட்டி போட்டு மிகுந்த திறமையோடு அவர்களை ஜெயித்து வந்தால் அவனுக்கு பதக்கம் கொடுக்கப்படும். அது அவனுக்கு கிடைக்கும் பரிசு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வேலை நேர்த்தியாக இருந்தாலோ அல்லது அவன் சமூக சேவை செய்கிறவனாக இருந்தாலோ அந்த மனிதனுடைய சேவையை பாராட்டி கொடுக்கப்படுவது விருது எனப்படும். ஆனால் ஒரு மனிதன் வேலை செய்து சம்பாதிக்க இயலாதவனாக இருக்கும்போது அல்லது ஒரு போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற இயலாதவனாக இருக்கும்போது அல்லது எந்த விருதும் பெற அவன் தகுதி இல்லாதவனாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கும் சம்பளமோ அல்லது பரிசோ அல்லது விருதோ கிடைக்கும் என்றால் அது அந்த மனிதனுக்கு கிடைக்கும் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படாமல் ஒரு மனிதன் தகுதியற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு பரிசோ சம்பளமோ கொடுக்கப்பட்டால் அது கிருபை என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மீது தயவு பாராட்டுகிறார், நமக்கு நன்மை செய்கிறார். அதுதான் தேவன் நமக்கு பாராட்டும் கிருபை எனப்படுகிறது. நன்மை ஒன்றும் நம்மில் இல்லாதிருந்த போதும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறாரே, அதுதான் அவர் நமக்கு பாராட்டும் கிருபை. 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு தன் மனைவி வஸ்தியை ராஜாத்தியாக இராதபடி விலக்கினார். பின்பு ராஜாவுக்கு ஒரு மனைவியை தேடும்படி நாடெங்கிலும் இருந்த கன்னிகைகளை கூட்டிச் சேர்த்தார்கள். யூத குலத்தைச் சேர்ந்த எஸ்தர் என்ற ஒரு பெண்ணும் ராஜ அரண்மனையில் மற்ற கன்னிகைகளோடு சேர்க்கப்பட்டிருந்தாள். எஸ்தர் தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு அனாதை பெண். எஸ்தரை வளர்த்தது மொர்தேக்காய் என்ற ஒரு உறவினர். ராஜ அரண்மனைக்கு வர எஸ்தருக்கு தகுதி இல்லை என்றாலும் தேவன் பாராட்டின தயவு மிக பெரியது. தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்ட பெண்களும் பிரபுக்கள் குலத்தில் பிறந்த எத்தனையோ பெண்களும் ராஜாத்தியாகும் கனவுகளோடு அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் எஸ்தருக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எனவே தேவன் ஸ்திரீகளை கண்காணித்த ஏகாயினிடத்தில் தயவு கிடைக்கும்படி செய்தார். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. மற்ற பெண்கள் தங்கள் குடும்ப பின்னணி, தாய் தகப்பனின் அந்தஸ்து, தங்கள் அழகு இவைகளின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் எஸ்தருக்கோ சொல்லிக்கொள்ள அந்தஸ்து ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் தேவனின் பரிபூர்ண கிருபை எஸ்தரின் மேல் உண்டாயிருந்தது. இறுதியில் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் எஸ்தருக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. போர்க்கைதியாக கொண்டு செல்லப்பட்ட எஸ்தருக்கு மற்றவர்களுக்கு இருந்த தகுதி ஒன்றுமே இருக்கவில்லை. ஆனாலும் தேவ கிருபை எஸ்தரின் மேல் அதிகமாய் இருந்தது. ஆகவே எஸ்தர் ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒருவேளை எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, எனக்கு ஒரு உயர்வை நான் யோசிக்கவே முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவ கிருபை இருந்தால் போதும், ஒருவரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு தருவார். தேவனே, எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிப்போமா?

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி கலாத்தியர் 4:27 வசனத்தை நாம் வாசித்து அதை தியானிப்போமாக. அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவனை பார்க்கிலும் அனாதை ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு எழுதியிருக்கிறதே. அன்பாலே, இங்கே எழுதியிருக்கிறதே என்று பவுல் இங்கு ஒரு எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இங்கு குறிப்பிட்டு எதையோ சொல்ல வருகிறார். அந்த குறிப்பிட்ட எழுதப்பட்ட வார்த்தை எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று படித்துவிட்டு நாம் அதை பார்த்துவிட்டு இந்த அவர் என்ன சொல்ல வரார் என்பதை நாம் தியானிப்போம். அந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 54:1 இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசையா 54:1, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம் அன்பாவிலே, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு என்று ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று சொல்கிறார். இப்போ எனக்கு இந்த இதை பார்க்கும்போது, இந்த ஏசையா தீர்க்க தரிசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பிள்ளை பெறாத மலடிக்கு சந்தோஷம் வருமா அப்படின்னாக்கா நிச்சயம் வராது, ரொம்ப துக்கம்தான் வரும். ஏனென்றால் அவளை பார்த்த அநேக இந்த உலகமும் சமுதாயமும் மலடி என்று சொல்லும். அப்படி மலடி என்ன சொல்லப்பட்டு அடுத்தவங்க சொல்லி கேட்கும்போது அவளுக்கு வந்து சந்தோஷமாக வரும், பாட்டு வருமா, அழுக தான் வரும். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு மகிழ்ந்து பாடுன்றார், நல்லா சந்தோஷமாக பாடு. அன்பால் இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். நம்மளை பார்த்து அநேகர் கேவலமாக பேசும் பொழுது நம்மளை பார்த்து இந்த மலடி என்றாலே என்ன, அவள் கர்ப்பம் வறண்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். உன் வாழ்க்கை வறண்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, உன்னுடைய குடும்பம் வறண்ட நிலைமையில் வறுமையில் இருக்கும் பொழுது அநேகர் உன்னை பார்த்து கேவலமாக பேசும்பொழுது நீ என்ன செய்கிறாய், நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்தால் அழுது புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு சோர்ந்து போய்க் கொண்டு சமுதாயத்தை விட்டு விலகி நாம் என்னோ ஒதுக்கப்பட்டவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதவம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அந்த சமயத்தில் தான் நீ மகிழ்ந்து பாட வேண்டுமா. அதனாலே நீ வறுமை நினைத்து வாடாமல், உன்னுடைய பிரச்சனையை நினைத்து வாடாமல் நீ மகிழ்ந்து பாடி பாரு. இப்போ மலடியை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார் மகிழ்ந்து பாடுங்க அப்படின்றார். அடுத்து என்ன சொல்கிறாரு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தம் இடுன்றார். கம்பீரமாய் பாடு, பாடுறதுக்கும் கம்பீரமாய் பாடுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். சாதாரணமாக பாடாத, கம்பீரித்து பாடு. கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய நிந்தியை நீக்குவார், ஆமேன், என்னுடைய அவமானத்தை நீக்குவார், இந்த நிலைமையை மாற்றுவார். இன்னைக்கே நான் இப்படியே இருக்க மாட்டேன். கம்பீரத்தோடு நீர் ஆண்டவரை பாடி நீர் மகிழ்ந்து களி கூறும்போது, ஆண்டவர் ஆர்ப்பரிக்கும் போது, ஆனந்த சத்தம் இடும்போது உன்னுடைய நிலைமைகள் மாறும். அன்பாவளே, இதுதான் அந்த தீர்க்கதரிசி எழுதின அந்த காரியத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இங்கே வருவோம், பவுல் ஏன் இதை இங்கே நோட் பண்ணுறார்? 4:10 இங்கே ஏன் இதை நோட் பண்ணுறாரு? இங்கே ஒரு சத்தியத்தை சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசி கொண்டு வருகிறார். இந்த கலாத்தியர் நிருபத்திலே புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நியாயப்பிரமாணத்தினால ஒரு பெரிய காரியம் கிடையாது, ஒருத்தன் நீதிமானாய் வர முடியாது அப்படின்ற கான்செப்டில் தான் அந்த கலாத்திய நிருபத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார் பாருங்கள். 21 பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரகசியம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு? யூதரில் பார்த்தோம் அந்த நியாயப்பிரமாணத்தின் பிடித்து கொண்டிருக்கிற யூதர்களாக இருந்து இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட திருச்சபையாரை, கலாத்தியர் திருச்சபையை நோக்கியும் சொல்கிறார். இன்றைக்கி நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாடு பக்தர்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிற மாதிரி ஒரு கையில் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டோம், ஒரு கையில் புதிய ஏற்பாடை பிடிச்சிக்கிட்டோம். அன்பால் இப்படி தான் நாமளும் இன்றைக்கி அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எல்லா திருச்சபைகளும் அப்படி தான் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக நான் பழைய ஏற்பாட்டுக்கு எகென்ஸ்டாக பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கவே நினைக்காத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், ஒரு நல்ல போதகன் என்ன செய்யணும்னா பழைய ஏற்பாட்டிலேருந்தும் புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறார். அதுதான் இன்றைக்கி பவுலும் செய்கிறார். அவர் புதிய ஏற்பாடை, பழைய ஏற்பாடை, புதிய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்தில் இன்றைக்கி என்ன செய்கிறார், நமக்கு விலைக்கு சொல்வது தான் நம்ம இப்போ தியானிச்சுட்டு வரோம். அன்பாலே அதனால் ஒன்று நேரவாக போகக்கூடாது, இல்லைன்னா கம்முன்னு கிடக்கூடாது. நம்ம நியூட்ரலாக இருந்து அலசி பார்க்கணும். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா, இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்திலே பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்திலே பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் என்றார். ஞான அர்த்தம் இதுதான் பார்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இந்த ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நவீன காலத்து கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம, ஆண்டவர் கொடுத்த இந்த வேதத்தை நாம் அவர் பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்திலே அந்த ஞான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு ஞான அர்த்தமே புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு எங்கேயோ போகிறோம். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், என்னுடைய நண்பர், ஞான அர்த்தம் உள்ள வார்த்தைகளை பேசணும், ஞான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாவம் அவர் வந்து என்ன செஞ்சார், எகோவா விட்னஸ் என்ற கோஷ்டியில் போய் சேர்ந்துட்டார். அன்பால் அவர்களோடு அவர் ஒருவராக மாறி அவர்கள் இந்த ஞான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி இன்றைக்கி அவருடைய ஆத்மா என்ன செஞ்சிட்டு இருக்குது, அவங்க சொல்கிறதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்குது. யார் சொல்கிறது வேத வாக்குன்னு நினைக்காது. நான் சொன்னாலும் சரி தான், அது எந்த கொம்பன் சொன்னாலும் சரி தான். இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீ பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு அந்த ஞான அர்த்தத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீ ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டு கற்று தருவார். நியூட்ரலாக நீ இருப்ப. அன்பால் இன்னைக்கு பாருங்க, அவர் உண்மையில நல்ல சகோதரன், ஆவிக்குரிய சகோதரன். இன்னைக்கு கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு, அந்த எகோவானுடைய, அதாவது எகோவாவிலே ரெண்டு கோஷ்டி வந்துருக்குதுங்க. டைரக்டாக எகோவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கோஷ்டி இருக்குது, இன்டைரக்டாக எகோவாவே சொல்லாமல் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு கழுத்த இருக்கிற ஒரு கோஷ்டி இருக்குது, எகோவானுடைய சிஸ்டர் கன்சனா. பி கேர்ஃபுல். கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த நாட்டில் இன்றைக்கி அதிகமாகி பரவி விட்டது. இன்றைக்கி அந்த கள்ள உபதேசத்தில் அவர் மாட்டிகிட்டு இருக்கு. அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்களாம் வீணாக போகிறீங்க, ஞான அர்த்தத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பால் எனக்கு உண்மையிலே பரிதாபமாக, அவருக்காக இன்னைக்கு கூட காலையில் ஜோமிட்டு வந்தேன். அன்பால் இன்னைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு அநேகருடைய கண்கள் இந்த ஞான அர்த்தத்தை பார்க்காமல், இங்கே பவுல் என்ன சொல்ல வராருன்றதை பார்க்காம பாருங்க. ஞானம் அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளான பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவளே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனா மலை. அப்போ எருசலேமுக்கும் சீனாமலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்து கொள்ளு. சீனாமலையில் தான் மோசேவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறார். இன்றைக்கி எவ்வளோ நல்ல அழகாக சிம்பாலிக்காக சொல்கிறார் பாருங்கள். ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமே சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூடிய அடிமைப்பட்டிருக்கிறாளே. பாருங்கள், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லோருக்கும் தாயானவள். எருசலேம்லேருந்து தோன்றினவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எருசலேமில் வந்த மாதிரி எருசலேமில் தான் ரெண்டாவது வருகையும் வந்து இறங்க போகிறார் அந்த எருசலேம் மலையிலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பாவில்லை அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே. அதனால் இப்போ நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற, இன்னைக்கு பிசாசு அநேகருடைய கண்களை கட்டி வைத்திருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களை இன்னைக்கு சுயாதீனம் மற்றவர்களைப் போல இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், அடிமை போல இருக்கிறோம். அடிமையான புள்ள சுயாதீனம் போல இன்னைக்கு உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா, இந்த பிசாசுக்கு அடிமையான பிசாசுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மீஸ்தரமாக இருக்கிறாங்க, நம்மளை ஆளுமை பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு சுயாதீனம் உள்ளவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அன்பானில் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், பறி கொடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு மற்றவனுடைய புறஜாதியினுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்கும்படியாக இருக்கிறார். ஆனாலும் பரவாயில்ல, நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த நேரத்தில் தான் நம்ம மகிழ்ந்து என்ன செய்யணுமா, பாடணும். ஆமேன். இந்த நேரத்தில் தான் நம்ம சந்தோஷமா ஆர்ப்பரிக்கணும். அப்படி செய்ய செய்ய கர்த்தர் நிச்சயமா தலைகளை எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமேன். இன்னைக்கு அதுதான் சொல்றாரு பாருங்க, சகோதர ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்துகிறது போல இப்பொழுது நடந்து வருகிறது. இன்னைக்கு அதான் நடந்து வருது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எருசலேமை சுத்தி அநேக தேசங்கள் இருக்கு, அதெல்லாம் அடிமைத்தனத்தினுடைய பிள்ளைகள். அது எப்படி நான் வாயால் சொல்கிறது, ஆகாரனுடைய பிள்ளைகள் ஆகிய அது முஸ்லீம் மக்கள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எருசலேமை சுற்றிலும் பகைத்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் மக்கள் தான். இன்றைக்கும் தகராறு பண்ணியிருந்தான் இருக்கிறாங்க எருசலேமில், எல்லாமே இன்றைக்கும் தகராறு பண்ணியிருந்தா இருக்கிறாங்க. யார், ஆகாரனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். ஆனால் இங்கே பார்க்குறாரு பாருங்கள், இப்பொழுதும் நடந்து வருகிறதுன்றார். இன்றைக்கும் அந்த நிலைமை தான். இன்னைக்கு எல்லா தேசத்திலையும் அப்படிதான், சுயாதீனமான பிள்ளைகளை யார் தான் ஆளுமை பண்ணுறாங்கன்னா அடிமைத்தனத்தினுடைய பிள்ளைகள் தான் ஆளுமை பண்ணுறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஆமேன். இப்பொழுது நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளை அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோம் என்று முடிக்கிறார். எவ்வளவு நாசுக்கு அழகா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சத்தியத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தையும் ரெண்டு ஏற்பாடுகளாம் என்று சொல்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதியாக இருக்கிறது. 24 பத்து, இவைகளுடைய ஞான அர்த்தம் உள்ளவைகளை, அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு டாமினேட் பண்ணி இன்னைக்கு எல்லா திருச்சபைகளிலும் புதிய ஏற்பாடை பற்றி பேசாதபடிக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களையே பேசி பேசி பேசி இன்னைக்கு மக்களை எல்லாமே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். எதுக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு. அன்பாலே, புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் இன்றைக்கி நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்றால் அது கிடையாது. இன்றைக்கி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்

நாம் ஆராதிக்காமல் சென்னையிலேருந்து இருக்கிறவங்கலாம் என்ன செய்கிறாங்க, இந்த கோயிலுக்கு வராங்க இவ்வளோ தூரம் பூசை பண்ணுறாங்களேன்னு தைப்பூசத்துக்கு அவங்க கூட போய் இரண்டு நாள் அவங்க த்ரூ அவுட் நைட்டு தங்கி டே அண்ட் நைட் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆக்டிவிட்டிஸும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ வந்து அவர் வந்து திருவருப்பா அப்படின்னு ரெண்டு நூல் ஒரு நூல் எழுதினார். அடுத்தது வந்து அகவல் திரட்டுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த அகவல் திரட்டல் தான் அவர் கற்றுக்கொண்ட சத்தியத்தின் உண்மையை எழுதியிருக்கிறார். அன்பானிலே நல்லா தெரிஞ்சுங்க, யாராவது இருந்துன்னா படித்து பாருங்கள் திருவருப்பாவையும் அகவல் திரட்டையும். ஆனால் அவருடைய கல்வெட்டில் நான் போய் அவருடைய அதாவது அவர் மறைந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது, அவர் ஜோதியாய் ஆகிவிட்ட இடத்துல, அந்த இடத்துல அந்த கல்வெட்டை படிக்கும்போது நான் கடந்த 10 ஆண்டுகளாக பல கல் முன்னாடியும் மண்ணு முன்னாடியும் பாசுரங்களை எழுதி கடந்த 10 ஆண்டுகளாக நான் பைத்தியக்காரமாக கடந்து விட்டேன். கடவுள் அவ்வடிவில் இல்லை, கடவுள் ஜோதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பைத்தியக்காரமாக பாசுரங்களை எழுதி நான் கடந்து விட்டேன்றதுதான் அந்த திருவருப்பா. அதுதான் 10 ஆண்டுகளாக கந்தர்கோட்டம், சென்னையில் இருக்கிற கந்தர்கோட்டத்தில் ஆரம்பித்து தில்லை அம்பலத்தில் இந்த சிதம்பரம் தில்லை கோயிலில் வந்து முடிக்கிறார். அதுதான் திருவருப்பா. இன்னைக்கு நான் பார்த்தது அந்த கோஷ்டியில் என்னன்னாக்கா, அந்த திருவருப்பாவை பாராயணம் பண்ணுறாங்க, பட்டிமன்றம் வைக்கிறாங்க, அதை பற்றி சிறப்புரையாற்றுறாங்க, அதை பற்றி பெரிய காரியங்களாம் பண்ணுறாங்களோ வந்து அவர் எழுதின அந்த உண்மையான சாராம்சத்தை அந்த அகவல் திரட்டை குறித்து ஒருத்தரும் தியானிக்கிறது கிடையாது. அப்போ தான் நான் அந்த மக்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அவர் எந்த காரியத்தை பைத்தியகாரத்தனம்னு சொன்னாரோ அந்த காரியத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, மேன்மை பாராட்டிக்கிட்டு அதையே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. ஆனால் அவர் சொன்ன உண்மையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அன்பான் இல்லை, அதை கண்டுபிடிச்சி தான் 2000 ரூபாய்க்கு அந்த இடத்துல புஸ்தகம் வாங்கினேன் நான். அன்பான் இல்லை, அது ஒரு பெருசு இல்லை, நான் எனக்கு வெளிச்சம் கிடச்சி இன்னைக்கு அதே தான் இந்த கிறிஸ்துவத்தில் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பழைய ஏற்பாடு வந்து நிழல் என்று பவுல் சொல்கிறாரு, புதிய ஏற்பாடை நிஜம் என்று சொல்றாரு. பழைய ஏற்பாடை வந்து அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்ற ஆகாருடைய பிள்ளை அதுன்றாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாடை சுயாதீனம் உள்ள சாராளுடைய பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று சொல்கிறார். இதை புரிந்து கொண்டோமா என்றால் புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு எந்த திருச்சபையும் புரிந்து கொள்ளவில்லை. நான் என்னை வந்து பார்த்தாக்க ஒரு முத்திரை குத்துருவாங்க, ஏதோ ஒரு விதமான ஒரு டாக்டரை கொண்டு போகிறான். எந்த டாக்டர் எனக்கு சொந்தம், எனக்கு பரலோக டாக்டர் இன்னைக்கு வேதத்து தான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், வேதம் தான் உனக்கு டாக்டர், அவ்வளோதான். இந்த இயேசு கிறிஸ்து சொன்னது தான் உனக்கு டாக்டர், அவ்வளோதான். ஏசாமி உயிரோடு இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதுதான் உன்னுடைய கொள்கையாக இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கொள்கையாக இருக்கணும், புதிய ஏற்பாட்டினுடைய நவீன காலத்து கிறிஸ்தவனுடைய கொள்கை என்னவாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டதான் இந்த புதிய ஏற்பாடு இந்த உலக மக்களுக்கு முன்பாக, உலக மக்கள் அனைவருக்கும். இந்த பழைய ஏற்பாடு என்பது, பழைய உடன்படிக்கை என்பது மோசே மூலமாய் ஒரே ஒரு குரூப்பு, யார், இஸ்ரேல் அல்லது யூதர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த புதிய பழைய ஏற்பாடு என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, கடவுள் மோசே மூலமாய் அந்த யூதர்களுக்கு கொடுத்ததுதான் பழைய ஏற்பாடு. இன்னைக்கு உலக மக்கள் முழுவதற்கும் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு. இன்னைக்கு நானும் நீனும் எதையும் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு திருச்சபை சிந்திக்க வேண்டும். அன்பானே, இன்னைக்கு நாம் இன்னைக்கு மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? ஆமேன். இன்னைக்கு நாம் ஆண்டவர் உன்னை பல விதத்தில் நம்மளை சோதிக்கிறாரு. இன்னைக்கு பல பிசாசானவன் வந்து உன்னை ஓவர் கம் பண்ணலாம், ஆனால் இன்னைக்கு நீ மகிழ்ந்து களி கூர்ந்து ஜெபித்து பாடி ஆண்டவரை துதி, ஆண்டவர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போம்மா. இன்னும் அதிகமாய் புதிய ஏற்பாடை வாசித்து நாம் சுயாதீனம் உள்ளவர் பிள்ளைகள் என்று மகிழ்ந்து பாடுவோம். இந்த ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இனி இன்னும் அதிகமாய் நாம் அநேகருக்கு சாட்சியாய் வாழ்வோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த வேதத்துக்காய் நன்றி. நிறைய ஆசீர்வதியும். ஏசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகி ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இயேசுவை நான் துதிக்கிறேன். பிதாவும் நாம மகிமைப்படாதாக. என்னோட பேர் ஷானவாஸ். எங்கள் அப்பா பேர் அப்துல் மலிக். எங்கள் அம்மா பேர் சர்ஃபுனிசா. இவங்களுக்கு எட்டு பிள்ளை. இந்த எட்டு பிள்ளைல வந்து எங்கள் அக்கா பேர் வந்து எங்கள் அக்கா மூத்தது, அண்ணன் மூத்தவர், நான் மூணாவது. எனக்கு கீழே ஒரு அஞ்சு பேர். எங்கள் அக்கா பேர் நூர்ஜஹான், எங்கள் அண்ணன் பேர் ஷாஜஹான், என் பேர் ஷானவாஸ். எனக்கு அடுத்த ஒரு தம்பி வந்து நௌஷாத்து. நவ்சாத்துக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அப்புறம் ரமிஜா பானு ஒரு தங்கச்சி. அதுக்கப்புறம் அந்த அமீதுன்னு சொல்லிட்டு ஏழாவது அமீதுன்னு, எட்டாவதாக வந்து பிலான்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிறந்தான். எங்கள் அப்பா என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டர், ஹோமியோபதி டாக்டர். ஆனால் அவர் படித்து ஹோமியோபதி டாக்டர் ஆகல. எங்கள் தாத்தா வந்து காந்தி மார்க்கில் வந்து தரக்கடை வியாபாரம், அதாவது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தரக்கடை வியாபாரம் பண்ணிட்டு போது அவருக்கு ஒரு ஆஸ்மா இது ஒரு சீக்கு, ஒரு கொஞ்சம் அந்த ஆஸ்மா சீசன் வந்துச்சுன்னா வியாபாரம் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்துருவார், ஒரு வறுமைத்தனம் தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தவர் ரெண்டு அத்தை ஒரு அண்ணன். இதில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஒரு எந்த, அதாவது ஒரு வியாபாரங்களால் வேறு எந்த வருமானமும் கிடையாது, போனாலும் வியாபாரம் வருமானம். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட படிப்பு அஞ்சாவதோட இளைநிற்றல் அவர் நின்றதுக்கப்புறம் பீடி சுத்த போனார் எங்கள் அப்பா. பீடி சுற்றிட்டு இருக்கும்போது நல்லா கொஞ்சம் சிவப்பாக இருப்பார். அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு ஜுரம் மாதிரி ஃபீவர் வந்துச்சு. அப்போ ஜுரம் ஃபீவர் வரும்போது அங்கே சுப்பிரமணியத்தில் வந்து டாக்டர் கணசந்திரன் சொல்லிட்டு ஒரு அலோபதி டாக்டர் MBBS, அவர் அமெரிக்காவிலேருந்து படித்து வந்தவர். அவர் அப்போ அவர்கிட்ட போகும்போது என்ன அப்படின்னா, இன்ஜெக்ஷன் அவர் ஜுரத்துக்காக போகும்போது அந்த டாக்டர் சொன்னார், என்னடா நீ பண்ணுற அப்படின்னு, இந்த மாதிரி பீடி சுற்றுற அப்படின்னு, என்னடா நீ எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்க பீடி சுற்றுற வேலைக்கு போகிற, நீ வா என்கிட்ட வா, கம்பவுண்டராக வா, அவனுக்கு எல்லாம் சொல்லித்தா கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவர் கம்பவுண்டராக போய் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் அவர் படிப்பு அஞ்சு தான், ஆனால் அந்த டாக்டர் கூட இருந்துக்கிட்டு எல்லாமே அவர் கற்றுக்கிட்டார். ஆப்ரேஷன் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, மருந்து மாத்திரை கொடுக்கறது எல்லாமே கற்றுக்கிட்டார். இப்படியே அவர் நாள் போகும்போது எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் எங்கள் அம்மா பேர் சர்ஃபுனிசா. யார் அப்படின்னா, சொந்த மாமா மகனே எங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணார். அத்தை மாமா மர அந்த உறவெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி எங்கள் அக்கா பிறந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் பிறந்தார். அண்ணன் அக்காவும் பிறந்து அண்ணனை பிறக்கும்போது அவர் ஆரம்பத்தில் என்ன சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. மூணாவது வந்து நான் வயிற்றில் இருக்கும்போது வயிற்றில் மூணாவது பிள்ளைய வந்துச்சு, எனக்கு சம்பளம் பத்தலை, எனக்கு கொஞ்சம் கூட கொடுத்து கொடுங்கன்னா, இல்லை என்னால் வந்து அவளை சம்பளம் கொடுக்க முடியாது, நீ பாட்டுக்கு புள்ள பற்றிட்டு போனால் அந்த பிள்ளைக்கெல்லாம் நான் தர முடியாதுடா அப்படின்னு ஓடப்படலாம் கூப்பிடுவார் பிராமின் டாக்டர் அவர். அதுக்கப்புறம் தான் அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நெல்லிக்குப்பம், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் இந்த மாதிரி ஹோமியோ, அப்போ வந்து ஹோமியோ படிப்பு வந்து யார் வேணாலும் படிக்கலாம், இப்போ தான் அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது அந்த மருத்துவத்திலலாம் கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் அதை படித்து ஒரு 6 மாதம் கோர்ஸ், அந்த மாதிரி 6 மாதம் கோர்ஸில் எங்கள் வந்து எங்கள் அப்பா வெறும் அஞ்சாவது தான் படித்தார். கோர்ஸ் DHP RHP ரிஜிஸ்டர் ஹோமியோ மெடிக்கல் ப்ராக்டிகல், அதாவது அந்த ஹோமியோபதியில் வந்து அந்த பெரிய படிப்பு அது. அப்போ அந்த டிப்ளமோ அதை வாங்கிட்டு கரெக்டாக அவர் வந்து 1963 வந்து செம்பட்டு பகுதியில் வந்து ஒரு டிஸ்பென்சரி திறக்கிறாரு, சின்னதாக ஒரு குடிசை இடத்துல தான். அப்போது அவர் ஓப்பன் பண்ணி நான் பிறக்கிறதுக்கும் அந்த நான் பிறந்த நேரம் வந்து என்னென்னா, அந்த கிராமத்தில் வந்து அந்த செம்பட்டு, அந்த ஆவூர், மண்டேரு, கீனூர், அந்த இப்படி இந்த கிராம சூழலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலரா சீசன் அந்த நேரம். அப்போ அந்த காலரா சீசன் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்போ டாக்டர்கள்லாம் நிறைய பேர் கிடையாது. ஒன்று வந்து கீரனூரில் இருக்கிற GHக்கு போனோம், அப்போ இந்த புதுக்கோட்டைலாம் அந்த ஆஸ்பத்திரி கிடையாது. ஒன்று வந்தால் நம்ம திருச்சி பெரிய ஆஸ்பத்திரி தான் வரணும். இந்த ரெண்டு பட்டத்தில் அப்போ தான் எங்கள் அப்பா அந்த ஆஸ்பத்திரி வச்சு, நான் பிறக்கிறதுக்கும் கரெக்டாக அந்த காலரா சீசன் வரும்போது அந்த காலரா சீசனுக்கு வந்து எங்கள் அப்பா கொடுத்த அந்த மருந்து மாத்திரை வந்து எல்லாத்துக்கும் நல்லா சுகமாச்சு. அந்த சுகம் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா நல்லா ஃபேமஸ், நான் பிறந்தனாலும் நல்லா ராசியான ரொம்ப டாப்பில் போயிட்டாரு எங்கள் அப்பா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்படியே இருக்க அவருக்கு நண்பர்கள்லாம் பெருகினாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் ஏழைங்களுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அவர் கஷ்டத்தில் வந்ததுனால அவர் காசு பணம் எதுவுமே எதுவுமே கேட்க மாட்டார். இன்ஜெக்ஷன் போடுவார், மாத்திரை கொடுப்பாரு, எல்லாமே டாக்டர் என்ற மாந்திரை இல்லை, காசு இல்லை அப்படின்னா போப்பா அவன்கிட்ட யாருப்பா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசாக வாங்க மாட்டார். ஆனால் அந்த கிராம ஜனங்கள் நல்லா ஒரு நன்றி உள்ளவங்கன்ற, அந்த காசு இல்லைனாலும் அந்த அறுவடை சீசனில் அவங்க என்னென்ன அறுவடை ஆயம், நெல்லோ கம்போ சோளமோ எது வந்தாலும் சரி, அந்த சீசனில் வந்து அந்த மாட்டுவண்டி தான், அப்போல்லாம் வந்து லாரி இதெல்லாம் கிடையாது. அந்த மாட்டுவண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மூட்டை, 7 மூட்டை, 8 மூட்டை வந்து அந்த நெல்லை கொடுப்பாங்க. இப்படி எல்லாமே நெல், அந்த சீசனுக்கு என்ன வருதா கம்பு இந்த மாதிரி இதுதான் வரும், பணத்துக்கு பதிலாக அந்த பொருள் தான் வரும். எங்கள் அம்மா ஒரு நல்ல டைப்பு, நல்லா எங்கள் அப்பா வந்து ஒரு கண்டிப்பான பேர் இருந்தாலும் ரொம்ப ஒரு சுபா ஒரு பக்தி பேர்வழி தான். எங்கள் அம்மா ஒரு நல்ல ஒரு டைப், அருமையான டைப்பு. ஏழை யார் வந்தாலும் சரி அள்ளி கொடுப்பாங்க, அந்த கஞ்சத்தனம் அந்த பிசாரி எதுவுமே கிடையாது. அப்புறம் நாங்களும் வளர்ந்தோம், அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி எல்லா தம்பிங்கெல்லாம் பிறந்தாங்க. ஆனால் கத்தோட கிருப என்ன வந்து அப்படின்னா, நான் அந்த தொழுகை தேவன், அதில் தான் அந்த பக்தி வைராக்கியமான வழியை. அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் என்ன கொஞ்சம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் ஜான் பிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம இது டோலி டிவி ஸ்டோரியில் ஒரு ஜான் பிட்டோ ஸ்கூலு, அதில் வந்து 1வது 8 வரைக்கும் தான் எல்லாமே எங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே அதில் தான், எங்கள் அக்காவும் அங்கே தான் படிச்சிச்சு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைலாம் என்கிட்ட கொஞ்சம் அந்த குறும்பு தானெல்லாம் நிறையா இருக்கும், பணம் எங்கிட்ட அப்போ கொஞ்சம் பணம் பெறுகிறதுனால கஷ்டம்னா என்ன தரித்திரம்னா என்னன்னு கிடையாது. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து நான் ஸ்கூலுக்கு போனாலும் 3 பைசா தான் கொடுப்பாங்க. அந்த 3 பைசாவில் பார்த்தா ஜவ்வு மிட்டாய் 2 பைசா, கம்பர் கட்டு 1 மிட்டாய், இது இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து தீனி நிறையா போடுவாங்க, முறுக்கு, அதிரசம், சீடை, இந்த மாதிரி எல்லாம். நான் வரும்போது பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பை நிறையா கொண்டுட்டு வருவேன், எல்லாம் அந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என் பேர் ஷானாவாஸ், ஆனால் அந்த ஹிந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷானாவாஸ்ன்னு வராது, டே ஓனான்னு கூப்பிடுவாங்க, இல்லைனா வெள்ளக்காரன் கூப்பிடுவாங்க, இல்லைனா சீனிக்காரம்பாங்க, இப்படி தான் அந்த பசங்க கூப்பிடுவாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோ தீனி அந்த பசங்களுக்கு, அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் குறும்புத்தனமும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுவேன். இப்படி இருக்கிற கட்ட காலத்தில் வந்து எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா பையன் என்ன மாதிரியே இருப்பான் பாஷான்னு சொல்லிட்டு, அவன் சிரிப்புற இடத்துல வந்து நானும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பி மாதிரி கூட கிடையாது. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அவனால், சின்ன பிள்ளையிலே அவனுக்கு வந்து ஒரு என்ன ஒரு தெரியல, ஒரு செத்து போயிட்டான் அந்த எங்கள் பெரியப்பா பையன். அந்த செத்ததுன்னா அந்த ஒரு மரண தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப இதாகி, ஒரு எப்போ பார்த்தா அந்த ஃபீலிங் தான். என்னோடய படிப்பு வந்து என்னன்னா, அந்த 5வது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மட்டமாகிடுச்சு எனக்கு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் எப்போ பார்த்தாலும் அவனோட ஞாபகம் தான் வரும், தூங்க போனாலும் அவன் ஞாபகம் தான் வரும். போய் எங்கள் பெரியப்பா வீட்டில் போய் உட்காந்துக்குவேன், என்ன தேடு தேடுன்னு தேடுவான், கடைசியில் பார்த்தா அங்கே தான் இருப்போனா. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஸ்கூலில் அது குறும்புத்தனம் பண்ணும்போது, எங்கள் ஸ்கூல் வந்து அந்த ஹெட்மாஸ்டரோட ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிறுவலை அரைஞ்சி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த அந்த ஆர்ட் ஓவியத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு முட்டியை போடுறா அப்படிம்பாங்க. அப்போ முட்டியை போட்டுட்டு அவர் உருவத்தை நான் பார்ப்பேன், ஜபம் பண்ண தெரியாது என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் தெய்வம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் பீட்டோ அந்த ஸ்கூல் பேர் கிறிஸ்தவ ஸ்கூலு தான். ஆனால் அன்றைக்கே அந்த ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கொஞ்சம் மேக்ஸுன்னு சொல்லிட்டு வரும்போது, இது கணம் உட்கோளம் அந்த கணமாக வரும்போது எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் எனக்கு புரியல. ஆனால் அது வரைக்கும் நல்லா படித்தேன், நல்லா மார்க்கு, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுவேன், நல்லா இதாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இந்த கணன்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் கணக்கு புரியாமல் போச்சு. 6வதுல கொஞ்சம் என்ன வரும்போது கொஞ்சம் எனக்கு காசு, ஒரு 50 பைசாலேருந்து 1 ரூபாலேருந்து 2 ரூபா. அப்போ அந்த 2 ரூபாங்கிறது பெரிய காசு. அது அப்போ ஒரு டஜன் வாழைப்பழம் வந்து வெறும் 25 பைசா தான் வச்சுக்கலாம், ஒரு சம்சா 5 ரூபா. அப்போ என்னாச்சுன்னா, அந்த துன்மார்க்க பசங்கள்லாம் கொஞ்சம், அதாவது என்னோட கொஞ்சம் லோவாக இருக்கிற பசங்களோட கொஞ்சம் சாகசமாகச்சு. என்கிட்ட கொஞ்சம் காசு இந்த தீனி இதெல்லாம் கொண்டுட்டு வரும்போது என்னாச்சு அப்படின்னா, வாழை கட் பண்ணிவிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அப்போ 6வதுலேயே சைக்கிளில் போவோம், சின்ன சைக்கிளு. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணானுங்க, வாழை அந்த ரெட்டை வாய்க்கன்னு சொல்லிட்டு இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு வாய்க்கா ஓடுது. இங்கே ஸ்கூலுக்கு வர மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், அங்கே போய் நல்லா குடிச்சு குடிச்சிட்டு மத்தியானம் போய் நல்லா பிள்ள மாதிரி வீட்டுக்கு வந்துடுவோம். வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், திரும்ப எங்கேயாவது இடத்துல சுற்றிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்கூலில் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா பண்ண துரோகம், நல்லா சாப்பாடு எல்லாமே கையில் காசு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் நான் ஸ்கூலுக்கு வர மாதிரி தான் காரியம் பண்ணுவேன். இப்படி இருந்துச்சு. அட்டண்டன்ஸ் வந்து என்னாச்சுன்னா இருக்க இருக்க இருக்க இருக்க கம்மியாச்சு. ஆனால் எனக்கு தெரியாத அட்டண்டன்ஸ் கம்மியானால் ஃபெயில் ஆக்கி விட்ருவான்னு சொல்லிட்டு, ஆறாவது படிக்கும் போது என்ன அப்படின்னா ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் எக்ஸாம் எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்ப அந்த ஸ்கூலில் என்னால் கண்டினியூவாக என்னால் படிக்க முடியல. எனக்கு ஒரு வெக்கமாக போச்சு, என்னடா நம்ம படித்து ஃபெயில் ஆகிட்ட மாட்டேன்னு. அப்புறம் என்ன பண்ணால், அதே ஒரு பகுதியில் கொஞ்சம் தூரத்தொள்ளி காஜாமேன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஸ்கூல், அது வரைக்கும் எனக்கு தொழுகன் தேவன் தெரியாது, ஆனால் முஸ்லீம்னு தெரியும். பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம், எங்கள் தாத்தா மட்டும்தான் போவார். அப்போ அந்த முஸ்லீம் காஜாமியான் ஸ்கூலில் வந்து ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். என்ன அப்படின்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் அந்த இஸ்லாமியோட கடமை, அஞ்சு கடமை இருக்குது. ஒன்று வந்து அந்த நபியை வந்து அறிக்கை பண்ணணும், ரெண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது வந்து உதவி தானம் தர்மம் பண்ணுறது ஜக்காத்தும்பாங்க, அஞ்சாவது வந்து என்ன அப்படின்னா நல்லா பெரிய பணக்காரனாக இருந்தால் வசதிக்காரன் இருந்தால் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவன் உம்ரா ஹஜ்ஜின்னு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அஞ்சு அந்த கடமையில் தான் அந்த எஸ்டாப்ளிஷன் அந்த இஸ்லாமிங்கிற அந்த மதமே இருக்குது. ஆனால் இது அஞ்சு நான் செஞ்சிட்டேன், அது பின்னாடி நான் அதை சொல்ல வரேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் அப்படியே டென்த்துலேருந்து அப்படியே வந்தேன், கொஞ்சம் பக்தி வைராக்கியமாச்சு. ரெண்டாவது எங்கள் தாத்தா அஞ்சு வேலை தொழில, அப்புறம் அஞ்சு வயசில் இருக்கும்போது அவர் தொழிலுக்கு போகும்போது சமத்தில் அவர் என்னென்னா மத்தியானம் போகிறவர் நைட்டு தான் வருவார். மூணு வேலையும் அந்த பள்ளிவாசலில் அந்த இதை முடிச்சுட்டு தான், அந்த தொழில் முடிச்சுட்டு தான் வருவார். சாப்பாடை பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த மழை வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அப்போ நான் சின்ன பையன், அப்போ இந்த மாதிரி தாத்தா பள்ளிவாசல் போயிடுறா, மழை பெய்து இந்த தாத்தாட்ட கொடையை கொடுத்து கூட்டிகிட்டு வா அப்படிம்பாரு. அப்படி நான் அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்போது தான் என்னாச்சு அப்படின்னா, அங்கேயே அப்படியே நான் கொஞ்சம் அந்த சிறு வயசுலேயே வந்து கொஞ்சம் நான் தொழுகையில் அந்த நமாஸில் கொஞ்சம் ஈடுபாடாச்சு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து இந்த சின்ன பையில நல்லா அழகாக குண்டா கழகாது, பப்பாளி பழம் மாதிரி இருப்பான், அழகாக இருப்பேன். அவரை போகும்போது என்ன பண்ணுவார், எனக்கு மிட்டாய் நல்லா வாங்கி கொடுப்பாரு. சூட மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த ஆரஞ்சு மிட்டாய், இந்த புளிப்பு மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாய் வீட்லேயும் நிறையா தீனிலாம் திங்கிறதுக்கு இருக்கும். ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா அப்படியே கொஞ்சம் நான் வளரும் போது எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரிஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறது இல்லாமல் ரெண்டு தடவை வந்து நல்லா பெரிய விருந்து வைப்பார் எங்கள் அப்பா. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆடு வரைக்கும் வெட்டி நல்லா அந்த பிரியாணி தான். அப்போ அந்த பிரியாணி அந்த விருந்து வைக்கும் போது எல்லாமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, மதம் மாச்சானெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே வந்து வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க எல்லாம் பண்ணாங்க. இவங்க தான் சொந்தம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ ஸ்டேஜ்னு ஒன்று வரும்போது என்ன அப்படின்னா, ரெண்டாவது என்கிட்ட வந்து நாலாவது படிக்கும்போது அந்த துன்மாக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போ அந்த பையன் என்ன பண்ணால் ஒரு பீடி கற்றுக் கொடுத்தான், டேய் சாப்பிட்றா ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு. ரெண்டாவது அப்படியே இந்த சிகரெட்டுக்கு வந்துட்டுச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா காலையில் பத்து மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனான்னா மத்தியானம் மூணு மணிக்கு வருவார். மூணு மணிக்கு வந்தான்னா ஒரு அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்குவார். அந்த ஆறு மணிக்கு அவர் கிளம்பி போனான்னா நைட்டு மூணு மணிக்கு தான் வருவார். அந்த அளவுக்கு என்னென்னா டிஸ்பென்சரியில் அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம் வரும். ரெண்டாவது எங்கள் அப்பா வந்து ஒரு ராசிக்கார், மகராசிக்கார், வயிற்று வலின்னு வருவான். ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தா அந்த வயிற்று வழியே போயிடும். அந்த மாதிரி அவரோட மகராசி கைராசின்னு சொல்லிட்டு நல்லா பேர் எடுத்தார். எவ்வளோக்கு எவ்வளோ பேர் எடுத்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ சம்பாதிச்சார். நாங்கள் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவருடைய காலத்துலேயே அவர் சம்பாதிச்சு எல்லாத்துக்குமே எட்டு பிள்ளைக்கும் எட்டு பார்ட்டிஷன் நல்லா வீட்டை கட்டி கார் வாங்கினார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்கூட்ரு எல்லாமே இருக்கும், சொந்தம் பந்தம் எல்லாமே இப்படியே தான் வரும். அவர் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் அரசியல் பொலிட்டிக்கலில் வந்து காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மை பிரிவு தலைவராக ஆனார். ரெண்டாவது அவர் ஹோமியோபதியில் வந்து நல்லா, அந்த ஹோமியோபதினா ஒரு கேவலமாக இருந்துச்சு, அந்த ஹோமியோபதியே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் ஹோமியோபதியும் சாதிக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு. ஹோமியோபதி என்ன அப்படின்னா, எந்த வியாதி இருந்தாலும் சரி அது உடனே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது, ஆனால் அந்த வியாதியை வந்து வேறு அப்படியே அறுத்து எடுத்துரும். ஜுரம் வந்தால் லைஃப்பில் அவன் ஜுரமாக வராது, எதுவுமே அது வராது. அது என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அந்த வியாதி திரும்ப வந்து அவன் லைஃப்லேயே வராது. அந்த மாதிரி ஹோமியோபதி நல்லா அவர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு எம்பிபிஎஸ் டாக்டர், அந்த எம்பிபிஎஸ் டாக்டரை வந்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு குரோத். என்ன இவர் சாதாரணமாக ஒரு ஹோமியோபதியாக இருந்துக்கிட்டு இவன் இப்படிலாம் பண்ணுறான் வைக்கலாம். ரெண்டாவது எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த அலோபதி எல்லாமே கொடுப்பாங்க. இதை வச்சு எங்கள் அப்பாவை மடக்க பார்த்தாங்க மற்ற டாக்டருங்கெல்லாம், என்ன இவனுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இந்த ட்ரக்கு, அதாவது இந்த ட்ரக்ஸை சானிடரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி துறையில் வந்து நீ உண்மையாக நீ ஹோமியோபதி பண்ணுறியா இல்லை அலோபதி தான் பண்ணுறியா அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஹோமியோபதி தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவார் அவர். ஸ்மோக் பண்ணுவார்னா என்ன அப்படின்னா ராத்திரி இந்த பத்து ஒரு மூணு பிரான்ச் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, சுப்பிரபுரத்தில், செம்பட்டில், மாத்தூரில், இந்த மாதிரி ஒரு மூணு இடத்துல அவர் டிஸ்பென்சரி வச்சிருந்தார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், ஒரு டிஸ்பென்சரி அங்கே போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நிற்பானுங்க லைனில். எல்லாருந்து பொறுமையாக இருந்து பார்த்துட்டு தான் போவார். சில பேர் காசும் கொடுக்க மாட்டாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க எங்கள் அப்பா. ரொம்ப அந்த ஊசி மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாலும் வெறும் 3 ரூபா தான் வாங்குவார். அந்த 3 ரூபாய்க்கு மேலே அவர் வாங்கவே வாங்க மாட்டார், அவர் வாங்கவும் மாட்டார். அவர் ரெண்டாவது இங்கே வரவங்க வந்து காசு இல்லை சார் இந்த மாதிரி தரான் அப்படின்னா ஒன்றும் கேட்க மாட்டார். இது பண்ண ஒரு புண்ணியம்தான் எங்களை வந்து நல்லா வாழ வச்சிச்சு. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சொன்னல ராத்திரி 12-3 மணி இருக்கும் போது இவர் வந்து ஜமாத்தில் வந்து எங்கள் அப்பா தலைவர், ரெண்டாவது டாக்டர் சங்கத்தில் அவர் தலைவர், சிறுபான்மை பிரிவு காங்கிரஸில் வந்து தலைவர். இந்த மூணு பேருங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த டாக்டர் இந்த கட்சியில் இருக்கிறோம் ஜமாத் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 30 பேருக்கு என்னன்னா ராத்திரி 3 வரைக்கும் டீயும் பண்ணும் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்டு சிகரெட் அவர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் எங்கள் அக்கா என்ன பண்ணிச்சுன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணாங்க. லவ் மேரேஜ் பண்ணது யார் அப்படின்னா எங்கள் அத்தாவோட குழந்தை, அவர் பேர் அப்துல் மலிக், எங்கள் அக்கா பேர் அவர் பேர் அப்துல் மலிக் தான், மாலிகான்னு கூப்பிடுவாங்க. இது என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்கா வந்து நல்லா படிக்கும் 100 ஜான்னு சொல்லிட்டு, ஆனால் பேருக்கு தகுந்த மாதிரி 100க்கு 100 தான் மார்க் எடுக்கும். எஸ்எல்சி அப்போ எஸ்எல்சி படித்து பியூசிக்கு போய் ஹோலி கிராஸ் காலேஜ்லாம் எங்கள் அக்கா படித்தாங்க. அதுக்கு மாதிரி என்னாச்சுன்னா அந்த காதலில் எங்கள் அக்கா விழுந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு படிப்பு கொஞ்சம் நாட்டமாக இது இல்லாமல் எங்கள் அத்தை என்னாச்சுன்னா எங்கள் அம்மாட்ட நிறைய கிட்டத்தட்ட ஒரு 250 பவுன் வரைக்கும் நகை இருந்துச்சு. இது எங்கள் அத்தை என்ன பண்ணிச்சு, தன்னோட சொந்த குழந்தனோட டாக் பண்ணி விட்டுருச்சு, ஜாயின் பண்ணி விட்டு எங்கள் அக்கா வந்து அப்படியே அந்த கா இதுலேயே லவ்லேயே இருந்துக்கிட்டு என்னென்னா அவருக்கு எங்களுக்கும் வச்சு பார்த்தோன்னா எதுவுமே வந்து ஒரு இது கிடையாது. அதாவது என்ன அந்த அதாவது நாங்கள் ஒரு நல்ல ஹை ஸ்டேஜில் இருக்கோம், எங்கள் மாமா வந்து அவர் துணிக்கடையில் இருக்கார், வேறு எந்த அவருக்கு வந்து ஒரு சைட் பேக்ரவுண்டாக எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் எங்கள் அக்கா என்ன போச்சு, ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஓடி போய் எங்கள் அக்கா வீடு எங்கள் அத்தை வீட்டில் போய் உட்காந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா போய்ட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் அக்காவை என்ன பண்ணிட்டாங்க, ஹோமில் போய் வச்சுட்டாங்க. ஹோமில் வைக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அப்போவே ஒரு ரொம்ப ஒரு நெஞ்சில் ஒரு நெருக்கல் ஈடு, நம்ம இந்த மாதிரி நல்லா வளர்த்தாமல் இது பண்ணி கடைசியில் நம்ம புள்ளைய போய் ஒரு ஹோமில் போய் வச்சுருக்காங்கன்னு அவருக்கு அப்படியே கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் இதாகி ஒரு பெரிய ஒரு அவமான தூக்கம். ரெண்டாவது எங்கள் பெரியப்பாவெல்லாம் கொஞ்சம் கேவலமாக பேச ஆரம்பித்தார், இது என்ன அது புதுசாக இது, ஏற்கனவே ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஆச்சு, நாய் நக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காது படுற மாதிரி ஆச்சு. ரெண்டாவது கோர்ட்டில் போகும்போது என்ன ஆச்சுன்னா எங்கள் அக்கா வந்து எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எனக்கு எல்லாமே எங்கள் அத்தா தான், நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் எங்கள் வந்து அந்த பக்கம் தீர்ப்பாச்சு. அப்படியே எங்கள் அப்பா வந்து வந்தவர் தான், நெஞ்சு பிடிச்சி கொஞ்சம் வலிக்குது சுட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியே கொண்டுட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி போக இது பண்ணிட்டோம். 82 நான் ப்ளஸ் டூ முடிக்கலை, ஆனால் நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பழைய அப்படியே ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார். என்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. எப்படின்னா எங்கள் அப்பா அந்த அந்த நைட்டு 3 மணிக்கு வர்றது, காலைல 10 மணிக்கு போனால் 3 மணிக்கு வரல, அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டயர்டாயிடுவார். டயர்டானதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைப்பார். பற்ற வச்சுட்டு என் பேரை கூப்பிடுவார், சாணம் எங்கள் வா காலை காமுக்கு விட்றா அப்படிம்பார். நான் காலை அமுக்க அமுக்க அமுக்க அவர் என்ன பண்ணிடுவார், அந்த சிகரெட்டை பாதி சிகரெட்டை அப்படியே அந்த ஹாஸ்டலில் வச்சுருவார். நல்லா மெய் மருந்து நல்லா தூங்கிடுவார். எங்கள் அம்மா அங்கே ஒரு பக்கமாக இருப்பாங்க. அப்போ தான் நான் பார்ப்பேன், என்ன அப்பா சிகரெட்டை பற்ற வச்சா வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு அந்த சிகரெட்டை எடுத்து நான் எடுத்து ஊதுவேன் சின்ன பிள்ளையிலையே. அப்படி தான் நான் பழக்கமாச்சு எனக்கு, ஆனால் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது லைட்டாக அப்படியே. அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் நான் வரும்போது என்னன்னா கொஞ்சம் இந்த முஸ்லீம் பசங்க எல்லாம் கொஞ்சம் பணக்கார பசங்க தான், எல்லாம் பெரிய பெரிய பணக்கார பசங்க. நானும் கொஞ்சம் இது ஒரு செட்டு தனியாக நாங்கள் ஒரு 15 பேர் அந்த படிக்கும்போது என்னன்னா இந்த இன்டர்வலில் போயிட்டு நான் ஜமால் முகமது காலேஜ் அந்த ஒரு அந்த மைதான கிரவுண்டுக்கிட்ட ஒரு கேன்டீன் இருந்துச்சு. அந்த கேன்டீனில் போனால் எல்லாமே இருக்கும், டீ பிஸ்கட்டு கேக்கு சிகரெட்டு எல்லாமே. அங்கே போய் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு இந்த பசங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 சிகரெட்டு நான் ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது நான் சிகரெட்டு குடிக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை, நம்ம எதுக்கு எங்கள் அப்பா தான் அடிக்கிறா, நம்ம ஏன்னா அதை படிக்கிற வச்சுலாம் நம்ம சிகரெட்டை குடிக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. வாத்தியார் வந்தாலும் வாத்தியாருக்கு முன்னாடி உட்காந்து சிகரெட் அடிப்போம், வாத்தியாருக்கு சிகரெட்டை வாங்கி கொடுப்போம். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி அப்படியே ஹெச்எம் அவர் பேர் அப்துல் ரஹீம்னு சொல்லிட்டு அவர் இப்படி போச்சு, பசங்க வந்து இந்த மாதிரி வாத்தியார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நான் ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ளாட்டிய மார்ச் மாதம் 82-83 தான் நான் எக்ஸாம் எழுதணும். ஆனால் அக்டோபர் 26 வந்து எங்கள் அப்பா டிஸ்பென்சரி போயிட்டு, அன்றைக்கி வந்து ஆயுத பூஜை, எப்போவுமே ராத்திரி 3 மணிக்கு வரவர் என்ன அப்படின்னா, அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமாக வந்துட்டார், ஒரு 10 மணிக்கெலாம் அந்தமாக வந்துட்டார். அந்த 10 மணிக்கு வரும்போது நான் எப்போவுமே சாயங்காலம் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான், போயிட்டு கட்டு போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஊசி போட்டு விட்ற மாதிரி நானும் கூட இருந்து போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன், ஆப்ரேஷன் எங்கள் அப்பா கூட நானும் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னென்னா, இந்த சொந்தக்காரங்கெல்லாம் பாடுறாங்க, அப்பாவும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாமே இவனும் கற்றுக்கிட்டான், இவனும் அடுத்த டாக்டர் அப்படின்னு. ஆனால் நான் ஒரு 3/4 டாக்டர் ஆகிட்டேன் எங்கள் அப்பா கூட இருந்துக்கிட்டேன். அவர் கூட நான் எல்லாமே பண்ணுவேன், இன்ஜெக்ஷன்லாம் போடுவேன், தையெல்லாம் போடுவேன். அவர் ஒருத்தர் அப்படி தான் ஒருத்தர் மாடு முட்டி வந்தார். எங்கள் அப்பா ரொம்ப அசாட்டாக ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அவரை எழுப்புணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நானே எல்லாமே தையல் போட்டு பேண்டேஜ்லாம் கட்டு போட்டு விட்டு அனுப்பிவிட்டேன், மறுநாள் வந்து போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து என்ன பண்ணார், அவர் நேராக அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாப்புல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னான், நேற்று வந்தேன் சார், உங்கள் வீட்டில் அவர் கம்பவுண்டர் இருந்தார், தையெல்லாம் போட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் கட்டெல்லாம் போட்டுவிட்டார் அப்படிங்கும் போது தான், அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு யார், அதாவது நான் தையல் போகிறதெல்லாம் தெரியாது, இன்ஜெக்ஷன் போடுறதான் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், கம்பவுண்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் உங்களுக்கு தையல் போட்டால், இல்லை அவர்தான் சிவப்பாக ஒரு பையன் ஒருத்தர் இருந்தாராங்க அவர் தான் அப்படின்ட்டு. கட் அவுத்து பார்த்தா நல்லா நேர்த்தியாக, எந்த ஒரு டாக்டர் கூட அந்த மாதிரி தையல் போட்டிருக்க மாட்டாங்க, நல்லா அழகாக தையலை போட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இதாச்சு, சரி நம்மளுக்கு ஒரு வாரிசு உருவாதுனால ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ரெண்டாவது, எங்கள்கிட்ட கார் இருக்கும்போது காலில் வந்து ஆக்சிலேட்டர் எனக்கு கட்டாது, ஆனால் குட்டியாக இருந்தாலும் கரெக்டாக அந்த காரை ஓட்டிகிட்டு போவேன், இன்னும் கொஞ்சம் பொறாமச்சு எல்லாத்துக்குமே. அப்போ நம்ம மாதிரி எல்லாம் டாக்டர் ஆகிட்டான், அப்போ நம்ம மாதிரி காரை ஓட்டுறான், அப்போ நம்ம மாதிரி அவன் பேசுகிறான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை எல்லாத்துக்குமே. எங்கள் அம்மா கூட பிறந்த எல்லாம் பெரியம்மா பிள்ளை இந்த மாதிரி இவங்களுக்கு பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒரு பொறாமை, இந்த வயசுல இவன் தலை எடுக்கலாம், இவன் ஏதாவது சொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை. ஆனால் அந்த பொறாமை அவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இது இல்லாமல் நான் அவங்க கூட பழகிட்டு இருக்கேன். ரெண்டாவது, எங்கள் அப்பா 82 தவறணும் போது வருமான ஆதாயம் வந்து அப்படியே கட்டாச்சு, வீடு தான் சொத்து சேர்த்தாங்க இல்லையா, புள்ள கஷ்டப்படக்கூடாது, 8 பிள்ளை பெற்றாங்க, 8 பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடும் சேர்த்தாங்க. ஆனால் வருவாய் வந்து இந்த வாடகை வந்து எங்கள் அப்பா தவறும் போது வெறும் 500 தான் ஒரு நாளைக்கு. எங்கள் அப்பா சம்பாதிச்சு எப்படி அந்த காலத்தில் 300-400 கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவாங்க, அப்படியே காசை எடுக்க மாட்டார். அந்த 400 வந்து எப்படி மாதத்துக்கு 500 வருது என்ன, அப்போ எங்கள் அம்மா வந்து தாறு மாதிரி, அதாவது ஊதாரிதனமாக கிடையாது, வர அக்கா தங்கச்சி இவங்களும் தான் கொடுப்பாங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க சினிமாவுக்கு போனதே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருந்து எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் சினிமாவுக்கு போனதே கிடையாது, ஒரே ஒரு சினிமா தான், அது சின்ன பிள்ளைகளில் திக்கு தெரியாத காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபேமிலியாக நாங்கள் அப்போ தான் போனோம். அதுதான் நாங்கள் ஃபேமிலியாக பார்த்த குடும்பம், மற்ற இதை வந்து சினிமா வந்து எங்கள் அம்மாவோ நாங்களும் சேர்ந்து ஃபேமிலியாக போனதே கிடையாது. எப்போது நான் எங்கள் அப்பா கூட நான் இருக்கும்போது எங்கள் அப்பா இங்கிலீஷ் படத்தை கூட்டி போகிறேன், அது இங்கிலீஷ் படம்னா நல்லா அந்த கேம்ஸு, இந்த காமெடி படம், இந்த மாதிரி படம் தான், கிரேசி பாய்ஸ் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு ஒரு சிரிப்பு மாதிரி இருக்கும், ஆபாசமான படம் எதுவுமே கிடையாது. அப்படியே தான் போயிட்டுருந்தேன். கடைசியில் எங்கள் அப்பா தவணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வருமானம் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சொன்னால் பார்த்தீங்களா, 2 வருஷத்துக்கு 2 வாட்டி விருந்து போடுவான்னு அந்த சொந்தம்லாம் அப்படியே காணாம போச்சு, எங்கே போனாலும் தெரியல. ப்ளஸ் இல்லை, ஐயோ அதோ கதின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறேன். எனக்கு கீழே தம்பிங்க, எங்கள் அண்ணன் ஒருத்த வந்து என்னென்னா கொஞ்சம் புத்தி சோதனை கிடையாது, எனக்கு அடுத்தவன் பிறந்தான் அவனுக்கும் கொஞ்சம் மைண்ட் அப்செட் உள்ளவன், அதுக்கு அடுத்தவன் கொஞ்சம் மைண்ட் எதுவுமே கிடையாது, தெளிவானது நாங்கள் ஒரு 5 பேர் தான். அதில் என்ன அப்படின்னா, படிப்பு என்ன, எனக்கு அந்த படிப்புங்கிறது ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு இதாகிடுச்சு எனக்கு. எங்கள் அப்பா இதுலையே இருக்க என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன். சிகரெட் அடிக்கும் போச்சு என்ன ஆச்சுன்னா, எனக்கு அப்படியே கொஞ்சம் வயிற்று வலி வந்துச்சு. எனக்கு வயிற்று வலினா சும்மா சாதாரண வயிற்று வலியில், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் நல்லா இருப்பேன், எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்ணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும், அந்த ஒரு இட்லிக்கு 1 லிட்டர் தண்ணி நான் குடித்தாதான் எனக்கு போகும். ஆனால் அந்த சிகரெட்டு பழக்கத்தை மட்டும் நான் விடவே இல்லை. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வயிற்று வலி வருதுன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் பீர் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஐயா, பீர் பிராந்தி சாப்பிட்றதுனால வயிற்று ஓட்டை போட்டுக்கிட்டு வரையில அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாங்கள் போய் டாக்டர்லாம் போய் காமிச்சோம். இல்லை, இருக்கு வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்சருக்கு உண்டான இதையும் பண்ணி பார்த்தா அந்த மருந்து சாப்பிடும் போது தான் என்னென்னா ஜெலுசில் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடும் போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திரும்ப என்னாகும் அப்படின்னு ராத்திரி பகல் எனக்கு தூக்கமும் கிடையாது, இருக்க இருக்க உடம்பு எனக்கு பலகீனமாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எங்கள் தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ், ஒரு மாப்பிள்ள ஒருத்தர் வந்தார், ரொம்ப ஒரு ஏமாற்றிட்டாங்க, நல்லா மந்திரிட்ட ஒரு பிஜியாவாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ள, அவருக்கு வீடு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கொடுத்தாச்சு, நகைலாம் கொஞ்சம் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா கொஞ்சம் ஏமாந்து நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு மோசடி பேர் வழி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காலங்கடையில் போகிறது, அதுக்கப்புறம் செருப்பு கடையில் போகிறது, இந்த மாதிரி தான். ஆனால் போனால் வருமானம் கிடையாது, போயிட்டு என்ன மிஸ் பண்ணிக்குவாங்க. அப்படியே நான் பாட்டு காலையில் போனால் அப்படியே வருவாங்க, சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா நீ ஒரு பெரிய பையனாக இருக்க. ரெண்டாவது இந்த கட்டத்தில் என்ன அப்படின்னா, பெண்ணு கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க வீட்டில். நான் ஒருத்தான் எங்கள் அப்பா சாகும்போது 19 வயசு, என் தம்பிங்களுக்கெல்லாம் 10 வயசு, சின்னவன் கடைசியில் வந்து 5 வயசு, விபரம் தெரியாத பசங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் 19, 20, 21 வயசு ஆகும்போது கொஞ்சம் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க. நாங்கள் எங்கள் பொண்ணை தரோம், 300 பவுன் தரோம், நாங்கள் ஃபாரின்கெல்லாம் அனுப்பிடுறோம் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் கவலை, இருக்கிற தெளிவான பையன் ஒவ்வொருத்தந்தான், இவனை வந்து விலைக்கு கேட்க வராங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பையன் நான் கொடுக்கல. ஏன்னா வீட்டோட கேட்டாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி 300 பவுன்லாம் போடுறோம், நீங்கள் எவ்வளோ நகை பணம் கேட்குறீங்க கொடுக்குறோம். நாங்கள் அப்படியே நான் அவனை ஷிஃப்ட் பண்ணி சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை எங்கள் ஊரோ ஏதாவது நாங்கள் வச்சுக்கிறோம், வீட்டோட மாப்பிள்ளையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இதாகச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து விலைக்கு கேட்குறாங்களே, அவன் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் வீட்டில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இருக்க எனக்கு வயசாகும் போது பொண்ணு விஷயத்தில் கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, என்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் என்னென்னா, சிகரெட்டை கொஞ்சம் அதிகமாகச்சு. கொஞ்சம் எங்கள் சொந்த மாமாவை குடிக்க வச்சார் பீருன்னு சொல்லிட்டு, 2000 சொல்லிட்டு கல்யாணி பீர். அப்போ வந்து அது வெறும் 12 ரூபா தான். அப்போ இந்த பீர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராந்தி சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட ஆரம்பித்தேன்னா ரெகுலர் கிடையாது, எப்போவது மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி. அப்போவும் அந்த பீர் நான் சாப்பிடும் போது, இந்த விஸ்கி இதெல்லாம் சாப்பிடும் போது அப்போவும் எனக்கு இது வரும். சிகரெட் குடிக்கும்போது ஏன்டா இந்த கெட்ட பழக்கம், எதுக்கு இந்த கெட்ட பழக்கம், அது தண்ணி அடிக்கும் போது சரக்கு அடிக்கும் போது எனக்கு இந்த நான் இது தான் வரும், எதுக்கு நம்ம தேவை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது பெண் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, ஏன்னா எங்கள் அக்கா வந்து லவ்லனா எங்கள் அப்பா இது பண்ணார், அதனால் எந்த பொண்ணையும் நான் வந்து ரொம்ப நெருங்கி பழகலை. இருந்தாலும் ஒரு பாவத்தில் ஒரு தூர சொந்தவர்கிட்ட கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய 30 வயசு, கொஞ்சம் அந்த வாலிப வயசுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சவுதி நாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் கொஞ்சம் ஒரு 6 மாதம் இருக்கும்போது அந்த இஸ்லாமியெல்லாம் அந்த தொழுவாங்க பார்த்திங்களா, அந்த 4 ஸ்கொயர், அது வந்து ஆபிரகாமோட கட்டின ஒரு இது, அதுதான் வந்து வேதத்தில் வந்து சொல்கிறது. அந்த இப்போ ஆபிரான்னு சொல்ல வந்து அப்படின்னா, முதல் மனைவி அதாவது சாரால், சாராளுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் ரெண்டாவது என்னன்னா, வீட்டில் இருக்கிற வேலைக்கார பெண்ணு எகிப்து சுட்டு ஹாஜிரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஹாஜிராம்பாங்க, ஆகாரும்பாங்க. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அது வரைக்கும் அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அதாவது ஆபிரகாம் வந்து தேவனோட உறவாடிட்டுருக்காரு, சிநேகிதனே நண்பனேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த குழந்தை விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா சாராள் அம்மா வந்து இந்த மாதிரி, நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை, என்னோடய கற்பம் செத்து போச்சு, நீயும் வயசாகிட்டுருக்க, நம்ம வீட்டில் அந்த வேலைக்கார பொம்பளை இருக்க, அவள்கிட்ட போய் வீடு சேர்ந்த ஒரு பிள்ளை எனக்கு பெற்று கொடு, சந்தானத்தை கொடு அப்படின்னும் போது ஆபிரகாம் பண்ண ஒரே ஒரு தப்பு அதான். அதனால தான் இன்றைக்கி உலகமே ரெண்டு பட்டு கிடக்குது. ஆபிரகாம் அந்த சந்ததியில் வந்து என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அப்போ என்னென்னா, அந்த ஆபிரகாமோட பாதப்படி வந்து தனியாக ஒரு பாடம் நடத்தி வச்சுருக்காங்க. அப்போ அவரை கேட்ட ஒரு துவா என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிறிஸ்து மறுபடி சொல்கிறார், பிதாவே தேவனே கர்த்தாவே சொற்றிகம், உன்னோட கோபத்திற்கும் உன்னோட சாபத்துக்கும் ஆளாகப்பட்ட ஜனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆப்ராம் இப்ராஹிம்னு சொல்லம் வந்து துவா செஞ்சதாக ஒரு ஹதீஸில் வந்து வருது. அதே மாதிரி தான் நான் அந்த மெக்காவுக்கு நான் அந்த போகும்போது அந்த மூலையில் வந்து ஒரு கல் இருக்குது. அந்த கல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வானத்திலிருந்து இறங்கின கல், ஜன்னத்து கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் வச்சுருப்பாங்க. ஆனால் வயிறு மாதிரி நல்லா பல பரப்புன்னு இருக்கும். நான் அந்த ஹஜ்ஜு உம்ரான் போகும்போது அந்த கல்லை தூட்டுட்டால அந்த ஹஜ்ஜுக்கு போன பாக்கியம் எல்லாம் நிறைய வேணும். ஆனால் அந்த பக்கத்தில் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, அந்த கல்லை என்னால் தொட முடியல. தொட போனால் எல்லாம் பிடிச்சி தர தரன்னு பின்னாடி இழுத்து தள்ளுறாங்க. அப்படியே போகுது எனக்கு, இப்படியே ஒரு அஞ்சு அறுவாட்டி பார்த்து சரி எனக்கு அப்போவோ ஒரு இதாகிடுச்சு. ஆனால் பின்னாடி வந்து என்ன அப்படின்னா, நான் இந்தியாவுக்கு வரும்போது ஆண்டவர் என்னை தொடுவார்னு அப்போ எனக்கு தெரியாது. தேவன் யார் முன்கூத்தாரோ அவர் அழுத்திருக்காரா, யாரை அழுத்திறோ அவர் மகிமைப்படுத்துகிறார், எவரை அவர் மகிமைப்படுத்தார் அவர் நீதிமானம் ஆக்கிறார் என்று ரோமர் 8:31 சொல்லுக்கப்படியாக கத்தை என்னை அந்த காலத்தில் நான் கற்பத்தின் தாயின் கற்பத்தில் உருவாகும் போது என்னை தெரிந்து கொண்ட தேவன், அந்த சவுதியில் அந்த காபால் என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னோட அங்காளப்பையும் என்னோட தத்தளிப்பையும் தெரிந்து கொண்ட தேவன், அன்று என்னை அவர் வந்து என்ன பண்ணார், நீ வந்து எனக்கு பிரதானம் அப்படின்னு அவரோட தீர்மானத்தை நான் அனாதி தீர்மானத்தின்படியாக சகலமும் தேவனுக்கு இது பிரியமாக நடக்குது என்று ரோமர் 8:27 சொல்லிக்கபடியாக அனாதி தீர்மத்தின்படியாக கத்தர் என்னை வந்து நான் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ என்ன அப்படின்னா, அந்த இந்தியாவுக்கு நான் வரும்போது எங்களோட தாயார், என்னோடய தாய் வந்து ஏமாந்தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ அவங்க நான் வந்து சவுதி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என் தங்கச்சி கோயம்புத்தூர்லேருந்து, அதுவும் வந்துச்சு. ஏன்னா நான் சம்பாதிச்சு லட்சம் லட்சமாக நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எங்கள் அக்காவை என்ன பண்ணிச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாம் வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து எங்கள் அம்மா ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டாங்க. சவுதியில் தான் அனுப்புகிறாங்கள, எனக்கு 5000 கொடு 10000 கொடுன்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே ஒரு பெரிய மன உளைச்சல் எங்கள் அம்மாவுக்கு வந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இவ்வளோ சொத்து வந்து எங்கள் அம்மா பேரில் தான் வந்துச்சு, சர்ஃபின்ஸாங்கிற பேரில் தான். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாலும், நான் சவுதியில் இருக்கேன். அப்போ சவுதியிலன்னா அங்கேயும் ஒரு சரியான வேலை கிடையாது, அது வந்து ஒரு ஆசாத் விசா, கம்பெனி விசா கிடையாது. அந்த பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதை பார்த்தாங்கன்னா, நான் வேலை ஒரு சம்மந்த இல்லாத வேலை பார்த்தாங்கன்னா நான் அடித்து குருஸ் பண்ணி கூண்டில் போட்டு கொண்டு வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நான் தன்னந்தனியாக தான் வரணும், அப்படிப்பட்ட ஒரு விசா. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே வந்து கொஞ்சம் என் கூட போனேன்னா காசு காசு நான் அடிக்க ஆரம்பிச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்போ மனப்புழுக்கம். அந்த புள்ள இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா என்னை பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்து எங்கள் அம்மா இப்போ மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தாலும் அதில் நான் 1 ரூபா கூட எடுக்க மாட்டேன், மீதி அப்படியே எண்ணி கொண்டு வந்து எல்லாம் எங்கள் அம்மா கையில் கொடுத்துருவேன். எந்த நயா பைசும் நான் எடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா கொடுத்தாலும். ஆனால் நான் எங்கள் அம்மாட்ட நான் கேட்டதே கிடையாது, எங்கள் அப்பா சத்தத்துலேருந்து எனக்கு காசு கொடுங்கம்மா செலவு கொடுங்கம்மா நான் கேட்டது கிடையாது. அவங்களே சொன்னாங்க, அந்த புள்ளைய நான் இழந்துட்டேன்டா, அந்த புள்ளை இல்லைனாலும் நீங்கள் எல்லாமே வந்து என்னை ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். எங்கள் அவன் வந்ததுக்கப்புறம் நிறைய சொத்து எல்லாமே அவன் பேரில் எழுதிட்டு ஒரு கையெழுத்து மட்டும் நான் வாங்கிக்குவேன் இது தான் சொன்னாங்க. என்கிட்ட சொல்லல, எனக்கு இது தெரியாம தெரியாது. ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னா, என் தம்பிங்களுக்கு என் தங்கச்சிங்களுக்கெல்லாம் பெரிய உறுத்தல், அவன் மட்டும் என்ன பெரிய வேணா எங்கிருந்தால செத்து பதிய அப்படின்ட்டு. இல்லைடா அவன் ரொம்ப தொழுவாளி, அவன் கரெக்டாக இருப்பான், அந்த புள்ள மாதிரி வராது. ஏன்னா எங்கள் அம்மா எது சொன்னாலும் இப்போ கேட்பேன், மளிகை கடைக்கு எல்லாம் ஓடிப்போய் ஒரு செகண்டில் தான் அவங்க எண்ணுவாங்க. அவங்க 10 செகண்டில் போய் இது பொட்டுக்கலாம் அரிசி வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வாங்கன்னா அந்த 10 நிமிஷத்தை அந்த அளவுக்கு வேகமாக போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றேன். இந்த வாலிபத்தில் ரெண்டாவது என்னன்னா தவறிட்டாங்க. தவறிட்டாங்கனாலும் ஒரு அந்த நேரம் வந்து எங்கள் அம்மா வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் அந்த பாஸ்போர்ட் இந்த விசா ஸ்டாம்பிங்கெலாம் ஒரு என்னாச்சுன்னா, ஒரு 3 நாள் வந்து ஒரு ரிலேட்டட் டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 4 நாள் 1 வாரம் கழிச்சு தான் நான் வந்து இந்தியாவுக்கு வந்தேன். வந்தோடனே எல்லாமே உட்காந்துருந்தாங்க, ரொம்ப ஒரு மன துக்கம், ரொம்ப இதாகிச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அப்போலாம் அந்த தம்பிங்க தான் சின்ன பசங்க தான் சுட்டு நான் ஒரு என்ன பண்ணுறது, அது வாலிப பசங்க. ரெண்டாவது எங்கள் அக்காவும் தங்கச்சி எல்லாம் வந்துச்சு. திரும்ப நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னா என் தம்பிங்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு நான் அன்றைக்கி ஒரு தப்பான இது பண்ணேன். ஆனால் அந்த தம்பிங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விலையாக இருந்திருக்காங்கன்னு எனக்கு அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நான் திரும்ப ரிட்டர்ன் விசாவாக தான் வந்தேன். ஆனால் ரிட்டர்ன் விசாவில் எனக்கு திருமணம் பழையபடி நான் சவுதி நாட்டுக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம தம்பியை யார் காப்பாற்றுவா, நம்ம தம்பிகளை வந்து எங்கள் அக்காவும் தங்கச்சி எதாவது மோசம் பண்ணிடுங்க, அது மாதிரி தான் பண்ணாங்க. எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் இருந்த பழகலாம் எல்லாமே ராத்திரியோடு ராத்திரி ஒட்டி அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே லோக்கல்லே ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டுருக்கும்போது நாங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல நாங்கள் வீடு இந்த டேரக்ஷனில் வீடு, அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனைவி ஹிதாயத்து நிசா அவங்க பேர். அவங்க அப்பா வந்து ரயில்வேல வந்து ஃபோர்மேனாக வந்து ரிட்டையர்ட் ஆனவர். அப்போ என் மனைவிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து எய்த்தாப்புல தான் பைப்பு தண்ணி இந்த போர் வாட்டர் காவேரி வாட்டர். அப்போது என் மிஸ்ஸஸ் அப்போ வந்து தண்ணி பிடிக்க வரும்போது ரொம்ப பயந்த சுபாவம், அப்படியே ஒண்டி நின்றுட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு, குடும்பம் இங்கெல்லாம் வந்து பொறுமை காத்துட்டு இருந்தால் ஆகாது, ஒன்று மேய்ச்சி போயிடுவாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க நவருங்கடின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் போல்ட்டாக நல்லா பேசுவாங்க. எங்கள் அம்மா ரெண்டு மூணு குடத்தை பிடிச்சி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம், சரி நம்ம பிள்ளைக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குமே, செட்டப்பாக இருக்குமே, அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு எண்ணம். அதை வச்சு எங்கள் அம்மா வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கடா சானாக்கு, இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்கு வந்தால் ஒரு வருஷம் ஆச்சு. அப்புறம் சரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு மூணு நாலு இடத்துல போய் பொண்ணெல்லாம் பார்த்தோம். பொண்ணுங்கள்லாம் பார்த்தா அந்த வீட்டில் பொண்ணு தான் மூத்ததாக இருக்கும், அதுக்கு கீழே ஒரு அஞ்சாறு பொண்ணு. எங்கள் அக்கா வேறு மிரட்டி விட்டுச்சு, டே வீட்டுக்கு மூத்த மருங்கெல்லாம் போகிறேன், ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வந்து தலைதான விழும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்றும் பார்த்தா செட் ஆகலை. அதே போல் எங்களோடய மிஸ்ஸஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் முஸ்லீம் தான், உருது பேசுகிறவங்க அவங்களும், நாங்களும் உருது பேசுகிறாங்களாம். ரெண்டாவது என்னென்னா நான் வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மிஸ்ஸஸோட ஒய்ஃபோட அம்மா வந்து என்னை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு இதாகச்சு, பையன் நல்லா அழகாக இருக்கானே, யாரை வச்சு போய் நம்ம பொண்ணு ஆக்சுவல் முஸ்லீம் வந்து என்ன அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் போய் பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நானும் ஒரு மூணு நாலு இடத்துல பார்க்கும்போது வீட்டில் பின்னாடி வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, இந்த ஒரு ரீசன்னு தான் படிச்சிருக்காங்க எல்லாமே இருக்குது. அப்புறமேட்டு தான் என் தம்பி லைட்டாக விட்டான், இந்த மாதிரி அம்மா வந்து இந்த பொண்ணை சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன். அவங்க அக்கா வீடு வந்து ஈபி காலனி, ஈபி காலனிலாம் அந்த ரயில்வே குவார்டர்ஸ், அது என்னது இஎன்டி, இஎன்டி காலனி வந்து அவங்க அக்கா வீடு. அவங்க மாமா வந்து ரயில்வேல இருந்து எஸ்ஓ சூப்ரண்ட் ஆஃப் ஆஃபீஸ், அதில் வந்து அங்கே போயிடுவாங்க எங்கள் மிஸ்ஸஸ் எப்போது வாரத்தில் தான் இருக்கும். அப்போ எனக்கு பார்த்துச்சு அழகாக இருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நம்ம அந்த மாதிரி அம்மா பார்த்துருக்கான்னு தம்பி சொல்கிறான், போய் நீ பொண்ணு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். சாயங்காலமாக போச்சு, போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் அண்ணன் மேலே தான் ரொம்ப ஒரு இதாக இருந்தோம், ரொம்ப அழகாக இருக்கார், அஞ்சு வேலை தொழுறாரு போகிறாரு, நாங்கள் எப்பட்றா யாரை வச்சு நாங்கள் கேட்கணுன்னு, நல்ல வேலைக்கு நீங்களாக வட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நான் சொல்லி அனுப்பினேன், பணம் நகை எதுவுமே வந்து டிமாண்ட்லாம் பண்ணாதம்மா, அம்மா அப்பா கிடையாது நம்மளுக்கு, நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அது வேறு விஷயம், நம்ம எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்க என்ன நகை போடுறாங்களோ அதை ரைட்டு, என்ன அவங்க கொடுக்குறாங்களோ டவரி கொடுக்குறாங்களோ எதுவுமே கிடையாது, எதுவுமே நீங்கள் போய்ட்டு இது போய் அவங்கள்ட்ட போய் எதுவும் டார்கெட் பண்ணாங்கண்ணா, அவங்க என்ன போட்டு அனுப்புனாங்களோ அது நல்லபடியாக பண்ணிட்டோம் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு. அப்புறம் அவங்களே நாங்களே ஆக்சுவலாக அவங்க பதிஞ்சு பொண்ணு போகணும்னு போகிறதா இருந்துச்சு, நான் அப்படிங்கிறனால ஒரு பத்து பவுன் எக்ஸ்ட்ராவை போட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் எக்ஸ்ட்ராவை கொடுக்குறோம், நாங்கள் இருந்தால் நாங்கள் பொண்ணு கொடுக்கலாம்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் மிஸ்ஸஸுக்கு அப்போ தான் ஒரு குழந்தையா, அந்த மாதிரி பதிஞ்சு பவுனுங்கிறதுல 25 பவுன் போட்டாங்க. அப்புறமேட்டு இந்த கல்யாணம் வரவேற்பில் அதில் ஒரு 4-5 சில்லறையாக கொஞ்சம் வந்துச்சு, எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணாங்க. கல்யாணம் ஆயினதுக்கப்புறம் தான் ஒரு மாதம் கூட கிடையாது எனக்கு வந்து ஒரு சொரியாசிஸ் வியாதின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய். அந்த நோய் என்ன அப்படின்னா உச்சந்தில, எங்கள் அப்பா சும்மா ஒரு விளாட்டுக்கு சொல்லுவார் டீச்சர்கிட்ட, அவன் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை உரிங்க அப்படிமா, ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணம் எனக்கு ஒரு மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான், அப்போ தான் அந்த தோல் இதுன்னு உண்டாது எனக்கு. யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா இருக்க இருக்க இருக்க இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படி பிடிச்சி இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு, அப்போ போய் ஒரு தோல் நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட்டு போய் சொல்லிட்டு நம்ம தில்லை நகரில் போய் பார்த்தேன். அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார். இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறமேட்டு இல்லை இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்குறதான் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்கள், நாட்டு மருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன், நாட்டு மருந்து பார்த்தேன், இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தரகால போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன், அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு, அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ அப்போ ஏட்ட அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்தில் தாயத்துக்கு போகிறது, கையில் போகிறது, இடுப்பில் போகிறது. ஆனால் இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒன்றும் எதுவுமே கிடையாது. நாகூருக்கு போனோம், ஏர்வாடிக்கெல்லாம் போய் போனோம், ஒன்றுமே முடியல. லாஸ்ட் சான்ஸ் என்னோடய மிஸ்ஸஸோட தம்பி, அவன் பேர் ஹலின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காப்புல அந்த பையன், அந்த மிஸ்ஸஸ் ஒய்ஃப். அப்போ தான் வந்து சொன்னான், அக்கா ஏன் இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து சிஎஸ்சி நோயில் எனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து அந்த நோயில் எனால்ட்ரன் எனால்ட்ரன்கிறது வந்து பூனாவில் இருக்கார், ஃபைத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியர். ஆண்டர் பார்த்திங்க எப்படி கொண்டு போகிறாரு. ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் படித்தது ஒரு ஜான் பியூட்டோ ஸ்கூலு, கிறிஸ்தவ ஸ்கூலு, என் வீட்டை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்களோட வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்கும், நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும், கிறிஸ்தவர்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மகத்த அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஏன்னா அவங்க அவ்வியாத்திரில் வந்தாங்க ரஞ்சிதபுரத்தில், அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான்.
0: பாகம் இரண்டினை மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியல் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பிடித்ததால் அதில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்தனர். அவர்கள் இருந்த அடுக்குமாடி வீட்டில் ஸ்மோக் டிடெக்டரும் இருந்தது. அது நன்றாக வேலை செய்யும் நிலையில்தான் இருந்தது. இருப்பினும் அது எந்த அபாய ஒலியையும் அன்று எழுப்பவில்லை. காரணத்தை ஆராய ஃபயர் டிபார்ட்மெண்ட்டைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் அந்த வீட்டை சோதித்த பின்பு தங்கள் அறிக்கையை இவ்வாறு சமர்ப்பித்தனர். இந்த வீட்டில் நேற்று இரவு ஒரு பிறந்த நாள் விழா நடைபெற்றுள்ளது. சமையல் செய்யும் போதும் மெழுகுதிரி பற்ற வைக்கும் போதும் புகை வரும். அப்போது தேவையில்லாமல் இந்த ஸ்மோக் டிடெக்டர் அபாய ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கும் என நினைத்து அதை அணைத்து போட்டனர். விழா முடிந்து விருந்தினர் அனைவரும் போன பின்பு ஸ்மோக் டிடெக்டரை ஆன் பண்ண மறந்து தூங்கிவிட்டனர். அன்று இரவு தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பிடித்த போது இவர்கள் வீட்டில் மட்டும் அபாய ஒலி கேட்கவில்லை. காரணம், ஸ்மோக் டிடெக்டர் அணைத்து போடப்பட்டிருந்தது. ஆகவே அங்கு தூங்கிய 2 பெண்களும் மரித்து போயினர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:00 தாங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை அவித்து போட்டதால் 2 பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்ததை குறித்து நாம் வாசிக்க முடியும். அனனியாவும் சப்பிராளும் பொய் சொன்னபோது தங்கள் உள்ளத்தில் பேசின பரிசுத்த ஆவியானவருக்கு தங்கள் காதுகளை செவிடாக்கினர். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த அவர்கள் இடம் கொடுத்திருப்பார்களானால் அவர்கள் இருவரும் அன்று உயிரோடே காக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை அவர்கள் அவித்து போட்டதால் வாழ்வை இழந்தனர். பிரியமானவர்களே, மிகவும் நுட்பமான ஸ்மோக் டிடெக்டரை போல தவறான அபாய ஒலியை ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் எழுப்ப மாட்டார். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல பரிசு. நம் மனசாட்சி மூலமாக அவர் நம்மோடு இடைப்படுவார். நம்மை சரியான பாதையில் வழிநடத்த அவ்வாறு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பேசும் வார்த்தையை கவனித்து நடக்கும் காதுகள் நமக்கு இருந்தால் நாம் அழிந்து போகாமல் பத்திரமாக நடக்க முடியும். ஆகவே நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்புவோம். அவர் நம்மை நித்தியத்தின் பாதையில் வழி நடத்தட்டும்.

0: கற்களை பொறுக்கி போடுங்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: எதை ஆயத்தம் பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை அவன் ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், இது யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையாக இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்றாற் போல தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த நாளிலே, இந்த டைம்ல நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். சபைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. யோவான் அதை செய்த போது நடந்ததென்ன? இயேசு வந்தார் அவனிடத்தில். யோவான் அதை செய்த போது நடந்ததென்ன? இயேசு வந்தார். அதே போல இயேசு மீண்டும் வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசு மீண்டும் வரப்போகிறார். மீண்டும் அவர் வர நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். வழியை ஆயத்தம் பண்ண என்ன செய்ய வேண்டுமா? ஏசாய 62 அதிகாரத்தின் அதனுடைய 10 வசனம், 62:10.
2: வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள்,
1: வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள்,
2: பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வாய்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள்.
1: எப்படி வழியை செவ்வாய்படுத்தணுமா? அந்த பாதையை உயர்த்தி பாரு. உன் பாதையில என்ன இருக்கு என்பதை